0: நீங்கள் ஒரு நபருக்காக குறிப்பிட்டு ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள்.
1: வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த சில நிகழ்ச்சிகளிலே நாம் ஜெபத்தை குறித்தே மீண்டும் மீண்டும் சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலும் ஜெபமானது எவ்விதம் ஒருவனுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், எவ்விதம் சிலரது வாழ்வை அசைக்கிறது என்றும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமையை அனுபவமாக பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எவ்விதம் நீங்கள் அவருடைய வாழ்வில் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை கவனித்து கேளுங்கள். மேலும் ஜெப வல்லமை எவ்விதம் உங்கள் சொந்த வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
0: என் அன்பான நேயர்களே, உங்களை சந்திப்பதை ஒரு மேலான பாக்கியமாக எண்ணுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒருவருடைய வாழ்விலே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வல்லமையான செயல் அந்த நபருக்காக நீங்கள் செய்யும் ஜெபமாகும். நீங்கள் சொல்வது சரிதான் சகோதரனே, ஆனால் அவரது வாழ்வில் மாற்றம் ஏற்பட எப்படி ஜெபிப்பது என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆகவே ஒருவர் வாழ்விலே நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபத்தின் மாதிரியை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதே சமயம் ஒரு உண்மையையும் கூற விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும்படி தேவன் ஒருவருடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் ஜெபிக்கும் போது நடைபெறுவது என்ன தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆகவே இந்த ஜெபத்தை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் ஒரு சிறந்த மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களிடம் வேத புத்தகம் இருக்கும் என்றால் கொலோசியர் 1 திருப்பிக் கொள்ளுங்கள். இதில் 9-12 வரை வாசிக்கப் போகிறேன். இதில் காணப்படும் ஜெபத்தை பவுல் கொலோசிய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக ஜெபித்தார். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜெபித்தார். ஆம், இந்த வல்லமையான ஜெபத்தை எப்பேற்பட்ட மனிதர்களுக்காக ஜெபித்தாலும் நிச்சயம் அவர்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஏறெடுக்கும் இந்த ஜெபமானது உங்கள் சொந்த வாழ்விலே முதலாவது கிரியை செய்யாத வரை மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமாக இருக்க முடியவே முடியாது. கொலோசியர் 1:9-12 வரை உள்ள ஜெபத்தை நான் ஆராய்ந்து காட்ட விரும்புகிறேன். அந்த ஜெபம் எவ்விதம் மற்றவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியையிலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உடையவர்களாக்கின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜபத்தை நீங்கள் வாசித்ததும், இந்த ஜபத்தை எல்லாம் எவ்விதம் என்னால் செய்ய முடியும், இதிலுள்ள வார்த்தைகளை என்னால் ஞாபகப்படுத்தியும் பார்க்க முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் என் அன்பு நண்பனே, இந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்தே ஆக வேண்டும் என நான் சொல்லவில்லை. உங்களுக்காகத்தான் தேவன் இதை எழுதி வைத்துள்ளார்.

0: நீங்கள் கருத்தோடு ஜப சிந்தையோடு இந்த வார்த்தைகளை வாசித்தால் நிச்சயம் தேவன் பதில் அளிப்பார். இந்த ஜபத்தை முதலாவது உங்களுக்காக ஏறெடுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் யாரை குறித்து அக்கறை கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த ஜபத்தை ஏறெடுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவனிடம் மன்றாடி அதை தேவன் செய்து முடிப்பதை கவனித்து பார்ப்பதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஏற்கனவே நீங்கள் செய்த ஜபத்திற்கு தேவன் அளித்த பதில்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பதே அடுத்தபடியாக நீங்கள் செய்யும் ஜபத்திற்கு ஊக்கம் கொடுப்பதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து நீங்கள் பிறருக்காகவும் ஜபிக்கலாம். நாம் வாசிக்க கேட்ட ஜபத்தை கண்டு இது நன்றாகத்தான் இருக்கிறது, இது எனக்கு தெரிந்த அந்த நபருக்காக ஜபிப்பேன் என்று மட்டும் சொல்லாமல் முதலாவது இந்த ஜபத்தை உங்களுக்காக செய்யுங்கள். இந்த ஜபத்திலே 7 முக்கிய அம்சங்களை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை கேட்கிறேன். முதலாவது குறிப்பு 9 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நாம் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நாம் ஜபிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இங்கே பவுல் ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து பேசுகிறாரே தவிர உலக ஞானத்தை குறித்து பேசவில்லை. எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும், தேவ எண்ணப்படி புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் எவ்விதம் செயல்படுவார் என்பதை நிதானித்து அறியக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. ஆனபடியாலே உலக ஞானத்தை பகுத்தறிய வேண்டிய சிந்தை நம்மிடம் இருக்க வேண்டும். நம் ஞானம் சொல்வது என்ன, தேவ ஞானம் சொல்வது என்ன என்பதை விளக்கமாக அறிந்திருக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு பெற்றோராக இருப்பீர்கள் என்றால், தேவனே, என் மகனுடைய மகளுடைய வாழ்விலே உம் சித்தம் என்ன என்பதை காண்பித்தருளும் என்று உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும். அவ்விதம் நீங்கள் ஜபிக்கும்போது தேவன் நிச்சயமாகவே மிகவும் தெளிவான முறையில் உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வை எந்த பாதையில் முதலீடு செய்யலாம் என்பதை தேவனே தெளிவுபடுத்தி காண்பிப்பார். அவ்விதம் அவர் செய்யும்போது அவர்களுடைய வாழ்விலே எந்தெந்த பகுதிகள் சரி செய்யப்பட வேண்டுமோ அதை அவர் சரி செய்வார். அப்பொழுது அவர்கள் பாவ அறிக்கையுடனும் மனம் திரும்புதலுடனும் தேவனிடத்திற்கு வருவார்கள். தேவன் அவர்களது எண்ணத்தை சுத்தப்படுத்தி அவர்களுடைய குற்ற உணர்வை நீக்குவார். அப்பொழுது தம்முடைய சித்தத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கான ஆழ்ந்த வாஞ்சையை தேவன் அவர்களது வாழ்விலே வளரச் செய்வார். சார்லஸ் ஸ்டான்லி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, நான் சிறுவயதாக இருக்கும்போது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஜபத்தை ஒருவரும் எனக்கு சொல்லித்தரவில்லை. நானாகவே தேவனே, என் வாழ்க்கைக்கான உம் சித்தம்தான் என்ன என்று ஜபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே, தேவனே, என் பிள்ளைகளின் வாழ்விலே உம் சித்தம் என்ன என்பதை காண்பியும் என்று ஜபித்தேன். மேலும் என் குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்த முதல் ஜபம், தேவனே, என் வாழ்வில் உம் சித்தம் என்ன என்பதை எனக்கு காண்பியும் என்று ஜபிக்கும்படி கற்றுக் கொடுத்தேன். அந்த வரிகளின் பொருள் என்ன என்பதை அவர்கள் அறியும் முன்னே அந்த ஜபத்தை கூறும்படி செய்தேன் என்று கூறுகிறார். ஆகவே நம் வாழ்விலே நாம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்விலே தேவன் செய்ய விரும்புவது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக ஜபிக்க வேண்டும். இதுவே நாம் விண்ணப்பிக்க வேண்டிய முதல் காரியம். இரண்டாவதாக, நாமும் நாம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களும் தேவனுக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கும்படி 10 வசனத்தின் பின்பகுதி கூறுகிறது. வேதாகமானது கிறிஸ்தவ நடக்கையை குறித்து பேசும்போது நம் வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறது. நம் வாழ்க்கை முறை, நம் நடத்தை, நம் செயல்பாடுகள் யாவும் நாம் யார் என்பதை விளக்கமாக சொல்லிவிடும். 10 வசனத்திலே அவருக்கு பாத்திரராய் என்ற சொற்றொடரை பவுல் உபயோகித்துள்ளார் அல்லவா? அதன் மூலம் நமக்கு தரப்படும் சத்தியம் என்னவென்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு பிற்பாடு அதை உங்கள் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார் என கூறுகிறது. நம் வாழ்க்கையை எவ்விதம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் இருந்த குணாதிசயங்கள், நற்பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா? நம் வாழ்வின் மூலம் நாம் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை விட்டுச் செல்கிறோமா என்பதைத்தான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய விண்ணப்பமானது 10 வசனம் இறுதி வாக்கியத்திலே காணப்படுகிறது. இங்கே கர்த்தருக்கு பாத்திரராக மட்டுமல்ல அவருக்கு பிரியமுண்டாக்கவும் நடந்து கொள்ள வேண்டும் என வசனம் கூறுகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழுதல் என்பது அடிமைத்தனத்திற்கு வாழும் வாழ்க்கை அல்ல. நீங்கள் தேவ சித்தத்தை குறித்த ஞானத்தால் நிரப்பப்படும் போது தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான சித்தத்தை வெளிக்காட்டுவார். அதுவே உங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கும். அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே நம் இருதயத்தின் வாஞ்சையாகவும் இருக்கும். நன்கு கவனியுங்கள், நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விருப்பம் கொள்வது முக்கியமல்ல, மாறாக செயலிலே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சாதகமான சூழ்நிலையிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போதும், மற்றவர்களுடைய நிர்பந்தத்திற்கு உட்படும் போதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே மிக அஸ்திபாரமான ஒரு செயலாகும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தாகமும் ஏக்கமும் உங்களிடம் இருக்கிறதா? நாம் சோதனைக்கு உட்படும் போது எது தேவனுக்கு பிரியமானது என்பதை கண்டறிந்து அதையே பின்தொடர வேண்டுமே தவிர நம் சரீர விருப்பத்திற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது. ஒரு சில செயலுக்கு உலகம் ஆமோதிக்கலாம், ஆனால் தேவன் அதற்கு இணக்கம் தெரிவித்தாரா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை. ஏதோ சில காரியங்களுக்கு மட்டும் கீழ்ப்படிவேன், எல்லா விஷயங்களிலும் அவருக்கு கீழ்ப்படிய என்னால் முடியாது என்று சொல்கிறீர்களோ? அன்பானவர்களே, நாம் மரணத்திற்கு பயப்படுவதன் நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நேசிப்பதினால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவதாக, நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுல் 10 வசனத்தின் முன்பகுதியிலே சொல்லியிருக்கிறார். சகலவித நற்கிரியைகளின் கனியை தர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும்படி பவுல் நம்மை இங்கே கேட்டுக் கொண்டுள்ளார். நம்முடைய ஒவ்வொரு செயலும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அதாவது நம் செயல்பாடு, ஈடுபாடு, நாம் செய்யும் சேவை, நம்மையே கொடுத்து செய்யும் பணி போன்றவற்றின் மூலம் வெளிப்படும் கனியானது, பலனானது மிகுந்த பயனுள்ளதாக மாற வேண்டும். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற உங்களுக்கு தெரிந்த மனிதர்களை சற்று யோசித்து பாருங்கள். அவர்களில் எத்தனை பேர் நீங்கள் பின்பற்றி செல்வதற்கான மாதிரியை பின்வைத்து சென்றிருக்கிறார்கள்? அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பாடு கொஞ்ச காலத்திற்கு மட்டுமே ஞாபகப்படுத்தி பார்க்கப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் வாழ்க்கை நித்தியத்திற்கான காரியங்களை சார்ந்ததாக இராமல் உலகப் பொருட்களை சார்ந்ததாக இருந்தது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எதை பின்வைத்து செல்லப் போகிறோம்? எதினால் நாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம்? நித்தியத்திற்கான செயல்களை சார்ந்த கிரியைகள் இப்பொழுது நம்மிடம் காணப்படவில்லை என்றால் நம் வாழ்க்கை காற்றோடு காற்றாக மறைந்து போகும் புகைக்கு சமமாக இருக்கும். நீங்கள் இரட்சிப்பு அடைந்த காலம் தொடங்கி இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கை முறை யாரையாவது நித்தியமான பாதைக்கு வழிநடத்தியிருக்கிறதா? கனி கொடுக்கும் தன்மை உங்கள் வாழ்வில் இருக்கிறதா? நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பதன் நிமித்தமாக அந்த இடத்திலே உள்ள மக்கள் மத்தியில் மாற்றம் நிலவ வேண்டும். அதுவே கனியுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரம். தேவனுக்கு பாத்திரராக நடந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பிரியப்படுத்தும் போதுதான் நம் செயல்கள் யாவும் கனி கொடுக்கும் செயல்களாக அமையும். ஐந்தாவதாக, நாம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என பவுல் 10 வசனத்தின் 2 பகுதியில் கூறியுள்ளார். இங்கே பவுல் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள், விருத்தி அடையுங்கள் என்று கூறுகிறார். பரலோக தேவன் நாம் எதை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார் என எண்ணுகிறீர்கள்? தாவரங்களை குறித்தும், பருவ காலங்களை குறித்தும், பறவைகளை குறித்தும், பறந்து விரிந்திருக்கும் கடலை குறித்தும், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை குறித்தும், மருத்துவம், வரலாறு, இலக்கியம், கணிதம் போன்றவற்றை குறித்துமா நாம் அதிகமாக அறிய வேண்டும் என தேவன் விரும்புகிறார்? நாம் ஈடுபடும் தொழிலை குறித்து தெளிவான திட்டவட்டமான விளக்கங்களை நாம் அறிய வேண்டும் என தேவன் விரும்புகிறார்? இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதனினும் மேலாக நாம் தேவன் யார் என்பதையும் ஒரு நபரின் வாழ்வில் அவர் எவ்விதம் செயலாற்றுகிறார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். பரிதாபத்திற்கு மேல் பரிதாபமான செயல் என்னவென்றால், 50, 60 மற்றும் 80 ஆண்டுகள் உலகத்தில் வாழும் அநேகர் தேவனை கொஞ்சம் கூட அறியாதவர்களாகத்தான் தங்கள் வாழ்க்கையை முடிக்கின்றனர். தேவனின் இரட்சிப்பை தெரியாதவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எதை அறிவதற்கு பசிதாகத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் செய்தித்தாள் வாசிக்கும் நேரத்தையும் தொலைக்காட்சியில் தொடர்கதைகளை பார்க்கும் நேரத்தையும் நீங்கள் வேத வாசிக்கும் நேரத்துடனும் ரேடியோவில் தேவ செய்திகளை கேட்கும் நேரத்துடனும் சற்று ஒப்பிட்டு பாருங்கள். தேவன் எந்த உண்மைகளின் அடிப்படையில் செயலாற்றுகிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? மனிதனுடைய இருதயத்தில் அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை அதிகமாக அறியும் போது அவரது வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் விசேஷித்த நபராக மாறுவீர்கள். உங்களை சந்திப்பவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல் மதிப்பு பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய பணிக்கு அதிகம் உற்சாகம் உடையவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் வாழும் ஊரில் நீங்கள் உயர்வாக கருதப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கும் போது நிகழும் சம்பவங்கள் உங்களை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்தாது. இந்த உண்மைகள் யாவும் வேதாகமத்தில் இருக்கிறது. இவ்விதமாகவே தேவன் செயலாற்றுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வழிகளை அதிகமாக அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பாருங்கள். ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் தந்திருக்க அவரை கொஞ்சமாக அறிந்து கொண்டதில் திருப்தியுடன் இருக்கிறோமோ? அது நல்லதல்ல. நம்முடைய வாழ்விலே தேவனை அறிகிற அறிவிலே தொடர்ந்து வளரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆறாவதாக நாம் ஜெபிக்க வேண்டிய குறிப்பை குறித்து சற்று சிந்திப்போம். கொலோசியர் 1:11 சற்று பாருங்கள். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தும்படி ஜெபிக்க வேண்டும் என பவுல் இங்கே கூறுகிறார். இந்த வாக்கியத்திலே வல்லமை என்ற பதம் இரண்டு இடங்களில் வருகிறதை நாம் காணலாம். முதல் வரும் வல்லமை என்ற வார்த்தைக்கு கரட்டாஸ் என்ற கிரேக்க சொல்லும், இரண்டாவது இடம்பெறும் வல்லமை என்ற வார்த்தைக்கு டுனாமிஸ் என்ற கிரேக்க சொல்லும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. டுனாமிஸ் என்ற பதம் எப்பொழுதுமே மனித வல்லமையுடன் தொடர்புபடுத்தி பேசப்படாமல் தேவ வல்லமையை மட்டும் தொடர்புபடுத்தி பேசப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இங்கே எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனே, நான் உமது சக்தியின்படியும் பலத்தின்படியும் நடந்து என் சொந்த வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் அல்ல, உமது வல்லமையுடைய மகத்துவத்தினாலே உமக்கு சேவை செய்ய எனக்கு அருள் புரியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை உங்கள் பிள்ளைகளுக்காகவும் துன்பத்திலும் பரீட்சையிலும் சிக்குண்டு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஞானத்தை அப்படிப்பட்ட மக்களுக்கு தர வேண்டும் என்று விண்ணப்பித்தல் மிகவும் அவசியம். சிலர், தேவனே, உமக்கு சித்தமானால் என்னை பலப்படுத்தும், உமது வல்லமே எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதுண்டு. அவ்விதம் ஜெபிக்கக்கூடாது. நமக்கு பலனை தருவது தேவனுடைய சித்தம்தானே? அப்படி இருக்க, தேவனே, உம் சித்தமானால் என்ற சந்தேகம் நிறைந்த ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு தமது வல்லமையை அருள்வது தேவ சித்தமாகவே இருக்கிறது. சந்தேகம் நிறைந்த வார்த்தைகளே ஜெபங்களில் நாம் பலவீனப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாமும் நம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் பலப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாக இராதிருந்தால் இந்த ஜெபக்குறிப்பை பவுல் எழுதியே இருக்க மாட்டாரே. நம்மை பலப்படுத்தும்படி தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவதல்ல, மாறாக நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபிக்கும்போது நமது சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் பலனை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வில் நாம் பலன் அடையும் போது மற்றவர்கள் வாழ்விலே ஒரு விளைவையும் ஏற்படுத்துகிறோம். நம்மால் இயன்ற மற்றும் மிக சிறப்பாக நாம் வாழும்படி தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைக்கவில்லை, மாறாக அவரே நம்முடன் வாழும்படி வந்தார். ஆனபடியால் நாம் ஒருவருடைய வாழ்விலே தேவ வல்லமைக்காக ஜெபிக்கும் போது அந்த வல்லமையை தேவன் ஒரு புதிய ஈவாக தராமல் ஏற்கனவே நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த நபரின் வாழ்வில் வல்லமையை அருள் செய்கிறார். சிலர், என்னால் மட்டும் முடியுமானால் நான் தேவனுக்கு பணி செய்து எல்லா செயல்களிலும் நல்ல கனியை கொடுப்பேன் என்று சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் என் அன்பு நண்பனே, கவனியுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமே எல்லா பலத்திற்கும் வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவே அவர் உங்களுக்கு உதவ ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் பலனால் மாத்திரமே நீங்கள் செய்ய முடியும். தேவன் என்னிடம் எதிர்பார்க்கும் காரியத்தை எப்படி என் சொந்த பலனால் செய்வேன் என்று நீங்கள் கவலை கொள்ளாமல் அவரின் பலத்தை சார்ந்திருங்கள். இனிமேல் நீங்கள் தேவனே உமக்கு சித்தமானால் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டாம். காரணம், அவரே நமக்குள் வந்து வாசம் பண்ணி அவரை சேவிப்பதற்கு பலனை தருகிறார். அவரை நம்பி சார்ந்திருப்பதால் தேவ வல்லமை உங்கள் வாழ்வில் இடம் பெறுவதை நீங்கள் உணரலாம். 7வது அம்சமாக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுல் 12 வசனத்தில் கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றியதற்கு பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றி வழிகளை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். தேவனுடைய கிருபை நம்மீது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனாலே தேவன் நம்மை ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 13 வசனத்தில் காணப்படுவது போல இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். அதற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டு நம் அனைத்து பாவத்திலிருந்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். நாம் சிந்தித்த இந்த ஜபத்தை சற்று யோசித்து பார்ப்போமா? யாராவது ஒருவர் உங்கள் பெயரை சொல்லி, தேவனே, இந்த நபரை உம்முடைய எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்மை அறிகிற அறிவினாலும் நிரப்பும், தான் அறிக்கை செய்கிற கிறிஸ்துவுக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள போதியும், எல்லாவற்றிலும் உம்மை பிரியப்படுத்துகிற வாஞ்சையை இவருடைய இருதயத்தில் ஏற்படுத்தும், அதன் மூலம் இவர் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நற்கனிகளை தரட்டும், மேலும் உம்முடைய வழிகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு தேவையான புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் தந்தருளும். உமது வல்லமையாலும் மகத்துவத்தாலும் நிரப்பி எல்லாவித கஷ்டமான நிலையில் எழும் பரீட்சைகளை தாங்கிக் கொள்ள பொறுமையை தாரும். இவர் உம்முடைய மகத்துவமான செயலுக்கு நன்றி அறிதல் உள்ளவராகவும் கிருபையிலான உம்முடைய சுதந்திரத்தில் பங்கு பெறவும் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்திற்கு வரவும் தன் வாழ்வின் பாவங்கள் மன்னிக்கப்படவும் கிருபை செய்தருளும் என்று ஜெபித்தால் தேவன் இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். இது ஒரு வல்லமை மிக்க ஜெபமாகும். 1 யோவான் 5:14-15 வசனத்தில் வேதம் கூறும் உண்மைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் எதையாயிலும் அவரது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் உரைக்கப்பட்ட தைரியத்தோடு இந்த நாள் நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்த ஜபத்தை ஏறெடுப்போம் என்றால் நாம் மாற்றம் பெற்றவர்களாக காணப்படுவோம். இந்த ஜபத்தை தொடர்ந்து உண்மையோடு ஒருவருக்காக ஜபித்து பாருங்களேன். அவரது வாழ்க்கை பழைய நிலையிலே இருந்து விடாது. இந்த ஜபத்தை நீங்கள் யாருக்காக செய்தாலும் கர்த்தர் அதை கேட்பார். ஆனால் மீண்டும் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த ஜபத்தின் மூலம் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு செயல்பாடு ஏற்படாத வரையில் நீங்கள் இந்த ஜபத்தை மற்றவர்களுக்காக ஏறெடுக்க முடியாது.
1: அன்பானவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வதே தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கும் ஒரு பெரிய சுலாக்கியமாகும். எவ்விதம் ஜெபமானது உங்கள் வாழ்விலும் நீங்கள் அன்பு செலுத்துவோரின் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை கொலசேயர் 1:10 மூலம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டீர்கள். ஆம், தேவன் தமது பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஆகவே உங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு முன் கொண்டு வாருங்கள். சிறப்பான நன்மைகளை உங்கள் வாழ்விலே அவர் செய்வார் என்று நம்புங்கள். சங்கீதம் 37:3-9 வசனங்கள் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-123 D1க்கு கால் பண்ணுங்க.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக எழுப்புதல் ஊழியங்கள் தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? இவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், இவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதி

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் we worship you.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேலையில் ஒரு அர்ப்பணத்தோடு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பாண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரமை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமே, 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திடாத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் ஆண்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்கள்

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ, எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

0: சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord.
1: எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களா எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே. நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமை மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர் ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல் உணர்ந்து சேர்ந்து

தண்ணீரும் போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீ மக்கினியும் போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி எபனேஸ்வரே இம்மட்டும் தாங்கிக் கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை எதிர்பார்க்கிறார்கள் அழிந்து போகாமல் எங்களை இது

நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கவாய் தடங்கள கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய எபெனேசர், அவர் நம்முடைய எபெனேசர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பன்னீர் எங்கள் எபெனேசர். எபெனேசர் என்றால் இதுவரை உதவி செய்தார், இனி இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர்.

எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களை நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கத்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இன்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமென். அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், மாறுகிற நேரம், 2021

பாருங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீ கைவிடப்பட்டு போக போவது இல்லை. உன்னை கரம் பிடித்தவர் கர்த்தர், நடத்துகிறவர் கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். நீ அவமானம் அடைவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. உன்னை காண்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு, எல்லா சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு, என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து பார்த்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ ராஜநாமா யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும்

கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாரு. கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணவர் ஆண்டவரே, மேலான நாமம் உடையவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, கன மகிமைக்கு பாத்திரரே, போற்றுதலுக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே, மேன்மைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர், துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள்

இதற்கான மகிமைக்குரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம். மேலான நாமத்தை, மாசற்ற நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாட்டா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சேனமோ ரிஷேலவ ரிபாதனமோ ரியான்சனமா. நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆமி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்றுமை ஐக்கியம் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்குள்ள மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக.

சங்கீதக்காரர் சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் தான் ஆராதனை வெளியில் சொல்லி காண்டுவேன், நாங்கள் உயிருள்ள நாளெல்லாமே ஆராதிப்போப்பா, உயிருள்ள நாளெல்லாமே சேவிப்போண்டவரே, உயிருள்ள நாளெல்லாமே பின்பற்றுவாண்டவரே, உண்மையாய் உமை ஆராதிப்போம், உண்மையாய் உமை சேவிப்போம், உண்மையாய் உமை பின்பற்றுவோம், உண்மையாய் இப்படி நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுவாண்டவரே. உமக்காக வாழ்வோப்பா, 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம், 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம், 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.

நம்மை அவர் முழந்தார் படியிட்டு அப்பா பாதத்தில் எத்தனையோ நன்மைகளை ஏராளமாக தாராளமாக செய்தீதே. மணியை பார்க்காம எங்களுக்காக பணிவிடை செய்தவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

I'll worship your holy name. As you said, I am holy. Being holy. Help us to have close relationship with you, God. We love you. This is the day that you have made for us, O Lord. Thank you for this victorious day, O God. The victory in our Ahamahira, Akalika, Alleluia Pada. May my spoken words and unspoken thoughts be presentable in your presence, O God. ராஜாவே, உச்சக்கட்ட ஜெபம் என்று நேற்று நாங்கள் கேட்டோமே, வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதால் இந்த நாள் முழுவதும் நீரே எங்களுடைய தியானமாயிருப்பீராக. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அனுதினமும் எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள வாழ்க்கையாக காதுகளாக மாற்றுகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா, உங்கள் சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என் உள் அளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற தாவீதின் வாக்கின்படியே எங்கள் வாழ்க்கை அமையட்டும் அப்பா. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்களை காண ஆண்டவர் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலால் நம்மை திருப்தியாக்குகிறார். அவரே நம்மை போஷிக்கிறார். இந்த தெய்வத்திற்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. எப்பவுமே அந்த கேள்விக்குறி எப்படி இருக்குமா? நேற்று நான் விசிட்டிங் போயிருந்தோம், ரூபாய் எல்லாம் சேர்ந்து அண்ணன் வீட்டுக்கு, தர்ம அண்ணன் வீட்டுக்கு. அப்போ நேற்று ஓ டேஸ்ட் அண்ட் சி அப்படின்றதுல அந்த எக்ஸ்க்ளமேஷன் ஒரு கோடு போட்டு புள்ளி, அதுக்கு முன்னாடி கேள்விக்குறி கீழே புள்ளி. அப்போ ஆண்டவர்கிட்ட வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி போல் அப்படியே குனிஞ்சே இருக்குமா? ஒன்ஸு அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குமென்றால் குனிந்திருக்கிற அந்த கேள்விக்குரிய நிமிர்ந்து நிற்க பண்ணி விடுவார் என்று சொல்லி நேற்று அண்ணன் எல்லாருமே பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டவரே, எங்கள் குறுகிய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நிமிர்த்துகிறீரப்பா. உம்மோடு என்னாலும் வாழ்கிற வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி எங்கள் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்போதும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அப்பாவை பாடி நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா நீங்கள் தானே என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்று சொல்லி அப்பாவை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ.

பலனுண்டு. நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் உண்டாக வேண்டும் என்றார். என்னவெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கிறாரோ, வெறுமனே காது கொடுத்து கேட்பது மாத்திரம் அல்லாமல் அதை கை கொண்டு வாழும்போது 100% கேரண்டி மிகுந்த பலன் உண்டு. எஸ்ராவை பற்றி தந்தை அவர்கள் கூறும்போது சொல்வார்கள், எஸ்ரா கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். 3 கா என்று சொல்வார்கள். கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்போ கடைபிடித்தல் தான் கை கொண்டு வாழ்தல். அல்லேலூயா. அப்பா, நாங்கள் எப்படி நிறைய கேட்குறோமோ அதுபோல் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வருதோ அந்த சூழ்நிலையிலெல்லாம் கை கொண்டு வாழ்கிற மக்களாக, உங்கள் வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. தடுமாறும் போது தாங்கி பிடித்தே, தலை குனிந்த போது, என் வாழ்க்கை கேள்விக்குறி போல் தலை குனிஞ்சு இருக்கிறப்ப அதையெல்லாம் மாற்றி தலை நிமிர பண்ணினீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி எழும்பி நின்று தேவ சமூகத்தில், இதுவரைக்கும் என்னை விட்டு கொடுக்கலையே, என் தலையை நிமிர பண்ணினீரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா,

எந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்கள் விட்டு கொடுக்கலையப்பா. அதே போல் நானும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுத்து விடாதபடி என்னை வேலையை அடைச்சிக்கங்கப்பா.

வசந்தி அக்கா, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பாடியிருக்கிறார்கள். மிக அருமையான பாடல். நேற்றைய தின செய்தியில் இருக்கும்போதே இன்னும் உம்மோடு, இன்னும் உம்மோடு உமக்கு

அப்படின்னு செய்தி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு வார்த்தை வந்துச்சு, எழுதினோம் செய்திக்கு ஏற்ற மாதிரி. அப்பா ஒருவேளை பச்சைன்னு எண்ணி பல நேரம் இச்சையால் நாங்கள் விழுந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இளையகுமாரன் ஓடி வந்து அப்பா கிட்ட நின்றது போல நாங்களும் நிற்கும்போது எங்களுக்கும் அந்த இறக்கம் பாராட்டினீங்களேப்பா. உங்கள் அன்பில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேரூன்றுகிறவர்களாக இந்த உலகத்தின் பாவம் எங்களை தொடாத இருக்க வேண்டும் என்றார். செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக எங்களை மாத்திருங்கப்பான் அப்படியே முழந்தார் படிட்டு. அப்பா ரட்சிக்கப்பட்ட பிறகு பச்சேன்னு எண்ணி பல நேரம் இச்சையால் விழுந்த தருணம் இருக்கிறது அப்பா, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் எங்கள் நீதிக்கு ஏற்ப செய்யாமல் உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு மனம் இறங்கின அந்த அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. கிருபை, நாங்கள் கிருபையை நினைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் இச்சையில் விழவே மாட்டோம், சீனு தூக்கி எரிஞ்சிருவோம் அப்பா. அதற்கு செடியான உம்மோடு இணைந்து நிற்கிற கொடிகளாக நம்ம மாற்றினுங்கப்பா. அப்பாவை பார்த்து

0: என் உயர்வு. ராஜா, செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படியான சத்தியங்களை உம்முடைய அன்பு போதகர் வழியாக எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போகிற ஏவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தியானத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கிருபையின் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு அற்புதமாக இடைபெடுகிற இந்த காலை நேர தியானத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பாவோட பாட்டு தான், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்திரையா பாதம் அமர்ந்தனான்
0: குரல்
1: கேட்கும்
0: மழையில் நினைத்து நினம் நன்றி சொல்ல வைத்தீரையா.
1: பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தடையில்லாம அருளி செய்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
0: ஆமேன்.
1: சோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம அந்த திங்கட்கிழமையிலிருந்து அசைவை குறித்தும் இசைவை குறித்தும் தொடர்ந்து நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தருக்குள்ளே நாம் இசைந்திருக்கிற அனுபவத்தில் நிலச்சிருக்கிறப்போ எதுவும் நம்மளை அசைக்க
0: முடியாது.
1: அதுதான் இந்த நாட்களில் மறுபடியும் ஆண்டவர் நம்மிடத்தில் வலியுறுத்துகிற ஒரு காரியம். இப்போ டெவில் ஆண்டவரோட நீ இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அவரோட செஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலை. ஏன்னா அவரோட இருந்தும் நாம் அவரோட செஞ்சு வாழாமல் இருக்க நம்மளால் முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அது ஜூடாஸ் காரியோத், கேயாசி, இந்த மாதிரி அநேகருடைய லைஃப்பில் அவங்க இழந்த அந்த காரியங்கள் எல்லாமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம போகலாம். ஆதாரமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த வசதி

0: நாங்கள் அப்போஸ்தலர் 2:25 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
1: நோக்கி கொண்டிருக்கிறேன்,
0: நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பரிசத்தில்
1: இருக்கிறார்.
0: நேற்று தினத்தில் அன்று சொன்னார், யோவான் 10:30 நானும் பிதாவும்
1: ஒன்றாயிருக்கிறோம்.
0: நன்றாயிருக்கிறத குறித்து பேசல,
1: ஒன்றாயிருக்கிறத
0: குறித்து பேசினார். ஸோ ஊழியத்தில் நாம் பலத்த அசைவுகளை நாம் பார்க்கணும் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பலத்த அசைவுகளை நாம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கிறத குறித்து யோசிக்கக்கூடாது. ஆண்டவரோட
1: ஒன்றா இருக்கிறத
0: குறித்து நாம் அதில் நாம் கவனம் செலுத்துகிற பொழுது பெரிய அசைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதை யாருமே தடை செய்யவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ப முடியாத வெற்றிகளை பெறணும் அப்படிங்கிறது ஒரு கனவா இல்லை, கிறிஸ்தவத்தில் இந்த ஆசை நனவாகக்கூடிய ஒரு ஆசை.
1: ஆமென்.
0: உலக வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறுமன ஒரு ஆசை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறும் ஒரு கனவு அல்ல, வெறும் ஒரு காணல் நீராகி போகிற ஒரு நினைவோ ஆசையோ அல்ல. இது அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு நனவாகக்கூடிய ஒரு கனவு.
1: ஆமென்.
0: அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனால் அடையக்கூடிய ஒரு உயர்வு. அவருக்குள்ளே இருக்கிற மனுஷங்க ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான ஒரு உச்சத்தை தொடணுங்கிறதான் தேவனுடைய திருவுள சித்தம். என்ன உச்சம்? நம்முடைய சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட, என்ன சொல்லப்போனால் நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளை நம்மளால் கிறிஸ்துவுக்குள்ளே பெற முடியும். ஆமென்.
1: ஆமென்.
0: போல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் பெற்ற வெற்றிகள் எல்லாமே நம்ப முடியாத வெற்றிகள். ஆமென்.
1: ஆமென்.
0: மனுஷனுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது, மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் நம்மளை ஒரு அசாதாரணமான மனுஷனை மாத்திரு. நான் ஒருவேளை பார்க்கறதுக்கு நான் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் எல்லாமே அசாதாரணமானது, பவர்ஃபுல்லான காரியம். நான் சாதாரணமானவன், ரொம்ப சாதாரணமானவன். கிதியோன் ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் அவன் கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப அசாதாரணமானது.
1: ஆமென்.
0: ஆடு மேய்த்த தாவீது ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்துக்கு எதிராக அவன் பெற்ற வெற்றி, கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப அசாதாரணமானது. அப்போ அசாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை என்பது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற மனுஷனுக்கு வெறும் ஒரு கனவு அல்ல, இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல்.
1: ஆமென்.
0: அது அவருக்குள்ள அவன் அடைகிற ஒரு உச்சம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற ஒவ்வொரு சாதாரண மனுஷன் கூட சரித்திரமாயிடுறான். அவரோட உறவாடினாலே சரித்திரம் தான். அவரோட தினசரி அசைஞ்சிருந்து அந்த இசைவுக்குள்ளிருந்து நாம் அனுபவிச்ச ஒவ்வொரு அசைவையும் எழுதி வச்சாலே போதும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆட்டோமேட்டிக்கா அவரோட பழகி அவரோட நெருக்கமா நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக விசேஷங்கள் காணப்படும்.
1: எஸ்,
0: அநேக
1: விசேஷங்கள்.
0: கிறிஸ்துவ குறித்த விசேஷங்களை தானே சரித்திரமாக என்ன செஞ்சாங்க,
1: சரித்திரம்
0: எழுதினாங்க. சங்கதிகள் என்னது?
1: சரித்திரம்,
0: விசேஷங்கள். லூக்கா 1 அதிகாரத்தில் அது அப்படியே இருக்கு பாருங்களேன். 3 1:3, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும்
1: உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று.
0: விசேஷங்களின் நிச்சயத்தை, விஷயங்கள்ல
1: விசேஷங்களின்
0: விசேஷங்களின் நிச்சயத்தை.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ யாரோட வாழ்க்கையில் விசேஷம் காணப்படுது அப்படின்னா, அவரோட அந்த நாள் முழுவதும் நாம் செஞ்சிருக்கிறோம் பாருங்களேன். நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள்.
1: ஆமென்.
0: எந்த நாள்ரா நம்ம வாழ்க்கையில் விசேஷமாக இருந்துச்சுன்னு நாம் கொஞ்சம் நம்ம டைரியை புரட்டி பார்த்தோம்னா, அது அவரோட நாம் செஞ்சிருந்த நாளாக தான் இருக்கும்.
1: எஸ்,
0: அவரோட நாம் இசைந்து இருக்கிற பொழுதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய கிராஃப் உச்சம் தொடுது. எதை தொடுது?
1: உச்சத்தை தொடுகிறது.
0: இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற, நம்ப முடியாத, நாம் சாதாரணமான மனுஷங்களாக இருந்தாலும் நாம் பெற்ற மாபெரும் வெற்றிகளுக்கு நாம் அவரோட இசைந்திருப்பதை தெரிந்து கொண்டதை தவிர வேற காரணம் இருக்க வாய்ப்பே இல்லை. பார்வோன் குமாரத்தினுடைய மகன்கிற ஸ்தானத்திலிருந்து மோசே பெற்ற வெற்றிகளும் உண்டு. ஆனால் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனுஷன் தன் கரத்தில் இருந்த அந்த ஒற்றை கோலோட தேவனோட இசைந்திருந்து பெற்ற மகிமையான வெற்றிகளும் உண்டு.
1: ஆமென்.
0: செங்கடல் 2 பிரிஞ்சது மகிமையான வெற்றி, நம்ப முடியாத வெற்றி. வானத்திலிருந்து தினசரி மன்னா பொழிந்து அசாதாரணமான விதத்தில் அந்த ஜன 40 போஷிக்கப்பட்டது அசாதாரணமான ஒரு வழி நடத்துது.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஸோ பெரிய காரியம் நடக்கணும்னா பெரியவரோட இசைஞ்சிருந்தா போதும்.
1: ஆமென்.
0: பெரியவரோட இருக்கிறவன் இல்லை, பெரியவரோட இசைஞ்சு இருக்கிறவன் வாழ்க்கையில் தானாகவே பெரிய பெரிய காரியம் நடக்கும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்குதுன்னா நீங்கள் அதை பார்த்து எதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா இவன் எந்த அளவு பெரியவரோட இசைஞ்சிருக்கணும். பெரியவரோட இசைந்து இருக்கிற வாழ்க்கையில் தான் பெரியவரோட அசைவே இருக்கு.
1: ஆமென்.
0: பெரியவர் ஏன் அசைவாடுறார் அப்படின்னா, சிலரோட வாழ்க்கையில் பெரியவர் ஏன் இவ்வளவு அற்புதமான விதத்தில் அசைவாடுகிறார்னா, அந்த சாதாரணமான மனுஷன் பெரியவரோட
1: செஞ்சிருக்கிறான்.
0: என்ன
1: செய்யறான்?
0: பெரிய ஒரு யானை மேலே ஒரு சுண்டலி உட்கார்ந்துருந்துச்சான். ஒரு ஆற்றை கடக்கிற நேரத்தில் ஒரு மரப்பாலமா அப்படி பாலம் வந்து யானை டம்மு டம்முன்னு கால் எடுத்து வச்சா மரப்பாலம் என்னதான் செய்யும்?
1: அப்படி அசையும்
0: பாருங்க. அந்த மாதிரி அசைவுகளுக்கு மத்தியில் யானையும் அந்த யானை மேலே அமர்ந்திருந்த சுண்டலியும் அக்கறைக்கு போயிடுச்சான். அக்கறைக்கு போன சுண்டலி யானையை பார்த்து சொல்லிச்சான், அசைச்சிட்டோம்ல அப்படின்னுச்சான். என்ன செஞ்சிட்டோம்ல?
1: அசைச்சிட்டோம்ல.
0: நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த அசைவுக்கும் சுண்டலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: தனியா சுண்டலி போயிருந்தா அந்த பாலம் அசையுமா?
1: அசையாது.
0: சுண்டலி தான் அசைஞ்சிருக்க, பாலம் அசைஞ்சிருக்காரு. யானை மேல இருந்ததுனாலதான் அந்த பலத்தை அசைவு. அப்ப அந்த மதீனமான சுண்டலி என்ன சொல்லுது? அசைச்சிட்டோம்ல அப்படின்னு. அப்போ அசைவு எப்போ வருதுன்னா, பெரியவரோட இசைஞ்சிருக்கிறப்ப. நான் சின்ன மனுஷன், ஆனால் நான் பெரியவரோட நான் இசைஞ்சிருக்கிற சின்ன மனுஷங்கிறதுனால இந்த சின்ன மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது எல்லாமே பெரிய பெரிய அசைவு.
1: ஆமென்.
0: என்னோட சைஸுக்கும் என்னோட தகுதிக்கும் என்னோட பேக்ரவுண்டுக்கும் என்னோட வாழ்க்கையில் காணப்படுகிற பலத்த அசைவுகளுக்கும் சம்பந்தமே இல்லை, அது பெரியவருடைய அசைவு.
1: ஆமென்.
0: அந்த அசைவுக்கும் எனக்கும் கடுகளவு சம்பந்தம் இல்லை, நான் ஒரு சுண்டலி மட்டும்தான். பெரியவரோட இசைந்திருக்கிற ஒரு சுண்டலி மட்டும்தான். இந்த அசைவுக்கும் எனக்கும் கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை, இது பெரியவருடைய
1: அசைவு.
0: அசைவு, பெரிய அசைவு. செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது பெரியவருடைய
1: அசைவு.
0: அசைவு. பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் உண்டாச்சு பாருங்க, ஒரு ஒரு அசைவு. சிறைச்சாலையின் அசிவாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? அசைந்தது. அது பெரியவருடைய அசைவு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு சிறியவர்கள் பெரியவரோட இசைஞ்சிருந்ததுனால அந்த பெரிய அசைவு, பலத்த அசைவு, சக்திக்கும் திராணிக்கும் அப்பாற்பட்ட அசைவு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: ஆமென்.
0: அன்று சொல்ல, நீ சின்னவனா இருந்தாலும் நீ சிறியவனா இருந்தாலும் பெரியவராகி என்னோட நீ செஞ்சிருக்கிற பட்சத்தில் உன்னோட வாழ்க்கையிலையும் இந்த நாளில் பெரிய பெரிய அசைவுகளை உன்னால பார்க்க முடியும்.
1: எஸ்.
0: லைஃப் எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சு.
1: தேங்க்யூ. அசைவாடும் ஆவியான தேவா.
0: இப்போ நாம் பெரியவரோட இசைந்து இருக்கிறத அதிகமாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது தான் பெரியவருடைய அசைவாடுதல நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் காண முடிகிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளும் மகத்தான மாற்றங்களும் சின்ன மனுஷங்களாகிய நீங்களும் நானும் பெரியவரோடு இதுபோல் இசைந்திருக்கிற அனுபவத்தில் தான் நிகழவே ஆரம்பிக்குது. அவரோடு நீங்களும் நானும் ஒன்றாய் கலக்கிற அனுபவத்தில் நமக்குள்ளே நம்மளை காண நம்மளால்
1: முடியலை.
0: முடியலை. இந்த அனுபவத்துல தான் இனி வாழ்வது, நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே
1: வாழ்கிறார்.
0: அப்ப ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைச்சு போறதை விட பேசாம அவரோட இசைந்திருந்து அவருக்குள்ள இளைப்பாடுறது பாக்கியம்.
1: ஆமென்.
0: இதையும் அதையும் சரி செய்யணும்னு நினைச்சு களைச்சு போறதை விட ஐயா போய் என்ன செய்யறாராம், சரி செய்றேன் நான், நான் கொஞ்ச நேரத்தில் இருங்க, நான் அந்த காரியத்தை என்ன செஞ்சேன்,
1: சரி செஞ்சு
0: சரி செய்யறேன். இதை சரி செஞ்சா அது இடிக்குது, அதை சரி செய்யலைன்னு போனால் வேற பக்கம் என்ன செய்யுது,
1: இடிக்குது
0: இடிக்குது. சரி, இதை சரி செய்யலைன்னு போனால் அங்கே ஒன்று என்ன செய்யுது,
1: இடிக்குது.
0: அப்போ இதை சரி செஞ்சு இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைச்சு போனதான் மிச்சம்.
1: எஸ்,
0: அதுபோல ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ எதையும் சரி செய்ய வேண்டாம், பேசாமல் என்னோட உனக்குள்ள ஐக்கியத்தை சரி செஞ்சு என்னோட எசெஞ்சிரு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிரும், நீ பேசாம இளைப்பாரு அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேணும்னா அவரோட எசெஞ்சிருக்கிறது மட்டும்தான்.
1: ஆமென்.
0: ட்ரை பண்ணீங்க களைச்சு போயிருவீங்க.
1: ட்ரை பண்ணி பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பண்ணி

0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிம்பிளா அவர் எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிட்டாரு.
1: எஸ்
0: தமிழ் பரீட்சைப்போ எவனாவது கணக்கு பரீட்சை மாதிரி எழுதுவானா?
1: இல்லை, ஜாலியாக.
0: தமிழ் பரீட்சைப்போ எவனாவது
1: கணக்கு பரீட்சை மாதிரி எழுதுவாங்களா?
0: அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை கணக்கு பரீட்சை மாதிரி இருந்த வாழ்க்கையை தமிழ் பரீட்சையாக மாற்றி வச்சுட்டு போனார். அந்த பரீட்சையை நீ திரும்ப போய் கணக்கு பரீட்சை மாதிரி எழுதுறியாப்பா, இது நியாயமானு கேட்குறாரு. ஆக்சுவலாக உனக்கு கணக்கு பரீட்சையாக இருந்துச்சு, ஒரே ப்ராப்ளம். கணக்கு பரீட்சைனால என்னதான்
1: ப்ராப்ளம்?
0: சொல்யூஷனை கண்டுபிடி.
1: எஸ்
0: இப்போ லைஃபே ஒரே ப்ராப்ளமேட்டிக் லைஃப், கணக்கு பரீட்சை மாதிரி. அருமையாக சிலுவையில் சம்பாதிச்சனால என்ன பரீட்சையை மாற்றிட்டு போயிட்டாரு? தமிழ் பரீட்சையை மாற்றி.
1: எஸ்
0: தமிழ் பரீட்சைன்ற விட வேற என்ன என் பரீட்சை இருக்கு? ரொம்ப லகுவான பரீட்சை இருக்க பரீட்சையிலே ரொம்ப லகுவான பரீட்சை இது.
1: அந்த இது நாங்கள் படிக்கிறப்ப இந்த உடற்பயிற்சின்னு ஒன்று இருக்கும்,
0: பிடியா?
1: ஆமாம், பிடி எக்ஸாம் ரொம்ப ஈஸி.
0: அப்போ பிடின்னு வச்சுக்கிறோமா? தமிழ் வேண்டாம், பிடின்னு வச்சு.
1: பிடி எக்ஸாம்
0: விளையாட்டுக்கு எழுதுகிற அந்த
1: பரீட்சை.
0: நான் அவ்வளவு சிக்கலாக இருந்த வாழ்க்கையை நான் வந்து இந்த பிடி எக்ஸாம் மாதிரி நான் உனக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன். நீ அதை போய் திரும்பவும் கணக்கு பறிச்சு மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிற. நீ நலமடையணும் சுகமடையணும்னா ஒரே வார்த்தை
1: அவரை சார்ந்து.
0: அதனால என்ன பண்ணாதீங்க?

0: எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பேசாம அவரோட எசஞ்சிருக்கிறது. அவரோட உள்ள உறவை சரி செஞ்சா எல்லாம் தானாவே
1: சரியாயிடும்.
0: கார் வந்து அலைன்மெண்ட்ல வெஹிக்கிள் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், டயர் தேயுது டயர் தேயுதுன்னு சொல்லி, ஏன் ஒரு பக்கமாவே டயர் தேயுது அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனும் டயரை மாத்துறது இல்லை. அதுக்குன்னு அந்த வீல் பேலன்சிங் பண்ற இடத்துல போய் அலைன்மெண்ட்ல ஒண்டே விட்டோன்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் வந்து அந்த வீல தான் என்ன செய்வாங்க, அலைன் பண்ணுவாங்க. ஸோ வீல் அலைன்மெண்ட் பண்ணா டயர் ஹீல் ஆகுது. ஸோ டயர் ஹீல் ஆகணும்னா அலைன்மெண்ட் எங்க வேணும், வீல்ல. அப்போ டயர் தேயுதுன்னு சொல்லி டயரை மாத்துறது இல்லை, அது எந்த நாளில் தேயணுமோ அப்போ அதை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த வீல் பேலன்சிங்கில் போய் அந்த அலைன்மெண்ட்டை வந்து சரி செய்ய சரி செய்ய டயரை வந்து காப்பாற்ற முடியும். இதே போல தான் நம்ம லைஃப்லையும் அவரோட உள்ள அலைன்மெண்ட்டை நம்ம டெய்லி சரி செய்ய சரி செய்ய காலத்துக்கு முந்தைய தேய்மானங்களை தவிர்த்துடலாம். இந்த தேய்மானங்களை
1: காலத்திற்கு
0: நம்ம காலத்துக்கு முந்தின தேய்மானங்களை தவிர்த்தலாம். தானா தேய்றது இருக்கட்டும், ஆமே நம்ம காலம் வர்றப்ப அது தேய்றது என்ன செய்யட்டும், ஆனா நீ ஏன் தேஞ்சிடாத, அலைன்மெண்ட் சரியில்லாம நீ ஏன் என்ன செய்யாத,
1: தேஞ்சிடாத
0: தேஞ்சிடாத. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:41-42 பெத்தானியா வீட்டில் மரியாள் மார்த்தா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தப்ப, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்.
0: தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்,
0: தெரிந்து கொண்டாள். Mary has chosen.
1: Hallelujah.
0: Mary has chosen that good part. அந்த நல்ல பங்கை அவளா என்ன செஞ்சா,
1: தெரிந்து கொண்டா,
0: தெரிந்து கொண்டா. இதை தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு உனக்கும் இருக்கு, நீ தெரிந்து கொள்ளலாம். ஆனா அவ தெரிந்து கொண்டா, அவர் கவலை இல்லாமல் இருக்கிறா. எதை குறிச்ச கவலை அவளுக்கு என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எதை குறிச்சு நான் யோசிக்கவே என்னன்னா இல்லை. ஏன்னா அவ என்னோட அலைனா இருக்கிறா. அவரோட அலைனா இருக்கிறவனுக்கு தியானம் தான் இருக்குமே ஒழிய இதையும் அதையும் யோசிக்கிற அந்த எண்ணமே என்ன செய்யாது. அப்போ ஒன்று ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிற ஆவியானவர், நாம் அவரோடு இசைந்திருப்பதை தெரிந்து கொள்ளாமல் சும்மா இருந்தாலே போதும், நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காகவே சுருங்கிடும். மனுஷனுக்கு இருக்கிற மனசு சுருங்கி போன மனசு. என்ன மனசு?
1: சுருங்கி போன மனசு.
0: ஆனால் தேவனோடு அவன் இசைந்திருக்கிற பொழுது அந்த சுருங்கி போன மனசு தானாகவே விரிஞ்சிருது.
1: ஆமென்.
0: ஜஸ்ட் லைக் எ ரப்பர் மாதிரி. ஒரு ரப்பரை எதையுமே செய்யாமல் சும்மா விட்டுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருது,
1: சுருங்கி
0: சுருங்கி சுருங்கி இருக்கிறது அதனுடைய இயல்பு. ஆனால் பிடிச்சி இழுத்தோன்னா விரிகிறது அதனுடைய இயல்பு. ஜான்சி மேக்ஸ்வெல் சொல்வார் அவருடைய புக்கில், மனசுங்கிறது ஒரு ரப்பர் மாதிரி, அதை எப்பவுமே இழுத்து பிடிச்சி அதை கட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டேன்னா
1: சுருங்கிடும்,
0: ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு போயிடும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவோடு நமக்குள்ள வாழ்க்கையும், நம்முடைய மனசு அவரோட பிடிச்சி இழுத்து சேர்த்து கட்டலை அப்படின்னா அது விரியாது. ஆமென். அதை நாம் தியானிக்காமல் விடுறப்ப, அவரோட உறவாடாமல் விடுறப்ப, அவரோட இசைந்திருக்கிறத நாம் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனசு என்ன செஞ்சிடும், சுருங்கி தன்னுடைய ஜென்ம ஸ்வாவத்துக்கு போயிடும், இயல்பு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போயிடும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனால் வசனத்து நிமித்தம் அனல் கொண்ட ஒரு மனசு சும்மா விரிஞ்சே இருக்கேன்.
1: ஆமென்.
0: வசனத்தை நிமித்தம் அனல் கொண்ட இருதயம் அப்படியே விரிஞ்சு இருக்கிற இருதயம்,
1: ஆமென்,
0: பொங்கி நல்ல விசேஷத்தினால பொங்கி வழியக்கூடிய ஒரு இருதயமா அது இருக்கும். ஆமென்,
1: ஆமென்.
0: இப்ப இருதயம் எப்ப பொங்குதுன்னா நல்ல விசேஷத்தினால. ஹல்லேலூயா. சங்கீதம் 45 சொல்லப்பட்டது போல நல்ல விசேஷத்தினால என் இருதயம் என்ன செய்கிறது? பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்த கவியை
1: சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி.
0: அப்ப ஒரு நாள்ல நாம எவ்வளவு நேரம் அவரோட இசைஞ்சிருக்கிறோம்? அவரோட இசைந்து இருக்கிற பொழுது லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆயிருது. ஆமென்,
1: ஆமென்.
0: நாங்க சமயத்துல இந்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா ஆவியானவருடைய நிறைவுங்கிறது வேற. ஏழு சர்ச்சில் நம்ம பார்க்குற விசேஷம் என்னன்னா, அவங்க ஆவியில் நிறைந்து, பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், ஆதி திருச்சபையார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய். ஸோ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது வேற, ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ள இருக்குன்றது வேற. வேற ஆவியில நிறைஞ்சிருக்கிற அந்த வாழ்க்கை முறை யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியதல்ல. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவருடைய பிரஜைகள் அனுபவிக்க வேண்டிய
1: ஸ்லாக்கியம்.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: இப்ப பாத்திரம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே அவரோட எசைஞ்சிருக்கிறவன் பாத்திரம் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும். இந்த நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமென்,
1: ஆமென்.
0: உள்ள அவரை வச்சுக்கிட்டு கண்ணாப்பண்ணான்லாம் எதையும் பேச நம்மளால முடியாது. கவனமா பார்க்க, கவனமா பேச நம்மளால. ஏன் முடியுது அப்படின்னா, உள்ளவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு எந்த அளவு நமக்குள்ள அதிகமா இருக்கோ அந்த அளவு தான் வாழ்க்கை குறித்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்போம் நாம.
1: ஆமென்.
0: அந்த உள்ள அவர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவரோட எசைஞ்சிருந்தா தான் வரும். கான்சியஸ் அப்பதான் அதிகமாகும். சன்கான்சியஸ் உள்ள யார் இருக்கா?
1: அவர்
0: குமாரன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துடும். சமீபத்தில் நாங்க வெளியூர், அப்பா நானும் ஜூடா போயிட்டு இருந்தப்ப பென் சீட்ல கார்ல அப்பா இருந்தாங்க, நாங்க நான் ஃப்ரண்ட்ல இருந்தேன், ஜூட் டிரைவிங்ல இருந்தேன். இப்போ நாங்களாக டிரைவ் பண்ணால் நாங்கள் ஓட்டுற, நாங்கள் வாகனத்தை ஏற்கிற விதமே வேறு. இஷ்டத்துக்கு கட்டடிப்போம், இஷ்டத்துக்கு ஒரு பிரேக் போடுவோம், உள்ளே இருக்கிற ஆளுக்கு
1: குலுங்குவார்கள்
0: இப்படியும் அப்படியுமாக என்ன செய்வார்கள்,
1: அசைவார்கள்,
0: குண்டு குழியெல்லாம் பார்க்காம அடித்து நாங்கள் வாட்டில் அது வந்து
1: தட தட தட தட தட்டு ஓடும்.
0: ஆனால் அன்னைக்கு வண்டி அப்படி என்ன செய்ய முடியல,
1: இயக்க முடியல, ஓட்ட முடியல.
0: ஏன்னா உள்ள ஒரு பெரியவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல.
1: ஆமென்,
0: கவனமா போனோம். ரொம்ப வண்டி என்ன செய்யக்கூடாது, குலுங்க கூடாது, அவங்கள சேஃபா கூட்டிட்டு போனோம்.
1: ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தா கூட பூ மாதிரி இப்படி ஏத்தி அப்படி இறக்கணும்.
0: படுத்திருக்கிறாங்க, சில நேரம் ரெஸ்ட் பண்றாங்க, தூங்குறாங்க, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கார் செட்டில் கூட அந்த சாங்கோட வால்யூமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஏன் அவ்வளோ கவனம்னா, உள்ள ஒரு
1: பெரியவர்
0: பெரியவர் இருக்கிறார்.
1: ஆமென்,
0: இதான் ரகசியம். உள்ள நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கான்சியஸ் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயும் ஒரு கவனம் வந்துடுது, ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை வந்துடுது.
1: ஆமென்.
0: பாஸ்டர் விளாட் அந்த ஹங்கிரி ஜெனரேஷனுடைய அந்த சர்ச், அவர் ஒரு இன்னொரு ப்ரீச்சர் சொன்ன ஒரு ஒரு ஓமையை தன்னோட மெசேஜில் அவர் யூஸ் பண்ணார். அதில் ஒரு ரெண்டு டம்ளரை கையில் கொடுத்து, கிளாஸ் டம்ளரை கொடுத்து ரெண்டு பேரை வர சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்க, நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்கன்னு ரெண்டு பேர் கையிலையும் டம்ளரை கொடுத்து அனுப்புவார். ஒருத்தர் வேக வேகமாக ஓடிட்டு வந்து சும்மா ரேஸில் போன மாதிரி சல்லுன்னு வந்து நின்றுவார். ஆனால் இன்னொருத்தர் வந்து மெதுவாக பூ போல நடந்து கவனமாக நடந்து அவர் ஸ்டேஜுக்கு வருவார். இப்போ பார்வையாளர்களுக்கெல்லாம், சர்ச்சில் உட்காந்துருந்த பிலிவர்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன ஒரு டம்ளரை கொடுத்து ஓடி வர சொன்னார். ஒருத்தன் விறுவிறுனு வேகமாக ஓடி வந்துட்டான், இன்னொருத்தர் என்ன செய்கிறான், இவ்வளோ கவனமாக என்ன செய்கிறான், வர்றான் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அந்த டம்ளர் ரெண்டையும் திரும்ப ஸ்டேஜில் வச்சு காட்டுவார். இது ஒன்று காலி டம்ளரு, இன்னொரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. என்ன இருக்கு?
1: ஃபுல்லாக
0: தண்ணி இருக்கு. இவங்க எம்டி, ஆனால் அவங்க ஃபுல்லு. ஸோ எம்டியாக இருக்கிறவன் இஷ்டம் போல் ஓடியாருவான், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகலாம். ஏன்னா உள்ளே ஒன்றும் இல்லாததுனால ஏதாவது சிந்திருமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு
1: இல்லவே இல்லை.
0: ஆனால் வேற ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருக்கிறப்ப இவனுக்கு என்ன உணர்வுனா, பாத்திரம் நிரம்பி இருக்கு, ததும்பிட்டு இருக்கு, ஒரு சொட்டு கூட கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும். அந்த வெறும் டம்ளரை கொண்டு வந்தவன் இங்கே எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வீசுனகை இப்படி தான் வருவான். ஆனால் இவன் வந்து மக்கள் யாரையும் என்ன செய்யறதில்ல,
1: பார்க்கறது இல்லை,
0: அப்படியே அந்த அந்த அந்த அந்த டம்ளரை அப்படி பார்த்துக்கிட்டே தான் வர்றான். ஏன்னா தள்ளும்பிட்டு இருக்கு, எதுவும் ஒரு ட்ராப் கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திரக்கூடாது.
0: இப்போ இன்றைக்கி என் பார்வையில் கவனமாக இருக்கணும், என் பேச்சில் கவனமாக இருக்கணும், நான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் பேசாமல் பாத்திரம் ஃபுல்லாக ஏறணும்.
1: ஆமென்.
0: பாத்திரம் இன்றைக்கி ஃபுல்லாகிட்டா இந்த கவனம் தானாகவே வந்துடும்.
1: ஆமென்.
0: ஐயோ, உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உள்ள ஆவியானவருடைய நிறைவு இருக்குது, ஒரு சின்ன ட்ராப்பு கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திடக்கூடாது.
0: அவருக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த நிறைவை நான் கவனக்குறைவாக இருந்து நான் கீழே சிந்திடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது அப்படின்னா, உள்ள அவ்வளவு நிறைவு இருக்கிறது.
1: ஆமென்.
0: குறைவாக இருக்கிற மனுஷன் எதையும் கண்டுக்கிறது இல்லை, ஆனால் தனக்குள்ள ஒரு நிறைவை சுமக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப விழிப்பாக இருக்கிறான். ஏ, நான் எம்டி வெசல் இல்லை, I'm carrying something precious.
1: Yes.
0: I'm full to the brim.
1: Amen.
0: I don't want to lose anything.
1: Yes.
0: Not even a single drop.
1: Yes.
0: அந்த மாதிரியான ஒரு கான்சியஸ், அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எந்த மனுஷனுக்கு வருதுன்னா, அவரோட உறவாடி ஆவியில் நிரம்பி இருக்கிறாங்க பாருங்க, அந்த நாள் முழுசும் அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான்.
1: Amen.
0: ஒவ்வொரு ஒரு சின்ன காரியத்தை கூட செஞ்சு எதை நான்
1: சிந்திடக்கூடாதுப்பா.
0: இந்த உச்சத்தை நம்ம லைஃப்ல அப்பப்ப தொடரமா?
1: ஆமென்.
0: இந்த அனுபவமே எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா?
1: சொல்லவே முடியாது.
0: இந்த அனுபவம் நம்ம எல்லாரும் நாம இத அனுபவிச்சிருக்கிறோம், பட் வி ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நாம நிலைவரப்படலை, உறுதிப்படலை. சில நேரம் கிராஃப் ஏறுது, சில நேரம் கிராஃப் என்ன செய்யுது,
1: இறங்கிறது,
0: இறங்குது. ஆனா பவுல் சொல்றது, வெற்றி மேல்
1: வெற்றி,
0: கனத்துக்கு மேல்
1: கனம்,
0: பலத்துக்கு மேல்
1: பலன்,
0: தயவுக்கு மேல்
1: தயவு.
0: ஆண்டவர், இந்த அனுபவம் உனக்கு இல்லைன்னு சொல்லி உங்களை என்ன இன்னைக்கு காலையில குற்றப்படுத்தல. ஐ நோ யூ ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ ஹாவ் என்ஜாய்ட் இட் சோ மெனி டைம். ஒரு முறை இல்லை, பல முறை இந்த அனுபவத்தை நீ அனுபவிச்சிருக்கிற, பட் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நீ நிலைவரப்படலை,
1: உறுதிப்படலை.
0: குழந்தை முத முதல் நடக்கிறப்ப, உங்க ஜோபல் நடக்கிறப்ப எப்படியா நடந்தான்,
1: தட்டி தடுமாறி நடக்க முடியாம,
0: எத்தனை முறை விழுந்தாலும் அவனுக்கு வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இருக்காது. போயா, இப்போ தாயா பழகுறேன், என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டில் சிரிச்சா சிரிச்சுட்டு போனா, இப்போ தான் முதல்ல நினைச்சிருந்தேன் நான்
1: நடக்க பழகுகிறேன்.
0: விழுந்தாலும் திரும்ப எழுந்து நடந்து, விழுந்து நடந்து எழுந்து அப்படி என்ன பண்ணிட்டான், ஸ்டெடி ஆயிட்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: ஸோ மேபி சம் அப்ஸ் சம் டவுன் நம்ம லைஃப்பில் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுக்காக டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். அதை நினச்சி மனச்சோர்வடைஞ்சு இப்படி நடக்குதுன்னு நினைக்காம ஆண்டவரே நான் இதை நான் ருசிச்சிட்டேன், இது எப்படி இருக்குன்னு நான் என்ன
1: செஞ்சிட்டேன்,
0: ஆவியின் நிறைவுனா எவ்வளவு உன்னதமானதுங்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் மறுபடியும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன், இந்த நிறைவை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வருகிற பொழுது லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக
1: ஆரம்பிச்சிருக்கும்.
0: பாத்திரம் நமக்கு நிரம்பி இருந்தா தான் ஸ்தோத்திரம் வரும் வாயில,
1: இல்லைன்னா
0: ஆத்திரம் தான் வரும்.
1: பாத்திரம்
0: ஸ்தோத்திரம் ஏன் வாயில வருது? பாத்திரம் நிரம்பி இருக்கு. ஆனா பாத்திரம் காலியா இருந்தா ஆத்திரம் கேட்டுக்கிட்டு வராது, தானாவே
1: எள்ளும் கொள்ளும் வெடிக்கும்.
0: இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறப்ப ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: ஒரு கை தட்டுங்க. ஏன் ஒவ்வொரு நேரமும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டி இருக்குன்னா பாத்திரம் அப்படி அப்படி ஒரு மயான அமைதியோட பிரசங்கத்தை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, அப்படி
1: ஒரு கோர முகத்தோடு கூட,
0: ஒரு சிரிப்பு இல்லாம, ஒரு சலனம் இல்லாம. பாப்ப ஏன் ஆண்டவர் இப்படி பாத்திரம் போடுறா? அதுக்குத்தானே கொண்டு வந்திருக்கிறேன், நிரப்புறதுக்கு தானே உன்னே வச்சிருக்கிறேன். எம்டி காலி பாத்திரம் நிரப்பி அனுப்பு, சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அவனுக்கு. சிரிக்கலன்னு சொல்லி கோவப்படாத, நிரப்பி அனுப்பு, ஆட்டோமேட்டிக்கா சிரிச்சு
1: சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஹல்லேலூயா.
0: அப்ப ஏன் நம்மளால இயல்பா இருக்க முடியல, ஏன் நம்ம முறைக்கிறோம், ஏன் நான் ஆத்திரப்படுறேன், நான் ஏன் வந்து டென்ஷன் ஆகுறேன், நான் ஏன் வந்து என்னுடைய கண்ணு என் கண்ட்ரோல் இல்லை, ஏன் என்னுடைய பேச்சு என்னுடைய கண்ட்ரோல் இல்லைன்னா பாத்திரம்
1: நிரம்பி இல்லை,
0: நிரம்பி இல்லை. அது ஒரு எம்டி வெஸ்லா இருக்கு, அல்லது போதுமான அளவு என்ன இல்லை, நிரம்பல, குறை கூட என்ன செய்யுது,
1: கூத்தாடுகிறது.
0: ஒரு நேரம் ஆவியில இருக்கான், ஒரு நேரம் மாம்சத்துல பேசுறான், ஒரு நேரம் ஆவியா இருக்கிறான், ஒரு நேரம் நிறைகுடமா இல்லை, எப்படி இருக்கு,
1: குறைகுடமா
0: இருக்கு. சோ நாம அவரோட இசைந்திருந்து நம்முடைய ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் தேவன் வெளிப்படுறார்.
1: ஆமென்.
0: என் பேச்சில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலையும் பெரியவருடைய அசைவாடுதல். சின்ன மனுஷனுக்குள்ள காணப்படுகிற இந்த பெரிய அசைவுக்கும் அந்த சின்ன மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சின்ன மனுஷன் செஞ்சது ஒன்னே ஒன்று, பெரியவரோட செஞ்சிருந்தது மட்டும்.
1: ஆமென்.
0: அதனால வாழ்க்கையில் மற்றவங்க பார்க்கறது எல்லாமே பெரிய பெரிய அசைவுகள்.
1: அன்னைக்கு கும்பகோணம் காலில் போகிறோம், நீ கிளம்பும் உண்டா அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்பா நாங்கள் உங்கள் லாரி, ஹெல்ப் அஸ் டு கேரி யுவர் ப்ரெசன்ஸ். நாங்கள் பாருங்கள் அப்போ வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஓஹோ நாங்கள் லாரியா, உங்கள் ப்ரெசன்ஸை கேரி பண்ணணுமா, இதுவே அப்படியே நினைவாகவே இருந்துச்சு. அப்பா தேவ சமூகத்தில் உறவாடி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த நாள் முழுக்கும் அப்படியே காதில் ரீங்காரிட்டுக்கிட்டே இருந்துச்சு.
0: ஸோ ப்ரெசன்ஸ் ஓரியன்ட் சமூகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸே வந்து அது ஒரு உயர் உயர்தரமான வாழ்க்கை முறை.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன கான்சியஸ் இருக்கு? ஏய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஜாக்கிரதையா இரு, வார்த்தை கவனமா என்ன செய்யணும்,
1: உபயோகப்படுத்தணும்,
0: தவறுதல இந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது,
1: உபயோகப்படுத்திடக்கூடாது.
0: ஆவியானுடைய கண்ட்ரோல்ல வர்றோம், கவனமா இருக்கிறோம். சில நேரங்கள் ஏதாவது சம் ஒரு சின்ன இது எரர் வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நாம அதை மனசில் அந்த உணர்த்தப்படுது. இப்போ பிரசங்க மேடையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமா?
1: போதாது.
0: பேசி முடிச்சாச்சு, அப்பாடா இனிமேல் எப்படியும் பேசலாம்டா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கலாமா?
1: இறங்கக்கூடாது.
0: மேலே மைக் எடுத்துகிட்டே கவனமாக பேசு. ஓகே, பேசி முடிச்சிட்டேன், மைக்கு கீழே வச்சிட்டியா, கீழே இறங்கிட்டியா, அப்பாடா பிரச்சனை இல்லை, இனிமேல் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எப்படி நம்ம என்ன செய்யலாம்,
1: வாழலாம்,
0: உருப்படுமா?
1: படாது.
0: அப்போ அந்த கான்சியஸை கீழே இறங்கி காத்துக்கொள்ளணும், என்ன தேவைப்படுது,
1: சமூகம்,
0: ஆவியில் ஒரு நிறைவு. பாத்திரம் எப்படி இருக்கணும், ஃபுல்லா இருக்கிறப்ப.
1: எஸ்
0: ஹல்லேலூயா. அப்ப ஆத்திரம் வராது, என்னதான் வரும்,
1: ஸ்தோத்திரம் தான் வரும்,
0: ஸ்தோத்திரம் தான் வரும்.
1: அதான் ஒருத்தர் சொன்னார், நான் புல்பீட்டில் போ இருக்கிற வரைக்கும் அங்கி போட்டால் நான் போதுங்க, புல்பீட்டு விட்டு கீழே வந்து அதையும் அங்கேயே அப்படியே மடிச்சுக்கிட்டு அது லுங்கி ஆக்கின்னா நான் பாதுங்க அப்படின்னாருங்களா.
0: ரெண்டு சாமையில் 16வது அதிகாரத்தில் பாருங்களேன், அந்த சீமையை குறித்த காரியம் சரியான ஒரு ஒரு ஒரு புயலின் மத்தியில் தாவீதோட அந்த அந்த லைஃப் ஸ்டைலில் பாருங்களேன். 16ல் 5லேருந்து வாசிக்கலாமே, 2 Samuel 16:5.
1: தாவீது ராஜா பகூரியம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து,
0: பேசிக்கொண்டு வரல,
1: தூஷித்து கொண்டு
0: சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும்
1: தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தார்.
0: சீமேயி அவனை தூஷித்து,
1: இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன் மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான்.
0: அதாவது அவன் தூஷிக்கிறான், தூஷிச்ச உடனே செரியாவின் குமாரன் அபிசாய் வெகுண்டு எழுந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு,
1: வெகுண்டு எழுந்து விட்டார்.
0: ஆத்திரம் வந்துருச்சு, யாருக்கு,
1: செரியாவின் குமாரருக்கு, அபிசாய்க்கு.
0: ஏன் அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா, பாத்திரம் எம்டியா இருந்துச்சு.
1: எஸ்,
0: பாத்திரம் எம்டியா இருந்ததுனால அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஆக்சுவலா உண்மையிலே ஆத்திரம் யாருக்கு வந்திருக்கணும்,
1: தாவீதுக்கு தான் வந்திருக்கணும்.
0: வர வேண்டிய ஆளுக்கு என்ன செய்யல,
1: ஆத்திரம் வரல.
0: அதாவது கூட இருக்கிறவனுக்கு, கூட இருக்கிறவனை குறித்து அங்கே ஒன்றும் சொல்ல, அபிஷேகம் குறித்து யாரும் அங்கே என்ன செய்யலை, ஒன்றும்
1: அவர் எதுவுமே பேசலை சீமே.
0: ஆனால் அட்டாக் ஃபுல்லாக யாருக்கு தான்,
1: தாவீதுக்கு தான்.
0: தாவீது அட்டாக் பண்ணதுக்கே இவ்வளோ கோபப்படுறானே, அவன் அட்டாக் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும், கேட்டிருக்க மாட்டான் யார்கிட்ட, தாவீதுகிட்ட
1: கேட்டிருக்க
0: மாட்டான். அப்படி நைஸாக கூட்டத்தின கூட்டமாக அவனை ஓரம் கட்டி ஒரு ஒதுக்குப்புறத்தில் வச்சு ஆளை கால் பண்ணியிருப்பானுங்க. அப்படி அதனால் இப்போ தாவீது சொல்கிறார், டேய் சம்மந்தப்பட்டவன் நான், உனக்கு என்னடா,
1: இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன
0: ஆசைங்க, அப்படிதான் இருக்கு என்ன.
1: 10 ராஜா, அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன,
0: ஏப்பா உன்னை தூசிச்சான், உண்மையில எப்ப பழி சொன்னா, என்ன தானே சொன்னா, டேய் கோபம் எனக்கு தாண்டா வரணும், ஆத்திரம் வரணும்னா எனக்கு தாண்டா வரணும், நீங்க ஏன்டா துள்றீங்க, நீங்க இந்த நிறைஞ்சிருக்கிற பாத்திரம் எப்படி பேசுது பாருங்க.
1: அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான்.
0: பின்னும் தாவீது அபிசாயம் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து,
1: இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்,
0: அவன் தூஷிக்கட்டும்,
1: அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்.
0: ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து,
1: இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றார்.
0: அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள்.
1: சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
0: அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு, தூற்றி கொண்டே வந்தான். என்ன செஞ்சான்,
1: தூற்றி கொண்டே வந்தான்.
0: மன்னவாரி வாயில ஒரு தூசணும், மன்னவாரி தூத்துறான், கல் எறிகிறான், சொல் எறிகிறான். அதாவது அது வந்து நானே, அதாவது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இருக்கிறப்ப அவனை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, அவனை வம்புழுக்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எடுக்கும். ஓகே, இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எரியாத விறகுல நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு என்ன எடுக்கும்? டைம் எடுக்கும். ஆனால் எரியற குழியில் எண்ணெயை ஊற்றுறது வந்து
1: ரொம்ப ஈஸி,
0: ரொம்ப ஈஸி. இப்போ சீமை என்ன பண்ணுறான்னா, எரியற குழியில் எதை ஊற்றுறான்?
1: எண்ணெயை.
0: ஆனால் அந்த கொள்ளி எரியலை.
1: எஸ்,
0: எரியற குழியில் மண்ணையை ஊற்றுனா எப்படி இருக்கும்? நானே எவ்வளவு டென்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல வந்து இந்த வார்த்தைக்கு நசுக்கி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்?
1: தூக்கி எரிஞ்சிரு,
0: கொன்றுக்கணும். ஆனா எரியற கொள்ளியில எண்ணெய வார்த்தோம், அந்த கொள்ளி பத்திக்கிட்டு எரியல.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நிதானமா இருக்கிறான், தூற்றிக்கொண்டே வந்தும் தூற்றிக்கொண்டே வந்தான். எவ்வளவு தூரம் வந்தான் என்ன செய்யல,
1: எழுதப்படல.
0: மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு டென்ஷனே வரல, கோபத்தை பார்க்க முடியல.
1: யார்ட்ட?
0: அப்படி ஒரு தெய்வீக அமைதி. இங்கிட்டு சீமை சீர்றான் புயல் மாதிரி, புயலின் சீற்றம் யாருக்குள்ள? சீமைக்குள்ள. ஆனா அந்த புயலின் மத்தியிலையும் தாவீது ரொம்ப காமா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: புயல் என்பது இயற்கையின் சீற்றம், ஆனா அந்த இயற்கையின் சீற்றத்தின் மத்தியிலையும் அப்படி காமா இருக்கிற பாருங்க, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் அனுபவிக்கிற மாற்றம்.
1: ஆமென்.
0: காம் அண்டர் பிரஷர், இட்ஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப சீமையை தன்னை சீண்டியும் தாவீது பதிலுக்கு சீரல. இது பதிலுக்கு பதில் பேசுகிற நேரம் இல்ல, இது நமக்குள்ள இருக்கிற தேவ பலனை வெளிப்படுத்துற நேரம்.
1: ஆமென். ஆமென்.
0: அப்ப சில நேரம் கேட்கலாம், இந்த சமயத்தில் அவன் அவ்வளவு, இப்ப அபிஷேகத்துக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும், என்னடா இப்படி திட்டுறான், கோலியாத்தே ஒரு ஒத்தக்கல்ல கம்ப்ளீட்டாக கதையை முடிச்ச தாவீது, இந்த பையன் இவ்வளோ தூரம் பேசிட்டு வர்றான், எவ்வளவு கூலா எவ்வளவு காமா, அவரை பேசினதுக்கு எனக்கு இவ்வளோ கோவம் வருது, ஆனால் அவருக்கு கோவம் என்ன செய்யலையே,
1: வரலையே
0: வரலையே அப்படின்னு அவனுக்கு என்ன இருந்திருக்கும்? தாவீதுக்கும் தாவீதோட அந்த மனுஷங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனால் ரகசியம் என்னன்னா, தாவீது அந்த இடத்துல அப்படி துதிச்சு நிரம்பி இருந்த பாத்திரம்.

0: அவன் வாயில இருந்து தூஷணம், ஆனா இவர் வாயில ஒரு
1: துதி.
0: துதி துதி துதி துதி. அதனால பாத்திரம் அப்படி இருந்துச்சு. இப்ப அபிசாய்க்கு தாவீதோட லைஃப் மூலமா சொன்ன மெசேஜ் என்னன்னா, இங்க பாரு நீ எம்டி வெசல், ஆனா நான் கத்தரோட எசைஞ்சிருந்து அவரோட சமூகத்தால என் மனசு அப்படி நிரம்பி இருக்கு. அதனால நீ சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது. உள்ள ஒரு பெரிய ஒரு சுமந்து நடந்துகிட்டு இருக்கண்டா, என் பிரச்சனையை சுமந்து நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு பெரியவரை சுமந்துகிட்டு இருக்கிறேன், பெரியவரை சுமந்துகிட்டு நடக்கிறேன். கவனமாக நடக்கணும். இந்த சமூகத்தில் ஒரு சின்ன டிராப்பை கூட நான் கீழே சிந்த.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ உள்ள அவரை சுமக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்த அந்த பிரசன்னத்தை குறித்த அந்த உணர்வு தான் நம்முடைய பேச்சு பார்வை நடக்க எல்லாத்துலேயும் நம்மளை ரொம்ப கவனமாக வச்சுருக்கு. அபிசாய் எம்டி வெசல், ஆனால் தாவீது நிரம்பி இருந்த பார்த்து. அதனால தான் வேர்ட்ஸ் அவ்வளவு கவனமாக, அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு அமைதியாக. புயலின் மத்தியில் இருந்த அமைதி தேவனோட எசைஞ்சிருந்ததுனால உண்டானது. இது தாவீது இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட பெரியவருடைய அசைவு. இசைவு தாவீதுடையது, ஆனால் அசைவு பெரியவருடையது.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, இசைவு
1: இசைவு
0: என்னுடையது
1: என்னுடையது,
0: ஆனால் என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ,
1: ஆனால் என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ
0: கர்த்தருடையது.
1: கர்த்தருடையது.
0: நம்மளோட வாழ்க்கையிலையும் இன்றைக்கி அவரோட எசைஞ்சிருந்து இது போல் நாம் ஃபுல்லாக இருப்போன்னா, நிச்சயமாக இந்த மாதிரி பெரிய விதத்தில் பெரிய அளவு பேசப்படுகிற விதத்தில் தேவன் நம்ம வாழ்க்கையின் மூலமாகவும் அசைவாடுவார். இது போல் நான் உன் லைஃப்பில் அசைவாட விரும்புகிறேன், ஆனால் நீ என்னோட எசைஞ்சிருக்கலையே. உன் பாத்திரம் நிரம்பி இருந்தால் நீ இப்படி பேசுவியா? பெரியவர் உள்ளே இருக்கிறாருங்கிறப்பே காரை எவ்வளோ கவனமாக ஓட்டுறேன். அதே போல் பெரியவராகிய நான் உனக்குள்ளே இருப்பேன் அப்படின்னா நீ எவ்வளோ கவனமாக நீ வாழ்வேன். அவரை உள்ளே வச்சுட்டு இஷ்டம் போல் எதையும் பேச நம்மளால. அப்போ தாவீதோட லைஃப் நமக்கு ஏன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாம் அவர் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. தாவீதோட கண்ட்ரோல்ல எதுவுமே
1: இல்லை
0: இல்லை, ஆனால் தாவீது ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்தார்.
1: ஆமென்.
0: வெரி பவர்ஃபுல். சில நேரங்களில் நம்முடைய கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லாமல் போகிற பொழுது புயல் அடிக்குது. புயல் அடிக்கிறதே எதுக்குன்னா, நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே ஒன்னால் இனிமே கையால முடியாது. தென்றலை கையாளலாம், நம்முடைய பலத்தை பயன்படுத்தி எதை கையாளலாம், தென்றலை கையாளலாம், தென்றல்ல பயணிக்கலாம். ஆனால் ஒரு புயல் சீற்றம் நமக்கு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா, எதுவுமே இனிமே உன் கட்டுப்பாட்டில் இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். எதுவுமே உங்க கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற ஒரு நிலைமையில இப்ப நீங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க லைஃப்ல புயல் அடிச்சிட்டு இருக்கு. அப்சலோம் அரியணைக்கு வந்தப்ப அதுவரை எல்லாம் தாவீதோட கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ எதுவுமே தாவீதோட கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த சமயத்தில் தாவீது செஞ்சது, என் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லாண்டு வரேன், ஸோ இப்போ நான் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சமயத்தில் அந்த மாதிரி நம்ம மேலே சீருகிற புயலை எப்படி நாம் ஹேண்டில் பண்ண முடியும்னா, நாம் அவர் கண்ட்ரோலில் போயிடணும்.
1: எஸ்.
0: ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், Put God in the driver's seat of your life, because anything under his control will never be out of control. O vaalkaiyila mukkiyamaana edathila o vaalkaiya iyakkakoodiya and the driver seat la avar okkara vechir enna avar control la irukkira eduvum கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு
1: வாய்ப்பே
0: இல்லை. ஐ கேனாட் கண்ட்ரோல் அ ஸ்டார்ம், பட் இஃப் ஐ புட் ஹிம் இன் தி டிரைவர் சீட், நத்திங் வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதைத்தான் நீங்க தாவீது செஞ்சிட்டார். எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லை, இப்ப நான் எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல விட்டுறேன்.
1: Hallelujah.
0: So because anything under his control will never be out of control.
1: Yes.
0: இதா செஞ்சிருக்கிற பொழுது நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய blessings. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு இசைவை நம்முடைய வாழ்க்கையில அவர் காண விரும்புகிறார். Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதனால் எதை குறித்து இன்னைக்கு பயப்பட வேண்டாம். இந்த நாள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம்லாம் வேண்டாம். எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு ஒரு புயல் இருக்குமா? பேசாமல் ஜெபரையில் போய் அவரோடு இணைஞ்சு அவர் கண்ட்ரோலில் நம்ம போயிடும்.
1: ஆமென்.
0: நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் என்ன செய்யுங்க?
1: பார்த்துக்கோங்க.
0: மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாராம், அவர் ஃபேம் அந்த அந்த சர்ச் இஷ்யூஸ் நிறைய வந்து ரொம்ப அன்னைக்கு ப்ரெஷர் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையில் டயர்டாகி நைட்டு படுக்க போகிறப்ப ஒரு பால்கனி இருக்குமா, அந்த அந்த பால்கனியில் வந்து நின்று அப்படியே வாயில் கொட்டாய் விட்டுட்டு அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாரான், ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை, இன்னைக்கு நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு என்ன
1: செய்யலை
0: தெரியல, பட் ஐ நோ ஒன் திங், தீஸ் ஆர் ஆல் நாட் மை ப்ராப்ளம்ஸ், இட்ஸ் ஆல் யுவர்ஸ். இது எல்லாமே என்னுடைய பிரச்சனை இல்லை, இது எல்லாமே
1: உங்கள் பிரச்சனை,
0: உங்கள் பிரச்சனை. ஸோ எனக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது, ஐ எம் ஸோ டயர்டு, ஸோ நவ் ஐ எம் கோயிங் ஃபார் ஸ்லீப், ஸோ இட்ஸ் யுவர் ப்ராப்ளம், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கங்க, எனக்கு தூக்கம் தூக்கமாக வருதுன்னு தூங்க போயிடுவாங்க, கொட்டாய் விட்டுக்கிட்டே ஒரு டாட்டா கட்டிட்டு தூங்க போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரைவர் சீட்டில் உங்களை வச்சுட்டு நான் போகிறேன். Anything under your control will never be out of control.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: David and the stand ku vandha paarenga avar kattupaattla edhum illa ana kathar ellathiyum sari seidhar.
1: Yes.
0: Amen.
1: Amen.
0: So ungaloda innum pesanum na vandha ana enna seiya adhu naalai dhaan pesanum. Amen.
1: Amen.
0: Na innum mudikala indha kaari aandavar kaalaiyila sonnadha na ungalukku innum na mudikala. So we'll continue. Adhanaala innikku ஆண்டவர் சொன்னது இது போதும். இசைவு நம்முடையது, அசைவு கர்த்தருடையது. அதனால் ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியும். சின்ன மனுஷனாக இருந்தோம் நம்மளால் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ முடியும்.
1: ஆமென்.
0: சின்ன மனுஷனாக இருந்தோம் எப்படா இவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா, அவன் பெரியவரோட எசைஞ்சிருந்ததுனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை.
1: அவன்
0: சுண்டலி தான் நான், ஆனால் நான் பெரியவரோட எசைஞ்சிருக்கிறவன். என் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு அசைவும் அவருடைய தான் இருக்கணும். அவன் சொல்லுங்க.
1: அவன்
0: நான் பேசுகிற பேச்செல்லாம் பெரிய பெரிய பேச்சு, ஏன்னா அது என் பேச்சு இல்லை, அது பெரியவருடைய அசைவு. தாவீது பேசின பேச்சு சாதாரண சின்ன

நன்றி ஆண்டவரே. இந்த கால நேரத்தில் கூட ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய புயலின் சீற்றம் இருக்கு, எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே, என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற பயத்தோட கலக்கத்தோடு இந்த காலை தியானத்தில் எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் கண்ட்ரோலில் எதுவும் இல்லைன்னாலும் நாங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வர்றப்ப எதுவும் எல்லை மீற நீங்கள் விட மாட்டீங்க. நீங்கள் அவரோட இசைஞ்சிருக்கிறதுனால அந்த சீற்றம் கரையோடு நிற்கும், அது கரையை தாண்டி உங்களை தாக்க ஆண்டவர் விட மாட்டார். இசைவு நம்முடையது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலத்த அசைவுகள் கர்த்தருடையது. நாம் ஒரு சின்ன மனுஷங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கர்த்தரோட இசைஞ்சிருந்தால் அது நமக்கு சாத்தியம். நாம் சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும் நம்மளால் நம்ப முடியாத பெரிய வெற்றிகளை நம்மளால் பெற முடியும். கர்த்தரோட இசைந்திருந்தால் அது சாத்தியம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி சாதாரண எளிமையான மனுஷங்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களோட இசைஞ்சிருந்து உம்முடைய பலத்த அசைவுகளை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காரியங்களை குறித்து இன்னும் எங்களோடு நீங்கள் பேச விரும்புகிறீங்க, ஸோ தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும்

0: பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: 3 things are there.
0: மூன்று காரியங்கள் அங்க இருக்குது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: பிறகு வசனம்,
1: and their testimony.
0: பிறகு அவர்களுடைய சாட்சி.
1: 3 things working together.
0: மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: How does it work together?
0: அது எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: Let me put it in the form of a statement.
0: ஒரு அறிக்கை போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும்.
1: How does blood, word and the testimony work together?
0: எப்படி ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இணைந்து செயல்படுகிறது?
1: They testified about what the word of God taught about what the blood of Jesus has done for
0: Yesu Christuvin ratham enna seidirukkiradu endrai kurithu vasanam enna bodhikkirado adai avargal saatchiyaga arivithargal.
1: That is how the blood, the word and the testimony works.
0: Appadi dhaan ratham, vasanam, saatchi moondrum seyalpadugirathu.
1: The blood has been shed,
0: ratham sindapattu vittathu,
1: and the word of God tells us why it was shed and what it does.
0: Yen adu sindapattathu enna seigirathu endrai devudaiya vasanam namakku sollugirathu.
1: And our testimony must be regarding what the word says about what the blood has done.
0: அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும்.
1: Now in these three I pointed out to you that the blood and the word have never lost their power and they are stable and they are always the same.
0: இந்த மூன்றிலே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது, உடைய வல்லமையிலே மாற்றம் கிடையாது, எப்போதும் அப்படித்தான் இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: The blood has never lost its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமை இழந்து போகவே இல்லை.
1: Shed 2000 years ago but still cleanses, still sanctifies, still justifies.
0: 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிந்தப்பட்டது என்றாலும் இன்னமும் நம்மை கழுவ சுத்தம் பண்ணுகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது.
1: And the word always stays the same, it never changes.
0: வசனம் இப்பவும் அப்படியே தான் இருக்குது, மாறுவதே கிடையாது.
1: The only thing that can make the difference here and cause failure here is our testimony.
0: இங்க ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி கொண்டு வரக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம்முடைய சாட்சி.
1: The testimony is the only thing that can change.
0: சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்குது.
1: It can be this way or that way.
0: ஒன்று இப்படியாவும் இருக்கலாம் அல்லது அப்படியாவும் இருக்கலாம்.
1: Our testimony can be negative or positive.
0: நம்முடைய சாட்சி பிற்போக்காவும் இருக்கலாம் அல்லது முற்போக்காவும் இருக்கலாம்.
1: The word says what it says about the blood.
0: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே தான் சொல்கிறது.
1: The blood has done what it has done.
0: ரத்தம் என்ன செய்து இருக்கிறதோ அதை செய்து முடித்து விட்டது.
1: They don't change.
0: அவைகள் மாறுவதே இல்லை.
1: What is our testimony regarding that?
0: ஆனால் அதை குறித்து நம்முடைய சாட்சி என்னவா இருக்கிறது?
1: That is what is going to bring the victory.
0: அதுதான் வெற்றியை கொண்டு வர போகிறது.
1: This is how these three things work together.
0: இந்த காரியங்கள் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
1: So to say that they took or they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது,
1: we mean that they overcame the accuser of the brethren, the devil, by declaring, by confessing what the word says that the blood of Jesus has done for them.
0: என்ன அர்த்தத்திலாம் சொல்லுகிறோம், குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்கள், அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: Now we went through great explanations about how powerful this blood is and I showed you many new Old Testament passages.
0: இந்த ரத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்று உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்து பல புதிய ஏற்பாட்டு வசனங்களை நான் உங்களுக்கு
1: Old Testament
0: மணிக்கும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
1: I showed you the what happened on the Passover day through the blood.
0: பஸ்காவின் பஸ்கா அன்று அந்த ரத்தத்தின் மூலமா என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed you what happened to that woman Rahab, a harlot, because of the blood.
0: அந்த ரத்தத்தின் மூலமாக வேசியாகிய ராகாபுக்கு என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: But now we want to go from this day onwards. I will want to cover various things about what the Bible says about what the blood of Jesus has done.
0: ஆனா இன்று முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன்.
1: What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: I have marked down at least 15 things, 15 different things I want to share with you.
0: ஏறக்குறைய 15 வித்தியாசமான காரியங்கள் குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
1: விரும்புகிறேன். What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: See, first of all we got to know what it has done through the word. We have to know what the blood has done.
0: அவர்கள் முதலாவது வசனத்தின் மூலமாக ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Then we have to declare, confess and speak and that is how faith begins to work.
0: அதன் பிறகு நாம் அதை பேச வேண்டும், அதையே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதான் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது.
1: This knowing the word and what it says about what the blood has done and then speaking it is what brings us victory.
0: வசனத்தை அறிந்து கொள்வதும் பிறகு ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதே அதை நாம் பேசுவதும் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
1: It is not enough to know but it is important to say.
0: அதை வெறுமனே அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதை பேச வேண்டியது முக்கியம்.
1: It must be on our lips.
0: அது நம்முடைய உதடுகளிலே இருக்க வேண்டும்.
1: We must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare the devil as the defeated foe.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare what the word says about what the blood has done for us.
0: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: This is the key to our victory.
0: நம்முடைய வெற்றிக்கு திறவுகோலே இதுதான்.
1: Now that is why I teach.
0: ஆகவே தான் நான் போதிக்கிறேன்.
1: I don't teach so we can fill up this one hour.
0: இல்ல இந்த ஒரு மணி நேரத்தை எப்படியாவது போக்கிடலாம் என்று நான் இங்க வந்து பேசவில்லை.
1: No, we are speaking some very vital truths.
0: கிடையாது. சில மிக அத்தியாவசியமான சத்தியங்களை நாம் இங்க பேசுகிறோம்.
1: These truths are so practical and so important.
0: இந்த சத்தியங்கள் அவ்வளவு யதார்த்தமாக அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது.
1: This can be simply used then it must be immediately put into use.
0: இந்த சத்தியங்களை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: So let us straight away go into see one by one what the blood has done for us. ஆகவே
0: தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கு என்பதை ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் பார்ப்போம்.
1: First of all, I want to talk about redemption that comes through the blood.
0: முதலாவதாக இந்த இரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய மீட்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians.
0: எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Chapter 1 and verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
1: Ephesians 1:7.
0: எபேசியர் 1:7.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Now I want you to notice that word redemption.
0: பாருங்கள், மீட்பு என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன்.
1: Redemption is where a person literally redeems by way of a purchase, by being bought we are redeemed.
0: மீட்பு என்று சொன்னால் ஒருவர் நம்மை வாங்கி விட்டார், அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதான் அர்த்தம்.
1: Turn with me to 1 Peter.
0: 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
1: 1 Peter chapter 1 verse 18 and 19.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by tradition from your fathers.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
1: but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: You see, Paul says that we have redemption through his blood.
0: பாருங்கள், பவுல் சொல்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: Peter says the same thing that we have been redeemed by the precious blood.
0: பேதுரும் அதேதான் சொல்கிறான், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று.
1: He introduces the term precious blood in order to let us know that what this blood does no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்யக்கூடாத இந்த இரத்தம் செய்திருக்கு என்பதை நாம் காண்பிக்கும்படியாக தான் விலையேறப்பட்ட என்ற வார்த்தையை பேதுரு இங்கே வைக்கிறார்.
1: The blood of Jesus does more than what silver and gold can do for us.
0: வெள்ளியும் பொன்னும் நமக்காக செய்யக்கூடியதை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது.
1: We have been redeemed not with silver and gold, we have been redeemed by the precious blood of Jesus.
0: வெள்ளியினாலே பொன்னினாலே நாம் மீட்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
1: Why did we have to be redeemed?
0: ஏன் நாம் மீட்கப்பட வேண்டும்?
1: See, we were slaves under sin and Satan.
0: பாருங்கள், பாவத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: See, we need to understand what has happened to us.
0: நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: I don't want to go too much into it because I taught a while ago about our redemption.
0: மீட்பு என்றால் என்ன என்பது குறித்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நான் போதித்தபடியாலே நான் அதிகம் அதை குறித்து பேச விரும்பவில்லை.
1: But let me explain this a little bit at least.
0: என்றாலும் கொஞ்சம் நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கட்டும்.
1: Redemption means a purchase.
0: மீட்பு என்றால் வாங்கப்பட்டது என்ற அர்த்தம்.
1: It literally means a purchase from the slave market.
0: அதன் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அடிமை சந்தையிலிருந்து ஒருவன் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: 1 John 5:19 says the whole world lieth in wickedness.
0: 1 யோவான் 5:19 சொல்கிறது முழு உலகமும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று.
1: It doesn't mean that it lies in wickedness. If you look into it, it means that it lies in the hands and in the tight embrace of the wicked one.
0: அதை சரியாய் பார்க்க போனால் அது பொல்லாங்குக்குள் கிடக்கவில்லை, மாறாக இந்த பொல்லாங்கனுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அது கிடக்கிறது.
1: The whole world.
0: முழு உலகமும்.
1: And not one person is exempt from this.
0: ஒரு மனிதன் கூட அதற்கு விதிவிலக்கே கிடையாது.
1: Every person is under the tight embrace of the devil and his bondage.
0: ஒவ்வொரு நபரும் பிசாசுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அவருடைய கட்டுகளிலே இருக்கிறார்கள்.
1: This is something that is an insult to human intelligence when they hear about it.
0: மனிதனை கேட்கும்போது அவருடைய அறிவுக்கு இது கேவலமாக தோன்றுகிறது.
1: Do you mean to tell me that I am under that tight embrace of the devil has got me and I can't escape?
0: பிசாசன பிடிச்சிருக்கானா, நான் தப்ப முடியாதா, அவனுடைய இறுக்கமான பிடிக்குள்ளே நான் இருக்கிறேனா என்று அவள் கேட்கிறார்கள்.
1: Yes, my dear friend, the Bible says so.
0: ஆம், அருமை சகோதரனே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது.
1: Not one person is exempt.
0: ஒருவராவது விதிவிலக்கு அல்ல.
1: The kings and the lords of this earth.
0: இந்த பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும்.
1: And the great men of this world.
0: இந்த உலகத்தின் பெரிய பெரிய ஆட்களும்.
1: The good and the bad.
0: நல்லவர்களும் கெட்டவர்களும்.
1: And the ugly.
0: அல்லது மோசமானவர்களும்.
1: All are under the tight embrace of this evil one.
0: எல்லாமே இந்த பொல்லாங்குடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே இருக்கிறார்கள்.
1: Jesus spoke about it and he said the strong man holds his goods in peace.
0: இயேசு அதை குறித்து பேசும்போது சொல்கிறார், பலவான் தன்னுடைய பொருட்களை பத்திரமாய் வைத்திருக்கிறானா.
1: And the one who is stronger than him comes, that is Jesus, to spoil his goods and take his goods.
0: அவனிலும் பலவானாகிய இயேசு வருகிறார், அவனை அழித்து போட்டு அவனுடைய பொருள் எல்லாம் கொள்ளையிடுகிறார்.
1: See, this is what redemption is all about.
0: பாருங்கள், மீட்பு என்று சொன்னால் இதுதான்.
1: This is what has taken place.
0: இதுதான் சம்பவித்திருக்கிறது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: We were under the power of sin.
0: பாவத்தினுடைய வல்லமையின் கீழாக இருந்தோம்.
1: On the one hand we were slaves of Satan.
0: ஒரு பக்கம் பிசாசின் அடிமைகளாக இருந்தோம்.
1: On the other hand we were slaves to sin.
0: இன்னொரு பக்கம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம்.
1: This strange mysterious power that has come into us that holds us in enslavement.
0: நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த வினோதமான ஒரு சக்தி நம்மை அடிமைகளாக பிடித்து வைத்திருந்தது.
1: Many times we feel that power of sin.
0: பல சமயத்தில் இந்த பாவத்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம்.
1: Paul says,
0: பவுல் சொல்லுகிறார்,
1: I want to do good things but I am not able to do it.
0: நான் நன்மையானதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை.
1: The thing that I want to do I am not able to do. The thing that I don't want to do I end up doing.
0: செய்ய விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை, செய்ய விரும்பாததை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார்.
1: Mystery.
0: இது ஒரு வினோத ரகசியமா இருக்கிறது.
1: Why?
0: ஏன் என்று கேட்கிறார்.
1: Why am I not able to better myself?
0: ஏன் என்னை நானே சிறப்பாக நல்ல மனிதனாய் காண்பிக்க முடியவில்லை.
1: Why am I not able to reform myself?
0: ஏன் என்னை நானே சீர்திருத்திக் கொள்ள முடியவில்லை.
1: He says, ah, I found the answer.
0: அவர் சொல்கிறார், பதிலை நான் கண்டுபிடித்து விட்டேன்.
1: Sin dwells in me.
0: பாவம் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது.
1: He says, this strange power that is called sin has come into me and I'm captive to that sin.
0: இந்த பாவம் என்னும் வினோதமான சக்தி எனக்குள்ளாக வந்து விட்டது. நான் அதனுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறேன்.
1: I am under the power and under the bondage of sin.
0: பாவத்துடைய வல்லமை பிடிக்குள்ளாக நான் இருக்கிறேன்.
1: So he says, who shall deliver me from this sin?
0: ஆகவே தான் கேட்கிறார், இந்த வல்லமையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்?
1: You see my friend, at one time or the other we all realize that we are under the power of sin and Satan.
0: பாருங்கள், வாழ்க்கையின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருமே பாவம் அல்லது பிசாசின் வல்லமையின் கீழ் இருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டோம்.
1: We cry out for deliverance.
0: விடுதலைக்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்.
1: We feel like we are slaves, we are nothing, we are not able to do anything.
0: நாம் எல்லாரும் அடிமைகள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, முடியாது என்பதை கண்டு கொண்டோம்.
1: There comes this great redeemer.
0: அப்பொழுதுதான் இந்த மாபெரும் இரட்சகர் மீட்பர் வருகிறார்.
1: He has come to redeem us with his precious blood.
0: தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்க வந்திருக்கிறார்.
1: By giving his blood he has bought us out.
0: தம்முடைய இரத்தத்தை கொடுத்தது மூலமாய் நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார்.
1: And delivered us.
0: நம்மை விடுவித்து விட்டார்.
1: Saved us.
0: இரட்சித்து விட்டார்.
1: Now the Bible says.
0: இப்பொழுது வேதம் சொல்கிறது.
1: Psalm 107 and verse 2.
0: சங்கீதம் 107:2-லே.
1: It says, let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: Let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: What do they say?
0: அவள் என்ன சொல்ல வேண்டுமா?
1: Let them say, I am redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Everybody lift up your hands and say, I am redeemed.
0: எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்.
1: You know the Bible says, let the redeemed of the Lord say so.
0: பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: Saying, declare it.
0: வேறுதமா சொன்னால் அதை அறிவியுங்கள் என்று சொல்கிறது.
1: Declare your redemption.
0: உங்களுடைய மீட்பை அறிவியுங்கள்.
1: Declare your redemption.
0: உங்கள் மீட்பை அறிக்கை செய்யுங்கள்.
1: Speak it out.
0: அதை பேசுங்கள்.
1: Let the devil and his world know.
0: பிசாசும் அவனுடைய உலகமும் அதை கேட்கட்டும்.
1: Let them hear it.
0: அவர்கள் அதை கேட்கட்டும்.
1: You are a redeemed person.
0: நீங்கள் மீட்கப்பட்டவர்.
1: Go around declaring your redemption.
0: உங்கள் மீட்பை அறிவித்துக் கொண்டே செல்லுங்கள் எல்லா இடத்திலும்.
1: I am redeemed, redeemed, redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have redemption through his blood.
0: அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: See, redemption is something that you just don't keep inside. You begin to speak it.
0: பாருங்கள், இந்த மீட்பு என்பதை நாம் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதல்ல, இதை நாம் பேச வேண்டும்.
1: That is why we read in the book of Revelation that the redeemed began to sing a song of redemption.
0: ஆகவே தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் பாடலை பாட ஆரம்பித்தார்கள்.
1: Redeemed have a song in their hearts.
0: மீட்கப்பட்டவருடைய இருதயத்தில் ஒரு பாடல் இருக்கிறது.
1: If you've been a slave, if you've been in a position like that and then you've been redeemed, you would want to sing, you would be thankful.
0: நீங்கள் அடிமையாய் கட்டப்பட்டு அந்த நிலைமையில் இருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருந்தால் பிறகு நீங்கள் அந்த பாடலை பாட விரும்புவீர்கள்.
1: That is the joy of salvation.
0: ரட்சிப்பின் சந்தோஷமே அதுதான்.
1: So the redeemed has to speak it out and say it.
0: ஆகவே மீட்கப்பட்டவர்கள் அதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும்.
1: In saying is the victory.
0: பாருங்கள், அதை சொல்வதிலே தான் வெற்றி இருக்கிறது.
1: How many of you have ever said, I am redeemed?
0: எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்?
1: You see, a lot of people don't realize the importance of our declaration and confession of our faith.
0: நிறைய பேருக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது.
1: You know, as I have taught you earlier, confession means they think it's a confession of sins.
0: நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் போதித்தது போல அறிக்கை என்று சொன்னாலே பாவ அறிக்கை தான் என்று நினைத்துக்
1: கொள்கிறார்கள். That is the only confession that Christian people know.
0: கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருப்பதெல்லாம் அந்த ஒரு அறிக்கை மட்டும்தான்.
1: That is why the Christian world is in the condition that it is today.
0: ஆகவே தான் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது.
1: You see, confession is also the confession of our faith.
0: அறிக்கைன்னு சொன்னால் நம்முடைய விசுவாச அறிக்கையும் அதில் அடங்கியிருக்கிறது.
1: Confession is also the confession of what God has done for us.
0: அறிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுவும் அடங்கியிருக்கிறது.
1: Confession is the confession of who we are in and through Christ.
0: அறிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் யாராய் இருக்கிறோம் அதை அறிக்கை செய்வது.
1: Confession is our confession of what God is doing, Jesus Christ is doing for us at the right hand of the Father.
0: அறிக்கை என்பது பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவன் அவர் என்ன செய்கிறார் என்பதை அறிக்கை செய்வது.
1: So we must confess our redemption.
0: ஆக நம்முடைய மீட்பை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Turn with me to Psalm 91.
0: திருப்போம் 91 சங்கீதம்.
1: And verse 1 and 2.
0: ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிப்போம்.
1: He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
0: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him will I trust.
0: நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: You see, he says, I will say of the Lord.
0: பாருங்கள் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: I will say.
0: நான் சொல்லுவேன்.
1: Now you say, why do you have to say, brother?
0: பாருங்கள் கேட்கலாம், ஏங்க சொல்லணும்.
1: But the psalmist says, I will say.
0: ஆனா சங்கீதகாரன் சொல்ல, நான் சொல்லுவேன்.
1: I will say that he is my refuge and my fortress, my God, and in him I will trust.
0: நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
1: When you declare, my friend, there is power in
0: that. நம்பளே அதை நீங்கள் அறிக்கை செய்யும்போது அதுல ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது.
1: See, this is what the believers have failed to understand over the years.
0: விசுவாசிகள் பல வருடங்களாக இதை புரிந்துகொள்ள தான் தவறி விட்டார்கள்.
1: They have a very negative and failure oriented life.
0: அவருடைய வாழ்க்கையே பிற்போக்கான தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது.
1: Because they never declare anything like this.
0: ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் எதையுமே அவர்கள் அறிக்கை செய்வதே
1: இல்லை. I will say of the Lord.
0: இவன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: He is my refuge, my fortress, my God. In him will I trust.
0: நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்.
1: Many people read Psalm 91.
0: பல பேர் 91 சங்கீதத்தை வாசிக்கிறார்கள்.
1: Oh brother, this is too much.
0: இது ரொம்ப அதிகமா சொல்லுது.
1: He's going to do everything that he says there.
0: இங்க சொல்ற எல்லாத்தையும் செய்ய போகிறாரா?
1: Moses says yes.
0: மோசே ஆம் என்று சொல்கிறான்.
1: Moses is the one that wrote it.
0: இது எழுதியது மோசே தான்.
1: He says yes.
0: அவன் சொல்றான் ஆமான்.
1: If you are in him.
0: அவருக்குள் நீங்கள் இருந்தா.
1: He that dwells in the secret place of the Most High.
0: உன்னதமானவரின் மறைவிலே வாசம் பண்ணுகிறவன்.
1: Shall abide under the shadow of the Almighty.
0: சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: What is this secret place?
0: இந்த மறைவான இடம் என்றால் என்ன அது?
1: This place in Christ.
0: கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இடம் அது.
1: In the New Testament the apostle Paul calls it being in Christ.
0: புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாய் பவுல் அதை கிறிஸ்துவுக்குள் என்று அழைக்கிறார்.
1: He says if any man be in Christ.
0: அவர் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்.
1: He has found the same place that Moses had found.
0: பாருங்க மோசே கண்டுபிடித்த அதே விஷயத்தை
1: மறுபடியும் You are a person who is declaring something.
0: பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறீர்கள்.
1: You begin to say, he is my fortress, my refuge, my God, in him will I trust.
0: நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவர் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்.
1: You begin to say, surely he shall deliver me from the snare of the fowler and from the noisome pestilence.
0: மெய்யாகவே அவர் என்னை வேரோடே கண்டிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்வீர்கள்.
1: Surely he shall deliver me.
0: கண்டிப்பாய் என்னை தப்புவிப்பார்.
1: What are the Christian people saying today?
0: இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க?
1: Will the Lord deliver me, brother?
0: பிரதர் கர்த்தர் என்னை விடுவிப்பாரா?
1: Pray, brother.
0: ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
1: Maybe he'll deliver me.
0: ஒருவேளை என்னை விடுவிப்பா.
1: Maybe he won't deliver me.
0: ஒருவேளை விடுவிக்காம விட்டுருவாரா?
1: He says surely he shall deliver.
0: ஆனா இவன் சொல்றான் கண்டிப்பாய் விடுவிப்பா.
1: He shall cover thee with his feathers and under his wings shall thou trust.
0: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
1: You shall not be afraid by the terror of by night.
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid for the arrow that flyeth by day.
0: பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid of the pestilence that walks in darkness.
0: இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
1: You will not be afraid of the destruction that wasteth at noonday.
0: மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டீர்கள்.
1: 1000 shall fall at thy side and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee.
0: உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
1: Now these are not things to be believed, it's things to be declared.
0: பாருங்கள், இந்த காரியங்களை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவைகளை நாம் அறிக்கை செய்யவும் வேண்டும்.
1: If you believe then you speak it.
0: நீங்கள் விசுவாசித்தால் அதை பேசுங்கள்.
1: You declare these things.
0: இந்த காரியங்களை அறிக்கை செய்யுங்கள்.
1: Now that is what Moses is saying there.
0: அவர் மோசே இதை தான் இங்கே சொல்லுகிறான்.
1: And that is what the psalmist says in another place, ready let the redeemed of the Lord say so.
0: அந்த இடத்துல சங்கீதகாரன் இதை தான் சொல்லுகிறான். மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று.
1: In another place we are told to say let the weak say that he is strong.
0: இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லக்கடவன் என்று.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Let the weak say that he is strong.
0: பலவீனன் நான் பலவான் என்று சொல்லக்கடவன்.
1: God says you better say, begin to speak that you are strong.
0: தேவன் சொல்லுகிறார் நான் பலவான் என்று நீங்கள் பேச ஆரம்பியுங்கள்.
1: So saying is where it is.
0: ஆகவே இந்த சொல்வதிலே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது.
1: The devil knows where you are at only when you say it.
0: நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லும் போதுதான் பிசாசு புரிந்து கொள்ளுகிறார்.
1: How many of you know the devil is not omniscient?
0: எத்தனை பேர் தெரியும் பிசாசு சர்வ ஞானி கிடையாது.
1: He is not like God, he can just sit there and read your mind.
0: அவன் தேவன் கிடையாது சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாக்குறது.
1: He is not God, he doesn't know everything, he doesn't know what is in your heart.
0: அவன் தேவன் அல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியாது, உங்க இதயத்துல என்ன இருக்கு என்பதை அவனுக்கு தெரியாது.
1: Some people are confused about the devil, you know.
0: சில பேர் பாருங்க பிசாசு கண்டு குழம்பி போயிருக்காங்க.
1: Think of him like a God, you know.
0: பிசாசு வந்து தேவன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க.
1: They think that the devil knows everything that they know in their heart.
0: தங்கள் இதயத்தில் இருக்க எல்லாம் பிசாசுக்கு தெரியும் நினைக்கிறாங்க.
1: See, the devil knows things about you only as you speak it.
0: பாருங்கள் நீங்கள் பேசும்போது தான் உடைய காரியங்களை பிசாசு தெரிந்து கொள்கிறான்.
1: Just like I would know what Benjamin is thinking only when he says it.
0: பாருங்க பெஞ்சமினுக்கு பெஞ்சமின் என்ன நினைக்கிறான் என்பது அவர் பேசும்போது தான் எனக்கு தெரியும் இல்லையா, அது போல தான்.
1: I am not omniscient.
0: நான் சர்வஞானி கிடையாது.
1: I can only know when he says it.
0: அவர் என்ன வாயை திறந்து சொன்னா தான் எனக்கு தெரியும்.
1: I can't just look at him and just try to think what he is thinking inside.
0: அவர் பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி என்னால அறிய முடியாது.
1: I don't have that power.
0: அந்த வல்லமை எனக்கு கிடையாது.
1: I don't know everything.
0: எல்லாமே எனக்கு தெரியாது.
1: You see, many people do not realize that.
0: பாருங்க பலர் இதை உணர்வதே கிடையாது.
1: How does the devil find out where you are at?
0: பிசாசு நீங்கள் எந்த இடத்துல இருக்கு என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்?
1: How does the devil know what your spiritual stand is?
0: உங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கு என்பது பிசாசுக்கு எப்படி தெரியும்?
1: How do you tell the devil, here is where I stand, you devil, and I will not move?
0: பிசாசே நான் இங்கே தான் நிற்கிறேன், நான் அசைய மாட்டேன் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொல்வீர்கள்?
1: How do you let the devil know where you stand spiritually?
0: ஆவிக்குரிய பிரகாரம் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை பிசாசுக்கு எப்படி தெரியப்படுவது?
1: How do you tell him who you are?
0: நீங்கள் யார் என்பதை எப்படி அவனுக்கு தெரிவிக்க போகிறீர்கள்?
1: How do you tell him where you are right now?
0: இப்போது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எப்படி இதை அவனுக்கு சொல்வது?
1: How do you tell him what kind of power you have?
0: உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கு என்பதை அவனுக்கு எப்படி சொல்வது?
1: I tell you, you say it like this.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், இப்படி நீங்கள் சொல்லுங்கள்.
1: You say, I am the redeemed of the Lord.
0: சொல்லுங்கள், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: Then the devil says, oh, yeah, I understand that.
0: அப்போ பிசாசு, ஓ, எனக்கு புரியுது.
1: Oh, I understand that language.
0: ஓ, அந்த பாஷை எனக்கு புரியுது.
1: Now I understand who you are.
0: இப்போது நீ யார் என்பது எனக்கு புரிகிறது.
1: You see, a lot of people just keep quiet and shut up and just keep quiet and say, oh, brother, the devil is on me.
0: நிறைய பேர் பாருங்க, ஒண்ணுமே பேசாம வாயை மூடிட்டு சும்மா
1: பாடல்
0: உங்கள் வாயில் இருக்கட்டும். மீட்கப்பட்டவர்களின் வார்த்தைகளை
1: பேசுங்கள். Redeemed you.
0: உங்களை மீட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து பேசுங்கள்.
1: You see, that is why it is so important.
0: பாருங்க ஆகவே தான் அது மிகவும் முக்கியமா இருக்கு.
1: That is why they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: They overcame him by declaring what the word says that the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை சொன்னதன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: When they declared what the word says that the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சொன்ன
1: the devil was defeated.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட.
1: The devil could not lay hold on them.
0: பிசாசால் மீது கை வைக்க முடியவில்லை.
1: The devil could not overcome them.
0: பிசாசால் மேற்கொள்ள முடியவில்லை.
1: They overcame him.
0: இவர்கள் தான் அவனை மேற்கொண்டார்கள்.
1: By declaring what the word says the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாக.
1: I'll tell you my friends, this has been the great weak point of the church.
0: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே, சபையினுடைய பலவீனமான ஒரு பகுதியே இதுதான்.
1: We never go into these things.
0: இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் செல்வதே இல்லை.
1: You know, many quarters we are just having baby church.
0: பாருங்க अनेक இடங்கள்ல குழந்தை சபை தான் இருக்கு பாருங்க. இன்னும்
1: you go to church and they say do and then send you out.
0: சபைக்கு போனா அப்படி அப்படி முதுகுல தட்டி தாலாட்டி அனுப்பிடுறாங்க.
1: தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் அழுது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணி போ. That's all is happening.
0: இதுதான் நடக்குது.
1: But you have to know.
0: ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Know these truths.
0: சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And this is one of the great truths.
0: இது மிகப்பெரிய சத்தியங்களில்
1: ஒன்று. The second thing.
0: இரண்டாவது காரியம்.
1: The first thing is the redemption that comes through the blood.
0: முதலாவது இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: Another thing, the second thing is also found in Ephesians 1:7, the passage, the scripture that we just read.
0: இரண்டாவது காரியம் இப்போ வாஸ்தவமே எபேசியர் 1:7 அதிலே அடங்கி இருக்குது பாருங்கள்.
1: The forgiveness of sin is also through the blood.
0: பாருங்க பாவ மன்னிப்பு கூட இந்த இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
1: Forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு.
1: Now let us think about this a little bit.
0: இத நாம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம்.
1: Lot of Christians today do not have the assurance that their sins are forgiven.
0: நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் கிடையவே கிடையாது.
1: I remember the old days they used to have two different altar calls.
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பழைய நாட்கள்ல ரெண்டு வித்தியாசமான கடைசி அழைப்பை கொடுப்பாங்க.
1: Still they do, they still do.
0: இன்னும் கூட அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க.
1: They say those who want to get saved come.
0: வலாது ரட்சிக்கப்பட விரும்புறவங்கலாம் வாங்கன்னு
1: வாங்க. They say those who don't have the assurance that your sins are forgiven you come.
0: அப்புறம் என்ன சொல்வாங்க? பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற நிச்சயம் இல்லாதவங்கலாம் வாங்க அப்படினுவாங்க.
1: This is a special category of people that are always there in the church.
0: இது வந்து ஒரு விசேஷமான கூட்டம். இந்த கூட்டம் சபையில எப்பவும் காணப்படும்.
1: Those who do not have the assurance that their sins are forgiven.
0: அது பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டம்.
1: When I was growing up I used to think what kind of people are these?
0: பாருங்க நான் வளர்ந்தப்ப வந்தப்ப யோசிப்பேன் என்ன விதமான ஆட்கள் இவங்கலாம்?
1: Now what is this? That you don't have assurance of forgiveness of sin.
0: இது என்ன இது? பாவம் மன்னிக்கப்படுதென்ற நிச்சயம் இல்லாம.
1: I understand now that since the teaching about the precious blood of Jesus and what it has done has not been given to them, they do not have a sure assurance that their sins are forgiven.
0: இப்போதான் எனக்கு என்ன புரிகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் போதனை மக்களுக்கு கொடுக்கப்படாதனால தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ளே இல்லை.
1: I will tell you most of the church was plagued with this.
0: பாருங்க அநேக சபைகளில் இந்த நோய் காணப்பட்டது என்று நான் சொல்லலாம்.
1: Majority of the people were plagued with this that they didn't have assurance that their sins were forgiven.
0: பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நோய் இருந்தது பாருங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமே அவளுக்கு கிடையாது.
1: Not only they did not preach about the blood of Jesus and explain to them so that they'll have assurance of sins forgiven.
0: பாருங்க அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ள வரும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து விளக்கி அவளுக்கு போதிக்காமல் விட்டது மட்டுமல்ல
1: they were also preaching in such a way that they were giving assurance that their sins are always remembered.
0: அவங்களுடைய பாவம்லாம் எப்போதும் நினைவு கூறப்படுகிறது என்ற ஒரு போதனையை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள்.
1: இவங்க பிரசங்கத்தை கேட்டா இவங்க பாவத்தெல்லாம் கிளறி மேலே கொண்டாந்துடுறாங்க. கடல் ஆழத்துக்கு போய் பிரசங்கியார் ஆழமா பிரசங்கம் பண்ணி கடல் ஆழத்துக்கு போய் கொண்டாந்துடுறாரு. எல்லா பாவத்தையும் கொண்டாந்து நீங்க மறந்ததெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. I have even forgotten some kinds of sin until and unless I was told in the church that these things are there.
0: சில பாவங்கள எனக்கு சுத்தமா மறந்தே போச்சு. சபையில அதை ஞாபகப்படுத்துறாங்க இதெல்லாம் பாவம் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு.
1: அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் ஓ இப்படி எல்லாம் இருக்குது. Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: So they never preached about the blood of Jesus.
0: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதிச்சதே கிடையாது.
1: Then they raked up all your sins and brought it up always before you and condemned you with this.
0: பிறகு இருக்கிற பாவத்தெல்லாம் கிளறி உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து வைத்து உங்களை எப்போதும் ஆக்கினைக்கு உட்படுத்திக் கொண்டே இருந்தார்கள்.
1: And this is why the people did not have the assurance of sins.
0: இதனால தான் பாருங்கள்
1: sins forgiven.
0: மக்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமே இல்லாமல் போய்விட்டது.
1: I'll tell you.
0: உங்களுக்கு சொல்லட்டும்.
1: You know, communion time in a typical church in those days.
0: பார் அந்த நாட்கள்ல ஒரு சபையில திருவிருந்து நேரம் என்றால்
1: you know when the communion time comes 75% of the people walk away.
0: பாருங்க திருவிருந்து நேரம் கத்தோலிக்க பந்தின வரும்போது 75% மக்கள் எழுந்து வெளியே போய்டுவாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: There may be 200-300 people there and only 50-60 people taking communion.
0: 200-300 பேர் சபையில இருப்பாங்க ஆனா திருவிருந்தில 50-60 பேர் மட்டும் தான் இருப்பாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: Because all of them think I am not worthy to take communion.
0: ஏன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? திருவிருந்தில பங்கு கொள்ள எனக்கு தகுதியே கிடையாது.
1: They simply walk away.
0: அப்படியே எழுந்து வெளியே போய்டுவாங்க.
1: You may say how do you know brother?
0: நீங்க கேக்கலாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்?
1: I was also among them who walked away.
0: வெளியே போனவங்கள நானும் ஒருத்தன்.
1: So many months I walked away.
0: பல மாதங்கள் வெளியே நான் போய்ட்டேன்
1: நான். I thought my god if you're going to take communion you better be perfect. I'm not perfect and god knows I'm not perfect. I'm surely not going to go take communion when I'm not perfect.
0: நான் யோசித்தோம் ஐயோ திருவிருந்தா திருவிருந்தா நம்ம பூரணமா இருக்கணும் எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் நான் பூரணமா இல்லன்னு அப்ப போக கூடாது அப்படினு.
1: This is my idea.
0: இதுதான் என்னுடைய எண்ணமா இருந்தது.
1: Whenever they said communion the wheat and the chaff were separated.
0: எப்பலாம் திருவிருந்தா நாங்களோ இந்த கோதுமையும் களையும் தனித்தனியா போயிடுச்சு.
1: All the chaff went and walked away.
0: தலையெல்லாம் எழுந்து வெளியே போயிடுச்சு.
1: Only the good ones, the holy ones stayed.
0: நல்ல பரிசுத்தமான நல்ல கோதுமை தான் உள்ள இருந்தாங்க.
1: And I will look out from out there and look in and say, well, I know this person is taking, but he should not be taking.
0: நான் வெளியே இருந்து உள்ள பாப்பேன். அப்ப யோசிப்பேன், இவரெல்லாம் எடுக்கவே கூடாது, ஆனா இவர் போய் எடுக்கறாரு.
1: Why is he sitting there?
0: இவர் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு?
1: You see, if we go like this, there will not be one person left to take communion.
0: பாருங்க, இப்படியே பார்த்தனே போனா கர்த்தர் திருவுனதுக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க.
1: And there will not be one person left to give the communion.
0: அது அது மட்டும் இல்ல, கம்யூனியன் கொடுக்கவும் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா?
1: You see, this is the way the church operates.
0: பாருங்க, சபை இப்படி தான் செயல்படுகிறது. சில சமயங்களில்
1: they have no assurance that sins are forgiven, that they are in fact made whole and cleansed.
0: பாருங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் கிடையாது, இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிச்சயமும் கிடையாது.
1: That is the way that they lived for years and years.
0: பல வருடங்களாக இப்படி தான் வாழ்ந்து வந்தார்கள்.
1: The moment that I heard this preaching about how the blood of Jesus gives me forgiveness of sins,
0: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பை எனக்கு கொடுக்கிறதுன்ற போதனை நான் கேட்ட அந்த நேரத்துல தான்,
1: the moment I began to understand that the blood of Jesus was shed so that I may have forgiveness of sins,
0: நான் பாவ மன்னிப்பை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று எப்போது நான் கேட்டேனோ.
1: And Ephesians 1:7 says I have redemption.
0: எபேசியர் 1:7 சொல்லுது எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: It doesn't say in whom we may have redemption.
0: அவருக்குள்ளே ஒருவேளை நமக்கு மீட்பு உண்டாகலாம் என்று சொல்லவில்லை.
1: It says in whom we will have redemption.
0: அவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லவில்லை.
1: It says in whom we have redemption.
0: இவருக்குள்ள நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறது.
1: I have.
0: எனக்கு உண்டா இருக்கிறது.
1: I have it.
0: நான் மீட்பை பெற்றிருக்கிறேன்.
1: Now.
0: மீட்பை இப்போது பெற்றிருக்கிறேன்.
1: Everybody say I have it.
0: எல்லாரும் சொல்லுங்க, நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Come on, I have it.
0: சொல்லுங்க, நான் பெற்றிருக்கிறேன்.

0: மீட்பெனுக்கு உண்டா இருக்கிறது, நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறது.
1: If the Bible says I have it, then I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் பெற்றிருக்கிறேன்.
1: If it says I have it, then I must bow to it and say, thank you Lord, I have it, I have it and I thank you.
0: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் ஆண்டவரை வணங்கி பணிந்து நன்றி ஆண்டவரே நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: In whom I have forgiveness of sins.
0: அவருக்குள் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டா இருக்கிறது.
1: உண்டா இருக்கிறது, உண்டாக போறதில்லை, உண்டா இருக்கிறது. You have it.
0: நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள்.
1: How many of you have it now?
0: எத்தனை பேர் இப்போது அதை பெற்றிருக்கிறீர்கள்?
1: Are you sure?
0: நிச்சயம் இருக்கிறதா?
1: When the blood of Jesus was shed for you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்ட போது.
1: And when you came by faith and laid hold upon that blood.
0: விசுவாசத்தோடு நீங்கள் வந்த அந்த ரத்தத்தை பற்றிக்கொண்ட போது.
1: And when through the blood of Jesus you came.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் வந்த போது.
1: And when the blood of Jesus was applied upon you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்ட போது.
1: When you were born again.
0: நீங்கள் மறுபடியும் பிறக்கப் பிறந்த போது.
1: When you are a blood bought child of God.
0: நீங்கள் தேவனாலே இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட
1: பிள்ளையாய்
0: விட்டீர்கள்.
1: அப்பொழுது
0: நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சம்பத்தாக சொத்தாக மாறி விட்டீர்கள்.
1: You have forgiveness of sin.
0: உங்களுக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டா இருக்கிறது.
1: I love the word I have.
0: உண்டா இருக்கிறது என்ற வார்த்தை வருது, அதை நான் ரொம்ப விரும்புறேன்.
1: I hate to see the church when it operates with a poverty mentality.
0: சபையானது தரித்திர மனப்பான்மையோடு செயல்படும் போது அதை பார்க்க என் மனம் வெறுக்கிறது.
1: Many times I think the church is a bunch of have nots.
0: பல சமயத்தில் நினைப்பேன் சபை வந்து ஓட்டாணிகள் இல்லாதவள் இருக்கிற ஒரு கூட்டம் என்று.
1: அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ற கும்பல் நினைக்கிறேன் நான். I am glad about the I haves.
0: ஆனாலும் உடையவனா இருக்கிறனே அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன்.
1: I am glad about everything that I have.
0: எதையெல்லாம் நான் உடையவனா இருக்கறனோ அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
1: I have a lot of things.
0: நான் நிறைய காரியங்களை உடையவனாய் பெற்றவனாய் இருக்கிறேன்.
1: What do I have?
0: எனக்கு என்ன இருக்கிறது?
1: I know for sure because the word of God declares that I have redemption and I have forgiveness of sins.
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது, பாவம் மன்னிப்பு உண்டா இருக்கிறது வசனம் சொல்கிறது. ஆகவே நான் அதை பெற்றிருக்கிறேன்.
1: I am not telling you that.
0: நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை.
1: The word says that.
0: வசனம் அதை சொல்லுகிறது.
1: I have it my friend.
0: நான் இப்போ அதை பெற்றிருக்கிறேன்.
1: Then why should I walk away from communion?
0: அப்படி இருக்கும்போது திருவிருந்தில் ஏன் நான் வெளியே எழுந்து போக
1: வேண்டும்? I have.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have redemption.
0: நான் மீட்பை உடையவனாக இருக்கிறேன்.
1: I am a very special possession of God.
0: நான் தேவனுடைய விசேஷமான ஒரு சம்பத்தாக இருக்கிறேன்.
1: I am redeemed by the blood of the lamb.
0: நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have forgiveness of sin.
0: பாவம் மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
1: So I will stay.
0: ஆகவே நான் அங்கே இருப்பேன்.
1: Because I have this.
0: ஏனென்றால்
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: I have been redeemed.
0: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have it.
0: அதை உடையவனா இருக்கிறேன்.
1: I have forgiveness of sin.
0: பாவம் மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
1: Oh, don't let anybody tell you that you don't have these things.
0: இந்த காரியங்களை உங்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்ல இடம் கொடுக்க வேண்டாம்.
1: Ever since I learned these things, I never let anyone tell me I don't have it.
0: என்றைக்கு இதை நான் கற்றுக்கொண்டோ அன்னையிலிருந்து இது இல்லை என்று யார் என்னிடத்தில் சொல்ல இடம் கொடுத்ததே இல்லை.
1: I will never believe a preacher who tells me I don't have it.
0: எனக்கு இது இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கியாரை நான் நம்பவே மாட்டேன்.
1: I don't want to listen to such.
0: அவருடைய பேச்சே பிரசங்கம் தேவையில்லை.
1: I have the Bible says.
0: வேதம் சொல்லுது நான் உடையவனாய் இருக்கிறேன்.
1: I have redemption.
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறேன்.
1: I have forgiveness of sins.
0: பாவம் மன்னிப்பாக மீட்பு நான் உடையவனாய்
1: இருக்கிறேன். Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: What a realization.
0: என்ன ஒரு உணர்வு பாருங்க.
1: See this is where the devil defeats his.
0: பாருங்க பிசாசு இந்த இடத்துல தான் மக்களை தோற்கடிக்கிறான்.
1: How does he defeat?
0: எப்படி தோற்கடிக்கிறான்?
1: He comes with their sins.
0: அவருடைய பாவங்களோடு அவன் வருகிறான்.
1: He is the accuser of the brethren.
0: சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறான் அவன் மறக்க வேண்டாம்.
1: He is looking at your sin.
0: அவங்க பாவங்களை பார்க்கிறான்.
1: He is accusing it accusing you.
0: அவன் உங்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: Turn with me to Romans chapter 8.
0: திருப்பி ரோமர் 8 அதிகாரம்.
1: Romans chapter 8.
0: ரோமர் 8 அதிகாரம்.
1: And let me read to you from verse 33
0: இருந்து நாம் வாசிப்போம்.
1: Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifies.
0: தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்.

0: சொல்லியா தேவனே அவளை நீதிமான் ஆக்குகிறவர்.
1: See, it is talking about the one who accuses.
0: பாருங்கள், குற்றம் சாட்டுகிறவனை குறித்து இது பேசுகிறது.
1: The devil is the accuser.
0: பாருங்க, குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தான்.
1: Who is he accusing?
0: அவன் யாரை குற்றம் சாட்டுகிறான்?
1: He is accusing the redeemed.
0: அவன் மீட்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: And if you don't know that you have redemption,
0: உங்களுக்கு மீட்பு உண்டா இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருந்தால்,
1: if you don't know that you have forgiveness of sins,
0: பாவ மன்னிப்பாய் மீட்பு உங்களுக்கு உண்டா இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருந்தால்,
1: if you don't know the truth and if you don't know where you stand,
0: நீங்கள் சத்தியத்தை அறியாதிருந்தால், நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அறியாதிருந்தால்,
1: then the devil will overcome you. He will have victory over you because he can accuse you and put you down and depress you and discourage you.
0: பிறகு பிசாசு உங்களை குற்றம் சாட்டுவோம், அதைரியப்படுத்துவோம், பலவீனப்படுத்துவோம், அதன் மூலமாக உங்களை தோற்கடித்து அவன் உங்களை மேற்கொள்வான்.
1: But look at the great apostle Paul, who knows the truth.
0: ஆனா சத்தியத்தை அறிந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள்.
1: He says,
0: அவர் சொல்கிறார்,
1: Who shall accuse me?
0: என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: It is God who justifies.
0: தேவனே நீதிமானாக்குகிறவர்.
1: I'm justified by the blood.
0: நான் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: Verse
0: 34
1: says,
0: 34வது வசனம்
1: சொல்கிறது, Who is he that condemneth?
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
1: Again he says,
0: மறுபடியும் சொல்றார்,
1: He is challenging the devil.
0: அவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: The devil is not challenging him.
0: பிசாசு இவருக்கு சவால் விடல.
1: He is challenging the devil.
0: இவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: Jesus said,
0: இயேசு சொன்னார்,
1: I will build my church upon this rock.
0: இந்த கல்லின் மீது நான் என் சபையை கட்டுவேன்.
1: And the gates of hell shall not prevail against
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை.
1: Church is not something that sits in one place and the devil comes and bombards it and we manage to hold on.
0: சபை என்று சொன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் கூடி வராங்க, பிசாசு குண்டு மழையா பொழியறான், ஏதோ நம்ம தப்பிச்சு மொழிச்சு இருக்கிற இடம் கிடையாது.
1: That is not what it means when he said the gates of hell shall not prevail against.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது என்று சொன்னபோது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை.
1: He is talking about the church going to the gates of hell and bombarding the gates of hell and the gates of hell shall not prevail against it as the church takes victory over the powers of the devil.
0: பாதாளத்தின் வாசலிலே சபை போய் சபை அதன் மீது குண்டு போட்டு அதை நாசம் பண்ணுவதை குறித்து அவர் பேசுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை பாழாக்க போகிறது இல்லை.
1: Lot of people's Christian people's testimonies about how the devil has come to them and knocked on the door and got into their lives and did this and tore them up and everything.
0: நிறைய கிறிஸ்தவர்களுடைய சாட்சி பாருங்க, பிசாசு வந்து கதவு தட்டினா உள்ள நுழைஞ்சா என்ன அப்படி ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு விட்டு போயிட்டான்.
1: Your testimony should be how you overwhelmed the gates of hell.
0: எப்படி பாதாளத்தின் வாசல் நீங்கள் தகர்த்தீர்கள் என்பதாக தான் உங்கள் சாட்சி இருக்க வேண்டும்.
1: Paul says,
0: பவுல் சொல்கிறார்,
1: Who is it?
0: யார் அது?
1: That condemns.
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன்.
1: Christ died.
0: கிறிஸ்துவே மரித்தவர்.
1: He is risen again.
0: அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
1: He is at the right hand of God.
0: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்.
1: He makes intercession.
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே.
1: Who shall separate us from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
1: See, this is the problem with a lot of Christian people. They are not assured of what the blood has done.
0: பாருங்க, நிறைய மக்களுடைய பிரச்சனையே இதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிறது நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They are not assured of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு குறித்து ஒரு நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They think they are separated from the love of Christ. They say, does Christ love me now? Does God love me now?
0: என்ன நினைக்கறாங்க, கிறிஸ்துவின் அன்பு விட்டு நான் பிரிஞ்சு போட்டேன், கிறிஸ்து இப்ப என்ன நேசிக்கிறாரா, அன்பு கூறாரா அப்படினு கேக்குறாங்க.
1: I have done certain things wrong.
0: சில காரியங்களை நான் தப்பா செஞ்சிட்டேனே.
1: I have some shortcomings.
0: சில குறைகள் என்கிட்ட இருக்குது.
1: I have some faults.
0: சில பிழைகள் என்கிட்ட
1: இருக்கு. I have been wrong.
0: நான் தப்பு செஞ்சிட்டேன்.
1: Oh, does God love me?
0: ஓ, இன்னமும் ஆண்டவர் அன்பு கூறுறாரா?
1: Does God love me still?
0: தேவன் இன்னமும் என்கிட்ட அன்பு கூறுகிறாரா?
1: This is a great sickness that is plaguing the Christian believers today.
0: கிறிஸ்தவ விசுவாசிகளை கொள்ளை நோய் போல் பிடித்திருக்கிற ஒரு வியாதி இதுதான்.
1: Does God love me?
0: தேவன் என்ன அன்பு கூறுகிறாரா?
1: I tell you my friend.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும்
1: நண்பர்களே. You ought to be like the apostle Paul and say.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் ஒத்துக்கொண்டு சொல்ல வேண்டும்.
1: Who shall separate me from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: I am so assured of what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது குறித்த நிச்சயம் எனக்கு அதிகமாய் உண்டு.
1: I am so sure of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு குறித்த நிச்சயம் எனக்கு அதிகம் உண்டு.
1: I am so sure of the power of the blood that cleanses me even today.
0: ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் என்னை கழுவுகிற அந்த நிச்சயம் எனக்கு உண்டு.
1: That is why I believe that I could never be separated from the love of Christ. There will not be a day when Christ does not love me. He always loves me. Will always love.
0: ஆகவே தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்தியனில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார். அன்பு கூறாமல் இருக்கவே மாட்டார்.
1: He'll never stop loving me.
0: அவர் அன்பு கூறுவதை நிறுத்தவே மாட்டார்.
1: I may stop loving him.
0: நான் ஒருவேளை அன்பு கூறாமல் நிறுத்தி விடலாம்.
1: Then I have to repent and come to him.
0: அதன் பிறகு நான் மனம் திரும்பினா அவரை வர வேண்டும்.
1: I have to be right with him.
0: நான் அவரோடு சீர்புரிந்த வேண்டும்.
1: But he never stops loving.
0: ஆனால் அவர் என்னில் அன்பு கூறுவதை நிறுத்துவதே இல்லை.
1: Are you there my friend?
0: இருக்கிறீர்களா நண்பரே?
1: His love knows no end.
0: அவருடைய அன்புக்கு எல்லை என்பதே கிடையாது.
1: No end to his love.
0: எல்லையே கிடையாது அவருடைய அன்புக்கு.
1: That is the kind of love that he has towards us.
0: அப்படிப்பட்ட அன்பை தான் நம்மீது அவர் பொழிகிறார்.
1: It is because we have not been taught about the power of the blood.
0: ரத்தத்தின் வல்லமை குறித்து போதிக்கப்படாதபடியினால
1: தான். Because we are not told that the power of the blood has cleansed us from our sins.
0: சத்தத்தின் வல்லமை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறது நமக்கு சொல்லாதபடியாலதான்.
1: Because we are not told how that we have forgiveness of sin through the blood.
0: எப்படி இரத்தத்து மூலமாய் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படாதபடியாலதான்.
1: That is why Christians are depressed and discouraged and backslidden and negative and fearful and go away from God.
0: கிறிஸ்துவல அதேரியப்பட்டு பயத்திலே தேவனை விட்டு பின்வாங்கி பின்மாற்றத்திலே போய் தேவனை விட்டு விலகி தூர போய்விட்டு இருக்கிறார்கள்.
1: That is the problem.
0: பிரச்சனையே அதுதான்.
1: Because they don't know the truth.
0: என்றால் சத்தியம் தெரியவில்லை அவர்கள்.
1: Nobody told them God loves you.
0: யாரும் அவங்களுக்கு சொல்லல கர்த்தர் உங்களை அன்பா இருக்கிறார்.
1: He never leaves you.
0: அவர் உங்களை கைவிட மாட்டார்.
1: Never forsakes you.
0: உங்களை விட்டு விலக மாட்டார்.
1: His love is set upon you.
0: அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.
1: His love is eternal love.
0: அவருடைய அன்பு நித்தியமான அன்பு.
1: He always loves you.
0: அவர் எப்பொழுதும் உங்களை அன்பு கூறுகிறார்.
1: Nobody ever told them.
0: யாரும் அவங்களுக்கு அதை சொல்லவே இல்லை.
1: Thirdly.
0: மூன்றாவது.
1: Turn with me to 1 John 1:7.
0: திருப்பி 1 யோவான் 1:7.
1: First we have redemption.
0: முதலாவது நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
1: Secondly we have forgiveness of sin.
0: இரண்டாவது பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது.
1: You must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: This is how you take victory over the devil.
0: இப்படி தான் பிசாசின் மீது நாம் வெற்றி எடுக்க
1: வேண்டும். Devil comes accusing.
0: பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே வருகிறான்.
1: You overwhelm him and overpower him, overcome him.
0: அவனை மேற்கொள்ளுங்கள், அவனை நீங்கள் ஜெயியுங்கள்.
1: How?
0: எப்படி?
1: Declare what the Bible says the blood of Jesus has done for you.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை
1: செய்யுங்கள். Testify about that.
0: அதை குறித்து சாட்சி சொல்லுங்கள்.
1: If you heard some of the testimonies in the churches you will know why the church is in the condition that it is.
0: சபைகளில் சொல்லப்படுகிற சாட்சி நீங்க கேட்டீங்கனா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த சபை அந்த நிலையில இருக்கு.
1: I have heard some of the most negative testimonies in my life.
0: என் வாழ்க்கையில பயங்கரமான பிற்போக்கான சாட்சிகள் எல்லாம் சிலவற்றை நான்
1: கேட்டிருக்கிறேன். I have heard some of the most devil glorifying testimony.
0: விசாச மகிமைப்படுத்துகிற சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான்.
1: No wonder their life is like that.
0: ஆச்சரியமே இல்ல பாருங்க அவருடைய வாழ்க்கையே அப்படி தான்
1: இருக்கு. It is defeated.
0: தோற்கடிக்கப்பட்ட
1: life of failure.
0: தோல்வியின் வாழ்க்கையா.
1: It is something where the devil overcomes them and overwhelms them.
0: விசாசவளை மேற்கொண்டு அவளை அழுத்தி போடுகிற ஒரு வாழ்க்கை.
1: There is no victory over the devil.
0: விசாசன் மீது அங்க வெற்றியே இல்லை.
1: Why?
0: ஏன்?
1: Because their mouth betrays where they stand.
0: அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை அவருடைய வாயை காட்டி கொடுத்து விடுகிறது.
1: They are talking negative.
0: பிற்போக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They have not declared what the Bible says the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்கிறதோ அதை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை.
1: If they had done that,
0: அதை செய்திருந்தால்,
1: they would have overcome the devil.
0: அவர்கள் பிசாசை ஜெயித்திருப்பார்கள்.
1: Turn with me to 1 John 1:7.
0: திருப்பி 1 யோவான் 1:7.
1: Now we come to the third thing.
0: இப்போது மூன்றாவது காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்.
1: The third thing is the cleansing from sin that is available through the blood of Jesus.
0: மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மூல இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
1: சுத்திகரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: நம் சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகிறது.
1: Verse 7.
0: ஏழாம் வசனம்.
1: But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another. And the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleansing.
0: சுத்திகரிக்கும்.
1: Through the blood.
0: இரத்தத்தின் மூலமாக.
1: The blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Oh, these words when it is sounded in your ears, they must sound like the sweetest words.
0: இந்த வார்த்தைகள் காதுல துணிக்கும் போது தேன போல அவைகள் இருக்க வேண்டும்.
1: How do you feel when you hear that?
0: இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
1: The blood of his son Jesus Christ cleanses us from all our sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Oh, that is good news, my friend.
0: ஓ நண்பர்களே, இது நற்செய்தி.
1: Cleanses now.
0: இப்போது நம்மை சுத்திகரிக்கிறது.
1: Cleanses continually and forever.
0: தொடர்ந்து நித்திய நித்தியமாய் நம்மை சுத்திகரிக்கிறது.
1: But there are two conditions.
0: ஆனா என்னால ரெண்டு நிபந்தனைகள்.
1: But there is a condition.
0: என்ன ஒரு நிபந்தனை அங்க இருக்குது.
1: What is the condition?
0: அது என்ன நிபந்தனை?
1: We must walk in the light.
0: நாம் ஒளியிலே நடக்க வேண்டும்.
1: Walk in the light means it is to walk in the word.
0: ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் வசனத்திலே நடப்பது.
1: In obedience to the word.
0: அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது.
1: If we walk in the light then two results are there.
0: ஒளியிலே நீங்கள் நடந்தால் பிறகு ரெண்டு விளைவுகள் உண்டாகிறது.
1: We have fellowship.
0: நம் ஒன்று ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
1: And then we have cleansing.
0: அதன் பிறகு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
1: The fellowship and cleansing are the result of walking in the light.
0: ஒளியிலே நடக்கிறது விளைவு தான் இந்த ஐக்கியமும் சுத்திகரிக்கப்படுவதும்.
1: How do we walk in the light?
0: எப்படி நாம் ஒளியிலே நடப்பது?
1: Turn with me to Psalm 119.
0: 119 ஆம் சங்கீதத்துக்கு நாம் திரும்புவோம்.
1: Psalm 119 tells us what it means to walk in the light.
0: ஒளியிலே நடப்பது என்றால் என்ன என்பதை 119 ஆம் சங்கீதம் நமக்கு சொல்கிறது.
1: Psalm 119 verse 105.
0: 119 ஆம் சங்கீதம் 105 ஆம் வசனம்.
1: Thy word is a lamp unto my feet and a light unto my path.
0: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
1: See, that is the light that we should walk in.
0: இந்த ஒளி வெளிச்சத்திலே தான் நாம் நடக்க வேண்டும்.
1: We should walk in the light.
0: அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும்.
1: The word sheds light in our life.
0: வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை வீசுகிறது.
1: It shows us where we have gone wrong.
0: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்று காண்பிக்கிறது.
1: It shows us what is needed.
0: நமக்கு என்ன தேவை என்பதை காண்பிக்கிறது.
1: It shows us where we have failed.
0: நாம் எங்கே தவறி விட்டோம் என்று காண்பிக்கிறது.
1: And then we can set it right.
0: பிறகு நாம் அதை சரிபடுத்தலாம்.
1: We can repent.
0: நாம் மனந்திரும்பலாம்.
1: We can confess our sin.
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம்.
1: And the blood of his son Jesus Christ cleanses from all our sin.
0: பிறகு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: You see, that is why we need the word.
0: பல ஆகவே தான் வசனம் நமக்கு தேவையா இருக்கிறது.
1: The word brings us to the cleansing.
0: வசனம் தான் அந்த சுத்திகரிப்பண்டை நம்மை கொண்டு வருகிறது.
1: The word never condemns us and leaves us.
0: வசனம் நம்மை குற்றப்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை.
1: You see, that is why I don't believe in condemning preaching.
0: ஆகவே தான் பாருங்க, இந்த குற்றப்படுத்த பிரசங்கத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது.
1: I don't believe that the Holy Spirit condemns.
0: பரிசுத்தாவியன குற்றப்படுத்துறார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
1: I believe the Holy Spirit convicts.
0: பரிசுத்தாவியானவர் உணர்த்து விக்கிறார் அதை நான் நம்புகிறேன்.
1: Conviction and condemnation are two different things.
0: பாருங்கள், குற்றப்படுத்துவது வேறு உணர்த்து விப்பது வேறு.
1: Conviction is telling me that I have gone wrong, that I should be made right.
0: உணர்த்து விக்கப்படுவது என்றால் என்ன? நான் தவறு செய்து விட்டேன், நான் சீர்புரண வேண்டும் என்று சொல்வது.
1: Condemning is telling me that I am useless, I am no good, I am worth nothing.
0: குற்றப்படுத்துவன என்ன? நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படினு சொல்வது.
1: But many people have taken on the job of condemnation.
0: ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த குற்றப்படுத்துற அந்த வேலையை எடுத்துக்கொண்டார்கள்.
1: Condemnation, condemnation,
0: அதிகாரம் பழைய உடன்படிக்கையும் அதன் கீழான ஊழியத்தையும் குறித்து பேசுகிறது.
1: Talks about the law and how the law was read and ministered to the people.
0: நியாயப்பிரமாணத்தை பற்றியும் எப்படி அந்த நியாயப்பிரமாணம் மக்களுக்கு வாசிக்கப்பட்டது ஊழியம் செய்தது என்பதை பற்றியும் சொல்கிறது.
1: The law was read.
0: நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்ட போது
1: it says that it was a ministry of condemnation.
0: பாருங்க, அது ஆக்கினைக் குட்படுத்துகிற ஊழியம் என்று அது சொல்கிறது.
1: It's a ministry of condemnation.
0: அது ஆக்கினைக் குட்படுத்துகிற ஊழியம்.
1: Why?
0: Yeah.
1: The law said everybody is a sinner.
0: நியாயப்பிரமாணம் சொன்னது எல்லாரும் பாவி என்று.
1: All have sinned and come short of the glory of God.
0: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோ.
1: There is no none righteous, no not one.
0: நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை.
1: The law said the soul that sins must die.
0: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும்
1: என்று. The law said the wages of sin is death.
0: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று.
1: It was condemnation.
0: அது ஆக்கினை தீர்ப்பாய் இருந்தது.
1: But then the ministry of the new covenant is ministration of life, my friend.
0: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமோ ஜீவனை அருளும் ஊழியம்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: It is a ministration of life.
0: அது ஜீவனை அருளும் ஊழியம்.
1: As I stand here and speak to you, it is not condemnation that is coming forth, it is life that is coming forth.
0: நான் இங்கே நின்று வசனத்தை சொல்லும்போது ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதே மாறாக ஜீவன் உண்டாகிறது.
1: Conviction may come.
0: உணர்த்துவிக்கப்படலாம் ஒருவேளை.
1: You may realize your faults.
0: உடைய தவறுகளை ஒருவேளை நீங்கள் உணரலாம்.
1: You may repent and you may confess.
0: நீங்கள் மனந்திரும்பலாம், அறிக்கை செய்யலாம்.
1: That may happen.
0: அது ஒருவேளை நடக்கலாம்.
1: But never condemnation.
0: ஆனால் ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
1: The Holy Spirit does not condemn.
0: பரிசுத்தாவியானவர் ஆக்கினை தீர்ப்பதில்லை.
1: He only convicts.
0: அவர் உணர்த்து விக்கிறார்.
1: The word never condemns.
0: வசனம் கூட ஆக்கினை தீர்ப்பது கிடையாது.
1: The word sheds light and helps us see where we are and what the problem is.
0: நாம் எங்க இருக்கிறோம், பிரச்சனை என்பதை என்ன என்பதை வசனம் வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்கிறது.
1: That is why the word is a lamp unto our feet.
0: ஆகவே தான் வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது.
1: So the word sheds its light.
0: ஆகவே வசனம் ஒளி வீசுகிறது.
1: We realize where we have gone wrong.
0: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்பதை நாம் உணர்கிறோம்.
1: And then what do we do?
0: அதன் பிறகு என்ன செய்கிறோம்?
1: We come for the cleansing.
0: நாம் சுத்திகரிப்பு பெறும்படியாய் வருகிறோம்.
1: And the blood of Jesus cleanses us from all our sin.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleanses us from all our sin.
0: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleanses us from all our sin.
0: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Once again we come to the communion situation.
0: மறுபடியும் அந்த திருவிருந்து சூழ்நிலைக்கு வருவோம்.
1: Most people walking away.
0: நிறைய பேர் எழுந்து வெளியே போயிடுறாங்க.
1: Never find the cleansing.
0: அந்த சுத்திகரிப்பை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை.
1: The cleansing is not known in the church.
0: ஏனென்றால் சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பது சபைக்கு தெரியவே தெரியாது.
1: Cleansing is never preached in the church.
0: சுத்திகரிப்பு பற்றி அங்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
1: Whenever it is preached in the form of a 3-day fasting before the communion.
0: எப்பல அத பிரசங்கம் பண்ணாங்களோ திருமணத்துக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம் போட்டு அத பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: 3 days they have cleansing.
0: 3 நாள் சுத்திகரிப்பு நடக்கும்.
1: சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு 3 நாள் சுத்திகரிக்கிறாங்க. இவங்க சுத்திகரிக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் முடிய செய்ய முடியாதத இவங்க இப்ப செய்து பார்க்கறாங்க. 3 days
0: 3 நாள்
1: what the blood of Jesus is not able to do these people are trying to do.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்ய முடியாததை இந்த ஆட்கள் செஞ்சிட்டுகிறாங்க.
1: So they have this cleansing meeting.
0: அவங்க சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க.
1: Wrong meeting. Really.
0: தப்பான கூட்டம் பாருங்க, உண்மையா சொல்லப்
1: போறேன். It's a wrong approach.
0: அது தவறான அணுகுமுறை.
1: Instead of getting the cleansing
0: சுத்திகரிப்பு கொடுக்கிறதுக்கு பதிலா
1: they are more terrorized. That's what takes place.
0: அந்த கூட்டத்துல என்ன இன்னும் அதிகம் பயந்து போறாங்க இவங்க.
1: You see, cleansing is something that the blood of Jesus does.
0: சுத்திகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிற ஒன்று.
1: It doesn't take my fasting to cleanse me.
0: நான் சுத்திகரிக்கப்பட நான் உபவாசம் இருக்க வேண்டியதில்ல.
1: It doesn't take some kind of a 3-day prayer to cleanse me.
0: இது நான் சுத்திகரிக்கப்பட 3 நாள் ஜெபம் பண்ணாதான் கிடையாது.
1: The blood of Jesus has the power to cleanse me from all my sins.
0: என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது.
1: Bible says that if I confess my sins.
0: வேதம் சொல்லுது என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால்
1: then I am cleansed.
0: பிறகு நான் சுத்திகரிக்கப்படுகிறேன்.
1: Read 1 John 1:9.
0: 1 யோவான் 1:9.
1: If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness.
0: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார்.
1: The church has always complicated it.
0: பாருங்க சபை எப்போதும் இந்த சிக்கலாதான் ஆக்கி விட்டது.
1: It's become a big religious institution now.
0: பாருங்க இது பெரிய மத சடங்கு மாதிரி ஆயிடுச்சு.
1: It's almost becoming like the Catholic church or something like that.
0: ஏறகுறைய இப்ப கத்தோலிக்க சபை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.
1: Big institution now.
0: பெரிய ஒரு காரியத்தை வச்சிட்டாங்க.
1: Everything we make it 1000 times difficult.
0: எல்லாத்தையும் 1000 மடங்கு கஷ்டமாக்குறோம் நாம.
1: So people say, well, I need cleansing.
0: மக்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு சுத்திகரிப்பு தேவை.
1: Say you come for 3 days fasting.
0: அப்படியே சரி 3 நாள் உபவாசத்துக்கு வா.
1: Where does it say?
0: எங்க சொல்லுது?
1: You made it too difficult.
0: நீங்க தான் ரொம்ப அத கஷ்டமாக்கிட்டீங்க.
1: If someone says I want cleansing,
0: யாராவது எனக்கு சுத்திகரிப்பு வேணும்னு சொன்னா,
1: then you must refer them to 1 John 1:7 and 1:9.
0: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7 9 வசனங்களை கொண்டு போகணும்.
1: If we confess our sin,
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால்,
1: he is faithful and just to forgive us our sin.
0: நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையவரா இருக்கிறார்.
1: Cleanses from all our sin.
0: பிறகு எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்.
1: All you got to do is just say confess your sin. He is faithful to forgive you and to cleanse you.
0: நீங்க என்ன சொல்லணும்? பாவங்களை அறிக்கை செய், அவர் உன்னை மன்னித்தோட சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். அததான் சொல்லணும்.
1: But you see, our religious mind does not allow that. You have to make it more complicated so that you can have some kind of a religious activity.
0: ஆனா அந்த மதவாத மனம் பாருங்க, அது ஒத்துக்கிறதே இல்ல. அதை இன்னும் சிக்கலாக்கி அத மூலமா எதனா பண்ணலாமா அப்படி தான் பாக்குறாங்க.
1: ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதை பெருசா ஆக்கி இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி வச்சு இது 3 நாள் உபவாசம் வச்சு அது சரி பண்றாங்க. Religion makes it difficult.
0: மதம் அதை கடினமாக்குகிறது.
1: It simply says confess.
0: வசனம் என்ன சொல்லுது? அறிக்கை செய்.
1: He is faithful to forgive and cleanse.
0: உன்னை மன்னித்து சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார்.
1: If I preach that today,
0: இத இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணனா,
1: when I first came and started preaching these things,
0: பாருங்க நான் ஆரம்பத்துல இத வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ,
1: one preacher heard me.
0: ஒரு பிரசங்கியாரன் பிரசங்கத்தை கேட்டார்.
1: And he said this.
0: அவர் இப்படி சொன்னாரு.
1: அவர் ஏதோ அந்த பைபிளை வச்சு அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஆனா உபதேசம் தெரியவில்லை. எது உபதேசம்? பைபிள் தான் உபதேசம். He said, oh, he's just preaching from the Bible, this verse and that verse, and he's explaining that. But he doesn't know the great doctrine.
0: பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து இதையும் அதையும் பிரசங்கம் பண்றாரு. பெரிய பெரிய உபதேசம் எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு.
1: He means that I don't know the religious junk.
0: என்ன சொல்ல, இந்த மதவாத கூப்ப இருக்குது அதை எனக்கு தெரியல, அதை தான்
1: சொல்ற. I don't know how to say instead of confess and you will be cleansed and you will be forgiven. I don't know how to say come for our 3-day fasting and we will see there.
0: அறிக்கை செய், அப்ப மன்னிக்கப்படும், சுத்திகரிக்கப்படுவாய். இத சொல்றத விட்டுட்டு 3 நாள் கூட்டத்துக்கு அப்பதான் சுத்திகரிக்கப்படும். இதே எனக்கு சொல்ல தெரியலல்ல,
1: அதை சொல்ல தெரியலன்னு சொல்றாரு அவர். இந்த பையனுக்கு அது தெரியல. சும்மா சொல்லிடுறாரு, அறிக்கையிடு, அவர் கழுவுவார், அவர் மன்னிப்பார். என்னையா பிரசங்கம் அது? நாங்க பாரு எப்படி சொல்றோம், come for 7 Tuesdays.
0: 7 செவ்வாய்க்கிழமை வா.
1: 7 Fridays.
0: 7 வெள்ளிக்கிழமை வா.
1: Come without swallowing your own spit.
0: எச்சிய கூட முழுங்காம வா.
1: I mean, they got all kinds of methods, you know.
0: பல வழிகள் வச்சிருக்காங்க பாருங்க.
1: They don't even let you swallow your own saliva.
0: உங்க சொந்த எச்சிய கூட உள்ள விழுங்க கூட மாட்டாங்க.
1: Come like that.
0: அதே மாதிரி வரணும்.
1: Then we'll see God may do something.
0: அப்போ பார்க்கலாம் ஆண்டவர் ஒருவேளை உன மன்னிக்கலாம்.
1: You see, that is religion, my friend.
0: பாருங்க இதுதான் மதம்.
1: That is not right kind of fasting.
0: இது சரியான உபவாசம்.
1: There is a right kind of fasting and a wrong kind of fasting.
0: சரியான உபவாசம் இருக்கு, தவறான உபவாசம் இருக்கு.
1: That is the wrong kind of fasting.
0: இதுதான் தவறான உபவாசம்.
1: If you going to stay there 3 days and you going to cry over your sin for 3 days, then you do it. That's your wish.
0: 3 நாள் உபவாசம் இருந்து உங்க பாவங்களுக்காக 3 நாள் நீங்க அழுதீங்கன்னு சொன்னா அழுங்க, அது உங்க இஷ்டம்.
1: சில ஜனங்களுக்கு அதுதான் தேவை. ஏன்னா அது இல்லைன்னா அவங்களால முடியாது. They have grown up on that diet.
2: பாருங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துட்டாங்க அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
1: They like to sit there and cry there for 3 days.
2: உட்கார்ந்து 3 நாள் அழுதாதான் அவங்களுக்கு.
1: Then only they think maybe at least 20% is gone.
2: அப்பதான் 20% மன்னிக்கப்பட்டிருக்கும்னு ஒரு நம்பிக்கை.
1: They are not word oriented.
2: வசனத்தை அவங்க சார்ந்தாதபடி செய்வது.
1: They are religion oriented.
2: அவங்க மதத்தை சார்ந்தவளா இருக்கிறார்கள்.
1: Religious mind and a religious heart and a religious understanding of things.
2: மதவாதமான ஒரு மனம் மதவாதமான இதயம் புத்தி கூட அப்படி தான் இருக்கிறது.
1: What does God say my friend?
2: ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் நண்பர்களே?
1: If you confess your
2: பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்
1: so simple
2: அவ்வளோ எளிமையானது
1: if you confess your sins
2: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் போதும்
1: not if you fast not if you do this not if you do if you confess your sins
2: உபவாசம் இருந்தால் இதை செய்தால் அதை செய்தால் கிடையாது பாவங்களை அறிக்கை செய்தால்
1: not for 3 days or 7 days
2: இல்ல 3 நாள் 7 நாள் அதுவும் கிடையாது
1: if you confess your sins
2: பாவங்களை அறிக்கை செய்தால்
1: see how simple it is
2: எவ்வளவு எளிமையானது பாருங்க
1: are you there
2: இருக்கீங்களா
1: are you there
2: இருக்கீங்களா
1: if you confess your sins
2: உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால்
1: then he will cleanse you
2: பிறகு அவர்களை சுத்திகரிப்பார்
1: and he will forgive you of all your sins
2: உங்கள் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பார்
1: oh that is too simple
2: பாருங்க இது ரொம்ப எளிமையா இருக்கு
1: but that is what god is
2: ஆனால் தேவன் அப்படிப்பட்டவராக
1: that is what god says
2: தேவன் அதைதான் சொல்கிறார்
1: amen
2: amen
1: are you there
2: இருக்கீங்களா
1: if you confess your sins
2: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்
1: the blood of his son cleanses us
2: avade kumaranagi yesu christuvin ratham nammai sutigarikkirathu
1: the blood of his son
2: avade kumaranudaiya ratham
1: not my fasting and prayer that cleanses me
2: ennudaiya upavasamum jabamum enna sutigarippadhu
1: the blood of his son cleanses me
2: avade kumaranudaiya ratham ennai sutigarikkirathu
1: are you there
2: irukkeengala
1: the blood of his son has the power
2: avade kumaranudaiya ratham

தேவன் தம்முடைய ஒரே பேரான குமரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம்.

ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனா அந்த அதை சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது தூரம். அவள் இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலேயும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது. நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து வலி. அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலையோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கையை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த இழக்கிற அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் அனைவரையும் கூடி வர பண்ணி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் எடுபடாத நல்ல பங்கு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கண்மலையில் தேனிலும் மேலான தேன் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்படிப்பட்டதான் நம்முடைய வேத வசனத்தை, கலங்கமில்லாத ஞான பாலை ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் சபையில் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12 சொல்லுது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்று. இந்த மணவாளியே என்று சொல்லுவது சபையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் என்பது சபைக்கும் மணவாளனுக்கும் உள்ளதான, இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பினுடையதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம்தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டுக்கு நடுவில் நிறைய தீர்க்க தரிசனமான காரியங்கள் உண்டு. அதாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த 8 அதிகாரத்திற்குள்ளே இருக்கும். அவைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விசேஷமாக அநேக காரியங்கள் சபைக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியுமே அங்கே வந்து ஒரு காரியம் இருக்கும் உன்னத பாட்டில். பொதுவாக உன்னத பாட்டை நம்ம உலக பிரகாரமாக படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அது உன்னத பாட்டு புரியாது, அது வேறு மாதிரி இருக்கும். எந்த ஒரு வசனமே அப்படி படிக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்துக்காக நம்ம ஏங்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்குது. இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை யாராவது அந்த ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? இங்கே காலையில் முதல் ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? வரல, வேற ஒரு சர்ச்சில் நடந்துச்சு, அங்கே வந்தவங்க வந்திருக்கீங்களாங்கிறேன். இல்லை இல்லை, அப்படி வந்திருந்தாலும் இது புது செய்தி தான், அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க இப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவர் அதே தான் எடுக்க போகிறாரு போல் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படி. அதனால் அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறார் போலன்ட்டு தூங்கிடக்கூடாது பாருங்கள். சரி, ஒரு மணி நேரம் படுப்போம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அதனால் சொன்னேன். ஆனால் அதிலேருந்து இது கொஞ்சம் மாறுபடும், வேற ஒரு கோணத்துக்குள்ளே இந்த செய்தி போகும், அதுக்கு சொல்கிறேன். இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. கர்த்தர் தனக்கென்று ஒரு சபை உண்டாக்குவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்குன்னா, ஏசாயா புஸ்தகம் 5:1-2 வாசிங்கள். ஏசாயா 5:1-2 வாசிங்கள்.
1: இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு.
0: என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு
1: திராட்சை
0: தோட்டம் உண்டு.
1: அவர் அதை வேலியடைத்து.
0: அதுதான் உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். அந்த தோட்டத்தை கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்கிறார். இந்த தோட்டத்தை அடைப்பதற்கான காரணம் என்ன? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலான ஒரு விஷயம் இது. எந்த ஒரு விஷயத்துமே இப்போ வீடு கட்டினா காம்பவுண்ட் சுவர் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், வீடு கட்டுறோம். பொதுவாக ஒரு காம்பவுண்ட் சுவர் ஒன்று போட்டுருவோம், அதுக்கு ஒரு கேட் போட்டுருவோம். காரணம் ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாதவர்கள் உள்ளே வருவதற்கு அது தடையாக இருக்கும், தாண்டி உள்ளே வராமல் இருக்க. சில நேரத்தில் மிருகங்கள் உள்ளே

0: போகிறோம். கர்த்தர் ஏன் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார், வேலி அடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திற்கு வேலி அடைக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. அந்த தோட்டத்திற்கு காவல்காரனைத்தான் கர்த்தர் வைத்தார். ஆதியாகமம் 2:15 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:15,
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில்
0: அழைத்து கொண்டு வந்து
1: அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
0: அப்ப தோட்டத்துக்கு ஆதாம் வந்ததுக்கான காரணம் என்ன? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். ரெண்டு வேலை இருக்குது, ஒன்னு மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்னு வாட்ச் பண்ணணும். ரெண்டு வேலை தான் கொடுத்தார் ஆண்டவர். பொதுவாக நம்ம இப்போ வந்து ஒரு சயின்ஸ் உலகத்தில் இருக்கிறோம், அறிவியல் உலகம். இந்த அறிவியல் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், பைபிளில் இருக்கிற சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது ஒத்த சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது நடந்தது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு காரியத்தை பைபிளில் உள்ளது தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது நடந்து 460 மில்லியன் வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் கணக்கு வந்து இன்னும் 6000 வருஷமே என்ன செய்யலை, நமக்கு இன்னும் முடிவடையலை. 6000 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிறது பல மில்லியன் வருஷம், அதுக்கு அவங்ககிட்ட ப்ரூஃபும் கிடையாது. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்கலாம், எந்த வருஷம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒன்று சில மில்லியன் வருஷம், 10,000 மில்லியன், 20,000 மில்லியன், 1 கோடி வருஷம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இருக்காது. ஆனால் பைபிளில் பாருங்கள், எல்லாத்துக்கும் டைமிங் இருக்கும், கரெக்டாக சொல்லி வச்சுருப்பார் ஆண்டவர். இப்போது 7வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஜலப்பிரளயம் வரும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், நோவாவுக்கு 600வது வயதாகும் வருஷம் 2வது மாதம் 17வது தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அந்த டேட்டு இயர் எல்லாத்தையுமே சொல்வார். எல்லா காலத்திலும் இருக்கும், நோவா காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம இயேசு காலத்தில் வரைக்கும், அப்போஸ்தலர்கள் போகிற வரைக்கும், எந்த ராஜா அப்போ ராஜாவாக இருந்தார், அப்போ என்ன ராஜ்யபாரம் இருந்துச்சு, எல்லாமே டைமிங்கோட டைம் லைனோடு இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்ம பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ ஆண்டவர் எழுதும் போது மிக தெளிவாகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஆதாமம் படைக்கும் பொழுது, தோட்டத்தை உண்டாக்கும் பொழுது, அவர் ஏதோ நம்ம சயின்ஸில் படிக்கிற மாதிரி எந்த விதமான அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் மனுஷ காட்டு மிராண்டியாக இருந்தான், குகைக்குள்ளே குடியிருந்தான், அப்புறம் 2 கல்லுகளை வச்சு சிக்கிமுக்கிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், நெருப்பு வந்துச்சு, அந்த மாதிரி படைத்ததாக சொல்லப்பட்டு சயின்ஸ் சொல்லுது. முதல்ல அமீபா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சயின்ஸ் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் சயின்ஸுக்கான ப்ரூஃப் இன்னுமே இல்லை. அதை அவங்க ப்ரூஃப் பண்ணதாக சொல்லப்படவே இல்லை, இருந்திருக்கலாம், மேபி, அஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி வசனத்தை வாசிங்க,
1: அப்பொழுது தேவன்
0: தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தா
1: அது மிகவும் நன்றாக இருந்தது.
0: அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் படைக்கும் போது என்ன பண்ணிட்டார், பர்ஃபெக்டாக படைச்சு கொடுத்துட்டார். நான் எப்போவும் சொல்வேன், பைபிளை பொறுத்த வரைக்கும், நான் படித்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லவே இல்லை, அவர் செஞ்சு கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கணும் மட்டும் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம செஞ்சால் தப்பாக செஞ்சுருவோம்னு, அதனால் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னார். இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு இருக்கு பாருங்கள், ரெண்டத்தையும் சொல்லும் போது சொல்லுவார், இதோட எதையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சிலர் இந்த பைபிளுக்கு வியாக்கணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளில் இல்லாத ரெஃபரன்ஸை கொண்டு வந்து இதோட சேர்ப்பாங்க, கமெண்ட்ரியில் அப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இப்படி இருக்குன்னு. அதை கொண்டு வந்து இப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பைபிளில் ஆண்டவர் சொன்னதுக்கு இவங்க கொண்டு வந்து ஒரு நியூ வேர்ல்டி ரெஃபரன்ஸை சேர்ப்பாங்க, அதுவும் இந்த பைபிளோட கூட்டுவதுக்கு சமம். நம்ம அதை செய்யவே கூடாது. ஆண்டவர் இதை கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு. பைபிளையுமே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், இதை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இதை நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நான் பைபிளை காப்பாற்றுறதுக்காக உலகத்துக்கே வரல, பைபிள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் உலகத்துக்கு வந்துச்சு, அவ்வளோதான். நிறைய பேர் பைபிளை காப்பாற்றணுன்ட்டு போராடுவாங்க, இந்த பைபிளுக்கு தன்னை அது காப்பாற்றிக்க தெரியும். ஆண்டவருக்கு யாரை வச்சு இந்த பைபிளை பாதுகாக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பைபிளை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், 6000 வருஷமாக பைபிள் இருக்குது, யார் காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும். அது யார் யாரையோ ஆண்டவர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கையில் கொண்டு கொடுத்துட்டாரு. இப்போ நம்மகிட்ட கொடுத்ததும் காப்பாற்றுன்னு சொல்லி கொடுக்கல, உன்னை காப்பாற்றிக்கொண்டு தான் கொடுத்துருக்குறாரு. இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணிக்க, உன்னை காப்பாற்றிக்க, அவ்வளோதான். இதை காப்பாற்ற ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பல நேரங்களிலே நாம் எதையோடு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்போ அந்த ஆதாம் இடத்துல தோட்டத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தார், நல்லது என்று கண்டார், பர்ஃபெக்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ ஆதாமுக்கு வேலை என்ன? அப்பா இதை நீ அப்படியே நல்லா டெவலப் பண்ணுப்பா. இப்போ ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு இதில் நல்லா வீடு கட்டுப்பான்னு கொடுக்கல, தோட்டத்தை கொடுத்துட்டு இதில் நல்லா மரம் செடி கொடியெல்லாம் நட்டு புதுசு புதுசாக கொண்டான்னு ஒன்று கொடுக்கல, மாடிஃபைடு ஆர்கன்ஸ் கொண்டா ஜிஎம்ஓ அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையுமே நான்

0: பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண, இதை பண்படுத்து, இதை என்ன செய்ய, மெயின்டைன் பண்ணு. அடுத்து காவல் காக்க, எதுக்காக காக்கவும், இதை காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:1 வாசிங்க.
1: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
0: நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு, அதான் ரொம்ப முக்கியம், சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது. இப்போ காடு என்பது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, காடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கண்ட்ரோலுக்கு கீழே மனுஷங்க சிவிலைஸ்ட் குடியேறி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது, நாடு. அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு. இப்போது சர்ப்பமானது காட்டு மிருகம். நாடுனா எது அப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இடம், அந்த தோட்டம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்து வச்சுருந்தார். அதே நம்ம 1:28 சொல்கிறாரு, நீங்கள் அந்த சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி அப்படின்னு இருக்கோம், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோட்டத்துக்குள்ளே இவனை கொண்டு வச்சுட்டாரு, முழு நாடு, அந்த தோட்டங்கிறது ஒரு நாடு இவங்க கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டங்கிறது ஒரு சின்ன தோட்டம்லாம் கிடையாது, ஒரு நதி புறப்பட்டு 4-6 ஓடியதுன்னு அங்கே இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:10 வாசிக்கும் போது, ஒரு நதி புறப்பட்டு 4-6 ஓடியது, அதில் 2-6 ஒரு நாடுன்னு இருக்குது. கடைசி 2 இருக்குது பாருங்கள், இத்தேக்கேல் ஐப்ராத்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இத்தேக்கேல் ஐப்ராத்னா என்னென்னா டைக்ரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, 2-2-2-6. இந்த 2 நதி தான் இன்னைக்கு ஈராக்கில் இருக்கு, இந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். 2-6 ஒரு நாடுனா 4-6 ஓடி இருக்குது. அப்போ ஏதேனன்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் இல்லை, அது ஏதோ சின்ன கார்டன் கிடையாது, அது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டை தான் யார் கையில் கொடுத்துருந்தார் ஆண்டவர், ஆதாம்கிட்ட ஆளுகை செய்யும்படி கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு அவனுக்கு 2 வேலையில் ஒரு வேலை என்ன சொன்னார், இது உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்க, யார் அப்படி வருவா, இந்த தோட்டத்துக்கு வெளியே நிறைய காட்டு மிருகம் இருக்குது, அந்த காட்டு மிருகத்தில் எதுவுமே உள்ளே வராமல் என்ன செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழம் சாப்பிட்டது 2 தவறு, முதல் தவறு காட்டு மிருகத்தை உள்ளே விட்டது. காட்டு மிருகத்தை எங்கே விட்டுட்டார், உள்ளே விட்டுட்டார். இதுதான் அவர் செய்த முதல் தவறு. இந்த காட்டு மிருகத்தை உள்ளே வராதபடிக்கு அடைப்பு பாதுகாக்க வேண்டியது தான் தேவனுடைய முதலாவது திட்டம். இப்போ ஆதாம் கையில் அதை கொடுத்தாரு, இப்போ ஆதாம் அந்த காட்டு மிருகத்தை உள்ளே விட்டார் பாருங்களேன். அப்போ மிருகம் வராமல் பாதுகாக்க வேண்டியதுதான் அவர் வேலை ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. சர்ப்பம் என்பது கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. வாசியுங்கள் கொரிந்தியருக்கு எழுந்த நிருபம் 2 11:3 வாசியுங்க. 2 Corinthians 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, சர்பம் கொண்டு வந்து கொடுப்பது என்பது ஒரு உபதேசம், வெளியிலிருந்து சபைக்குள்ளே வரக்கூடியதான உபதேசம். சபையில் ஏற்கனவே ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு, உள்ளே வந்து ஆசாரியன் யாரு, ஆதாம். ஆதாம் கையில் ஒரு சபை ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு, ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை சபைக்கு கொடுக்க சொன்னார். இப்போ ஆதாம் அதை சபைக்கு கொடுத்துட்டார், யாருக்கு, ஏவாளுக்கு கொடுத்துட்டார். இப்போ சர்ப்பம் வந்து கேட்குது, ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு 3:1 கேட்குது. அப்போ ஏவாள் சொல்கிறாங்க, ஆமாம் சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆதாம்க்கு கர்த்தர் கொடுத்த அந்த மெசேஜை ஆதாம் யார்கிட்ட சொல்லிட்டார், அப்போ ஏவாள்கிட்ட சொல்லிட்டார். ஸோ மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு சர்ச்சுக்கு. அதே மாதிரி தான் இப்போவும் கர்த்தர் கொடுக்குற செய்தி எங்கே கொடுக்கப்படுகிறது, வார வாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கொடுக்கப்படுகிற சபைக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை வெளியிலிருந்து வேறொரு செய்தி கொண்டு வரப்படுகிறது. நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமைக்கும் கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடும். கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு கள்ளோபதேசம் வரணும்னா, ஒன்று சபையில் நாங்கள் கூப்பிட்ற ஆட்கள் யாராவது வந்து கள்ளோபதேசம் பேசுனா உண்டு, நாங்கள் தெரியாமல் அந்த ஆளை ஏற்றிட்டா உண்டு. இல்லைன்னா இந்த வீடுகளுக்கு 2 பேராக வருவாங்க, ஒன்லி ஜீசஸ்ஸு, ஜெகோவா விட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சபையில் வீடுகளில் வந்து சபைக்கு தெரியாமல் பேசுவாங்க, சர்பத்தை போல் அவங்க பேசிட்டு போவாங்க. ஆனால் இதை தவிர கள்ளோபதேசம் பெரும்பான்மையாய் கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கொரோனா அப்போது உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு, ஆன்லைன் சர்ச்சஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பல இடங்களிலிருந்து செய்திகள் வருகிறது, பல இடத்துலேருந்து உள்ளே வருது. அப்படி வரும்போது எது நல்ல உபதேசம் எது சர்பத்தின் உபதேசம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சபையில் கொடுக்குற உபதேசத்தை தாண்டி, ஏன்னா இப்போ நீங்கள் கொரோனா நேரத்தில் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலா பக்கத்தில் வந்து செய்தி வருது உள்ளே. இப்போ நீங்களே எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த உலகமும் சபையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் டிஃபன் கேட்டிங்கன்னா இட்லி கேட்டால் இட்லி கிடைக்கும், தோசை கேட்டால் தோசை கிடைக்கும். இப்போ கே போய் பாருங்கள், மினி டிஃபன் ஒன்று சொல்லி பாருங்கள், எல்லாம் கிடைக்கும். அதில் எல்லாம் வந்துடுது, ஸ்வீட் வந்துடுது, வடை வந்துடுது, இட்லி தோசை எல்லாம் வருது, காஃபியோடு சேர்ந்து வந்துடுது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃபோனில் மினி டிஃபன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. முந்தி எங்ககிட்ட மட்டும்தான், ஒரு ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த சர்ச்சில் தான் உபதேசம் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சொன்னாங்களே எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஆராதனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, நாகர்கோவில் பக்கம் போயிடுவோம், அங்கே காலையில் ஆராதனை நல்லாயிருக்கு. சரி, ஜபம் காலையில் எங்கே போயிடலாம், நாலுமாவடிக்கு போயிடுவோம், ஜபிக்கலாம் வாங்க, அங்கே நல்லாயிருக்கு. செய்தி எங்கே போகலாம், ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவோம் இல்லை லண்டனுக்கு போயிடுவோம், அங்கேருந்து ரெண்டு பேர் செய்தி நல்லா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் வேறு சும்மா இருக்கும்போது என்ன செய்யலாம், பாட்டு கேட்கலாம். அதுக்கு சென்னையில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க பாட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு மினி டிஃபன் இருக்குது பாருங்கள், எப்போ போட்டாலும் கையில் வருது இப்போ சாப்பாடு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உபதேசங்களும் கிடைக்கிறது, கூடவே சர்பத்தின் உபதேசங்களும் வருது, புதுசு புதுசாக வருது. நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அறிவு பெருக்கம் வசனத்தில் அதிகமாகிருச்சு. நிறைய படிக்கிறீங்க, ஹீப்ருவில் அப்படி சொல்லியிருக்குதா, கிரீக்கில் இப்படி சொல்லியிருக்குதா, லத்தீனில் இப்படி சொல்லியிருக்குதா. தமிழ் பைபிளே இன்னும் மொத்தமாக முடிக்கல, தமிழ் பைபிளை இன்னும் என்ன செய்யலை, மொத்தமாகவே முடிக்கலை. அதுலேயே இன்னும் தட்டு தடுமாற்றம் நமக்கு இருக்குது. நம்ம 66 புக்கு கரெக்டாக சொல்லினாலே வரிசையாக வரமாட்டேங்குது. திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னேன், எப்பா கரெக்டாக 12 அப்போஸ்தலர் பேர் வரிசையாக சொல்லுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், மத்தேயு, யோவான், ஒன்னு யோவான், ரெண்டு யோவான், அப்போ சில பேர் சொல்லிகிட்டே வரான். எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க் என்கிற யோவான் இருக்குது, யோவான் இருக்குது, அது என்ன ஒன்று யோவான் ரெண்டு யோவான் பார்த்தா புக்கு அப்போ சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த அளவில் தான் நம்முடைய பைபிள் நாலேஜ் இருக்குது. இது பத்தாததுக்கு நம்ம திரும்பி சொல்கிறேன், ஹீப்ரூ கிரீக்கு படிக்கிறது நான் உங்களுக்கு குற்றமாகவே சொல்லலை. 20 லாங்குவேஜ் கூட படிச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜில் உருப்படியாக இருங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லாங்குவேஜில் பேஸில் கரெக்டாக இருங்க. நீங்கள் ஹீப்ரூ படிக்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நம்ம லாங்குவேஜில் கொண்டு ஆண்டவர் பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. உலகத்தில் எத்தனையோ லாங்குவேஜில் இன்னும் பைபிள் கிடையாது, ஆனால் இந்தியாவிலேயே முதல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் தான் பைபிள் ஆண்டவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்தார். அப்படின்னா நம்மளை எவ்வளோ நேசித்து கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை ஒழுங்காக படிக்கிறதில்ல, சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்லை, புறப்பட்டு காசு கட்டி 1000 ரூபா கட்டி போகிறது. என்னன்னு கேட்டால், இஸ்ரேல்லேருந்து ரபிமார் வந்து எடுக்கிறாரு. ஏன் இங்கே இருக்கிற ரபிமார் கொடுத்தா படிக்க மாட்டிங்களா? சரி, அங்கே தான் போய் படிக்கிறீங்களே, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பட் ஒன்றும் புரியல. போக போக தான் புரியுமா, எப்போ போகணும், 40 கிளாஸ் போனால் தான் புரியுமா. 40வது கிளாஸில் உபதேசத்தை விட்டு தட்டு தடுமாறி போயிடுது. அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க, இஷ்டத்துக்கு ஒன்று நியாயப்பிரமாண பக்கம் திருப்பிடுறாங்க, இல்லையா கள்ள உபதேசம் அப்படி அடித்து விட்றாங்க. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியிருந்து உபதேசங்கள் சர்பத்தை கொண்டு வந்து இப்போ நூதனமான உபதேசங்களை சர்பம் போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த உபதேசத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அடைக்கப்படுகிற தோட்டம். ஏன், நான் காவல் காக்கிறவன் சரியாய் காவல் காக்காத நானுடைய விளைவு. சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய உபதேசம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அது நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி. சிலருக்கு இன்னொரு சுபாவம் இருக்குது, என்ன தெரியுமா, பாஸ்டருக்கு தெரியாமல் ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதுவும் நம்ம இந்த தமிழர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்பாங்க. ஏன்னா இவங்க கடையில் கொசுறு கேட்டு பழக்கப்பட்டவங்க, எது கேட்டாலும் இவ்வளோதானா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. இப்படி கேட்டு கேட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறையில் நம்ம ஜீனில் ஏறிடுச்சு. அது யோசிச்சு பாருங்க. இப்போ நாளை காலையில் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க வாக்குத்தம், அது என்னது? மாத வாக்குத்தம் தானே. ஜனவரி மாதம் ஒன்று கொடுத்தாங்களா, அது என்னது? அந்த வருஷ வாக்குத்தம் மாதத்துக்கு வராதா? வரும் தானே. ஆனாலும் உங்களுக்கு மாதத்துக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை, இருக்கட்டும். இப்போ டெய்லி காலையில் ஃபோனில் வருது இல்லை, அது என்னது? அது டெய்லி வாக்குத்தம். பத்தாவதுக்கு மாதம் மாதம் வீட்டுகளுக்கு சைடு வழியாக கொஞ்சம் பேர் வராங்கல்ல, அது என்ன வாக்குத்தம்? அது பக்க வழியான வாக்குத்தம். எத்தனை வாக்குத்தம் பாருங்க. இது பத்தாவதுக்கு நாலு ஊழியங்கள்லேருந்து புக்கு வேற வருது உங்கள் வீட்டுக்கு தானே, அதில் ஒரு வாக்குத்தம். இது பத்தாவதுக்கு நீங்கள் ரெண்டு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்பீங்க, அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுப்பாரு. இப்படியே வாக்குத்தம் வாக்குத்தம் வாக்குத்தம் வாங்கி உங்களுக்கு வாக்குத்தம் வருதோ இல்லையோ பக்கவாதம் வருது. எவ்வளவு அப்படியே ஆசை, அப்படியே அந்த, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேறுகிறது. எதுக்கு நீங்கள் போய் இந்த ஒன்று ரெண்டுன்னு கஞ்சத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மொத்த பைபிளில் இருக்க வாக்கு தத்தமும் நமக்கு தான். எதுக்கு மாதத்துக்கு ஒன்று ஒன்றுன்னு கேட்குறீங்க? மொத்தமாக எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்து மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம் நம்மளாம் நிறைய பேர். நம்ம இந்த கிளி ஜோசியம் கேட்டு கேட்டு பழக்கமாகி போச்சு. இங்கே வந்தோடனே வேறு ஜோசியம் வேறு இல்லை, அதனால் இப்போ பைபிள் ஜோசியம். உங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் ஒன்று கொடுத்தா தான் திருப்தியாக இருக்கு. அதுவும் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி போகும்போது கேலண்டர் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி அடைஞ்சு நீங்கள்லாம் முழுமை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி வீட்டுக்கு போகும்போது கேலண்டர் கிடைக்காட்டி மனசு என்னவோ மாறி ஆகிடுது, அந்த வருஷம் துக்கத்தோடு கூட தொடங்குது. பாஸ்டர் எனக்கு மட்டும் கேலண்டர் கொடுக்கல, என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேலண்டரில் என்ன, இப்போ கேலண்டரில் என்ன என்ன, ஏன்னா கேலண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு. அதில் அந்த கேலண்டரா அதை விட கொடுமை, மாட்டி விட்டுட்டு திருப்ப கூட மாட்டுறீங்க. மார்ச் ஆனாலும் ஜனவரியாகவே இருக்குது உங்கள் வீட்டில். நிறைய பேர் வந்து சொல்கிறான், மார்ச்சுக்கு வந்துட்டோம், அந்த ஜனவரியை மாற்றுங்க. நீங்கள் கேலண்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க பெருசாக? ஒன்றும் பெருசாக வாக்குத்தத்தெல்லாம் பார்க்குறதில்ல. என்றைக்கு கேஸ் வந்துச்சுன்னு ரவுண்டு போட்டு வச்சுருக்கீங்க. அதில் பல வீட்டில் கேஸுக்கு தான் கேலண்டரே அங்கே யூஸ் ஆகுது. இதில் வேறு இவ்வளோ வாக்குத்தத்தை வாங்கி குமிச்சிக்கிறீங்க. இது பத்தாததுக்கு இன்னும் போர்டு வேறு வாங்கி மாட்டிக்கிறீங்க, ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறீங்க. உங்களோட நான் குற்றமாக சொல்லவே இல்லை, நீங்கள் இப்பொழுது ஒரு விதமான வாக்குத்தத்தை மேனியால் அலைகிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? உங்களை ஏமாத்துக்கிற கூட்டம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அவன் உங்களுக்கு காது கிணிய காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி உங்களுக்கு சபையில் கொடுக்குற சத்தியத்திலிருந்து நீங்கள் வழிவிலகி போகிறீர்கள். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிலர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் இல்லை. எடுத்து வைங்க உள்ள. சபைக்கு வந்தீங்கன்னா செய்தி கேளுங்க, ஃபோட்டோ எடுக்க வந்தீங்க அதை பாருங்க, கேமரா இருக்குது, வேணா போகும்போது வாங்கிக்கிங்க. அவங்கக்கிட்ட ஒரு குரூப் இப்படி வேறு உட்காந்துருக்கு, பார்த்துக்குங்க. சபையினுடைய அலங்கோல நிலைமை இதெல்லாம், இந்த ஃபோட்டோ மேனியா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். சபைக்குள்ளே பாஸ்டரு கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காரு, பாஸ்டருக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இவன் நிற்கிறான் கேமரா வச்சுக்கிட்டு, கை பிடிச்சி கொடுக்க. பாஸ்டர் கை பிடிச்சி கொடுத்துட்டாரு மாப்பிள்ளைகிட்ட, இவன் எடுக்கலை, திருப்பி சொன்னா பாஸ்டர் இன்னொரு தடவை பிடிச்சி கொடுங்க. என்னடா நடக்குது இங்கே, சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லை நாங்கள் என்ன இங்கே ஃபோட்டோ ஷூட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? சபைக்குள்ளே வந்துக்கிட்டு சேட்டை. இதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம். இன்னைக்கு வாக்குத்தத்தம்ங்கிற பேரில் மட்டும் இல்லை, நூதனமான உபதேசங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க அத்தனை பேரும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு கருப்பாக ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு வாளோடலாம் வராது, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பைபிளோட கூட வரும். நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் இதனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவினுடைய உண்மை நின்று நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை பல பத்து நிறைய பேர் கொண்டு வந்து சொல்கிறாங்க, வசனம் கொடுக்குறாங்க. உங்களை கேட்க வேணான்னு சொல்லலை, கேட்காம இருந்தால் கூட நல்லது தான். ஏன்னா எப்பவும் சொல்லுவேன், உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போ தேவைப்பட்டால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க. இதை விட்டுட்டு அந்த ஸ்கூலில் மேக்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், மேக்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிடு, இவங்க சயின்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், இந்த ஸ்கூலுக்கு சயின்ஸுக்கு போகணும், ஸ்கூலை மாற்றி மாற்றி அனுப்புறீங்க. எப்படி எடுத்தாலும் அவன் வந்து சொல்கிறான், எங்கள் டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லைங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போ உட்காந்து நல்லா படி, டியூஷன் வேணா ஒன்று அனுப்புறேன். அதே ஸ்கூலுக்கு தானே அனுப்புறீங்க, அதே ஒரு ஸ்கூலில் படித்தா தானே உருப்பிடுவான்னு நினைக்கிறீங்க. சில ஆட்கள் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் மருந்து கொடுப்பாரு, ரெண்டு நாள் போடுவாங்க சரியாகாது, இன்னொரு டாக்டரை பார்க்க போவாங்க, அங்கே போய் பார்ப்பாங்க. ஒரு மருந்தை ஒரு மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் எடுத்தால் தானே சரியாகும், உடனே ரெண்டு நாளில் பார்ப்பாங்க, இவர் கொடுத்த மாத்திரையில் ஒன்றும் சரிப்படலை, ஆனால் நான் சித்த வைத்தியா போகலான்னு பார்க்குறேன். அங்கே போவாங்க, அந்த ஒரு அங்கே கொடுக்குறதான பச்சையில் அதை ஏதோ கொஞ்ச நாளைக்கு ரெண்டு மூணு நாள் குடிப்பாங்க, ஒன்றும் கேட்காது. பேசாமல் ஹோமியோபதி போயிடலாமா? இப்படி எல்லாத்தையும் போய் செத்து போனதான் மிச்சம். நிஜமாக தான், ஒரு மருந்தை ஒழுங்காக எடுக்கணும் இல்லை? ஒரு அவங்க சொல்லுவாங்க 21 நாள் எடுங்க, 14 நாள் எடுங்க, எடுத்து பார்த்தா தானே எஃபெக்ட் தெரியும். நமக்கு உடனே எஃபெக்ட் தெரியலன்னு மாற்றிட்டே இருக்கிறோமா? இல்லை, நல்ல அறிவாளி என்ன செய்வான், கொடுக்குற மருந்தை கொஞ்சம் நாளைக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை தான் மாற்றுவான். உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரே சர்ச். இதில் கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு நிலைத்திருங்கள். இதை விட்டுட்டு அங்கே அங்கே அங்கே அங்கன்னு ஆட்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே இறக்குறீங்க, பைபிள் ஸ்டடிக்கு ஓடுறீங்க, இன்றைக்கி பிசாசு பக்க வழியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபையில் உள்ள போதகருக்கும் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கும் இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் அந்த சர்பத்தை விட்டுவிட்டால் என்ன ஆகும், அதனுடைய விளைவு என்னவாகும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, யார் பாதிக்கப்படுவா? உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது காயினை பற்றி சொல்கிற போது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டான. 1 யோவான் 3:12 வாசி,
1: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து
0: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து
1: சகோதரனை கொலை செய்த
0: தன் சகோதரனை கொலை செய்த
1: காயினை போல் இருக்க வேண்டாம்.
0: காயின் யாரால உண்டானாமா?
1: பொல்லாங்கனால்,
0: பொல்லாங்கனால் உண்டானு. யாரன்னா? பிசாசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நிறைய பேர் படிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, காயின் வந்து ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த பிள்ளை தான் காயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க வாசிங்க, 4:1 வாசிங்க, ஆதியாகமம் 4:1.
1: அவள்
0: கர்ப்பவதியாகி சொல்லுது, ஆதாம் என்ன செய்தாராம்? ஏவாளை அறிந்தார், அதனாலதான் குழந்தை பிறந்துச்சு. ஆனா 1 யோவான் 3:12 சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார், அந்த உபதேசம் மட்டும் இருந்து பிறந்திருப்பானால் காயினுக்குள்ளே பொல்லாங்கனின் சுபாவம் வந்திருக்காது. இப்போ சர்பத்தினுடைய உபதேசமும் உள்ளே வந்துருச்சு, அதனால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் பிசாசுக்குரிய சுபாவத்தோடு கூட பிறக்கிறது. நீங்கள் ஒரு கள்ள உபதேசத்தையோ அல்லது தவறான உபதேசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கும்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே நடக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். பழம் சாப்பிட்டுட்டு குழந்தை பிறக்குது. பழம் சாப்பிட்றது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். அது நடக்குது. அது நடந்த உடனே பிறக்கிற பிள்ளை பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறது. இன்னைக்கு பல நேரத்தில் நீங்கள் செய்கிற தப்பு உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்குத்தான் தோட்டத்துக்குள்ள பாம்பை விடாதபடி பத்திரமா பார்த்துக்கணும். தோட்டத்தை ஆண்டவர் உங்கள் கையில் காவல் செய்யும்படி கொடுத்துருக்கிறார். இப்போ தோட்டத்துக்குள்ளே இருந்து தோட்டத்துக்கு வெளியே இருந்து பாம்பு உள்ளே வருது. இதை அவர் விட்டுட்டார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இனி அதை நானே வேலி அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். தோட்டத்தை என்ன பண்ணுறாரா? நானே வேலி அடைச்சிக்கிறேன். ஏன்? நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ என்ன செய்யலை? சரியாக செய்யலை. ஆண்டவர் கொடுத்த ரெண்டு வேலையில் ஒரு வேலையை அவர் என்ன செய்யலை? சரியாக செய்யலை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை துரத்தி விட்டு. 3 அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்ப்போம்.
1: அவர் மனுஷனை துரத்தி விட்டு
0: ஜீவ
1: விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேறு.
0: காவலை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஒழுங்கா பாதுகாக்க சொல்லி ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை நீங்கள் ஒழுங்கா செய்யாவிட்டால் அந்த வேலை வேறொருத்தர் கைக்கு மாற்றப்படும், வேறொருத்தர் கைக்கு கொடுக்கப்படும். அது ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். கர்த்தர் கொடுத்ததை சரியாய் செய்யாவிட்டால் கர்த்தர் மாற்றி வேறொருத்தன் கையில் அதை கொடுப்பார். பைபிள் முழுக்க நிறைய பேர் அப்படி தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போனான்னு இருக்கு. அதுக்கு பதிலாக வேறொருத்தனுக்கு சீட்டு போட்டாங்கன்னு இருக்கு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தானே, சவுலுக்கு கொடுத்த ராஜ்யபாரத்தை ஆசையினாலே சவுல் இழந்து போனார், அவருக்கு பதிலாக தாவீதை கொண்டு வந்தார்னு இருக்கு. தேர் இஸ் அன் ஆல்டர்னேட். எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது. நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது, ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை காப்பாற்றுவது. பாம்பு உள்ளே நுழையாமல் பாதுகாக்க வேண்டியது. வெளியிருந்து எந்த உபதேசமும் என்ன செய்யக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாது. இதைத்தான் கர்த்தர் ஃபஸ்ட்டு காவல் காக்க சொல்கிறாரு. இப்போ கர்த்தர் அடைப்பை உண்டு பண்ணிட்டார், இப்போ தோட்டம் வந்தாச்சு. ரெண்டாவது தோட்டத்துக்கு பிரச்சனை வேறு எங்கே இருக்குது, வேறு என்ன ப்ராப்ளம் தோட்டத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14:5 வாசி.
1: அப்படியே
0: சிம்சோனும் அவன் தாயும்
1: தகப்பனும்
0: திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள்.
1: அவர்கள்
0: திம்னாத்து ஊர்
1: திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது,
0: திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது,
1: இதோ கெச்சுகிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது.
0: நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து வந்தது சர்ப்பம். இப்ப ரெண்டாவது பிரச்சனை தோட்டத்துக்கு உள்ளிருந்து வர மிருகம். இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து ஒரு மிருகம் வந்துச்சு, அதை அவன் காவல் காக்காமல் விட்டுட்டான். இப்போ பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால், சிம்சோன் திம்னாத் ஊருக்கு போய் கொண்டிருந்தபோது திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு சிங்கம், பால சிங்கம் தோட்டத்திலிருந்து வந்தது. இது எதை குறிக்கிறது? சபைக்கு வெளியிருந்து வரக்கூடியதான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, அது உண்மை, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ நாம் வெளியிருந்த பாவத்திலிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வெளியிருந்து வர இதை வந்து நம்ம தடுக்க முடியும். என்ன தடுக்கலாம்? கர்த்தர் என்ன பண்ணிட்டார், தோட்டத்துக்கு போகிற வழியை வேலி அடைச்சி பாதுகாத்து, இனி உள்ளுக்குள்ளே வராமல் என்ன பண்ணிட்டாரு, மிருகம் வராமல் பார்த்துக்கிட்டாரு. எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன். இப்போ வெளியிருந்து உபதேசம் எதுவும் வராமல் நீங்கள் கூட ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கலாம், உங்கள் குடும்பத்தை பத்திரமா காப்பாற்றிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை வேறு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? தோட்டத்துக்கு உள்ளிருந்தே பிரச்சனை வருது. இப்போ தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது? பால சிங்கம் ஒன்று இருக்கிறது. இது உள்ளிருந்து வரக்கூடியதான அடுத்த பிரச்சனை. இது சிங்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அப்படின்னு இருக்கு. இப்போ தோட்டத்துக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும். நாம் வெளியிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு சர்ச்சில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சபை எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நிறைய பேர் சர்ச்சை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சர்ச்சுக்கு நான் வந்தேன், அங்கே இந்த மாதிரி ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களாம் சபையில் இருக்கிறாங்க, அந்த சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போக மாட்டீங்க? சபையில் பாவிகளெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சபையில் பாவி தான் இருப்பான். சபையில் வெறும் பரிசுத்தவான் மட்டும் இருக்கணும்னா பரலோகத்தில் தான் இருப்பான். சபை என்பது பாவியை பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். வெளியிருந்து உள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உள்ளே போனால் ஒரே பேஷண்ட்ஸு, ஒரே வியாதிக்காரங்களாக இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே யார் இருப்பா? பேஷண்ட் தானே இருப்பான். அதுக்கு தானே ஹாஸ்பிட்டலு. சர்ச்சு எதுக்கான இடம்? வெளியே இருக்கிற பாவியை கொண்டு வந்து அவனை மனந்திரும்ப பண்ணி சரி பண்ணி பரலோகத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? சபை. இங்கே எல்லா விதமான பாவியும் இருப்பான். அதாவது புதுசாக வந்த பாவிகளும் இருப்பாங்க, நல்ல கொஞ்சம் வளர்ந்து அறகுற பாவியும் இருப்பாங்க, நல்ல தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, நல்ல வசனத்தில் தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, கொஞ்சம் பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. எல்லாருமே சரியாகிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் நாங்கள் கூட இங்கே சரியாகி கொண்டு தான் இருக்கிறோமே வெறிய, வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஒன். தேவ தூதர்கள் கிடையாது. தேவ தூதன்லே கொஞ்சம் பேர் விழுந்துட்டான். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. இப்போ இந்த டீச்சர் இருக்கிறாங்கல்ல, உங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அந்த டீச்சர் வந்து எல்லாம் கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இப்போ இருக்க டீச்சர் கிடையவே கிடையாது. அப்போ இருக்க டீச்சர்ஸை சொல்கிறேன், கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எடுக்கிற சப்ஜெக்டில் அவங்க என்னவாக இருப்பாங்க? அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் நீங்கள் 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க நாளைக்கு. அதான் நிலைமை இன்றைக்கி. இங்கே யாரும் முழுவதுமாக கற்றவர்கள் அல்ல. அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் தி பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வருவாங்க. ஒரு நாள் வரும் இவங்க தி பர்ஃபெக்டாக மாறுவார்கள். நீங்கள் இங்கே வரும்போது என்ன நினைக்கிறீங்க? ஓ, சர்ச்சில் எப்படி இது நடக்கலாம், சர்ச்சில் எப்படி அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மாற்றுறதுக்கு தான் கர்த்தரை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறார். அவங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க, மாறுவாங்க. அப்போ சபையில் சில நேரத்தில் பால சிங்கங்கள் இருக்கும் தோட்டத்துக்குள்ளேருந்து. இந்த சிங்கம் என்ன செய்யும், வரும். இது சில நேரத்தில் நம்மை கடிக்க வரும். நாம் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும், பத்திரமாக பார்த்துக்கணும். இப்போ சிம்சோனுடைய பிரச்சனை அந்த இடத்துல என்ன இருக்குது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிம்சோன் ஏன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், அதனால தான் சிங்கம் வந்துச்சு. இப்போவும் சொல்கிறேன், பல நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிங்கம் வராது. சிங்கம் என்ன செய்யாது, வராது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில், கர்த்தர் சொல்லுகிற சபையில் இருக்கணும். சிலர் ஒரு சபைக்குள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, கர்த்தர் நாட்டியிருப்பார், இங்கே வருவாங்க, இங்கே ஆராதனை நல்லா இருக்குது, செய்தி சரியில்லை. அப்புறம் மூணு வாரம் கழித்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே செய்தி நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இல்லை. அப்புறம் இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க, செய்தியும் நல்லா இருக்குது, ஆராதனையும் நல்லா இருக்குது, ஜனங்க சரியில்லை. இப்படி ஒவ்வொரு இடமா இதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஆனால் இவங்களுக்கு கர்த்தர் வச்ச இடம்னு ஒன்று இருக்குது. நான் எப்பவும் சொல்வேன், உங்களை ரட்சிக்குள்ள நடத்தி கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் நாட்டுறார்ல, அதுதான் உங்கள் இடம். கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஆவிக்குரிய சபைக்கு சொல்கிறேன், என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் நாட்டினார் 1992. ஊழியத்துக்கு முழு நேரமாக வர்ற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அதுதான் உருவாக்குற இடம். திருப்பியும் சொல்கிறேன், அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சில குறைகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம கேட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதுக்கு ஆண்டவர் என்ன வச்சாரோ அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் இருக்க போகிறேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், தோட்டத்தில் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்க கர்த்தர் நட முடியாத இடத்துக்கு அங்கே போயிடுவாங்க, அங்கே போய் உட்காந்தா அங்கே சிங்கம் வரும். அதான் சொல்கிறேன், உங்களை எங்கே கர்த்தர் வச்சாரோ அங்கே இருக்கணும், எங்கே நாட்டினாரோ அங்கே கனி கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும். கர்த்தர் லீட் பண்ணுற இடத்துக்கு போங்க, சிங்கம் வராது. இப்போ இங்கே சிம்சோனுக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல, சிம்சோன் எங்கே போனார், திம்னாத்துக்கு போகிற வழியில் எந்த இடத்துக்கு போனார், திராட்சை தோட்டத்துக்கு போகினார். ஆனால் பிரமாணத்தின்படி சிம்சோன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது, பிரமாணத்தின்படி திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6 என்னாகமத்தின் புஸ்தகம் 6:1-4 வசனங்கள் வாசிங்க. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷத்த பொருத்தனை செய்தால்,
2: அப்படிப்பட்டவன்
0: திராட்சை ரசத்தையும்
2: மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் வரையில் உள்ளவைகளில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன்.
0: இவருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்ன ஏரியா, திராட்சை தோட்டம். தோல் கூட வாயில் போயிடக்கூடாது, திராட்சை தோல் கூட அவர் வாயில் போயிடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டட், ப்ரொஹிபிட்டட் ஏரியா. சார் போய் எங்கே நின்னா எங்கே வரும், நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வருமா, திராட்சை தோட்டத்தில் என்ன வரும், நரி தான் வரும். திராட்சை தோட்டத்தில் என்ன வராது, சிங்கம் வராது. நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கர்த்தர் சொல்லாத இடத்தில் இருந்தால் நடக்கக்கூடாதது நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் உன்னை அங்கே போக சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். நான் இப்பவும் சொல்வேன், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அது வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் மரணம் அடைவது நிச்சயம். எத்தனை ராஜாக்கள் இஸ்ரவேலுக்குள்ளேயே சேர்த்து போயிட்டாங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் போய். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, உன்னை இதை செய்யாதேன்னு சொன்னால் செய்யக்கூடாது, இங்கே போகாதன்னா போகக்கூடாது, இது உனக்கு வேணான்னா வேணாம், அவ்வளோத்தான். இன்றைக்கி நாம் கர்த்தர் சொல்லும் பொழுது, ஒரு விரதத்தை சொல்லும் போது உங்களுக்குன்னு சிலது, அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்காது, உங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, எல்லாரும் செய்கிறாங்க, நான் செஞ்சால் என்ன, ஆண்டவர் சொல்வார் எல்லாரும் செய்யலாம், நீ செய்யக்கூடாது. ஏன்னா அது உனக்கென்று விசேஷமாக நான் வச்சது, அது எது வேணால் இருக்கணும். சில காரியங்கள். இப்போ பாருங்க, எல்லாரும் உருளைக்கிழங்கு திம்பான், நீங்கள் திங்க முடியாது. ஒரு சிலருக்கு அவன் எதிரிலேயே உட்காந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிடுவான், நமக்கு பார்க்க மட்டும்தான் முடியும். ஆசைப்பட்டு தின்னிங்கன்னா நைட்டு முட்டி வராது, நைட்டு ஃபுல்லாக வா வாவுன்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க, மறுநாள் காலையில் கை காலெல்லாம் வீங்கிடும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, தெரியாதனமாக ஒரு சிப்ஸை தின்னு விட்டேன், இது எனக்கு தேவையா? திருப்பி 6 மாதத்துக்கு தொடவே மாட்டீங்க அதை. திருப்பி யாராவது சாப்பிட்றத பார்த்தோன்னா ஆசை வருது இல்லையா? ஆண்டவர் வேணான்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாரு, உங்களுக்கு உணர்த்துறாரா, நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறுத்திடுறோம். இந்த சுகர் இருக்க ஆட்கள்கிட்ட அதான் ஒரே பிரச்சனை. சுகர் இருக்க ஆட்களுக்கு குலோப்ஜாம் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும், சாதாரண ஆள் கூட இருக்காது அவருக்கு இருக்கும். அடுத்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், சரி இன்னைக்கு மாத்திரையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுப்போம். எங்கள் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், குலாப் ஜாமுனை வாயில் படாமல் முழுங்கிட்டால் சுகர் வராதுன்னு சொன்னார். அவருக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற ஆசை, அவருக்கு ஹை சுகரு, என்ன செய்யலாம், வேறு வழி இல்லை, குலாப் ஜாமுனும் சாப்பிட்டாகணும், சுகரும் வரக்கூடாது. அவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாரு, பல்லு படாமல் குலாப் ஜாமுனை முழுங்கிட்டோம்னா சுகரே வராது அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அப்போ நமக்கு என்ன தோணுது, இதை செஞ்சோம்னா ஆபத்து வரும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துக்கு நீ போகாத, உனக்கு அதை ரெஸ்ட்ரிக்டட், நீ போகக்கூடாது அவ்வளோதான். எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு போகலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், நீ போகக்கூடாது தம்பி. அப்போ இவர் என்ன பண்ணணும், போகிறவர் திராட்சை தோட்டத்தை பார்த்தாலும் சுற்றி தான் போகணும். ஏன், எனக்கு அந்த ஏரியாவை ஆண்டவர் நிறுத்திட்டாரு இல்லை. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களும் சொல்லுவார். ஏன், சில ஆவிக்குரியவங்க வீட்டுக்கே உங்களை போக வேணாம்பாரு, போக வேணாம்னா போக வேணாம் தான், தேவையில்லாமல் அங்கே போய் உட்காருவாங்க, வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அங்கே தான், சில இடங்களுக்கு கர்த்தர் வேண்டாம், சில காரியங்கள் உங்களுக்கு இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார், அவர் ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னார், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கிறேன் பிரதர். அவரே தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், ஆண்டவர் என்னை முழு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வர சொன்னார்னு. அவரே தான் 3 மாதம் கழித்து சொன்னார், இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை பிரதர், நீங்கள் ஃபுல் டைம் வரேன்னு சொன்னீங்களே, இல்லை நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல் டைமும் செய்யலான்னு பார்க்குறேன். கடைசியில் என்ன ஆச்சு, உள்ளது எல்லாம் போயிடுச்சு, மொத்தம் போயிடுச்சு. அப்புறம் வந்து சொன்னார், நான் அதை பண்ணியிருக்க கூடாது போல. நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் இழந்து திருந்துவதை விட கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டுவிட்டால் இழப்பு கம்மி, இழப்பே இல்லை. இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே சிங்கம் வரும், பல நேரத்தில் உள்ளுக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும், அதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், பல நான் சொல்வேன், ஒரு காலத்தில் நம்ம உலகத்தின் பாவத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அங்கே இருந்த வீழ்ச்சியை விட சபைக்குள்ள வந்த பிறகு உங்களை வீழ்த்துவதற்காக பிசாசு வச்சிருக்கிற காரியங்கள் அதிகம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்துட்டது சேஃப் ஜோன்னு நினச்சிக்கிறோம், சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா, சேஃப் ஜோன், ஒரு பிரச்சனை இல்லை, உண்மை, ஆனால் டேஞ்சர் ஜோனும் இது தான். த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஜோனும் இதுதான், டேஞ்சர் ஜோனும் இது தான். இங்கேயே ஆபத்தும் இருக்கும், நிறைய இருக்கும். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், பிரதர் என்னது பிரதர், நீங்கள் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு உங்களை தான் சொன்னார், கூப்பிட்டது என்னது பிரதர், பிரதர் உங்களை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள். அப்போ அவர் சொன்னாரா, நான் ஜோம் பண்ணலம்மா, கேட்டு வேணா சொல்கிறேன்னு சொன்னாரா. அப்படியா, யாரை கேட்டு சொல்கிறீங்க, என் ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ இந்த அம்மாவுக்கு சொன்னது யாரு, இதெல்லாம் விட்டுருவோம், யாரோ சொன்னாங்கன்னு நம்ம தாட்டில் இருக்குது இல்லை, யாரோ வெளிப்படுத்தினாங்க இவர் தான் எனக்குன்னு சொல்லி, அந்த வெளிப்பாடு கொடுத்தது யார், நிச்சயமாய் கர்த்தர் இல்லை, நிச்சயம் கர்த்தர் அதை செய்யவே மாட்டார்ல. அப்போ ஏதோ ஒரு பாலசிங்கம் உள்ளே இருக்கு, உள்ளே உட்காந்துருக்குது, நமக்குள்ளே உட்காந்துருக்குது, சில நேரத்தில் அது தூண்டி விடுது, சபைக்குள்ளேயே தூண்டி விடும், பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே தூண்டி விடும். பிரதர் சிஸ்டருங்கிறதுனால எல்லாம் சரியாக போகும்னு அர்த்தம் இல்லை. If we must be careful, எப்போவுமே எல்லா விஷயத்திலும். அதனால தான் சொல்கிறேன், திராட்சை தோட்டத்தை விட்டு சிங்க நீங்கள் கொஞ்சம் உங்களை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எது கர்த்தர் சொல்கிறாரோ அதை விட்டு கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி நின்றுக்கிட்டீங்கன்னா எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் செய்யாது, அதுதான் உண்மை. சில விஷயந்தான் இருக்கும், 1-2 விஷயந்தான் நமக்கு இருக்கும், நம்ம அதில் வீக்காக இருப்போம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்கு வேண்டாம், இது வேணன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எல்லா பழத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதன்னா உடனே ஏன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் விலைக்கு வச்சிருக்கிறாரு, அப்போ அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இதை மட்டும் நிறுத்துக்கணும், அதை மட்டும் சாப்பிடணும்னு எண்ணம் வருது இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை சில இடத்த விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, சில ஆட்களை விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். இந்த ஆள்கிட்ட பழகாதேம்பார், அது ஏதோ நன்மைக்காக தான் இருக்கும். அந்த ஆள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஏன் பழகக்கூடாது, அவர் நல்ல மனுஷன். ஆண்டவர் சொல்லார், வேணாம். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ புறப்படும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்படுன்னாரு. இனத்தை விட்டு புறப்படணும்னா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும், வெறும் சாராளை கையில் பிடிச்சி தானே போயிருக்கணும், கூட யாரை கூட்டு வந்தார், லோத்தையும் கூட்டு வந்துட்டார். திருப்பி ரெண்டாவது ஆண்டவர் சொல்வார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. திருப்பி யாரை கூப்பிட்டு கிளம்புறாரு, லோத்தை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, சரி இப்போ லேண்டை இவனுக்கு கொடுக்கணுமே, இவனை ஆசீர்வதிக்கணும், ஆனால் லோத்து கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாம் மெய்ப்பருக்கும் சண்டை ஆரம்பிச்சு, அது லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வந்து கடைசியாக ஆபிரகாம் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீ எந்த பக்கம் போறியோ போப்பா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். லோத்து புறப்பட்டு போனான். வசனம் தெளிவாக இருக்கும், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதுக்கு காரணம், கர்த்தர் சொல்லாத ஆட்களோடு கூட நீங்கள் இருப்பீங்க. ஜாயிண்ட் வெஞ்சர், கர்த்தர் யார் கூடயா சேரக்கூடாதுன்னு வச்சான்னு சொன்னார்னா அங்கே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் உணர்த்துவார், இவங்களோட பேச வேணான்னு. நீங்களே சொல்லுவீங்க, இவங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானமே இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு பேசக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் மறுநாள் நீங்கள் தான் ஃபோன் அடிப்பீங்க, அவருக்கு நீங்களே தான் ஃபோன் எடுப்பீங்க, திருப்பி சமாதானம் கெட்டு போகும். திருப்பி சொல்வீங்க, இவங்ககிட்ட பேசினாலே சண்டையோட தான் முடியுது, பேசினாலே கண்ணீரோட தான் முடியுது, இனி இவங்ககிட்ட பேசாமல் தான் நல்லா இருக்கணும். மறுநாள் நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க. ஆண்டவர் சொல்வார், வேண்டாம், சில காரியங்களே விளக்கு. இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னார், திராட்சை தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிரு, தோல் முதல் கொண்டு. இப்போது சிம்சோன் பிடிக்கப்பட்டார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிம்சோன் பிடிக்கப்பட்டார், பிடிக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டார். ஏன் மொட்டை அடிக்கப்பட்டார், மொட்டை அடித்ததுக்கு என்ன காரணம், சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணை தோண்டினாங்க, அதெல்லாம் உண்மை. ஏன் அவன் தலையை மொட்டை அடித்தாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது அவன் தலையில் தான் என்ன இருக்குது, பெலன் இருக்குது, அதனால தான் மொட்டை அடித்தாங்கன்னு. ஆனால் காரணம் அவங்க பண்ண காரணம் அது, பைபிள் காரணம் அது அல்ல. அதே ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்களா, எண்ணாமத்தின் புஸ்தகத்தில், இப்போது அப்படி ஒருத்தன் தீட்டுள்ளதை தொட்டுட்டா, சாவானதை தொட்டுட்டா, அவன் என்ன செய்யணும்னு கீழே இருக்குது பாருங்கள், அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமயிரை சிறைத்து கொண்டு எட்டாம் நாளில், நல்லா கவனிங்க, அப்போ அவனுடைய பாவ நிவர்த்திக்கு அவன் என்ன செய்யணுமா, தலைமுடியை சிறைச்சிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இவர் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கொன்னுட்டாரு, திருப்பி வரும்போது சிங்கத்தை போய் பார்த்தாரு, செத்த சிங்கத்தை பார்த்தாரு, அதில் தேன் இருந்துச்சு, எடுத்தாரு, சாப்பிட்டாரு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தீட்டுள்ளதை அவர் தொட்டுட்டாரு, இப்போ தீட்டுள்ளதை தொட்டதுனால இவருக்கு பரிகாரம் என்ன, இவர் தலை என்ன செய்யணும், மொட்டை அடிக்கணும். ஆனால் இவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லவே இல்லை எங்கேருந்து எடுத்தாருன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மொட்டை அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவர் விசுவாச வீரர் பட்டியலில் வரணும், எப்ரேயர் 11 இவர் வரணும். ஆனால் இவர் இந்த பாவ நிவர்த்தி பண்ணாமல் வரவே முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, என்ன சிம்சோன் இப்படி பண்ணிட்ட, நீ அந்த செத்ததுக்கிட்ட போகக்கூடாதேப்பா, சரி நிவா ஆசாரியன்ட்ட போவோன்னு கூட்டிகிட்டு போய் காதும் காதும் வச்சா மாதிரி யாருக்கும் தெரியாமல் மொட்டை அடித்து முடி வளர்ற வரைக்கும் வீட்டில் வச்சு பத்திரமா பாதுகாத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணிவிட்டாரு, பாவமும் செஞ்சாச்சு, மொட்டையும் அடிக்க முடியாது. ஏன், என் முடியில தான் என் பவர் இருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, உன் பவரில் தான் கை வைக்க போகிறேன், ஏன் நீ செய்யக்கூடாது, அதை செஞ்சிட்டேன். சில நேரத்தில் கத்தர் அதை செய்வார், உங்ககிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கையில் இருந்து வாங்குவார். ஆண்டவர் அதை எடுப்பார், அதுக்கு விட்டு கொடுக்கணும். நீங்கள் விட்டு கொடுக்கலனா ஒரு நாள் எதிரிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவார், அவன் எடுப்பான் மொட்டையை. இப்போது அப்பா அம்மா மொட்டை அடிச்சிருந்தா கண்ணோடு அடிச்சிருப்பாங்க, இப்போ அவன் அடிக்கும்போது குருடாக்கி அடிக்கிறான். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்காவிட்டால் நஷ்டம் அதிகமாக இருக்கும். பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்கள் அதுதான், நமக்கு நஷ்டம் வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளாத்தான் போய் திராட்சை தோட்டத்துக்கு போகிறது, நம்மளாத்தான் செத்த சிங்கத்துக்கிட்ட போகிறது, நம்மளாதான் அதில் இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்றது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அதை செய்வோம், கர்த்தர் செய்யாதங்கிற இடத்துக்கு போகாதங்கிற இடத்துக்கு போகிறது, செய்யாதங்கிற இடத்த செய்யறது, சாப்பிடாதங்கிறத சாப்பிட்றது, கடைசியாக ஆண்டவரை நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது தெரியாமல் செஞ்சிட்டேன், சரி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, என்னது, உன் மொட்டை அடிச்சா தான் வேலை, வழியே இல்லை, இல்லை ஆண்டவரே இந்த தலைமுடியில் தான் என் பவர் இருக்குது, வேறு வழி இல்லை தம்பி, முடிஞ்சிருச்சு. நீ செய்த தப்புக்கு உன்னிடத்தில் உள்ள விளையாற பெற்றதை விட வேண்டியது அவசியமாக இருக்கு, ஆனால் ஆண்டவர் சரி பண்ணுவார். அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா, நீ திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகாமல் இருப்பது. ஏன்னா அங்க உனக்கு தெரியாத நிறைய சிங்கங்கள் உள்ளே இருக்கிறது. தோட்டத்துக்கு வெளியிருந்து வர பாம்பு இருக்குது, அது என்ன பண்ணனா உள்ள இருக்கக்கூடியதான ஆதாம வெளியே கூட்டிட்டு போயிருச்சு. ஆனா தோட்டத்துக்கு உள்ள இருக்கிற சிங்கம் இருக்குல்ல, அது உன்னை மொட்டையடிச்சு குருடனாவே மாத்திட்டோம். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன, இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் இனிமேட்டு ஆசீர்வாதம் தான். இல்லை, இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர். அந்த பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு பிசாசு ஏதாவது வேலை பண்ணுவான். அதைத்தான் நீங்கள் நீங்களும் நானும் பத்திரமா பார்த்துக்கணும். எந்த இடத்துல எந்த சிங்கம் எப்படி வரும்னு தெரியாது. அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சன் என்ன பண்ணிட்டாரு, சாவடிச்சிட்டாரு. ஆனால் செத்த சிங்கம் சிம்சோனை ஜெயிச்சிருச்சு. செத்த சிங்கத்திட்ட தேன் இருந்துச்சு, இவர் போய் எடுத்தாரு, சாப்பிட்டாரு, இப்போ அதோட பரிகாரம் தான் மொட்டை அடிச்சது. பல நேரத்தில் உயிரோடு இருக்கிற சிங்கத்தை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சில நேரத்தில் செத்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிடும். இது ஒன்றும் இல்லாத விஷயம், சின்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு போவீங்க பாருங்க, அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும், அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும். பல நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும், எங்கே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டே இருப்பான். சின்ன சான்ஸ் கிடச்சா கூட போதும். பாருங்க, அப்பேற்பட்ட மோசே, கர்த்தர் முகமுகமாக பேசின மோசே, ஒரு ஒரு சின்ன மேட்ரு தான், பேசுங்கிற இடத்துல அடிச்சு விட்டார். இத்தனைக்கும் அடிக்கிறது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே அடிச்சிருக்கிறாரு, அடிச்சு விட்டார். அதோடைய விளைவு பாருங்க, காணானுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நாம் செய்கிற சின்ன விஷயங்கள் பரம காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன் தெரியுமா, இந்த இப்போ உள்ளே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அழைப்பை பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். வெளியே இருக்கிறத விட இப்போ உங்கள் மேலே பிசாசுக்கு கண்ணு ஜாஸ்தி, பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள் ஒன். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. வெளியே இருக்கிறவன் பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகலை, ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை பல விதங்களிலே பிசாசு என்ன செய்வான், உள்ளிருந்து வீழ்த்த பார்ப்பான். பாருங்க, சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். அப்படித்தானே இருக்குது, இருக்கு அஞ்சாவது வசனம் நினைக்கிறேன், ஆறாவது வசனமா வாசிங்க.
2: நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீயும் வெறுக்கிறாய்.
0: இது முதல் சபைக்கு கர்த்தர் சொன்னது, முதல் சபைக்கு. மூணாவது சபை பெருகமுகிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும் பெரு. அப்படித்தானே இருக்கு, இருக்கா இல்லையா, வாசிங்க. நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதல் சபையில கர்த்தர் வெறுத்தாரு, இவனும் வெறுத்தான். மூணாவது சபையில கர்த்தர் இன்னும் வெறுக்கிறாரு, இவன் ஏற்றுக்கொண்டான். புரியுதா, உபதேசம் கர்த்தர் வெறுக்கிற உபதேசம் ஒரு காலகட்டத்தில் சபை வெறுத்தது, ஒரு காலகட்டத்தில் சபை ஏற்றுக்கொண்டது. அதுதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு வெளியிருந்து வரக்கூடிய உபதேசங்கள், உள்ளே இருக்கக்கூடிய உபதேசங்களை சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. எது வஞ்சகம் தெரியல, உள்ளிருந்து வர சிங்கம் ஏற்றுக்கொள்ளுது, அது ஆபத்தில் போய் முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை வெறுத்த அவன் வாணான்ட்டான், எபேசுல நீ ஏத்துக்கிட்டியப்பா. பல நேரங்களில இதுதான் நம்ம வீழ்த்துகிற சிங்கம். ஒரு நாள்ல நீங்க வேணாம்னு சொன்னதே இன்னொரு நாள் நீங்களே செய்வீங்க. ஒரு ஒரு ஒரு காரியத்தை, இப்போ மோசே கிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, எகிப்தில் கோபம், அவர் வந்து ரொம்ப கோபக்காரரு, பேசிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு போடுவார். ஸோ இவரை கூப்பிட்டு வந்து சாந்த குணம் உள்ளவராக மாற்றணும். என்ன பண்ணணும், சாந்த குணம் உள்ளவராக மாற்றியாச்சு. இப்போது 80 வருஷம், 120 வருஷத்துக்கிட்ட ஒரு சாந்த குணம் உள்ளவர் ஆயிட்டார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன ட்ரிகர் ஒன்று பண்ணுறான் பிசாசு ஜனங்களை வச்சு. அப்படியே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க இவருக்கு வந்துருச்சு கோபம். பேசுப்பா, அந்த கண்மலையை பார்த்து எடுத்து போட்டு நடிச்சு போட்டார். இவன் சொல்லுவான் ஒரு உபாகமத்தில், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தண்டித்தார். என்ன காரணம், நான் சாந்த குணம் உள்ளவன் தான், ஆனால் என் கோபத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிசாசு ட்ரிகர் பண்ணி விடுது. அப்படியே எனக்குள்ள இருக்கிறத அப்படி ட்ரிகர் பண்ணோம். நீங்கள் பல நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அமைதியாக இருப்போம் நம்ம 6 மாதம், ஒரு நாள் வெடிக்கும் டம்முன்னு, ரிமோட்டு பறக்கும், தட்டு பறக்கும். நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, நானும் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், 6 மாதம் அமைதியாக இருந்தேன், அந்த பிசா சொல்லுவான், உன்னை இந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், 6 மாதம் நான் உனக்கு என்ன வெயிட் பண்ணேன், இதுக்கு தான் வெயிட் பண்ணேன், நீ எப்படி தூக்கி அடிப்பில்ல, திருப்பி இதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் அவன் பார்த்துக்கலான்ருவான். பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற சுபாவங்கள் ஒளிந்து போல ஒளிந்து கொண்டிருக்குன்னு, ஒளிஞ்சு போல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள, அது என்றைக்கோ ஒரு நாள் வெளிப்படுது, சிங்கம் வெளியே வந்துடுது, அது ஒரு நாள் உங்களை மொட்டையடிக்க வச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க, சாந்தமாக மாறணும்னா மெய்யாகவே சாந்தமாக மாறுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, வேறு வழியே இல்லை, ஆண்டவர் அப்படி தான் பிடிச்சி கொடுப்பாரு, ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளேயே சிங்கம் இருக்கும், கர்ஜிக்கிற சிங்கம் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கும், அது கூடவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா, உங்களை தூக்கி அந்த சிங்கத்தோடு போட்டுருவார், நீங்கள் அந்த கெபிக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் சிங்கம் கடிக்காது. அப்படி ஒரு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்குறார், அந்த சிங்கத்தோட 10 வருஷம் 20 வருஷம் நம்ம வாழ வேண்டி இருக்கோம், ஆனால் ஒரு கிருபை அது கடிக்காது, ஆனால் கெரிச்சிக்கிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கோவப்படக்கூடாது, நீங்கள் எலும்பி சிங்கத்தை கொண்டுட்டீங்கன்னா ஆண்டவர் பாபர், என்ன சிங்கத்தையே கொண்டியா நீ, நான் சிங்கத்தை எதுக்கு வச்சேன்னா அது கெரிச்சிக்கும் போது நீ பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். நான் ரொம்ப யோசிப்பேன், தானியலை அந்த கெபியில் இறங்கி தூத வாயை கட்டினான்ல சிங்கத்தை, கட்டினவன் தானியலை தூக்கி வெளியே விட்டுருக்கலாம்ல, விட்டுருக்கலாமா இல்லையா, அவன் விடலை பாருங்க, சிங்கத்துக்கு வாயும் கட்டிட்டான், தானியலையும் இங்கேயே ரெண்டு அவன் போயிட்டான். இப்போ சிங்கம் வாய் திறந்திருக்கும் போது இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு டென்ஷனாக இருக்கும், ஒரு நல்ல சாப்பாடு எதிரில் இருக்குது, கையை கட்டி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு, அதுக்கு எதுக்குடா என்ன உள்ளே கொண்டாந்தீங்க, அதுக்கு சாப்பாடே கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல, சாப்பாடையும் கொடுத்தாச்சு தானியலையும் கொடுத்தாச்சு பாக்கம் வச்சாச்சு வாயும் கட்டியாச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியுமா. அதனால தான் பாருங்கள், தானியலுக்கு பதிலாக ஒருத்தர் தூக்கி போடுவாங்க, வசனம் சொல்லும் அவர்கள் கீழே போவதற்குள் சிங்கம், ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருந்திருக்கு, இவனை கீழே விட்டோம்னா நம்ம வாயை கட்டி போடுவாங்க, வர்றதுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிங்கத்தோடு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருவார் நம்மளை, அதுவும் நம்மளை பார்த்து உரு உருங்கும், நமக்கும் வேறு வழி இல்லை. சில நேரத்தில் நம்மளால் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியாது, பார்த்தா ரொம்ப ஓவராகும், நம்ம பாண்டு திரும்பி இப்படி பார்த்துன்னு இப்படி காலத்தை ஓட்டிட்டு எப்போ விடியுமோ எப்போ கல் எடுப்பாங்களோ ராஜா எப்போ வருவாரோ சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும், சிங்கத்தை நேருக்கு நேர் பார்த்தா டென்ஷனாக வேறு கத்தோம். பல நேரத்தில் நம்மகிட்ட சிங்கம் கேட்கும், பேசிக்கிட்டே இருக்க நீங்கள் சும்மாவே இருக்கீங்க அப்படிங்க, நம்ம பார்க்கக்கூடாது, இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படி ஓட்டிக்கிட்டு, என்றைக்காவது இந்த கல் ராஜா வருவார், இந்த கல் நீக்குவார், நம்மளை தூக்கிட்டு மேலே போவார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு பதிலாக வேற ஆளை தூக்கி போடுவார், அது அவங்கள கடிக்க போயிடும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும் அந்த நேரத்தில், அது மாமியாராக இருக்கலாம் இல்லை பசங்களாக இருக்கலாம் வேறு யாரையாவது அது கடிக்க போகும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். நான் சொல்கிறது நிஜம், நான் எப்பவும் சொல்வேன், இந்த இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு, கழுத தீர்க்கதரிசி வரும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், தீர்க்கதரிசி அடிச்சிருச்சு, ஆனால் அது என்ன செய்யலை, சாப்பிடல அவன், அது நல்ல சிங்கம் இஸ்ரவேல் சிங்கம், அப்படியே ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டே நின்றுச்சு, இது பாபிலோன் சிங்கம், ஏமாந்தா சாப்பிட்றோம், உங்களுக்கு அமைகிற சிங்கத்தை பொறுத்து, அது இஸ்ரவேல் சிங்கம் வந்தால் உங்களை கடிக்காது, பார்த்துனே தான் உட்காந்துருக்கோம், ஆனால் பாபிலோன் சிங்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை கஷ்டம்தான். அது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரெண்டுமே கர்த்தரால் கொடுத்தது தான், இருதயத்தின் ஆழத்திலேருந்து ஆமேன் வருது பாருங்க. பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சம்பவங்கள் நடக்கும், தோட்டத்துக்குள்ளேருந்து சிங்கம் வரும், வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல், அப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாட்டி அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். பாருங்கள், சிம்சோன் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டார், ஆனால் அவருடைய ஊழியம் அங்கே முடிந்து போய்விட்டது, அப்படி முடிய வேண்டிய ஊழியம் இல்லாது, அவன் வந்து விசேஷித்த அழைப்பு, அவனை மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒருத்தன் இல்லை பின்னாடியும் ஒருத்தன் இல்லை, ஸோ ஜாயிண்ட் எப்பேற்பட்ட தான் யூனிக் காலிங் இருக்கும், அவங்கள தான் பிசாசு தட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், ஒரு விசேஷமாக கத்தர் உங்களை பயன்படுத்துகிறாரு இல்லை விசேஷமாக அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாருன்னா உங்களை தான் அவன் என்ன பண்ணுவான், தட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, மோசையை பிறக்கும் போது மட்டும் எத்தனை பேர் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, இயேசு பிறக்கும் போது மட்டும் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள், அந்த யூனிக் காலிங் உள்ளவங்க வரும்போது இதெல்லாம் நடக்க செய்யும், நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும், சிங்கம் வருதா அதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கிட்டே போகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியாய் தோட்டத்துக்குள்ளே இன்னும் ஒன்றும் இருக்கும், அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம், வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 2 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க.
1: திராட்சை தோட்டங்களை கிடைக்கிற குளிரருகிலும்
0: சவுண்டா வாசிங்க.
1: திராட்சை தோட்டங்களை கிடைக்கிற குளிரருகிலையும்
0: திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற
1: குளிரருகிலையும்
0: சிறுநரிகளையும்
1: நமக்கு பிடியுங்கள்,
0: நமக்கு பிடியுங்கள்.
1: நம்முடைய திராட்சை தோட்டங்கள்
0: நம்முடைய திராட்சை தோட்டம்
1: பூவும்
0: பூவும்
1: பிஞ்சுமா
0: இருக்கிறது. இப்போ சிங்கம் திராட்சை தோட்டத்துக்கு வந்துச்சே, அது வந்து ரேர் அனுபவம். ஏன்னா திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வராது? சிங்கம் வராது. ஆனால் இது இருக்கு பாருங்க, இது திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நரி குழி நரி, இது அங்கேயே தான் இருக்கும். இது 20 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியதான பூவும் பிஞ்சும் உருவாகக்கூடியதான அடுத்த ஜென்ரேஷன் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவர்களை கெடுக்கக்கூடியதான சில நரிகள் சபைக்குள்ளே இருக்கும். இது மிக மோசமான ஒரு அனுபவம். இந்த மிருகத்துக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணும்? இந்த நரி என்கிறதான உபதேசம் என்ன? இதுக்கு நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது, எடுத்து அது போயிட்டே இருக்கலாம். பட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், சபைக்குள்ளே இருக்கக்கூடாத நரி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க.
1: அவர் அவர்களை நோக்கி
0: நீங்கள்
1: பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள்.
0: ஏரோதின் புளித்த மாவை குறித்தும்
1: எச்சரிக்கையாக இருங்க.
0: இந்த ஏரோதின் உபதேசம் ஒன்று இருக்கு. ஏன் நாம ஏரோதை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வசனத்தையும் வாசித்துங்க, உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 13
1: இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
0: இந்த நரிங்கிறது ஏரோதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நரியின் காரியங்கள் என்றால் ஏரோதின் உபதேசங்கள் இருக்கு. இயேசுவே சொல்றார் மார்க் 8ல, பரிசேயர் என்கிற புளித்த மாவிற்கும் ஏரோது என்கிற புளித்த மாவுக்கும், ஏரோதுனா நரி, இந்த நரி புளித்த மாவுனா உபதேசம், கள்ள உபதேசம். ஏரோதின் கள்ள உபதேசம் என்ன? சபைகளுக்குள்ளே இருக்கிற ஏரோதின் கள்ள உபதேசம், இது திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே இருக்கும். இது பல நேரத்தில் என்ன செய்யுமா, பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதை நாசம் பண்ணி விட்டுருமா. இது எதை குறிக்குது? இதுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த ஏரோதுடைய உபதேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏரோது இதுமேயனாகிய ஏரோதுன்னு வேதத்தில் இருக்கும். இந்த ஏரோது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசாவுடைய சந்ததி. அவங்களுக்கும் இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கும் இணைந்து பிறந்தாங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டுக்கு பேர் பிறந்து சேர்ந்து பிறங்குறவங்க பேர் தான் யார்? இதுமேயர். அந்த இதுமேயர் வம்சத்தில் வந்தவன் தான் ஏரோது. இந்த ஏரோதுகிட்ட இருக்கிற காரியம் என்னென்னா, ரோம அரசாங்கம் இவனை காற்பங்கு தேசாதிபதியாக வச்சிருக்குது. ரோம கவர்மெண்ட்டில் இவன் என்னவா இருக்கிறான்? ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி ஃபாலோ பண்ணுறவன். இந்த ரோமன் லாவும் நியாயப்பிரமாணம், அதாவது ஆவிக்குரிய சட்டமோ உலக சட்டமோ இணைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த ரெண்டையும் உள்ள ஒரு ஆள் இருப்பான். இவன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய சட்டத்தை விட உலக சட்டத்தை பெருசாக பேசுவான். உலக சட்டத்தின்படி ஆளுகை செய்யணும்னு சொல்வான். இந்த ஆவிக்குரிய சட்டத்தை அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். ஏரோதுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? ஏரோது யாருடைய மனைவியை வைத்துக்கொண்டான்னு யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோதுங்கிற எல்லாருமே, ஒரு ஏரோது இயேசு பிறக்கும் போது என்ன பண்ணான்? அவரை கொலை செய்யும்படி ஆட்களை அனுப்பினான். வசனம் அப்படி தானே சொல்லுது, ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது என்ன சட்டம்? நியாயப்பிரமாணம். அதை அவன் என்ன செய்யலை? ஃபாலோ பண்ணல. சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்யக்கூடாது, அதாவது அவன் இருக்கும் போதே செய்யக்கூடாது, அது ராங். அதான் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு. ஆனால் ஏரோதுங்கிறவன் ரோமன் லாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் நியாயப்பிரமாணக்கார மாதிரி உட்காந்துருப்பான், உபதேசம் பண்ணுவான். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு என்ன பண்ணானா? உபதேசம் பண்ணினான். பேசுறது எல்லாம் சும்மா ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? வேர்ல்டு இருக்கும், உலகம் உள்ளே இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ். இன்னைக்கு சபைக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நரிகள் இருக்கிறது. இவனை கேட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரு. உண்மை. அதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தருக்கு கீழ்படியணுமா இல்லையா? பைபிளுக்கு கீழ்படிய மாட்டான், ஆனா எல்லா துறைத்தனத்துக்கும் கீழ்படிவான். எங்க ஜனநாயக கடமை, நாங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஓட்டு போட்டே ஆகணும். அதுதான் நம்ம ஜனநாயக கடமை. எடுத்து ஸ்டேட்டஸ்ல வேற வச்சிருப்பான், நான் என் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தியாப்பா? சாட்டர்டே பாருங்க, ரொம்ப டயர்டு. ஏன்பா, ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாது உன்னால, ஜனநாயக கடமையை கரெக்டாக நிறைவேற்றிடுவேன். நீ ஜனநாயக கடமையை நிறைவேற்றின தப்புன்னு சொல்லலை, அதை நிறைவேற்றுறத விட மிக அதிகமாக ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்றணும். இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் லாவை விட வேர்ல்ட்ல ரொம்ப முக்கியம். உதாரணம் தான் சொல்கிறேன்,

எந்திரிச்சு அப்போ ஐயோ டைம் ஆச்சு வேணும், மத்தியானத்துக்கு வரைக்கும் சாப்பாடு கட்டிட்டு போறீங்க, ஏத்தி விட்டு கரெக்ட் டைத்துக்கு போயிட்டாரா பிள்ளைன்னு பாக்குறீங்களா? அதே வேகம் சர்ச்சுக்கு வரதுல இருக்கா? இங்க வரும்போது 8:25 தான் வீட்டிலயே சொல்றது, இன்னும் ஆரம்பிக்கல, 5 நிமிஷம் இருக்கு, இல்ல போறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே, இல்ல இல்ல பாஸ்டர் ஆராதனை தான் நடத்திட்டு இருப்பாரு, செய்தி 9:30 தான். ஏன் அதே மாதிரி சொல்லுங்களேன், பையனுக்கு சயின்ஸ் 3வது பீரியடு தான், 2 பீரியடு போவேன் நான், அது மட்டும் கரெக்டாக போகிறீங்க? ஏன் வேலைக்கு சொல்லுங்களேன், மேனேஜர் 10:30 தான் வருவார், நான் 10 மணிக்காக போகிறேன், நான் 9 மணிக்கு போய் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்களேன். அது மட்டும் மேனேஜர் வராரோ இல்லையோ, நாம் நம்முடைய வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். அங்கே சாட்சி ரொம்ப முக்கியம், மனுஷங்கிட்ட சாட்சி வாங்குறது முக்கியம், அதை விட தேவனிடத்தில் சாட்சி வாங்க வேண்டியது முக்கியம். ஏன்? மனுஷர்கள் உலகத்தில் உங்களுக்கு ஆதாயமானவர்கள், தேவனோ உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கிறவர். இன்னைக்கு வேர்ல்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதில் இருக்கிற பர்ஃபெக்ஷன், அதில் காட்டக்கூடிய உண்மைத்தவம், அவ்வளவும் ஒரு படி மேல சர்ச்சில் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? அங்க இருக்கு, அதுல இருக்கு. டாக்ஸ் கரெக்டா சொல்றாங்க, கரெக்டா டாக்ஸ் கட்டிருந்தாங்க, ஃபைன், நீங்க டாக்ஸ் கட்டுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுக்கு உரித தேவனுக்கும் ராயனுக்கு உரித ராயனுக்கும். ஆண்டவர் சொன்னார், ராயனுக்கு குடுத்தியே தேவனுக்கு குடுத்தியா? இந்த மாசம் தசமாகத்தை கொஞ்சம் செலவாகி போச்சு, அடுத்த மாசம் சேர்த்து போட்டுடலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படி? டாக்ஸும் 2 வருஷம் சேர்த்து கட்டுங்களேன், அப்படி கட்டினா ஃபைன் போடுவாங்க. நீங்கள் தசமாங்க நீங்கள் கொடுக்கணுன்றத சொல்லலை, அதுக்கு எவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ உண்மை தேவனிடத்தில் இருக்கணும்ல, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும்ல. நீங்கள் கொடுக்குற நேரத்திலேருந்து, நீங்கள் கொடுக்கக்கூடியதான காணிக்கையிலிருந்து, நீங்கள் தேவனுக்கு ஜெபம் பண்ணுறதுலேருந்து, பைபிள் வாசிக்கிறதுலேருந்து இருக்கணும்ல. ஸ்கூலில் பேப்பர் திருத்த முடியலன்னு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கொண்டு வந்து பேப்பர் திருத்துறாங்க நைட்டெல்லாம். இவங்க திருத்தறதுக்கு பக்காத்து 10வதுக்கு இவங்க திருத்திட்டு வீட்டுக்கார்ட்ட கூட்டு அதுக்கு டோட்டல் போடுங்க, எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் கொண்டு போனோம் அந்த ஆள் பார்க்குறான், அடங்க, நம்ம தான் இப்போ ஆஃபீஸில் டோட்டல் போட்டு வந்தால் இங்கே வேறு டோட்டல் போட வேண்டியிருக்கு. அதில் வேறு கேட்பாங்க, போட்டிங்களா, டைம் ஆகிப்போச்சு, இவ்வளோ பொறுப்பாக பார்க்குறீங்கள, இந்த மாதிரி பைபிள் வாசித்திருக்கீங்க, இன்றைக்கி பைபிள் வாசி நேரம் இல்லை, டைம் ஆகிப்போச்சு, சாயங்காலமாக சேர்த்து வாசிச்சிக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் உலக லாக்கு உண்மையாக இருக்கிறது தப்பே கிடையாது, இருக்கணும், அதை விட ஒரு படி மேலே தேவனுக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு இந்த ஏரோதோடைய லா இங்கே பிரச்சனை அதான், ஏரோதின் உபதேசம், இவங்க பர்ஃபெக்ஷன் பேசுவாங்க சர்ச்சில், நம்ம அரசியல் சட்டத்தை பற்றி பேசுவாங்க, அரசியல் அப்படி இருக்கணும்பாங்க, நம்ம அதுக்கு ஓட்டு போடணும், இதுக்கு ஓட்டு போடணும். ஏங்க, அவங்க வந்து கிறிஸ்தவங்க எதிரானவங்க, இவங்க ஆதரவானவங்க, சர்ச்சுக்குள்ளே எல்லா பாலிட்டிக்ஸும் பேசுவாங்க, கேட்டால் சொல்லுவாங்க, நமக்கு நம்மளும் சிட்டிசன் இல்லையா, இந்தியா மேலே நமக்கு பாரம் இல்லையா, எல்லாம் இருக்குல்ல, அதை விட அதிக பாரம் பரலோகத்தின் மேலே இருக்கணும். பரலோகத்துக்கு என்ன பண்ணிய? இந்தியா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷன் நடக்கும் போது எந்த கவர்மெண்ட் வரணும் எந்த கவர்மெண்ட் வர வேணாம்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, எல்லாருக்கும் இருக்கும் தானே, அத்தனை பேருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும், அதனால தானே ஓட்டு போட போகிறான். உங்களுக்கும் இருந்துச்சு இல்லை, இந்த அரசாங்கம் வரணும் அந்த அரசாங்கம் வரணும்னு, அதுக்கு நீங்களும் உங்களா நான் வேலைகள்லாம் பார்த்தீங்க தானே, நேரடியாக போவாட்டி மறைமுகமாக பார்த்தீங்க தானே, எல்லா வேலையும் பார்த்தீங்கல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த கவர்மெண்ட் வரணும் நீங்கள் ஜோம் பண்ணுமாமா, உங்களுடைய ராஜ்யம் வரணும் தான் ஜோம் பண்ணுமாமா, பரலோகத்தில் உங்களுடைய பரலோகம் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. சரி, இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்க, இது தப்பாக சரியாங்கிற இடத்துக்கு நான் வரல, இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்கல்ல, 72 மணி நேரம் ஜோம் பண்ணீங்கல்ல, பரலோக ராஜ்யம் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஜோம் பண்ணீங்க, எதுக்கு எத்தனை, உங்களுக்கு அந்த ராஜ்யம் வரணும்னே தோணவே இல்லையா மைண்டில்? ஆனால் இதை பேசும்போது என்ன சொல்கிறீங்க, இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணோம், கரெக்டுங்க, இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ ஜோம் பண்ணீங்களே, பரலோகத்தின் அரசாங்கம் வரணும்னு எவ்வளோ ஜோம் பண்ணீங்க, அதான் இங்க கேள்வி. நீங்கள் ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க இப்ப, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எழுப்புதல் அவசியம், சில நேரங்களில் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் போகணும் நம்ம நினைக்கிறது அவசியம், இதெல்லாம் இயல்பு, அதை விட முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க, சர்வ வல்லமையுள்ள ராஜாவின் ஆட்சி வரப்போது, அதுக்கு தான் நாம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு இந்த லா இங்க அடி வாங்குது, ஏரோதின் லா இல்ல, முழுக்க முழுக்க ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதி என்கிற நரி சில ஆட்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ளே எல்லா பாலிடிக்ஸும் பண்ணோம், அந்த பாலிடிக்ஸ் இப்போ எங்க இருக்கு தெரியுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள அரசியல், ஆவிக்குரிய சபையா இருந்தா இங்க தலைவர் செக்ரட்டரி அந்த போட்டி நடக்குது, இது கொஞ்சம் பாரம்பரிய சபையா இருந்துச்சுன்னா கமிட்டி மீட்டிங் அங்க போட்டி நடக்குது, அடுத்து எலெக்ஷன் யார் வர்றது,

எங்கேருந்து வந்துச்சு இந்த எலெக்ஷன்லாம், இது எங்கேருந்து வந்துச்சு? கண்டிப்பாக பைபிளில் இருந்து வரவே இல்லை, இது வெளியிருந்து வந்த ஏரோதுடைய லா. இப்போ அந்த லா பெருசாகிடுச்சு, அதுதான் முக்கியமாக இருக்கு. நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் பிரசிடென்ட், நான் அதில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன் சொல்லும் போதே, அதாவது ஒரு காலத்தில் ஊழியக்காரன் சொல்கிறதுல தான் நமக்கு பெருமை இருந்துச்சு. பெருமை மீன்ஸ் மரியாதை இருந்துச்சு. இன்ன ஊழியக்கார போதகர் அவர், இவர் வந்து பாஸ்டரு, இவர் எவாஞ்சலிஸ்ட், இவர் அப்போஸ்தலர், இவர் தீர்க்கதரிசி, இதில் தான் நமக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த மரியாதையே இல்லை. ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு செக்ரட்டரி, ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு ட்ரெஷரர், ஐயா சோ அண்ட் சோக்கு பிரசிடென்ட், இதில் தான் பெருமை இருக்குது அவங்களுக்கு. தன்னை பாஸ்டருங்கிறதுலையோ எவாஞ்சலிஸ்ட்ங்கிறதுலையோ தீர்க்கதரிசிங்கிறதுலையோ அவங்களுக்கு என்ன இல்லை. ஆமாம், போஸ்டர் போடும் போது கூட செக்ரட்டரின்னு போட்டு அடிச்சுக்கணும். நான் சொல்கிறேன், இருக்கிறதுல எல்லா போஸ்டிங்கை விட மேலான போஸ்டிங் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற போஸ்டிங். அந்த போஸ்டிங் தான் பிரதானமானது, அதுதான் தேவனுடைய சித்தம். இதெல்லாம் ஏரோதோடைய புளித்த மாவு. இந்த புளித்த மாவை வச்சுக்கிட்டு சபை இன்னைக்கு நிரம்பிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் உள்ளே இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் இங்கிருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது, உங்களை கூப்பிடும் பொழுது, செக்ரட்டரி ஐயா வாங்க, ட்ரெஷரர் ஐயா வாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி வாங்க, சோ அண்ட் சோ ஏரியாவுடைய பிரசிடென்ட் வாங்கன்னு கூப்பிட போகிறது இல்லை. அவன் கூப்பிட போகிறது உண்மையும் உத்தமும் உள்ளவரே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே தான் கூப்பிட போகிறாங்க. அந்த போஸ்டிங் தான் இருக்கிறதுலே பிரதானமான போஸ்டிங். இப்போ நாம் அந்த லால தான் வாழணும், அதன்படி தான் நாம் வாழணும். இன்றைக்கி ஏரோதுடைய புளித்த மாவை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நரிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதம் சொல்லுது, பூவும் பிஞ்சுமாக இருக்கிற நம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் இருக்குது, அதை பிடிங்கன்றாரு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்களை முழுக்க முழுக்க பொலிட்டிஷியன்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க உங்களை உலக பிரகாரமாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க, அதை சரிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கும் உண்ணாவிரதத்தை கர்த்தர் சொல்லவே இல்லை, உபவாசத்தை தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சபை உண்ணாவிரதம் இருக்க போகுது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, உபவாசம் தான் இருக்கணும். நாங்கள் உண்ணாவிரதத்துக்கும் உபவாசத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? உண்ணாவிரதம் ஏதாவது தெருமுனையில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, உபவாசம் யாருக்கும் தெரியாமல் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை இல்லை இல்லை, இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது, அது மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறது. இன்றைக்கி சபை உண்ணாவிரதத்துக்கு போயிட்டுருக்குது உபவாசத்தை விட்டுட்டு. சபைக்கு தேவனோடு கூட போராடுவது தான் சபையினுடைய வேலை. அரசாங்கத்தோடையோ தெருக்கள்லையோ இறங்கி போராடுவது சபையின் வேலை கிடையாது, அது ஏரோதின் உபதேசம். நீங்கள் போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனோட போராடுங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நமக்காக யார் பேசுவா? நான் சொல்கிறேன், நமக்காக பேசுவதுக்கு ஆண்டவரை ஆட்களை எழுப்புவார். எந்த கோரேஸை கொண்டு வர வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் எடுத்துட்டு வருவார் வெளியே. யார் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர்? இப்பவும் சொல்கிறேன், சபைக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் ராஜ்யபாரங்களை கொண்டு வருவார். அதுதான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் அந்த வேலையை பார்க்காதீங்க, நீங்கள் ஏரோதின் உபதேசத்துக்கு பின்னாடி போகாதீங்க, நீங்கள் போக வேண்டியது பைபிள் உபதேசத்துக்கு பின்னாடி. இன்றைக்கி இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் திராட்சை தோட்டத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சில சபைகள், சில ஊழியர்கள் பூவும் பிஞ்சுமா இப்போ தான் உருவாகி வராங்க. அவங்க மைண்டில் போய் இதெல்லாம் ஏற்றுறாங்க, அவங்கள அவங்களுக்குள்ளேயே அந்த ஆசையை தூண்டி விடுறாங்க. அதனுடைய விளைவு என்னவாக போக போகுது தெரியுமா? திராட்சை தோட்டம் நாசமாகி போக போகுது. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடு, இந்த நரியெல்லாம் பிடிச்சிடு. விசுவாசிகளுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் தேவனுக்கு பின்பாக போகும்படி அழைக்கப்பட்டவர்கள், வேறு எந்த அரசியல்வாதிக்கு பின்னாடியும் போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, வேறு எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சபைக்குள்ளே தேவனை ஆராதிப்பதுக்கென்று உட்கார வேண்டியவர்கள், வேறு எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நான் சொல்கிற உபதேசம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளில் உள்ளது இதுதான். இதுக்கு பைபிளில் இப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பைபிளில் இப்படி தான் இருக்குது. நீங்களும் நானும் ஏரோதின் உபதேசத்துக்கு எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அது நித்திய ராஜ்யம், அவர் நிரந்தர ராஜா, அவருடைய பிள்ளைகள் நாம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். அல்லேலூயா.
தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளையும் சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள். தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய சபை உம்முடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த தோட்டத்தை நீர் வேலியடைச்சு பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. இது எங்கள் பாதுகாப்புக்கிட்டே இல்லை ஆண்டவரே, நாங்களே உங்கள் பாதுகாப்பில் தான் பார்க்குறோம். நீங்கள் தான் எங்கள் தோட்டக்காரர், நீங்கள் தான் எங்களை வேலியடைச்சு வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தோட்டத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாம்புகளை, சர்ப்பங்களை, உபதேசங்களை, வேதத்துக்கு ஒவ்வாத உபதேசங்களை உள்ளே வரக்கூடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வேலியடைக்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அதுக்கு அந்த உபதேசங்களுக்கு செவி சாய்க்காதபடி கிருபை பாராட்டு. ஃபோன் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, வாட்ஸ்அப் வழியாகவோ, எந்த கல்லோ உபதேசத்தை பிசாசு எவனை விழுங்கிறதுக்காக அனுப்புனாலும் எங்கள் ஆத்துமாக்குள்ளே ஒரு தெளிவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தில் நீங்கள் சொன்ன உபதேசத்தை தாண்டி எங்களுக்கு வேறொரு உபதேசம் வேண்டாம், நூதனமான உபதேசம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த கிருபை செழிப்பு உபதேசங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உம்முடைய உபதேசத்துக்குள் வாழ விரும்புகிறோம். நீரே எங்கள் ஆசீர்வாதம். சர்பத்தின் வார்த்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க, கவலைப்படாதீங்க, மரணமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நாங்கள் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நாங்கள் நித்தியத்துக்குள்ளே நிரந்தரமாய் வாழப்போகிறோம். ஆசை காற்ற பிசாசின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளு ஆண்டவரே. ரெண்டாவதாக, நீர் சொல்லாத இடத்திற்கு நாங்கள் போகாதபடி எங்கள் கால்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுங்கப்பா. நீர் சொல்லாத இடத்துக்கு நாங்கள் போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். நீங்கள் சொல்லாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கடைசியில் எங்களுடைய முடிவு குருடாக தலை மொட்டையடிக்கப்பட்டு சங்கிலிகளில் கட்டுப்பட்டு வேடிக்கை காட்டுகிறவர்களைப் போல நாங்கள் மாறிடுவோமே ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் தரித்திருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் தரித்திருக்க, நீர் போக சொல்லாத இடத்துக்கு போகாதபடி எங்கள் இருதயங்களை கட்டுப்படுத்த கிருபை பாராட்டுங்கள். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோப்பா. எத்தனையோ சிங்கங்களை எங்களை விழுங்கிறதுக்கு காத்திருக்கு ஆண்டவரே. திராட்சை தோட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களோ வென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு வச்ச தோட்டத்தை அல்லாமல் வேறு தோட்டத்துக்குள்ளே போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். கடைசியாக ஆண்டவரே, இதோ எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே சில குழி நரிகள் இருக்கு, எங்களுக்குள்ளேயே கள்ள உபதேசக்காரங்க இருக்கிறாங்க. கள்ள உபதேசங்களும் கள்ள கிறிஸ்துகளும் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டபடி, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ண எத்தனையோ நரிகள் எழும்பி தயாராக இருக்கு ஆண்டவரே. அவைகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஏரோதின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங்லேயே பெரிய போஸ்டிங் உம்முடைய ஊழியக்காரன் என்கிறதான போஸ்டிங், அது நிரந்தர போஸ்டிங். அதுக்கு எலெக்ஷனே கிடையாது, அதுக்கு எதிரியே கிடையாது, அது கர்த்தரால் ஆர்டர் பண்ணப்பட்டது. எத்தனை பெரிய மகத்துவமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை முடிவு பரியந்தம் பற்றிக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. இந்த நரிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

வீட்டிற்கு மூத்த மகளாய் இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மரித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டில்ல 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடா இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இயேசுவ நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உலகம் அறிவிட்ட நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சியில் அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்கள் இடம், நேற்றைய உதாரணம் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரம் போகும்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம. எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்கள் பேர்?
2: என் பேர் ஜெய்சிங். எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்
2: திருமணத்திற்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டோட்ட என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நாங்கள் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக நடத்தி கொண்டு இருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்களுக்கு சொந்த இடங்க எந்த இடம்?
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பது லைசா தொடங்க சொல்லுங்கள்.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8 படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தைய நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கட்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம், எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னாச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14 வயதுல என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24 வயதுல, சரியாய் வாலிப வயதுல, எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24 வயதுல என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்தேன், ஆண்டவர், இந்தெந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன, என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அப்படி என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமாம்.
0: ஆமாம், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழ வேண்டாம், மற்ற மக்கள் உங்களை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னு அதை ஒன்று சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண் உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24 வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும், பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்ட் ஸ்கூலில் சேர்வதை விட, வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மறித்து போவது நலம். செத்துப்போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலான்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம், அது உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னதான மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஜோசியம் கேட்பது, குறி கேட்பது. ஒரு இடத்துல போய் அப்பா குறி கேட்க போன இடத்துல அங்கே அந்த மந்திரவாதியானவர் அந்த திருநீர் கொடுத்து விட்டதானா, அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருநீர் கொடுத்து விட்ட பேப்பர் பைபிள் வசனம் உள்ள பேப்பராக இருந்தது. நான் அதை எப்படியே கொட்டி விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடா இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டிற்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கி கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
1: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேப்பீங்கன்னா, அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி ஒரு தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதில் மருந்தை ஊற்றி அப்படியே 6 பேரும் செத்து போய்விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்து விடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
0: அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு?
1: இப்படி
0: அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்கு, இதில் எந்த தெய்வங்கள்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆயிட்டு, அது ஸ்டெப் உங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒன்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்து கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது, கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே, அடுத்த செகண்டே என்னை வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக்கொண்டேன். 3வது முறை நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்தபோது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும்போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
0: வெளியே வந்து என்ன நடந்தது?
1: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்தவுடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ள அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப, இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம்ல, அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சனா அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போ சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
0: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இதை சொன்னதுனால.
0: சரி, அப்போ அடுத்து அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
1: அப்பா. அதற்கப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமை எல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
0: சரி, அப்போ அங்க கூட்டிட்டு வந்தாங்க.
1: கூட்டிட்டு வந்த
0: உடனே விடுதலை ஆயிட்டா?
1: உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செகண்ட்ல தான் அந்த பாஸ்டர் வந்து டாடி அப்படின்னு கூப்பிட்டோடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த இயேசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
1: எனக்கு கொஞ்ச காலம் இயேசப்பா மேல் நம்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிக்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவுமா அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்தது.
0: இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வை எல்லாம் எப்படி இருந்தது?
1: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது.
0: திரும்பவுமாக
1: என்ன நடந்ததுன்னு சொன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன். பைத்தியத்தை போல ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் அவ மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்னேன், பாயசம் தானே, குண்டா குண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவன அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல, என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி பண்ணுவேன்.
0: உங்களுக்கு தெரிஞ்சுட்டு
1: எப்படியாவது விடுதலையாக்கும், இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு ஒப்புக் கொடுக்கறதுன்னா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனா நம்ம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் விடுதலை ஆயிற்று.
0: இப்ப நீங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களை பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்க படிச்சவங்க எப்படி இருந்தாங்க?
1: அதாவது நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படிதான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டிருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டிருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி, அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்சம் நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
0: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
1: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டாக பிடிங்க, இவங்களை உற்றாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதான் இப்போ தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
0: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிட்டீங்க, இயேசு உறுதியாக பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
1: அதாவது நான் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், வானத்தில் 7 நட்சத்திரம் தோன்றுமா, அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷம் அறிவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்னைக்கு நான் ஒரு இரவில் அப்படியே சாயங்கால வேளையிலாம் நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு 7 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று இயற்கையான காற்று வேண்டும் என்று பொழுது இருந்தது, அதனால் வெளிப்பக்கமாக இப்போ உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே தலைவலி தாங்காமல் அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே 6 நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவில் 1 நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்தில் கையில் உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவள் சொன்னபடியே இந்த வானத்தில் 7 நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்தில் பார்த்தபடியே என்று சொல்லி அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்ன ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்காக போகலை, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதில் ஒரு இடத்துல நான் சொல்லணும்னா, யாராவது இப்போ உங்களைப் போல யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதில் தான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகு தான் நான் அறிந்து
0: கொண்டேன். சரி, எப்படி ஓலி, என்ன ஓலியத்துக்கு புறப்பட்டீங்க, யார் உங்களை கைட் பண்ணுறது பண்ணது?
1: நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெந்தகோச சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். 2 சிஸ்டர்மார் கூட தான் நான் முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கபோனில் பேசுறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எப்போ திருமணம் நடந்தது உங்களுக்கு?
1: 2003 ஆண்டு எனக்கு செப்டம்பர் மாதம் 5 தேதி திருமணம் நடந்தது.
0: சரி, இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்போ எப்படி உங்களுக்கு இதில் ஒரு விருப்பம் வந்தது, ஊழியம் செய்கிறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வை எல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க?
2: அது வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அப்பயே அந்த எல்லா விஷயங்களும் என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது தான் வந்து, அப்போ வந்து நான் வந்து சரியான ரட்சிப்புகள் கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014. 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களுக்கு தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன்தானு, பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோடு இருக்கோம், ஜெபிக்க தெரியாது, ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சுருந்தேன். அப்போ எப்படி செவிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோட மனைவி வச்சுட்டேன்.
0: சரி, இல்லை அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சில இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லி உங்கள் பிரதரும் அப்பா வந்தப்போ அவங்க பிரதர் என்ன சொல்லிட்டு அப்படி
0: உங்க வீட்ல இருக்க எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: ஒண்ணு கிடையாது, அப்படி எல்லாம் யாருமே சொல்லிக்கிடல. எனக்கு வந்து எங்க அண்ணன் கூட வந்தாரு. அம்மா அப்பா ரொம்ப வயசாகி தயங்கி போயிருந்ததுனால அண்ணன் தான் பாப்பாங்க. அப்ப எங்க அண்ணன் சொன்ன காரியம் வந்து, எனக்கும் ஒரு சின்ன குறைகள் உண்டு. சின்ன வயசுல எனக்கு காலில் அடிபட்டது, கையில் அடிபட்டதுனால சின்ன ஊனமாத்தான் எனக்கு எனக்கு வெளியே தெரியாது.
0: சரி சரி,
2: அப்படியே உனக்கும் சின்ன குறை இருக்கடா, அவளுக்கும் ஒரு சின்ன குறை தான், பெருசு ஓட்டி கிடதா நான் தெரியும் சொன்னதுனால நாங்களும் சரி ஜம்மாச்சுக்கோ,
0: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. வெரி குட்.
2: ரெண்டாவது, நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்களில் நாங்கள் கூட இருந்து பார்த்தேன். ஒரு சில அற்புதங்கள் இருக்கு. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க, குடும்பத்துக்கு இருவா அந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்கும் போதெல்லாம் வீட்டுக்கு பின்னால் நாங்கள் நின்று பல்லுகளை இருப்போம், வெளியே நின்று பேசிருக்கும் போது அந்த வீட்டுக்காரர் வந்து இந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை அப்புறம் எடுத்து இவங்க வீட்டு பக்கம் ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு சரியான லட்சப்பிள்ளை, நான் அதை கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சியம் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள அதை என்னால் கற்றுனால எனக்குள்ளே ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோடய தவறுகளை பூரா எனக்கு என்னோடய மனைவி உணர்ந்துவாப்பில் இது இப்படி ஜெபிக்கக்கூடாது, தப்பு, இந்த மாதிரி வரணும், வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும்னு கட்டுப்படுத்த என்னுடைய மனைவி.
0: சரி சரி, இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, பார்த்தீங்க. அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: இது வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒப்பனிங்கிறேன். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒப்பனிங் இருக்கும்போதே அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சோன்னு சரி நம்ம அது தனியாக பண்ணான வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முதல் வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா. அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும், 100 ரூபா இருக்கப்போனா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு வாழ்க்கை முன்னேறாங்க. இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்கலன்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாங்கன்னு நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ள ஆரம்பிச்சு. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மீதான செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் இவளுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா, அதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிறேன், ஏஜெண்டாக நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலைக்கு ஆளுச்சு இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே, அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்குறேன்னொடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி 2020 அப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோடய மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பிச்சேன்.
0: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்.
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு அப்புறம்
0: இப்போ லாக்டவுனை போட்டு உங்களை ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சிட்டாரு.
2: அதிகமாச்சு அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சு அபிஷேகம் பெற்று அதிகமாக நல்ல ஒரு பெரிய விடயம் ஒத்திக்கி கொடுத்தாரு அதுல இருந்தாலுமே ஜெபிக்க அதிகமாக அதிகாலை 4 மணிக்கெலாம் எழுந்திருவேன். வேலைக்கு போகிறப்பே எழுந்திருவேன், வேலைக்கு போகிறப்பே 4 மணிக்கு எழுந்து ஜோ பண்ணிட்டு தான் அப்புறம் வேலைக்கெல்லாம் கிளம்பி போவேன். ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்த உடனே எங்களை எல்லாத்துலையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார்.
0: சரி சரி, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்ல இதாக இருக்கு, காரியமாக இருக்கு. உங்களுக்கு பார்வை வந்து எப்படி பைபிளெல்லாம் வாசிக்கலாம் அப்படி தானே?
1: ஒவ்வொரு கண் ஆனால் கணவரும் பிரிஞ்சிட்டோம். என் கண் பார்வை திரும்ப கொஞ்சம் மங்கினதுனால என் பையன் பிறந்த ஒரு 30 தேதி பிறந்தான். 11 நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். 5 வருஷம் என் பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போற வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில இருந்து அவங்க தங்கச்சி மட்டும் எங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் வாக்குவாதமும் பிரச்சனையும் அதிகமாச்சு. அதுக்கடையில அத்தை இறந்தப்ப கூட நாங்க போனோம், மாமியார் இறந்தப்போ. அப்பவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பிச்சான், 5 வயசு ஆயிடுச்சு. அப்ப திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, இப்படியே விட்டீங்கன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையா இருப்பாளே, உலக பிரகாரம் அதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு நோட்டீஸ் சொல்லுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடுகிற ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோர்ட்டுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள். எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை, நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும், 2009 ஜூன் மாதத்தில் என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப, ஜூன் 10 என்னுடைய தங்கையோட திருமணத்துக்கு ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டு புடவையும் தாலிச்சையினும் வாங்க போனாங்க. அன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால் அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடுன்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப 1 ஜூலை இதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஜூன் 9 இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல போகும்போது இவங்களுடைய இவங்க வேலை பார்த்த அந்த இடத்துல ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்.
0: சரி சரி,
1: இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படியே ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார்
0: எங்களுக்கு.
1: ஆமா, அதுக்கப்புறம் ஜூன் 2010 நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.
0: சரி சரி, கர்த்தர் நல்லவர்,
1: கர்த்தர் நல்லவர்.
0: சரி, இப்போ ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா, இப்போ நம்ம உங்கள் சாட்சியை அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம் உங்கள் சாட்சியை மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம்.
1: அங்கே பார்த்து, அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திரலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்தது நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன் இப்படிப்பட்ட உபத்திரவம்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன்னு கேட்டால், என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், தேவ நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
0: ரொம்ப நன்றி. நீங்க நீண்ட தூரத்திலிருந்து எங்க ராஜபாளையத்திலிருந்து இவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க, அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயமா அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்தில் கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் ஊழியங்கள் வளரட்டும். சரியா, கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம், அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லா குறைவாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்குறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார், அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் எல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டோட சாட்சி கொடுத்தீர்கள், உங்கள் நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

0: மனிதன் செய்யும் பாவங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகிங்கருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்பாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
1: பிரியமானவர்களே, வேதத்திலே ரோமர் 1 அதிகாரத்திலே மனிதனுடைய 23 விதமான பாவ சிந்தனைகளும் பாவ செயல்கள் எவைகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் ஒரு மனிதனுடைய மனதிலே பாவ சிந்தனைகளாக வருகிறது என்றால், எந்த ஒரு மனிதன் மெய் தெய்வத்தை தேட அவனுக்கு ஆர்வம் இல்லையோ, வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு ஆர்வம் இல்லையோ, அந்த மனதிலே இத்தகைய பாவ சிந்தனைகள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவ சிந்தனைகள் பாவ செயல்களாக மாறுகின்றன. இந்த பாவங்களை செய்கிறவர்கள் எல்லாருக்கும்

நியாயத்தீர்ப்பு உண்டு. அது தேவன் வைத்திருக்கிற நீதியான நியாயத்தீர்ப்பாகிய மரணமே. இந்த இடத்திலே மரணம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் நித்திய ஆக்கினை தீர்ப்பாகிய நரகாக்கினை தண்டனை, அக்கினி கடலிலே போடப்படுகிற ஒரு தண்டனையை குறிக்கிறது. ஆகவே பாவத்திற்கு தண்டனை உண்டு, அது நியாயத்தீர்ப்பிலே அது விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.

நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக எழுப்புதல் ஊழியங்கள் தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? இவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், இவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்றவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க. ஆண்டவரே எந்த காலத்தில்

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேலை இல்லை ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிப்போம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சேவிப்போம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உம்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பாருங்கள், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமே, 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல. ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

என்னை போஷித்தீரே, ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீரே. எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறே. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்கள்

வாழ்க்கையில புதிய காரியங்களை தோன்ற பண்ணி பழையவர்களை ஒழித்து போக செய்து இதுவரைக்கும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, எங்கள் மேலான நாமமுடைய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதுவில்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

0: சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord.
1: எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவர், அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவர். ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி

நீரும் போன்ற போராட்டங்களை தாண்டி வர பணிநீரே, தீ மக்கினியும் போன்ற பிரச்சனை கடக்க பணிநீரே, மீண்டு வர பணிநீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி எபனேஸ்வரே இம்மட்டும் தாங்கிக் கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை வருமா என்று எதிர்பார்க்கிறார் இடங்களில் என் தேவ அற்புதங்களை செய்தீரே. ஓ வாய்க்காலை நிரப்பினீரே, கடக்கப்படுகிறே, அவிந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை இதுவரைக்கும்

நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ, அழிந்து போவோமோ, இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்களில் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய நடத்துவதற்கு இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவுந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை. அவரை

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா உங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியும்? அவர் நாமம் எல்ரோயி. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோயி. அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், அவருக்கு தெரியும். சகலத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும். பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமே. எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம், நம் சுகவாழ்வு துளிர்க்கும். 2021 கர்த்தர்

ஆண்டவரே ஹல்லேலூயா நீ கைவிடப்பட்டு போக போவது இல்லை. உன்னை கரம் பிடித்தவர் கர்த்தர், நடத்துகிறவர் கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். நீ அவமானம் அடைவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. உன்னை காண்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு, எல்லா சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு, என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து பார்த்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ ராஜானாமா ரியாஜேராமா ராகாஷானாமா நீ அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். நம்மை கைவிடாதவர், அவமானப்படுத்தாதவர், வெட்கப்படுத்தாதவர், நம்மை நிந்திக்காதவர், நம்மை புறந்தள்ளாதவர், நமக்காய் யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர். மகிமை நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாரத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர கொண்டவராண்டவர் மேலான நாமம் உடையவரே ஆராதனைக்கு கன மகிமைக்கு மாத்தியரே போற்றுதலுக்குரியவரே வணக்கத்திற்குரியவரே மேன்மைக்குரியவரே ஆராதனைக்கு பார்க்கிறே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிற கன மகிமைக்கு பார்க்கிற ஸ்தோத்திரத்திற்கு பார்க்கிற துதிகன மகிமைக்கு பார்க்கிற எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மை

தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா, தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ரே செட்டோர் யான்தே ரிமா காலா சந்தோமோ ரி ஷேலா கார் யான்தே ரபா காஷே துரியோந்தே ரி கோட்டோனோமோ ரிமா காலா சந்தனமா. இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆமி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள் வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையும் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்குள்ள மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக.

0: சங்கீதக்காரர் சொல்வதைப் போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆராதனை வெளியில் சொல்றீங்களே, நாங்கள் உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்போம்ப்பா, உயிருள்ள நாளெல்லாம் சேவிப்போம் ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் பின்பற்றும் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிப்போம், உண்மையாய் உம்மை சேவிப்போம், உண்மையாய் உம்மை பின்பற்றுவோம், உண்மையாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படும் ஆண்டவரே, உமக்காக வாழ்வோப்பா. 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம், 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம், 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமும் உங்களுக்கு தருகிறோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
1: Amen.
2: Praise be unto his holy name.
1: கர்த்தர் செப்டம்பர் மாதத்திலே நமக்கு போதுமானவராக இருந்து இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற அவருடைய வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியிருந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: I praise God. The Lord has gathered us in order to hear the promise for the September 2022.
1: ஆர்மியானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவர் அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
2: The Lord has brought us like Mary who was sitting at the feet of the Lord for Jesus Christ.
1: ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை.
2: Whenever we come to gather, the Lord will not send us with empty handed.
1: நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார்.
2: The Lord gives his counsels.
1: நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
2: He gives the prophetic.
1: நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
2: The Lord gives the revelations.
1: கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
2: Each and every word of God, it leads to the victorious path.
1: ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
2: The Lord has chosen us in order to shine forth before the people.
1: ஒரு கோணலும் ஒரு மாறுபாடும் நிறைந்த ஒரு சந்ததியிலே நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜீவ வார்த்தை தான் நம்மை ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறது.
2: Though we are living in the midst of a crooked generation, but then the Lord's light is really leading us.
1: Hallelujah. Amen. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.
2: May the Lord help us to catch the Lord word of God firmly.
1: இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
2: When I was waiting at the feet of the Lord has given the promise in which we are going to meditate.
1: எரேமியாவின் புஸ்தகத்திலே 30:19 நாம் எடுத்துக்கொள்வோம்.
2: Jeremiah 30:19.
1: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
2: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places. The city shall be built upon its own mound and the palace shall remain according to its own plan.
1: வர்த்திக்க பண்ணுவேன்,
2: I will increase.
1: அவர்கள் குறுகி போவதில்லை,
2: they will not be shortened.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்.
2: The Lord will reveal his promise through Jeremiah.
1: ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள்.
2: And Israelites were under the captivity.
1: எரேமியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே அவர் காணப்பட்டார்.
2: Jeremiah was under lamentation.
1: ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதியிலே அவர் அனுமதித்தார்.
2: In the midst of his oppression, the Lord has allowed in the Jeremiah's life.
1: ஆனால் அப்படி பாடுகளின் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவர் வெளியேறப்பெற்ற வாக்கு தத்தங்களை கொடுத்தார்.
2: In the midst of sufferings, Jeremiah was there, but then the Lord has revealed a lot of promises through him.
1: அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள்.
2: In those days, the Israelites were under captivity.
1: ஆகவே கர்த்தர் மூன்றாவது வசனத்திலே சொல்கிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார்.
2: The Lord says, I will turn their captivity.
1: அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார்.
2: I'll make them to come back.
1: அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்.
2: They will inherit again.
1: அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று ஏழாவது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார்.
2: In 7th verse we read, and it is the trouble.
1: ஆனாலும் அதற்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவான்.
2: But then they will be delivered from the trouble.
1: ஒரு இக்கட்டு காலத்திலே சிறையிருப்பின் நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கிறார்.
2: When his people were under trouble, under captivity, the Lord has given this promise through the prophet Jeremiah.
1: யாக்கோபு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
2: The Lord calls them as Jacob.
1: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. 10th வசனத்தில்
2: In 10th verse, my servant Jacob, fear not.
1: கலங்காதே.
2: Don't be dismayed, Israelites.
1: நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை.
2: Jacob shall return, have rest and be quiet, and no one shall make him afraid.
1: 11th வசனத்திலே உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன்.
2: I am with you to save you.
1: உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
2: I will destroy all the nations.
1: உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன்.
2: Yet I will not make a complete end of you, but I will correct you in justice.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: 17th vasanthile solugirar.
2: 17.
1: Avargal unnai isari patra Sion endru solli unnai thallundaval endru perittabadiyal unakku aarokyam varappani un gaayangalai aatruven endru solugirar.
2: I will restore a health to you and heal you of your wounds, says the Lord.
1: Un gaayangalai naan aatruven.
2: I will restore health to you and heal you your wounds.
1: அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள்.
2: He wounded you.
1: ஆனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்.
2: I will heal your wounds.
1: இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி 18th வசனத்திலே
2: 18
1: இரக்கம் செய்வான் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
2: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places.
1: அவனுடைய நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும்.
2: The city shall be built upon its own mound and the palace shall remain according to his own plan.
1: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்.
2: Then out of them shall proceed thanksgiving and voice of
1: அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply them.
1: அவைகள் குறுகி போவதில்லை.
2: They shall not diminish.
1: அவர்களை மகிமைப்படுத்துவேன்.
2: I will glorify them.
1: அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
2: They shall not be small.
1: Hallelujah. உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you.
1: உன்னை மகிமைப்படுத்துவார்.
2: He will glorify you.
1: Hallelujah. நீ குறுகி போவதில்லை.
2: You will not be shortened.
1: நீ சிறுமைப்படுவதில்லை.
2: You will not be afflicted.
1: அப்படி என்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சொல்கிறார். நீ குறுகி போவதில்லை.
2: You will never be shortened.
1: நீ சிறுமைப்படுவதில்லை.
2: You will not be afflicted.
1: அதிகமாய் சிறுமைப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் குறுகி போனார்கள்.
2: They were afflicted, they will shorten to the core.
1: குறுகி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள்.
2: They were oppressed so much.
1: 20th வசனத்தில் வாசிக்கும் பொழுது 30th அதிகாரம் 20th வசனத்தில்
2: 20
1: அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் ஒடுக்கப்பட்டவர்களாய் தம்முடைய ஜனங்கள் காணப்பட்டது.
2: and his people were under oppression.
1: கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் தான் இருக்கிறது.
2: The Lord's eyes upon the oppressed people.
1: ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும்.
2: He wants to save oppressed.
1: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
2: He wants so mercy for them.
1: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
2: He wants to do goodness.
1: இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை.
2: This is the desire of the Lord.
1: அதுவே தான் கர்த்தர் சொல்கிறார்.
2: That's why the Lord says,
1: நான் ரட்சிப்பேன்.
2: I will save the oppressed people.
1: Hallelujah. அருமையானவர்களே,
2: dear children of God.
1: ஆம், அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒடுங்கி காணப்படுகிறார்கள்.
2: In many people's life they are all oppressed.
1: அதற்கு காரணம் என்ன?
2: What is the reason?
1: அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்கள்.
2: In many ways they were oppressed.
1: இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதா?
2: Do you have such experience in your life?
1: போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா?
2: Are you oppressed in the midst of sickness or in the midst of problems?
1: நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை என்று 2 Corinthians 4:8 வாசிக்கிறோம்.
2: 2 Corinthians 4:8.
1: எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி,
2: from any direction you may be oppressed,
1: ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை.
2: We will never be oppressed.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: உன்னை ஒடுக்கி உன் ஆரோக்கியத்தை திருடி பலவீனனாய் காணப்படும்படி வியாதி செய்து விடுகிறது.
2: They may oppress you and make you unhealthy.
1: உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய அநேக பொருட்கள் நஷ்டப்பட்டு போகும்படி உன்னை ஒடுக்குகிறார்கள்.
2: They are oppressing in order to lose all your prosperities and all the financial benefits.
1: ஆரோக்கியம் மாத்திரமல்ல,
2: not only the health,
1: ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல,
2: not only the blessings,
1: மன உளைச்சல்
2: and
1: மன வேதனை
2: and trouble in your
1: heart, மனக்குமுறல்
2: and
1: மன வியாகுலம்,
2: agony,
1: இவைகளையும் தந்து உன்னை ஒடுக்குகிறார்.
2: They are oppressing you so much.
1: இப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார்.
2: In the midst of oppression the Lord says,
1: நீ ஒடுங்கி போகலாம்.
2: You may be oppressed.
1: நீ குறுகி போகலாம்.
2: You may be shortened.
1: ஆனால் நான் உன்னை அந்த பயங்கரமான ஒடுக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.
2: I will redeem you from the cruel oppression.
1: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
2: Fear not, you will not be shortened.
1: அல்லேலூயா. அவ்வளவுதான், எல்லாம் நான் இழந்து விட்டேன்.
2: I lost everything.
1: முன்னிருந்த எல்லாம் குறைஞ்சு போச்சு.
2: Everything is decreased.
1: கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
2: The Lord says, fear not, you will not be shortened.
1: அடிக்கடி அந்த சிந்தை அநேகருக்கு வருகிறது.
2: Many they have thoughts like this.
1: முன்னிருந்தவர்கள் என் கூட போய் இல்லை.
2: I could not be as I was.
1: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
2: Fear not, you will not be shortened.
1: நீ நினைக்கிறாய்,
2: you are thinking,
1: முன்ன போல எனக்கு பலன் இல்லை என்று.
2: I don't have strength like before.
1: பயப்படாதே,
2: fear not,
1: குறுகி போவதில்லை.
2: You will not be shortened.
1: எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் சரி,
2: everything may be taken off,
1: ஆனால் நீ குறுகி போக மாட்டாய்.
2: You will never be shortened.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ, உன்னை ஆண்டவர் எப்படி வெளியேறப்பட்டு ரத்தம் கொண்டு மீட்டு கொண்டாரோ, அந்த மீட்பை யாராலும் திருட முடியாது.
2: Nobody can steal the redemption of the Lord has given to you.
1: உன்னை ஒடுக்கி, உன்னை வருத்தி, உன்னை வேதனைப்படுத்தினதுனால உன்னுடைய தகுதி குறைந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
2: Because they oppressed you, don't think that your qualification has come down.
1: நீ கசக்கப்பட்டு போகலாம்.
2: You may be crushed.
1: ஒடுக்கப்பட்டு போகலாம்.
2: You may be oppressed.
1: ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அதை நன்றாக கசக்கி கீழே போட்டு மிதிச்சாலும் சரி,
2: தோ யூ கிரஸ் த ரூபீஸ் நோட்,
1: அது மறுபடியும் கையில் எடுத்து அதை கொடுத்தா, ஐயோ கசங்கி போச்சு அதனால 100 ரூபாய் கழிச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அது 500 ரூபாய் தான்.
2: 500 means it is 500.
1: எவ்வளவு கசங்கி அழுக்கானாலும் சரி, அது 500 ரூபாய் தான்.
2: How much
1: அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
2: The value will be there.
1: அதே போலதான் தேவனுடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவுதான் நீ கசக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனாலும் அது மாறாது.
2: Though you are oppressed or crushed and your value will not come down.
1: ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
2: That's why the Lord says, fear not, you will not be shortened.
1: பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
2: Fear not, you will not be ashamed.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகவேதான் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை இந்த நாளிலே கொடுக்கிறார்.
2: That's why the Lord is giving promise in this day.
1: ஏன் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
2: Why they are not shortened?
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார்.
2: Our Lord God wants us to be multiplied.
1: நீ பெருகி போயிருந்தாலும் சரி,
2: Though you are multiplied,
1: நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply you.
1: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply you.
1: உன்னை நான் பெருக பண்ணுவேன்.
2: I will increase you.
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: That's what the Lord says.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒருவேளை நம்மை யார் ஒடுக்கினாலும் சரி,
2: Though people may oppress us,
1: கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்தி அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை யாராலும் கெடுக்க முடியாது.
2: Nobody can stop our God. Nobody can spoil of the goodness. கர்த்தர்
1: சொல்கிறார் எண்ணாகமம் 11 அதிகாரத்தில் 23 வசனத்தில், மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
2: is his hand shortened?
1: கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
2: is the Lord's hand?
1: அல்லேலூயா. நீ குறுகி போனதுனால,
2: because you are shortened,
1: கர்த்தருடைய கை குறுகி போகாது.
2: The Lord's hand will never be shortened.
1: கர்த்தருடைய கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் உங்களுக்கு வரும்.
2: It can be stretched forth.
1: அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுவார்.
2: He can stretch forth his hand for you.
1: கை குறுகி போகவில்லை.
2: His hand is not shortened.
1: வார்த்தையின் மூலமாய் உன்னை சந்திப்பார்.
2: Through the word the Lord will
1: contact you. மோசே பார்த்து கர்த்தர் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என்ன செய்ய பார்.
2: Just see whether it will happen according to my word.
1: வார்த்தையின் மூலமாய்,
2: through the word.
1: இரண்டாவது அவருடைய ஆவியின் மூலமாய்,
2: through his spirit.
1: மீகாவின் புத்தகம் 2:7 வசனத்திலே,
2: in Micah 2:7,
1: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ,
2: that are
1: கிரியைகள் இவைகள் தானோ,
2: is the spirit of the Lord straightened,
1: செம்மையாய் நடக்கிறவனின் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ,
2: this is good doings do not my words do.
1: கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை.
2: The spirit of the Lord is not shortened.
1: கை குறுகி போகவில்லை.
2: His hand is not shortened.
1: Hallelujah. அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை.
2: His word is not shortened.
1: அவருடைய வார்த்தை,
2: His word,
1: அவருடைய ஆவி,
2: His spirit,
1: அவருடைய கரம்,
2: His hand,
1: ஒருபோதும் குறுகி போகவில்லை.
2: It is never be shortened.
1: Hallelujah.
2: இந்த காலவேளையிலே, in this morning,
1: எந்த நிலையில் இருந்தாலும் சரி,
2: whatever may be your condition,
1: அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது,
2: when you call upon his name,
1: கர்த்தர் சொல்கிறார்,
2: the Lord says,
1: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போ,
2: the hands of the
1: கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
2: The hands of the Lord is not shortened for the salvation.
1: Hallelujah. ஆகவே உன்னுடைய குறைவின் மத்தியிலே,
2: the midst of your weaknesses,
1: உன்னுடைய வெறுமையின் மத்தியிலே,
2: the midst of emptiness,
1: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord sends his word and multiply you.
1: அவர் உன்னுடைய பலனை அவர் பெருக பண்ணுவார்.
2: He will increase your strength.
1: ஏசாயா 40:29 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: Isaiah 40:29,
1: சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
2: He will increase the strength.
1: அவர் பெருக பண்ணுகிற தேவன்.
2: He will multiply.
1: நம்மை குறுக பண்ணுகிற, குறுகி போக பண்ணுகிற, நம்மை ஒடுக்குகிற, நம்மை பலவிதங்களிலே கசக்கி பிடிகிற அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்.
2: Whatever may be our oppression and the Lord is can
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே மறுபடியுமாக தேவன் உன் வாழ்வை விசாலமாக்குகிறார்.
2: The Lord will widen your ways.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் மறுபடியுமாக உன் வாழ்வை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
2: The Lord is going to multiply you this month.
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியுமாக பெருக பண்ண போகிறார்.
2: The Lord will increase your life.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: ஆண்டவரே,
2: Lord,
1: இதோ லட்ச லட்சமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே.
2: The millions of people are committing
1: sin. கோடி கோடி மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே.
2: Millions of people are going towards hell.
1: என்று ஜெபிக்கும் பொழுது, ஆம், இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, பாவம் செய்வதற்கு மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள்.
2: As the multitude, they are running towards sin.
1: உண்மையான தேவனை தேடுவதற்கு மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள்.
2: And people are decreased to seek.
1: ஆனால் பாவமோ பெருகிக்கொண்டே இருக்கிறது.
2: But the sin is increasing.
1: பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது.
2: The sin is increasing.
1: அதனால தான் கர்த்தர் சொன்னார்.
2: That's why the Lord said.
1: அசுத்தமா இருக்கு இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்.
2: Let the dirt be dirt.
1: ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
2: Those who are righteous, let them do righteous.
1: பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தம்.
2: Those who are holy, let them be more holy.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: இந்த அருமையான நாட்களிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார்.
2: The Lord is making us holy.
1: இன்னும் பரிசுத்தம்,
2: more holiness.
1: இன்னும் ஆண்டவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமையை விட இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
2: Many fold we have to increase in our spiritual life.
1: எரேமியா முதலாம் அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறபடி,
2: ஜெரேமியா 1:11,
1: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள்.
2: And more than this present stage, 1000 times will
1: increase.
2: More than the current
1: situation. 1000 மடங்கு நான் கர்த்தரை பெருக பண்ணுவார்.
2: The Lord will increase you for 1000 times.
1: கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்?
2: How the Lord is going to increase you?
1: பெரும் கூட்டமாக அல்ல.
2: Not just multitudes.
1: இன்னைக்கு மனிதர்கள் அறியாமையினாலே பெரும் திரள் திரள் கூட்டமாக விக்கிரகங்களுக்கு ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக பாவம் செய்ய ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக அறியாத காரியங்களுக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
2: Under ignorance, people are running towards sin and towards idol worship.
1: ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம் அப்படி பெரும் பெரும் திரளாக அல்ல.
2: Not as just multitude.
1: அது மந்தை மந்தையாக பெருகும்.
2: As the flock, it will increase.
1: ஒரு மந்தை ஒரு சபை.
2: The flock is the church.
1: மந்தை மந்தையாகத்தான் பெருகும்.
2: As the flock, it will increase.
1: அதனால் கர்த்தர் சொல்லுகிறார்.
2: That's why the Lord says.
1: எசேக்கியல் 36:37 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: எசேக்கியல் 36.
1: இதோ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்.
2: As the flock increases, I will increase their numbers.
1: உலகத்தாரை போல நரகத்துக்கு போகிற பல கோடி ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பெருக பண்ண மாட்டார்.
2: The Lord will not increase us as the
1: மந்தையை பெருக பண்ணுவது போல.
2: As the flock increases.
1: மந்தை எப்படி பெருகும்?
2: How the flock multiplies.
1: ஒரு ஆடு பல குட்டிகளை போட்டு அந்த மந்தை பெருகுவது போல.
2: One goat will.
1: ஒரு சபையிலே ஒரு விசுவாசி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அந்த சபை பெருகுவது போல.
2: The believer brings a lot of people, the church will increase.
1: மந்தையை பெருக பண்ணுகிறது போல.
2: As the flock increases.
1: நான் மனிதரை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: I will increase the people.
1: இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: in this wonderful morning,
1: கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who multiplies.
1: Hallelujah. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய தரிசனம்,
2: the vision,
1: உன்னுடைய எதிர்பார்ப்பு,
2: your expectation
1: என்னவா இருக்க வேண்டும்?
2: What should be?
1: ஆண்டவரே,
2: Lord,
1: என்னுடைய ஊழியத்தை,
2: my ministry,
1: என்னுடைய குடும்பத்தை,
2: my family,
1: என்னுடைய எல்லைகளை,
2: my court,
1: ஆண்டவரே விசாலமாக்குவீராக,
2: Lord, you enlarge,
1: என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
2: You have to pray.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen. கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says,
1: உன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா.
2: You come out from your circle.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏசாயாவின் புத்தகம் 54:2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: Isaiah 54:2,
1: கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Hallelujah.
2: Enlarge the place of the tent.
1: நீளமாக்கு,
2: lengthen,
1: உறுதிப்படுத்து,
2: and strengthen.
1: நான் அதை பெருக பண்ணுவேன்.
2: I will multiply.
1: Hallelujah. ஒரு உண்மையான விசுவாசி,
2: the true believer,
1: அவனுடைய ஜபம், அவனுடைய வேண்டுதல்,
2: his prayer and petition,
1: அவனுடைய தரிசனம்,
2: the vision,
1: எப்படிப்பட்டதான பெருக்கத்தின் தரிசனமாய் இருக்கும் பொழுது,
2: when it is multiplying vision,
1: கர்த்தர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார்.
2: Definitely the Lord will do the miracle.
1: யாபேசை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 புஸ்தகத்திலே,
2: when you read in Jeremiah
1: 10th வசனத்தில், அவனுக்கு இந்த தரிசனம் இருந்தது.
2: This was his vision.
1: ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது,
2: when he was praying,
1: ஒரு குறுகிய எண்ணத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை.
2: He didn't pray with the
1: shock. அவன் எப்படி ஜெபித்தான்?
2: How did he pray?
1: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அதான் அவனுடைய ஜெபம்.
2: His prayer is, enlarge my coast.
1: என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கும்.
2: Enlarge my coast.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
2: Enlarge my coast.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
2: Enlarge my coast.
1: விஸ்தாரமாக்கும்.
2: Enlarge it.
1: விசாலமாக்கும்.
2: Enlarge it.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆம் கர்த்தர் சொல்லுகிறார் யாத்ரியாகம புத்தகத்தில் 34:24 வாசிக்கும் பொழுது
2: என்ன
1: வாசிக்கிறோம் நான் பிரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன் விஸ்தாரமாக்குவேன்
2: I will cast out the nations
1: நான் உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன் அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
2: I will enlarge the borders.
1: தேவனுடைய பிள்ளையே நீ சோர்ந்து போய் விட்டாய்.
2: You are discouraged.
1: இனிமேல் அவ்வளவுதான்.
2: That's all.
1: இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
2: I cannot step out.
1: இனிமேல் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது.
2: I cannot do anything.
1: எங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான்.
2: My family is like
1: that. எங்களுடைய
2: future is like that.
1: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
2: Everything is over.
1: இல்ல.
2: No.
1: கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says.
1: உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன்.
2: I will enlarge your borders.
1: உன் கூடாரத்தை நான் விசாலமாக்குவேன்.
2: I will enlarge your tents.
1: உன் கயிறை நீளமாக்கு.
2: I will lengthen strength.
1: உன் சிந்தையை நீளமாக்கு. அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்
2: That should be our desire.
1: தாகமாய் இருக்க வேண்டும்
2: That should be our thirst.
1: Hallelujah. நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்
2: We should ask the Lord
1: ஆண்டவரே எங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே
2: Lord you multiply
1: எங்களுடைய வாஞ்சையை பெருக பண்ணும் ஆண்டவரே
2: Multiply our desire
1: நாங்கள் வர்த்திக்க வேண்டும் ஆண்டவரே
2: Lord we have to be increased
1: நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே
2: We have to be satisfied
1: Hallelujah
2: Hallelujah
1: இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது
2: When you have this kind of desire
1: Hallelujah நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி சங்கீதம் 115:14 வாசிக்கிறோம்
2: In Psalm 115:14
1: கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார் வர்த்திக்க பண்ணுவார்
2: The Lord will multiply you and your family
1: உன்னை வர்த்திக்க பண்ணுவார்
2: The Lord will multiply you
1: பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார்
2: The Lord will multiply your
1: Hallelujah.
2: children
1: நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்
2: He said I will increase you
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே
2: The month of September
1: யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ
2: Whoever is expecting
1: நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும்
2: You have to be
1: perfect நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்
2: You have to be multiplying
1: நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும்
2: You have to be increased
1: இதுதான் கர்த்தருடைய தரிசனம்
2: That is God's wisdom
1: உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது
2: 6 and 3
1: இஸ்ரவேலே
2: ஓ இஸ்ரவேலே
1: நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்
2: and you may be well and with thee
1: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு
2: more increase
1: ஒரு பெரிய முன்னேற்றம்
2: great
1: நீ மிகவும் விருத்தி அடைவாய்
2: you will be increased
1: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல
2: david multiplying
1: hallelujah
2: day by day
1: ஈசாக்கு வரவர விருத்தி அடைந்தது போல
2: Isaac was increased
1: நீ வரவர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்
2: you will be increasing
1: தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்
2: day by day like david you will be increased
1: கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்
2: the lord says i will multiply
1: நீங்கள் விருத்தி அடைவீர்கள்
2: you will be enlarged
1: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்
2: you will be increased
1: அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு hallelujah
2: hallelujah you be careful to Amen. be increased
1: ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது
2: when we read about isaac
1: அவன் ஐசுரவானாகி வரவர விருத்தி அடைந்த அவன் மகா பெரியவனானான்
2: he became rich and he became
1: Alleluia.
2: great man
1: வரவர விருத்தி அடைந்த அவன் மகா பெரியவனானான்
2: he increased day by day
1: அவனுக்கு வந்த போராட்டங்களுக்கு அளவில்லை
2: lot of tribulation
1: அவனுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அளவில்லை
2: lot of oppositions
1: அவனுக்கு வந்ததான அவமானத்துக்கு அளவில்லை
2: lot of shame in his life
1: அவனுடைய அவன் வெட்டின துருவுகளை எல்லாம் மண் போட்டு மூடினார்கள்
2: they covered the well
1: ஆனால் அவனோ வரவர விருத்தி அடைந்து கொண்டே போனான்
2: but he increased day by day
1: சத்துருக்களுக்கு உன்னோடுதோமாய் எழும்புவார்கள்
2: maybe enemies may come
1: ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்திலே
2: the month of september
1: எதிர்பார்த்து கொண்டிரு தேவ பிள்ளையே
2: whatever you
1: ஒரு பெரிய முன்னேற்றம்
2: progress
1: ஒரு பெரிய வளர்ச்சி
2: great growth
1: நீ செழித்தோங்குவாய்
2: you will be prosperous
1: ஒரு செழிப்பு
2: the prosperity
1: காத்து கொண்டிருக்கிறது
2: it is waiting
1: என்று கர்த்தர் சொல்கிறார்
2: the lord is saying
1: hallelujah
2: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
2: dear children of god
1: கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தரிசனம் அதுதான்
2: that is his vision
1: நாம் அந்த வாஞ்சையுள்ளவர்களாக இருந்தால் போதும்
2: and if you have that desire
1: நமக்கு ஒருவேளை அதற்கேற்ற ஞானம் இல்லாமல் இருக்கலாம்
2: you may be not having wisdom you may not have wisdom
1: என்கிட்ட பணம் இல்லையே
2: i don't have money
1: என்கிட்ட திறமை இல்லையே
2: i don't have skill
1: நான் எப்படி விருத்தி அடைவேன்
2: how can i be increased
1: என்று நாம் நினைக்கலாம்
2: we may be thinking
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
2: dear children of god
1: ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா
2: what the lord will do
1: விருத்தி அடைய வேண்டுமானால்
2: if you want to be increased
1: நீ பண்ண வேண்டுமானால்
2: you want to be multiplying
1: உனக்கு ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பார்
2: the lord will give the grace
1: புத்தகத்திலே 9வது அதிகாரம்
2: 8வது
1: வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: 8th verse
1: எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
2: God is able to make all grace. He is able.
1: சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
2: God is able to make all grace. You may be weak.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: நீ சோர்ந்து போயிருக்கலாம்.
2: You may be depressed.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: நீ ஒருவேளை பலன் குன்றி போயிருக்கலாம்.
2: You don't have strength.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: நாம் அல்ல.
2: Not me.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
2: Dear children of God.
1: பராக்கிரமசாலியே.
2: Oh mighty.
1: கர்த்தர் உங்கூட இருக்கிறார்.
2: The Lord is with you.
1: உம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல.
2: Not by your might.
1: அவர் வல்லவராய் இருக்கிறபடியினால்.
2: He is able.
1: நிச்சயமாகவே உனக்கு அதற்கேற்ற கிருபை கொடுப்பார்.
2: Certainly the Lord will give grace.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதற்கேற்ற கிருபை கொடுப்பார்.
2: He will give the grace.
1: அதே 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: 2 Corinthians 9 and 10.
1: விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன செய்வார்? வர்த்திக பண்ணுவார்.
2: மல்டிப்ளை யுவர் சீட்.
1: பெருக பண்ணுகிற தேவன்.
2: இன்க்ரீஸ் தி ஃப்ரூட்ஸ்.
1: வர்த்திக பண்ணுகிற தேவன்.
2: தி லார்ட் ஹூ இன்க்ரீசஸ்.
1: உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்?
2: வாட் ஹி கிவ்ஸ்.
1: எடுத்தோன்னா அப்படியே ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க மாட்டார்.
2: இமிடியேட்லி வில் நாட் கிவ் தி மல்டிப்ளிகேஷன்.
1: கிருபை கொடுப்பார்.
2: ஹி வில் கிவ் தி கிரேஸ்.
1: அடுத்து ஒரு விதையை கொடுப்பார்.
2: தென் ஹி கிவ்ஸ் தி சீட்.
1: அந்த விதையை நீ புதைச்சு வைக்க கூடாது.
2: யூ ஷட் நாட் பரி.
1: அந்த விதையை விதைக்கணும்.
2: ஹி ஹட் டு சோ.
1: ஹalleluya.
2: ஹalleluya.
1: அதை விதைக்கும் பொழுது
2: வென் ஹி சோ தி சீட்
1: அது முளைத்தெழும்பும்.
2: இட் வில் கம் ஃபோர்.
1: கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நீ புதைத்து வைப்பதற்காக அல்ல.
2: நாட் டு பரி தி திங்ஸ்.
1: விதைப்பதற்காக.
2: ஹி ஹட் டு சோ தட்.
1: உன்னுடைய தாளந்துகள் வருமானங்கள்
2: your income
1: உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள்
2: all grace
1: எல்லாவற்றையும் புதைத்து வைக்காதே.
2: Don't bury.
1: ஒளித்து வைக்காதே.
2: Don't hide.
1: கர்த்தருக்கு என்று விதைத்து பார்.
2: You just sow it for the Lord.
1: பெரிய அறுவடை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது.
2: Great harvest.
1: நீதியின் விளைச்சல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
2: The righteousness.
1: ஒரு பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
2: Big harvest is waiting.
1: கர்த்தருடைய கீழ்
2: ask the Lord.
1: ஆண்டவரே நான் யாபேசை போல
2: like Jabez
1: என் எல்லைகளை நீர் விருத்தியாக்கும் பொழுது
2: increase my borders
1: என் எல்லைகளை நீர் பெரிசாக்கும்
2: நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனின் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்.
1: உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகமாயிருக்கிறபடியால் அப்படி செய்ய தகுதியா இருக்கிறது.
2: And your faith is increasing abundantly.
1: எதுல விசுவாசம்?
2: In faith.
1: உங்க விசுவாசம் பெருகுச்சுனா
2: the faith is increasing.
1: நாங்களும் பெருகி விருத்தி அடைவோம்.
2: We will be increasing.
1: உங்க விசுவாசம் பெருகினால்
2: if your faith is increasing
1: சபையில பக்தி விருத்தி உண்டாகும்.
2: And there will be Alleluia. Edification in the church.
1: அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும்.
2: You have to be increased.
1: இரண்டாவது நாம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும்.
2: Now knowing knowledge of
1: Colossians
2: God.
1: முதலாம் அதிகாரம் 10th வசனம்.
2: Colossians 1 and 10.
1: சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே
2: increasing the knowledge of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும்.
2: increasing the knowledge of God.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
2: Dear children of God.
1: ஆம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நெருங்கி வரும்பொழுது
2: can you come closer unto God.
1: ஆண்டவரே எனக்கு இன்னும் பணம் கொடுக்கும்.
2: Lord give more finance.
1: இன்னும் எனக்கு பொருள் கொடுக்கும்.
2: More things.
1: என்று நாம் அதை ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டியதில்லை.
2: Need not ask for it.
1: நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?
2: What we supposed to ask.
1: இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும்.
2: Give more faith.
1: இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும்.
2: Give more hope.
1: இன்னும் எங்களுக்கு தைரியத்தை தாரும்.
2: More
1: சீஷர்கள் அப்படிதான் ஜெபித்தார்கள்.
2: That's why disciples prayed.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 17th அதிகாரத்திலே என்ன சொல்லி ஜெபித்தார்கள்?
2: What did they pray?
1: Increase our faith, Lord.
2: Increase our faith, Lord.
1: விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே.
2: Increase our faith, Lord.
1: இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்.
2: Jesus, increase our faith.
1: Alleluia.
2: Alleluia.
1: விசுவாசத்தில் பல அளவுகள் உண்டு.
2: There are lot of measures.
1: அற்பமான விசுவாசம்.
2: Simple faith.
1: Little faith.
2: Little faith.
1: அற்பமான விசுவாசம்.
2: Little faith.
1: அதே நேரத்தில் பெரிய விசுவாசம்.
2: The big faith.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உங்களுக்கு அற்ப விசுவாசமா பெரிய விசுவாசம்.
2: Is it little or
1: Romans
2: great?
1: Romans 12 ல வாசிக்கிறோம்.
2: Romans
1: 12 அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வாசிக்கிறோம்.
2: We read about the measure of faith.
1: ஒரு விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார்.
2: The Lord is giving the measure of faith.
1: உன் விசுவாச அளவு எங்க இருக்கிறது?
2: Where is your measure?
1: Hallelujah. விசுவாச அளவு என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இருந்தாலும் அது அற்பமான விசுவாசமாய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
2: The measure of faith, if it is little, it is not useful.
1: வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது அது பெரிய விசுவாசமாய் மாறுகிறது.
2: If it is working well, it is great faith.
1: ஆகவே இந்த காலை வேளையிலே,
2: in this morning,
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே விருத்தி அடைய விரும்புகிறார்.
2: The Lord wants to multiply your faith.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: Knowing God,
1: அபரிசுத்தத்தில் நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: In the holiness,
1: இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம்.
2: More than the present
1: thing, இன்னும் 100 மடங்கு,
2: 100-fold,
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
2: You will be growing.
1: பிசாசு சொல்வான்,
2: the love,
1: ஓ நீ நல்ல நல்ல நீ ஞானசான எடுத்து இப்ப நீ பெரிய விசுவாசி ஆயிட்டேன்னு சொல்வான்.
2: He will become great believer. No.
1: எவ்வளவு வருடங்களானாலும் சரி,
2: how many years it may be,
1: எவ்வளவு நாளானாலும் சரி,
2: how many days it may be,
1: இன்னும் பரிசுத்தம்,
2: more holiness,
1: இன்னும் பரிசுத்தம்,
2: more holiness,
1: இன்னும் பரிசுத்தம்,
2: more holiness,
1: இன்னும் நான் வளர வேண்டும்,
2: I should grow more,
1: இன்னும் நான் வளர வேண்டும்,
2: I should grow more.
1: நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
2: The path of righteous will be shining like sun.
1: பனையை போல செழித்து ஓங்கி வளருவான்.
2: The righteous will grow like
1: ஒரு செழிப்பும் வாழ்க்கையில வரும்.
2: The prophet
1: காலவேளையிலே சொல்கிறார்,
2: The Lord says in this morning,
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: என் கை குறுகி போகவில்லை.
2: My hand is not shortened.
1: என் வார்த்தைகள் குறுகி போகவில்லை.
2: My words are not shortened.
1: என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை.
2: My spirit is not shortened.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை இன்றைக்கு நான் விசாலமாக்குகிறேன்.
2: I will increase your border.
1: உன் எல்லைகளை நான் விசாலமாக்குகிறேன்.
2: I will increase your tent.
1: உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன்.
2: I will multiply your righteousness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: கர்த்தர் இந்த ஊழியத்தை சபைகளை எல்லாம் விருத்தி அடைய செய்ய போகிறார்.
2: The Lord is going to increase the church.
1: எப்படி ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே,
2: the Acts of Apostles,
1: சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியிலே பெருகிற்றோ, அதே போல கர்த்தர் பெருக செய்ய போகிறார்.
2: The church was increasing like anything in the

0: கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் நான் என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply my servants, my Levites.
0: எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply the Levites.
0: Hallelujah. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will raise lot of ministers.
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will increase lot of ministers.
0: கர்த்தர் ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will increase the ministers.
0: என்னுடைய லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will increase my Levites.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: நம்முடைய வாஞ்சையெல்லாம்
1: அவர்
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நீர் பெருக வேண்டும்.
1: You should increase.
0: நீர் பெருக வேண்டும்.
1: You should increase.
0: நாங்கள் சிறுக வேண்டும்.
1: We should decrease.
0: நீர் பெருக வேண்டும்.
1: You should increase.
0: அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது,
1: when you have that desire,
0: தேவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: என் கை குறிப்போ போகவில்லை.
1: My hand is not shortened.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆதி அப்போஸ்தலரின் காலத்திலே,
1: in Acts,
0: அந்த வாஞ்சையோடு தான் ஊழியம் செய்தார்கள்.
1: They did ministry with that
0: desire. என்ன நடந்தது?
1: What happened?
0: அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு,
1: God's name was multiplied.
0: அங்கே தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
1: God's word was increased.
0: அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Acts 6 and 7.
0: தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. Hallelujah.
1: The word of God increased.
0: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
1: When the word of God increases.
0: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
1: When the word of God increases.
0: Amen.
1: Amen.
0: அங்கே சீஷருடைய தொகை பெருகிற்று.
1: The number of disciples.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆண்டவர் சொல்லுகிறார்,
1: the Lord says,
0: நாம் பல கோடிக்கணக்காக வசனங்களை அச்சிட்டு பிரசுரிக்க வேண்டும்.
1: We have to print lot of verses and
0: பல பாஷைகளிலே வசனங்களை அனுப்ப வேண்டும்.
1: In different languages.
0: உலகம் முழுதும் கர்த்தருடைய வசனம் தொனிக்க வேண்டும்.
1: The lot of God's word should be
0: கர்த்தருடைய வசனத்தை யாரும் தடுக்க முடியாது.
1: Nobody could stop the word of God.
0: கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது.
1: It is powerful.
0: கர்த்தருடைய வசனம் குறுகி போவதில்லை.
1: It never be shortened.
0: உம்முடைய வேதம் குறைவில்லாதது.
1: Your word of God.
0: Hallelujah.
1: Having any.
0: உம்முடைய வேதம் குறைவற்றது.
1: Nothing is shortened.
0: அப்போஸ்தலர் 19வது அதிகாரம்
1: in Acts 19
0: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 20
0: இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
1: The word of God increased and prevailed.
0: நம்முடைய வாழ்க்கையிலே,
1: in our lives,
0: நம்மை சோதனை மேற்கொள்ள முடியாது.
1: The temptation cannot prevail.
0: நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: And
0: சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Enemies cannot prevail.
0: சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Satan cannot prevail.
0: உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Sin cannot prevail.
0: எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடிய வல்லமை தேவ வசனத்தில் மாத்திரமே இருக்கிறது.
1: In God's word.
0: ஆகவே ஆதி அப்போஸ்தலர் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
1: The God's word multiplied.
0: ஆகவே கர்த்தருடைய சகோதரரே,
1: dear children of God.
0: அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம் அப்போஸ்தலர்
1: Acts.
0: பவுல் சொல்கிறார், சகோதரரே,
1: Paul says,
0: நீங்கள் பக்தி விருத்தி அடைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் என்ன செய்யறேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I will commit you for the word of his grace.
0: 2 கொரிந்தியர் 10:16 ல வாசிக்கும் பொழுது,
1: 2 கொரிந்தியர் 10:16,
0: உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது,
1: when your faith is increased,
0: மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: தேவனுடைய சபையானது,
1: the church of God,
0: அவரை அறிகிற அறிவிலே,
1: in knowledge of knowing God,
0: வசனத்திலே,
1: in the word of God,
0: பக்தி விருத்தியிலே,
1: in the devotion,
0: வளர்ந்து பெருகும் பொழுது,
1: when it is increasing,
0: hallelujah. ஊழியங்கள் பெருகும் பொழுது,
1: when the ministry is increasing,
0: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பும் பொழுது,
1: when the God,
0: பெரிய விசாலம் வரும் பொழுது,
1: when the widen,
0: hallelujah,
1: path has come.
0: Amen. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவ வசனத்தின் மூலமாய்,
1: through the prevailing word,
0: நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும்.
1: When the fullness comes, all the lacks,
0: நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள்.
1: You get strength after strength.
0: கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
1: The Lord will strengthen you.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: தேவனுடைய பிள்ளையே,
1: God's people,
0: கர்த்தர் உங்களுடைய குறுகிய வட்டத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருகிறார்.
1: The Lord is bringing all from the small circle.
0: நீங்கள் குறுகி போகவில்லை.
1: He will not be shortened.
0: இப்பொழுது நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம்.
1: You may be small.
0: இப்பொழுது ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம்.
1: You may be oppressed.
0: இப்பொழுது நீங்கள் மிகவும் குறுகி முடிகின்ற நிலைமையில இருக்கலாம்.
1: You may be shocked.
0: ஆனால் தேவனுடைய நோக்கம் அதல்ல.
1: It is not God's.
0: யாபேசுடைய எல்லையை பெரிதாக்க

0: தேவன்
1: வலதுபுறமும்
0: இடதுபுறமும் இடம் கொண்டு ஏசாயா 54வது அதிகாரம்
1: Isaiah 54
0: மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார்,
1: The Lord says,
0: ஏசாயா 54, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்ய போறாய், பெருக போகிறாய்.
1: You will be multiplied.
0: இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து
1: From this place,
0: வலதுபுறமோ இடதுபுறமோ என்ன செய்வாய்? அல்லேலூயா.
1: Right and left you will be Amen. increasing.
0: போராட்டங்கள் வந்தது,
1: குறுகி
0: போனது போல காணப்பட்டது. பயப்படாதே, நீங்கள் குறுகி போவதில்லை.
1: Never be shortened.
0: என்றைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தனோ அது நிறைவேற போகிறது.
1: The vision will be fulfilled.
0: அது இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஒரே தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம். இந்த புதிய மாதத்திலே,
1: the new month,
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: children of God,
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் விரிவாக்குகிறார்.
1: The Lord is enlarging your
0: விரிவாக்குகிறார்.
1: He is enlarging your
0: விசாலமாக்குகிறார்.
1: He is widening
0: பெரிதாக்குகிறார்.
1: He is
0: நிரப்புகிறார்.
1: He is filling.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Oh, hallelujah.
1: Hallelujah.
0: சின்னவன் ஆயிரமும்
1: the small
0: சிறியவன் பலத்த ஜாதியுமாய்
1: மாறப்
0: போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says he will become mighty.
0: உன்னை கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார்.
1: The Lord will multiply you.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம்
1: பண்ணுங்க.
0: பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்.
1: Receive the power.
0: கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்.
1: Receive the anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மந்தை பெருகுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை பெருகுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை பெருகுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை பெருகுவது போல.
1: As the flock increases.
0: என் ஜனத்தை பெருகப் பண்ணுவேன்.
1: I will increase my people.
0: மனிதரை பெருகப் பண்ணுவேன்.
1: As the flock increases.
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி.
1: Let us all praise God.
0: ஸ்தோத்திரி.
1: Hallelujah. ஹலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தாவே, இந்த முதல் நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரே, அநேக வாக்கு தத்தங்களுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது கர்த்தாவே. நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவரே தவற விடுவது இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே உடைய ஒரு வார்த்தையும் ஆண்டவரே விழுந்து போகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்துக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே எரேமியா சொன்ன வாக்குத்தத்தின்படி நீர் அவர்களை நீர் விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே மறுபடியும் அவர்களை நீர் எழுப்பினது போல உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரப்பா. அந்த ஜனங்களை நீர் ஒன்று கூட்டி ஆண்டவரே ஒரு தேசமாக நீர் மாற்றிருக்கிறது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது கர்த்தாவே. சோத்திருக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய நெருக்கத்திலே தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய ஒடுக்கத்திலே தகப்பனே ஸ்தோத்திருக்கிறோம். பிசாசானவன் எதிரானியானவன் எப்படி ஒடுக்கினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தாவே நாங்கள் நொறுங்கி போகிறதில்லை கர்த்தாவே. ஸ்தோத்திருக்கிறோம். நீர் எங்களை வளர செய்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் பெருக செய்கிறீர். எங்களை நீர் வர்த்திக்க பண்ணுகிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே உம்முடைய கை குறுகி போகவில்லை, உம்முடைய ஆவி குறுகிய போகவில்லை, உம்முடைய வார்த்தைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய குறுகாத உம்முடைய கரத்தை கொண்டு உம்முடைய ஆவியை கொண்டு உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பெருக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த செப்டம்பர்ல கர்த்தாவே ஒரு பெரிய பெருக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு விதையை கொடுத்து ஆண்டவரே நீர் பெருக செய்கிற தேவன் ஆண்டவரே. பெரிய அறுவடையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாதத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தையும் பெரிய அறுவடையையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை அறியில உம்மை அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்திலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே. எங்களுடைய பரிசுத்தத்திலே ஒரு பெருக்கம். எங்களுடைய நற்கிரியைகளிலே ஒரு பெரிய பெருக்கம், உமக்கு கொடுக்கிற காரியங்களிலே ஒரு பெரிய பெருக்கம், எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடுகிற தேவன். அப்படியே இந்த மாதத்திலே எங்களை செய்வீராக, எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக, எங்களை பெருக பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய எல்லைகளை நீர் பெருக விருத்தியாக்குகிற தேவன், என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குகிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தை நீர் விரிவாக்குகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இடதுபுறமும் வலதுபுறமும் கர்த்தாவே இடம் கொண்டு பெருகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இதோ நீ பொய் சொல்ல நீ மனுப்புத்திரன் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களை பெருக பண்ணி கர்த்தாவே எங்களை நீர் வர்த்திக்க பண்ணி நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே உடைய கர்த்தாவே உடைய வருத்தையும் பெருக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. பிசாசன் வெட்கப்பட்டு போகும்படியாய், ஆண்டவரே எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே கிரியை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி நீர் பெருக பண்ணுகிற தேவன். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கனமும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி தீர்வு தர வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் நான் அவருக்கு செவி கொடுக்கிறேனா என்பதுதான் கேள்வி.
1: அநேகரது வாழ்வை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த உன்னத உறவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்று நீங்கள் இமயமலை போன்ற சவாலை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கின்றதோ, அதற்கு நீங்கள் எவ்விதம் தீர்வு காணப் போகிறீர்கள்? பொதுவாக நம்முடைய கடினமான பிரச்சனைகளை மாற்ற அதிக பிரயாசம் எடுக்கிறோம். நம் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக முடியும் கட்டத்தில் தான் சரி ஜெபித்து பார்ப்போமே என்கிற நிலைக்கு வருகிறோம். இன்றைய நாள் செய்தியிலே நம் ஜெபத்தை குறித்த எண்ணத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கான சில உண்மைகளை காண இருக்கிறோம். அன்பு நண்பனே, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு இருகலான சூழ்நிலைக்கும் தேவன் ஒரு தீர்வை வைத்துள்ளார். ஆனால் அவரது பதிலை பெற நாம் சற்று காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு வரும் தீர்வை வேதாகம உண்மைகளின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள்.
0: என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரச்சனை என்பது அனைத்து மனிதர்கள் வாழ்வின் கதவையும் தட்டத்தான் செய்யும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தேவன் அவர்களுக்கு விடுதலை தருவார். அதன் மூலம் அவர்களின் விசுவாசமும் பலப்படும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலும் ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை குறித்து சிந்திப்போம். ஏதோ சாதாரணமான ஜெபத்தினால் அல்ல, மிகவும் விசேஷித்த ஜெபத்தினாலே இதற்கு தீர்வு கிடைக்கும். இரண்டு நாளாகவும் 20 இந்த ஜெபத்திற்கான பின்னணியை தெளிவாக தருகிறது. நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒரு சில உண்மைகளை நம் மனதில் நிறுத்த வேண்டும் என கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் அல்லவா? அவற்றை சற்று ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். முதலாவது, நம் பிரச்சனைகளில் தேவனுக்கு அக்கறை உண்டு என்பதை நம் மனதில் வைக்க வேண்டும். இந்த உண்மை நமக்கு முக்கியமில்லை என்று கருதினால் நாம் ஜெபம் பண்ணுவதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கண்மணி போல காத்தருள்வார். நம் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட இரண்டாவது சத்தியம். சில சிக்கல்களில் இருக்கும்போது நாம் தேவனிடம் வந்து, தேவனே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. என் பிரச்சனையை உம்மிடம் சொன்னால் அதை தீர்த்து வைக்க உம்மால் முடியுமா என்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறோம். என் அன்பு நண்பனே, நம் வாழ்விலே நடைபெறும் காரியங்களை கண்டு தேவன் எப்பொழுதுமே ஆச்சரியப்படுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தேவன் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். நம் வாழ்வின் பிரச்சனைகள் ஒவ்வொன்றை குறித்தும் விவரமாக அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை எவ்விதம் தீர்க்கலாம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் நம் தேவன் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். 2 19:3 யோசபாத் தேவனுடைய சமூகத்தை இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் தேடாமல் அதை அவன் அன்றாட வாழ்வின் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தான். கெட்ட செய்திகளை கேட்கும்போது மட்டும் தேவனை தேடுகிறவனாக இராமல் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தமாகவும் சமாதானத்துடனும் இருக்கும்போது கூட தேவனின் சமூகத்தை தேடும் பழக்கம் அவனிடம் இருக்கத்தான் செய்தது. பிரச்சனை இல்லாத சமயங்களிலும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நேரங்களிலும் தேவனை தேடினால்தான் பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் தேவனை தேட ஆயத்தமாக இருக்க முடியும். இதற்கு மாறாக சங்கடங்கள் குவியும் வேளையில் மட்டும் தேவனின் முகத்தை பார்த்தால் நிச்சயம் கஷ்டமாகவே அந்த நிலைமையை கடந்து செல்வீர்கள். வாழ்வில் பேரலைகள் வீசும்போது அதை தாக்கு பிடிக்காமல் சகித்துக் கொள்ள முடியாமல் தடுமாற்றத்துடனே இருப்பீர்கள். ஆகவே பிரச்சனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனின் சமூகத்தை நாடுவோம். 4, நாம் அறிந்து கொண்ட உண்மை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும். இதையே தேவனும் விரும்புகிறார். அநேக சமயங்களில் நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர் ஜெபிப்பதை நாம் விரும்புவதில்லை. என் பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் 2:3, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று வாசிக்கிறோம். தான் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தான் மட்டும் ஜெபித்தால் போதாது, மற்றவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். தேவ ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனிடம் மன்றாடி முறையிடுவது நிச்சயமாகவே அது ஒரு புதிய அனுபவமாகவே இருக்கும். ஆனால் தேவன் நம் பிரச்சனைகளுக்கு விடை தருகிறவர் என்பதுதான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையாகும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பதிலே கிடையாது என்று நாம் சொல்லிவிட முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள், நான் எத்தனையோ வாரங்களாக மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஜெபித்து வருகிறேன், ஆனால் அந்த பிரச்சனை இன்று வரை தீர்ந்த பாடில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடும். அன்பு நண்பனே, நாம் எதிர்பார்த்த விதமாக தேவன் நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா என்று ஐயம் கொள்ளாமல், அவர் என்னை சிக்கல்களிலிருந்து விடுவிக்க அக்கறை கொண்டுள்ளார் என்றும், என் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்றும், ஆகவேதான் நான் என் பிரச்சனையில் நீங்க ஜெபிக்கிறேன் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் சிலர், தேவன் என் ஜெபத்திற்கு பதிலளிக்க விருப்பமுள்ளவராக இருப்பாரேயானால் எனக்கு பதில் கிடைப்பதற்கான அறிகுறியே இல்லை, ஏன் என கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நன்கு கவனியுங்கள், ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என நாம் ஜெபிக்கும் போது பல காரியங்கள் இடம்பெறுகின்றன. முதலாவது, தேவன் நமக்கு தரும் பதிலை அல்லது தீர்வை ஏற்றுக்கொள்ள பல சமயங்களில் நாம் ஆயத்தமாக இருப்பதில்லை. இந்த ஒரு உண்மையை நாம் எல்லாரும் ஆம் என ஒத்துக்கொண்டே தீர வேண்டும். நாம் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைக்காக சந்தர்ப்பங்களுக்காக தேவனிடம் மன்றாடுகிறோம். அவரும் நமக்கு பதில் தருகிறார். அவரது பதிலை கேட்கும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கிவிட்டு, தேவனே, நீர் என்னிடம் சொன்ன பதிலை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே பிரச்சனைக்காக ஜெபிக்க துவங்குகிறோம். இது எப்பேற்பட்ட குணம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்களேன். தேவன் தரும் பதில் நமக்கு சாதகமாக இராத பட்சத்தில் வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை மட்டும் வாசித்துவிட்டு முழங்கால் படியிட்டு, தேவனே, நீர் என் பிரச்சனைக்கு தந்த பதில் என் சொந்த கற்பனை போல் தெரிகிறது, ஆகவேதான் நான் மீண்டும் அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறவர்களாக இருக்கிறோம். இவ்விதமான குணாதிசயத்தினால் நாம் சொல்வது என்ன தெரியுமா? தேவனே, நீர் பேசினதை நான் கேட்டேன், ஆனால் என் சொந்த அறிவின் அடிப்படையில் பார்த்தால் அது எனக்கு நன்றாகப்படவில்லை என கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துவிட்டு நம்மை கண்டுகொள்ளாது விட்டு செல்கிறது தேவனுடைய பழக்கம் அல்ல. நம் பிரச்சனைகளுக்கு பதிலை கொடுக்க தேவன் ஆர்வமாக இருக்கிறார். தம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருப்பவர்களின் பிரச்சனைகளுக்கு மட்டுமே தேவன் பதில் தருகிறார். சில சமயங்களில் பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் நாமோ பதிலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறதில்லை. நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எவ்விதம் பதிலை தரலாம் என்பது தேவனுக்கு தெரியும். அதை கேட்க நாம் ஆயத்தத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? 2 நாளாகமும் 20 அதிகாரத்தில் யோசபா சந்தித்த பிரச்சனைக்கு தேவன் கொடுத்த பதில் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும். மன்னனும் மக்களும் ஜெபித்த பிற்பாடு

அதனால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். தன்னுடைய மக்களுக்கு தகுந்த ஆலோசனை கூறுவதற்கு முன்பே மனதளவிலே யோசபாத் யுத்தத்தின் வெற்றியை ருசி பார்த்தான். அவன் தேவனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். இங்கே அவன் தனது படைத்தலைவர்கள் எல்லாரையும் வரவழைத்து யுத்தம் செய்வதற்கான வியூகங்களை வகுக்கவில்லை. மாறாக தங்களை சூழ்ந்து வரும் மூன்று எதிரி படைகளை தோற்கடிப்பதற்கும் ஞானமுள்ள தீர்மானம் செய்வதற்கும் முகங்குப்புற வீழ்ந்து தேவ சமூகத்தை தேடினான். தன்னுடன் மக்களை ஜெபிக்கும்படி செய்தான். எவ்விதம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் தேவன் அவனுக்கு சொல்லாமல் அவனது இருதயத்தில் கிரியை செய்யவும் ஆரம்பித்தார். அவனும் தேவன் பேசுவதை புரிந்து கொள்ள துவங்கினான் என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே தேவன் அளித்த தீர்வு யோசபாத் எதிர்பார்க்காத தீர்வாக நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். இரண்டு நாளாகமும் 20:21-22 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? பாடகர் குழுவினர்தான் முதலாவது அணிவகுத்து செல்ல வேண்டும் என்று கூறினான். தேவன் தரும் அனைத்து தீர்ப்புகளும் நம் அறிவுக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடும். அவைகள் நம் விருப்பத்திற்கும் ஆலோசனைக்கும் இசைந்த வண்ணம் இருக்காது. அவைகள் நாம் விரும்புகின்ற சமயத்திற்கும் வரும் என்று சொல்லவும் முடியாது. சில வேளைகளில் நாம், தேவனே, எனக்கு இந்த தீர்மானம் நல்லதாக தெரிகிறது, இது எனக்கு சரியானதாக தென்படுகிறது, ஆகவே இது போதும் என்று நினைக்கலாம். ஆனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம் சொந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தேவனை துரிதப்படுத்த முடியாது. அவர் தம்முடைய தெய்வீக திட்டத்தினால் செயல்படுவாரே தவிர நம் நிபந்தனைகள் நிமித்தம் அவர் அசைக்கப்படுபவர் அல்ல. நாம் செய்யும் ஜபமானது தேவனின் மனதை மாற்றிவிடுமோ? இல்லை. ஜபமானது ஒரு உண்மையை உணர வைக்கிறது. அது என்னவென்றால், தாம் விரும்புகிறதையும் தமக்கு தேவையானதையும் தாம் திட்டம் பண்ணினவைகளையும் மாத்திரமே தேவனால் செய்ய முடியும். தேவனிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. நம் முழு வாழ்க்கையிலும் எழும் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை நாம் பிறப்பதற்கு முன்பே தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அந்தந்த நேரங்களில் பதில்களை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல. எல்லா பதில்களும் தேவனிடம் இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய பதில்களுக்கு நாம் காத்திருக்கிறோமா என்றுதான் அவர் பார்க்கிறார். சில சமயங்களில் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. யோசபாத்தின் நாட்களிலே அவர்கள் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கையில் பாடகர் குழு எதிரியை எதிர்த்து போரிட முதலாவது செல்ல வேண்டும் என்று சொன்னபோது அதை எத்தனை பேர்தான் புரிந்திருப்பார்கள்? பாடகர் குழுவில் உள்ள நாங்கள் எப்படி முதலாவதாக செல்ல முடியும்? எதிரிகள் தாக்குதலுக்கு நாங்கள்தான் முதலாவது அகப்படுவோம். அவர்கள் ஆயுதங்கள் எங்களைத்தான் முதலாவது தீர்த்து கட்டும். அதனால் பாதிக்கப்படப் போவது நாங்கள் அல்லவா என்று சொல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி முடித்தவுடன் யோசபாத் அவர்களை நோக்கி, யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பு பாடகர் குழு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவன் திட்டமாக இருக்கிறது என்று கூறினான். அன்பானவர்களே, ஜபத்தின் வாயிலாக நாம் தேவனுடைய மனதை அறிய தவறும்போது நாமாகவே தீர்மானங்களை எடுத்துக் கொள்கிறோம். அதனால் அநேக நேரங்களில் நாம் சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம்.
என்னை நன்கு கவனியுங்கள், நீங்கள் எந்த

0: ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டாலும் இதுதான் என்னுடைய திட்டம் என்று தேவன் சொல்லும் வரையிலும் எந்த ஒரு நபரின் பேச்சுக்கு இணங்கி செயல்பட வேண்டாம். தேவன் வகுக்கும் வழி மட்டுமே செயல்படும். இங்கே யோசபாத்தின் மக்கள் நாம் யுத்தத்திற்கு போக ஆயத்தம். பாடகர் குழுவினால் நமக்கு வெற்றியை தேடித்தர முடியாது. நம்மை நோக்கி மூன்று சேனைகள் வருகிறது. ஆகவே போர் வீரர்கள் மட்டும் போதும் என்று சொல்லவில்லை. தங்களது பிரச்சினைக்கு தேவனின் திட்டங்களை அறியும் வரையிலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். தேவன் தரும் தீர்வுகளுக்கு சற்று காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அவரின் தீர்வுகளுக்கு அவரின் சமூகத்தில் நாம் செய்யும் அர்ப்பணமே தேவை. தேவனின் தீர்வுகள் பெரும்பாலான நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடி அமைந்து விடாது. ஆனால் எந்த ஒரு தீர்வும் தேவனால் தரப்படுமே ஆனால் அது எப்பொழுதும் நம் நன்மைக்காகவே இருக்கும். இங்கே நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள், அவரை நம்பினார்கள். அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடின போது அவர்களுக்கென்று இருந்த பிரத்யேகமான பாதையை காண்பித்தார். ஆகவே அன்பானவர்களே, நம் வாழ்விலே பரீட்சைகளை எதிர்கொள்ளும் போது தெய்வ சத்தத்தை கேட்கும் வரையிலும் நாம் காத்திருக்கிறோமா? தேவன் பேசும் வரையிலும் நாம் அசைவுறாமல் காணப்படுகிறோமா? பிரச்சனைகளுக்கு தரப்பட்ட தீர்வான வார்த்தை தேவனால் தரப்பட்ட வார்த்தை என உறுதியுடன் நாம் இருக்கிறோமா? இதுவரையிலும் நம் ஜபங்களுக்கு தேவன் தரும் பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்முடைய ஜபங்கள் பிதாவாகிய தேவனையே மையமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையை மையமாக கொண்டிருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு அநேகர் தங்கள் பிரச்சனைகளுக்காக வெகு நாட்களாக ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பதில்தான் கிட்டுவதில்லை. காரணம், அவளுடைய ஜபம் பிரச்சனைகளை மட்டும் மையம் கொண்டதாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாம் காண்கின்ற யோசபாத் அவ்விதம் செய்யவில்லை. அவன் செய்தது என்னவென்றால், தன் முகத்தை தேவனை நோக்கி திருப்பி தேவனின் உண்மைத்துவத்தை முக்கியப்படுத்தினான். தேவனே சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிறவர், சிருஷ்டிகர். அவரிடமே சர்வ வல்லமையும் சகல ஞானமும் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்தான். தேவனே, என் பிரச்சனை என்ன என்பது உமக்கு தெரியும். இது நடைபெறுவதற்கு முன்பே அதை நீர் அறிவீர். அந்த பிரச்சனையின் விவரங்கள் உமக்கு வெட்ட வெளிச்சம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பது உமக்கு மறைவானதல்ல. இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீர்தான் தகப்பனே. என் முழு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறேன். நான் உமக்காக காத்திருக்கிறேன். என்ன நேர்ந்தாலும் உம் நேரத்திற்காக காத்திருப்பேன். நீரே இதை தீர்த்து வைக்கிறவர். நான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தாரும் என்று நாம் கேட்போமா? உங்கள் உணர்ச்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான செய்திகளை கேட்டாலும் சரி, தேவ சமூகத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண நேரிடலாம். அப்பொழுது உங்களை பலவீனப்படுத்துவதற்காக சாத்தான் வந்து, நீ ஜபம் பண்ணிதான் பார்க்கிறாய், என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. தேவன் உன்மேல் அக்கறை உள்ளவராக இருந்தால் உன் ஜபத்திற்கு ஏன் பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்று கூறுவான். பதில் கிடைக்காமல் இருப்பதற்கான முதல் காரணம், நாம் அவர் தரும் பதிலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பதில்லை. அல்லது நம் வாழ்வில் இருக்கும் பாவத்தை சுத்திகரிக்க தேவன் விரும்பலாம். அல்லது நம் வாழ்விலே வேறு சிலர் பங்கு பெற வேண்டும் என அவர் விரும்பலாம். அல்லது பதில் தருவதற்கான சமயம் இன்னுமே வந்திருக்காது. ஆனபடியால் சாத்தான் நமக்கு சந்தேகங்களை எழுப்பும் போது அதை அவனிடமே திருப்பிவிட வேண்டும். தேவன் நம்மை சத்தியத்தால் இடைகட்ட விரும்புகிறார். ஆகவேதான் நம் சத்தியத்தை கேட்பது மட்டும் முக்கியமல்ல, அவரது வசனத்தை தியானிப்பதுதான் மிக முக்கியமான காரியம். நீங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகளை எழுதி வையுங்கள். அவைகள் உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிந்துவிடும். அவற்றை யோசித்து பார்த்து தியானியுங்கள். அப்பொழுதுதான் சத்துருவானவன் உங்களை தாக்கும் போது நீங்களும் அவனை எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் சாத்தானை எதிர்க்க திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏதோ வானொலியில் செய்தி வருகிறது, அதை கேட்டால் போதும் என்று இருந்தால் நிச்சயம் நீங்கள் கேட்ட சத்தியத்தை மறந்து போவீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தி உங்களிடம் இருக்கும் கொஞ்ச குறைய சத்தியத்தையும் எடுத்து போட்டு விடுவான். அவன் ஒரு யானையையே திகைக்குச் செய்யும் ஒரு வகை சிறிய ஈயை போன்றவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து தேவ வசனத்தால் இடைவிடாது நாம் நிரப்பப்பட்டால் ஒழிய சாத்தானை எதிர்க்க நாம் திராணியற்றவர்களாகவே இருப்போம். ஆகவே நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது நம் ஜபங்கள் பிரச்சனைகளை சார்ந்து இராமல் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் பதிலானது நம் விசுவாசத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே மிகவும் தெளிவான, திட்டவட்டமான, சரியான ஆலோசனைகளை பின்பற்றுகிறவர். நாம் நலமானதையும் ஒழுக்கமானதையும் செய்யும்படியாகவே அவர் நமக்கு சவால் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே தேவன் உங்கள் பாடகர் குழுவை முதலாவது அனுப்புங்கள் என்று இஸ்ரவேல் மக்களிடம் கூறினார். இது பார்ப்பதற்கு முற்றிலும் மதியீனமாக தோன்றலாம். ஆனால் யோசபாத் தேவனை நம்பினான். அவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் பாடகர் குழுவை யுத்த களத்திற்கு அனுப்பி வைத்தான். நடந்தது என்ன தெரியுமா? எதிரிகள் குழப்பம் அடைந்து தாறுமாறான நிலையிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று போட்டார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பிப்போகவில்லை என்று வேதாகமம் கூறுகிறது. இங்கே தேவைப்பட்டது விசுவாச செயலாகும். தேவன் சொல்கிற பிரகாரம் நாம் செயல்பட்டோம் என்றால் அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். தேவன் எப்பொழுதுமே தவறான தகவலை தருகிறவர் அல்ல. அவரால் அவ்விதம் தரவும் முடியாது. அவர் பரிசுத்த தேவன். நமக்கு சிறப்பாக இருக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி அவர் நம்மிடம் சொல்லப்போவதே இல்லை. இந்த நாள் நிகழ்ச்சியில் கடைசியாக நாம் சிந்திக்க போகும் உண்மை, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் தீர்வுகள் எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதே. அவர் தரும் தீர்வுகளை மிஞ்சி எதையும் நம்மால் செய்ய முடியாது. அவர்கள் தேவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இதை நாம் இரண்டு நாளாகவும் 20:24 முதல் 30 வரை காணலாம். அன்பானவர்களே, தேவனின் தீர்வை நம்மால் மிஞ்சி நிற்க முடியுமா? முடியாது. இங்கே யோசபாத் தேவன் தனக்கு சொன்னபடியே நடந்து கொண்டான். தேவனின் தீர்ப்புதான் எப்பொழுதுமே சிறந்த தீர்வாக இருக்கும். தேவன் நமக்கு தந்த தீர்வை குறித்து நாம் எத்தனை முறை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருந்திருக்கிறோம்! எத்தனை முறை தேவன் நமக்கு தந்த தீர்வுக்காக அவரை துதிக்காமல் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்திருக்கிறோம்! நமது தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் மேலானவர். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கிறவர். அவர் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும்போது அதற்காக நாம் அவரை ஆராதித்து துதிக்க வேண்டும். அவரை வணங்கி பணிய வேண்டும். இதைவிட மிஞ்சி நாம் எதையும் செய்துவிட முடியாது. என் அன்பு நண்பனே, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை தான் என்ன? என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் இன்னுமே ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்றால் உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது பாவ பிரச்சனையாகும். அந்த பாவம் உங்களை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. சமாதானத்திலிருந்தும் மகிழ்ச்சியிலிருந்தும் திருப்தியிலிருந்தும் அன்பிலிருந்தும் பாதுகாப்பிலிருந்தும் நிச்சயமான தன்மையிலிருந்தும் உங்களை தூரப்படுத்துகிறது. நீங்கள் சிறப்பான நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் பாவம் உங்களை தூரப்படுத்துகிறது. பணத்தால் வாங்க முடியாததும் மரணத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான ஒன்றை நீங்கள் பெறாதபடிக்கு பாவமானது தடைக்கல்லாக இருக்கிறது. ஆகவே பாவத்தினாலே நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நம் வாழ்வில் உள்ள பிரச்சனையில் தேவன் அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு அவர் தாமாகவே முன்வந்து செய்த செயல் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு மரித்தபோது மனிதனுடைய பாவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. தேவன் நம் பாவ பிரச்சனையே தீர்த்து விடும்போது நம் வாழ்வில் உள்ள மற்ற எந்த பிரச்சனையையும் தீர்க்க அவர் வல்லவராகவே இருக்கிறார்.
1: அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதுவரையிலும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முதலாவது உங்கள் பாவ பிரச்சனையில் இருந்து விடுபட நீங்களே முன்வாருங்கள். உங்கள் பாவ பிரச்சனைக்கான தீர்வை இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்காக பரிசாக தரப்பட்ட இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பார். ஏசாயா 54:8-10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்து ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் நமக்கும் தரப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444 அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

சொன்ன நன்மை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும், சொல்லுங்கடா நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம். ஆதியில அந்த சின்ன வயசுல நான் யூத் மீட்டிங் நிறைய போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பின்னாடி பக்கத்துல ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, பில்லி கிரகாம் இறந்துட்டாரு, அப்பா கிட்ட தான் கார்ல சொல்லிக்கிட்ட வந்துட்டு இருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரரு, இப்படி போய் நின்னாருனா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா, எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க, ஆண்டு வேற்று கொள்றேன், ஆண்டு வேற்று கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பாக்கெட் தண்ணி பாட்டெல்லாம் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா. அவர் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாராம், அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகாம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துருவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகாம அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு. ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோன்னே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லி கிரகாம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகாம் உட்கார வைத்து, இங்க பாருங்க நீங்க பண்றது ஒன்றும் சரியில்லை, நாங்க நினைச்சோம் நீங்க என்னமோ எங்க சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களை தலைமை போதகரா வைத்தோம், நீங்க முன்னாடி எடுத்துட்டு போவீங்க, எங்க சபையை நீங்க நல்லா கொண்டு போவீங்க, எங்க சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்க 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜெபம் பாதிதான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சாங்க, என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்யறது நான் பதிலளிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நம்ம என்ன பண்ண போனோம்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசனம், ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும், கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு, என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு, அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய மகிமைக்குள்ளாக நம்ம போக முடியாது. அதெல்லாம் இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி

0: ஆலயத்தை தடுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

எங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க, எங்களை ரட்சித்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து உன்னத ஊழியத்திற்காக நீரே எங்களை அழைத்தீரே. நம்முடைய அழைப்பை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. We love you so much, Appa. We love you so much. We love you so much for your call. You have called us to serve you, O God. Help us to be faithful in small things, O God. நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று எஜமான் மெச்சிக்கத்தக்க வேலைக்காரர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் நீங்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளை. இன்னொரு பக்கம் நீங்க எங்களுக்கு ஒரு எஜமானன். எங்களை கொட்டி தட்டி உடச்சி இல்லப்பா, எங்க மனசை சுட்டு இல்லை, எங்க மனசை தொட்டு எங்களை வழி நடத்துகிற எஜமானன தெய்வமாய் கொண்டிருப்பதில் நாங்க பாக்கியமா கருதுறோம்ப்பா. We love you so much, அப்பா.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க தந்த இந்த கனமான ஊழியத்திற்காக நன்றின்னு சொல்றாப்பா.

நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், எல்லாமே நீங்க. அப்பா, இயேசுவின் நாமத்துல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் உங்க பிரசன்னத்துக்காக, உங்க சமூகத்துக்காக ஏங்கி தவிக்கிற இருதயமாக எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாத்திருங்கப்பா. வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கை, எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாமே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்குள்ள அதிக மகிழ்ச்சி. அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வெண்ணிலும் மண்ணிலும் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக. அப்பா சமூகமே நமக்கு பாக்கியம் நிறைந்த சமூகம். அப்பாவை பார்த்து வெண்ணிலும் மண்ணிலும்

தாவீது சொல்றாரு, லார்ட் யூ ஆர் மை காட், எர்லி வில் ஐ சீக் யூ, மை சோல் தர்ஸ்ட் ஃபார் யூ, ஈவன் மை பாடி லாங்ஸ் ஃபார் யுவர் காட், இன் எ ட்ரை அண்ட் வியரி லேண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யுவர் காட். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உங்க மீது வாஞ்சியும் தவனமுமாக இருக்கிறது அப்பா பார்த்து.

உழந்தார் படியிட்டு இருக்கிற வேளையில ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்ப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும்ப்பா. We need revival. At the same time, we need transformation, oh God. எல்லா ஏரியாவிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, லஞ்சமற்ற இந்தியாவாக, ஊழலற்ற இந்தியாவாக மாற்றி கொடுங்க. தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேண்டாமப்பா. எந்த ஆண்டவரே மதத்தையும் திணிக்க கூடாதப்பா. தேசத்துல ராஜாவே உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஆண்டவரே, அரசியல் தலைவர்களுக்காக, ஆளும் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நலமுடன் வாழ்வார்களாக, சுகமுடன் இருப்பார்களாக, மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யுங்க. தனக்காக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மூலமாக எங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்காகவும் தங்களுடைய டிக்னிட்டியை அவங்க விற்று போட்டு விடாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும். சபைக்குள்ளே ஒரு ரிவைவல் உண்டாகட்டும். ஆண்டவரே சபைக்குள்ள உண்டாகிற ரிவைவல் மூலமாக எங்க தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ராஜா உமக்காக சாட்சிகளாக வாழட்டும். குடும்பத்தில் வாழ்கிற கணவன் மனைவி உமக்காக சாட்சியாக வாழட்டும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எழுப்புதலையும் மறுரூபத்தையும் எங்க தேசத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நீங்க உண்டாக்கி தரப்போகிற தயவுக்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா, ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க நாமம் எங்க தேசத்துல வெகுவா உயர்த்தப்படணுமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்களே அப்பா, ஜபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக. ராஜாவே ஒரு பெரிய மறுரூபம், எங்க தேசம் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்குள்ள வரட்டும் அப்பா. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தேவனுக்காக, தேசத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், வாலிபர்களுக்குள்ளே பெரிய மறுரூபம். ராஜாவே சபையில் இருக்கிற வாலிபர்களையே கட்டப்பட்டிருக்கும் போது அவர்களை நீங்க தான் கட்டவிழ்க்க முடியும்ப்பா. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குள்ள கரைஞ்சு உருகுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா.

அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிற ஆண்டவரே, மன்னாவிற்காக நன்றி, தொடர் போதனைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன், இந்த ரெண்டு மூன்று நாட்களாக உங்களை நாங்கள் சந்திக்க முடியலைனாலும் அருமையான தந்தையவர்களை கொண்டு, மோகனை கொண்டு, பீட்டரை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: சென்னையில் ரெண்டு நாட்கள் ஊழியம் அது முடிச்சு, நேற்று பாண்டிச்சேரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங், இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த நாள்லேயும் உங்களோட பேசும்படி ஆண்டவர் காலையில் வந்த உடனே சில காரியங்கள் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆம, அதனால் நாம் கடைசியாக உங்களை சந்தித்த பொழுது பேசின அந்த வார்த்தை, நாம் நன்றாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார். அநேகர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதான் பிரச்சனை. டெவில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத விரும்புவான். பொருளாதாரத்தில் மற்ற சகல விதமான சௌபாக்கியங்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத
1: விரும்பவே
0: மாட்டான். ஆனால் ஒன்றா இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க.
1: ஆமென்.
0: அப்போ திருமண வாழ்க்கைனாலும் சரி, சபைனாலும் சரி, கிறிஸ்துவோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியனாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்லா இருப்போம். ஆமென்.
1: ஆமென்.
0: இந்த ஒருமனப்பாட்டு நிமித்தம் வருகிற நன்மை இருக்கு பாருங்க, அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடாது. அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நிலைச்சு நிற்கும்.
1: ஆமென்.
0: ஆனால் நல்லா இருந்தும் ஒன்றா இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன இல்லை,
1: வாய்ப்பு இல்லை.
0: ஆனால் நாம் ஒன்றா இருந்து நல்லா இருப்போம்னா அது தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம், அது தேவன் கட்டளையிட்ட ஜீவன், அது நிலைச்சு நின்று நம்மளை வாழ வைக்கும்.
1: ஆமென்.
0: இப்போ ஜீசஸ் யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய மைய ஜெபக்குறிப்பினுடைய மைய கரு என்னன்னா, நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிலிருந்து நாம் இன்னைக்கு தொடரப்போகிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர்
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து
1: நடந்து போவார்களோ?
0: அப்ப 2 பேர் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா அவங்க இருவருக்கு இடையில ஒரு ஒருமனம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஒருமனம் இல்லாம Two people walk hand in hand if they are not going to the same place. Hallelujah. ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே தரிசனம், ஒரே பிரின்சிபல், இது எல்லாம் இருந்தாதான், இந்த ஒருமனம் இருந்தாதான் அந்த 2 பேரும் ஒருமித்து நடக்க முடியும்.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: அடுத்தது பாருங்க, Do two walk together except they make an appointment and have agreed.

0: கட்டு.
1: அவன் பாட்டில் இப்படி சுற்றிட்டு திருநான் பாருங்க, ஒரு கால் கட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வந்துடும் சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கால் கட்டுன்னா என்னன்னா, ஒரு ஒரு கண்ட்ரோலில் வராத ரெண்டு கழுதையை பிடிச்சி ரெண்டு கழுதையோட ரெண்டு காலையும் கட்டி போடுறதில்ல, ரெண்டு கழுதையோட
0: ரெண்டு காலையும்
1: கட்டி போட்டால் அது நடக்கவே முடியாது. ஓகே, இந்த கழுதையை பிடிச்சி அது ரெண்டு காலையும் கட்டி போடு, இந்த கழுதையை பிடிச்சி இது ரெண்டு காலையும் கட்டி போடுன்னா ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு எப்படி நடக்க சொல்கிறது? கழுதை சொல்லும், என்னையா காலை கட்டி போட்டுட்டு நடக்க சொல்றியா, முதல்ல கட்டை விழுத்துடியா நான் நடக்கிறேன்னு சொல்லும். ஓகே,
0: எஸ்.
1: இப்போ கால் கட்டு அப்படின்னா இந்த கழுதையிலிருந்து ஒரு கால், அந்த கழுதையிலிருந்து
0: ஒரு கால்,
1: இந்த ரெண்டு காலையும் ஒன்றா கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டாச்சுன்னா அங்கங்கே ஓடிட்டு தெரிஞ்ச ரெண்டு கழுதையும் இப்போ தன் இஷ்டத்துக்கு தானாக நடக்க முடியாது.
0: எஸ்,
1: அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னாலே ஒருத்தரை ஒருத்தர் முதல்ல பார்த்து பேசிக்கணும். இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த கழுதை அந்த கழுதையை பார்த்து கேட்கணும். உடனே அந்த கழுதை என்ன சொல்லும், உனக்கு அப்படி என்ன இருக்கா? சரி, எனக்கும் அப்படி தான் ஒரு எண்ணம் மனசில் தோணுது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குன்னு அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தே ஷுட் அக்ரி ஈச் அதர்.
0: எஸ்,
1: அப்படி ஒரு ஒருமனை இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இங்கே என் இஷ்டம் என் கால் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே என்னென்னா
0: இல்லை,
1: நீ ஓ இஷ்டம் ஓன் காலு நான் நடப்பேன்னு சொன்னதுனால தான் காலோட காலை பிடிச்சி கட்டி போட்டிருக்கிற,
0: வலது காலும் இடது காலும் சேர்த்து வச்சு.
1: அப்ப திருமணம்னு வர்றப்ப இந்த கழுதைக்குன்னு வாங்க, அப்புறம் திருமணத்துக்கு இந்த கழுதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்றப்ப அந்த கழுது சொல்லுது, எனக்கெல்லாம் அப்படி எண்ணமே என்னன்னா
0: இல்லை,
1: வேணும்னா நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னா அந்த கழுதை ஒருமனப்படாம இந்த கழுதையால நடக்கவே முடியாது.
0: எஸ்,
1: அதனால அந்த கழுதைக்கு நடக்கணுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் இந்த கழுதை நின்றுக்கிட்டே தான் இருக்கணும்.
0: ஹல்லேலூயா.
1: இதே மாதிரி தான் கல்யாணத்துல இவனுடைய வலது கையையும் அந்த பொண்ணோட ரெண்டு கையை ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறாரு. அது கால் கட்டு இல்லை சொல்லுங்க, அன்பின் கட்டு.
0: அன்பின் கட்டு,
1: அன்பின் கட்டு. அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டம் போல சுத்திட்டு திரிஞ்சாரு பாருங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா யார பார்க்க வேண்டியிருக்கு?
0: அம்மனி முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
1: அம்மனி ஓகேன்னா தான் ஐயாவால் அது செய்யவே
0: முடிகிறது.
1: ஏன்னா போட்டிருக்கிற கட்டு அப்படி,
0: அன்பின் கட்டு,
1: அன்பின் கட்டு.
0: ஹல்லேலூயா.
1: இதுதான் இந்த வசனம் பாருங்க, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து நடந்து போவார்களோ.
1: கல்யாணங்கிறது கால் கட்டு இல்லை உலகம் சொல்ற மாதிரி, அது அன்பின்
0: கட்டு.
1: தேவனே போட்ட
0: அன்பின்
1: கட்டு. ஸோ ரெண்டு பேரை ஒருமித்து நடக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் அன்பின் கட்டுக்கு உண்டு.
0: எஸ்,
1: ஆமென் சொல்லு.
0: ஆமென்.
1: அப்ப இன்னைக்கு திருமணம் இருக்கு, ஆனா அதுல ஒருமனம் மட்டும்
0: இல்லை,
1: இல்லை, அது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விழா. ஆமென்.
0: ஆமென்.
1: கல்யாண பத்திரிகையிலையும் சரி, விளம்பர பதாகைகள்லையும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சும்மா கவிதை நடையில அப்படியே வரிக்கு வரி எழுதி வைக்கிறதுல நம்மள மாதிரி ஒரு சிந்தனை சிற்பிகள் யாரும் இருக்க
0: முடியாது. அதுவும் செந்தமிழ்ல செதுக்குவது போல
1: சிந்தனை
0: சிற்பிகள்.
1: ஹல்லேலூயா. எல்லாம் அன்னைக்கு மட்டும் சும்மா எதுக மோனையா இருக்குன்றதுக்காக எழுதி வச்சுட்டு என்ன, நான் தான் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டு. அப்ப திருமணம் என்பது இருமனங்கள் இணைகிற விழா.

0: இன்னும் என்னென்னு தெரியல, நிறைய எழுதி வைக்கிறாங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் திருமணம் இருக்குது, ஆனால் திருமணத்தில் என்ன இல்லை, ஒன்னஸ், ஒருமனம் மிஸ் ஆகுது. இப்போ திருமணத்தில் ஆண்டவர் ரெண்டு மனசை ஒன்றா என்ன செய்கிறார்,
1: இணைக்கிறார்,
0: இணைக்கிறார். இந்த இணைப்பை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான் அப்படின்னா, இந்த இணைப்பு தான் இருவராக இருந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும், திருமண பந்தம் என்கிற இணைப்பு தான் கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களை ஒருவராக்குது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. டூ ஹார்ட்ஸ் ஒன் மைண்ட், சூப்பர். ரெண்டு இருதயம், ஆனால் ரெண்டு இருதயத்துக்கு இருக்கிறது ஒரே
1: மனம்,
0: மனசு, ஒரே
1: மனசு,
0: சிந்தை.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தருக்கெடுத்த காரியத்தில் இந்த ஒரே சிந்தனையை உடைய ரெண்டு பேர் சத்ருவோட பார்வையில் மிக மிக அபாயகரமான பாத்திரங்கள். இந்த ஒற்றை சிந்தை இருவருக்கு இடையில் நிலவுகிற
1: ஒற்றை சிந்தை,
0: ஒரே சிந்தை. பிசாசு பார்க்கறான், என்னடா ரெண்டு பேரு, ஆனா இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள காணப்படுவது ஒரே சிந்தை. இவன் சிந்திக்கிறதா மனைவி சிந்திக்கிறாங்க, மனைவி சிந்திக்கிறதா கணவன் என்ன செய்கிறார்,
1: சிந்திக்கிறார்.
0: இப்ப நமக்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காரியம். அது எப்படிங்க நான் சிந்திக்கிறத எப்படிங்க என் மனைவி சிந்திக்க முடியும், மனைவி சிந்திக்கிறத எப்படிங்க நான் சிந்திக்க முடியும். இது இயல்பா மனுஷிகத்தின்படி பார்த்தா, மாம்சத்தின்படி பார்த்தா இது சாத்தியமே
1: இல்லையே.
0: என்னோட மைண்டு, என்னோட இருதயம், என்னோட சிந்தை, நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னோட பழகிறேன் அப்படிங்கிறப்ப, என்னோட தாட் சிஸ்டம் வேற அப்படி இருக்கிறப்ப, என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கிறாங்க அல்லது என் ஹஸ்பண்ட் என்னோட இருக்கிறாங்க, என்னோட தாட் சிஸ்டம் தான் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும், இது ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது சாத்தியமே நடைமுறையில்
1: இல்லையே.
0: இங்கதான் கிறிஸ்து வர்றார். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நம்ம ரெண்டு பேருடைய மனசு வேற வேறையா இருந்தாலும், அந்த கிறிஸ்துவுக்கு எடுத்த காரியத்தில் கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற பொழுது, கணவனோடும் மனைவியோடும் வேற வேற மாதிரி இடைபடுறதில்ல, ஒரே விதத்தில் இடைபடுகிறார்.
1: ஆமென்.
0: இருவருக்கு இடையில ஒரே சிந்தை உண்டாகணும்னா அது கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். இங்க பேசுற அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கேயும் போய் பேசுவார், அங்க பேசுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இங்கே வந்து பேசுவார். சோ ரெண்டு பேருக்கு இடையில கிறைஸ்த வச்சா ஒருமனப்பட முடியாதவங்களையும் அது ஒருமனப்படுத்திருது. கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல ஒற்றை சிந்தை சாத்தியம். ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நமக்கு அது சாத்தியமே இல்லை. அதனாலதான் ரெண்டு பேரை ஒன்னாக்குறதுக்கு உலகத்திலேயே ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள், எங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒத்த
1: கருத்துடையவர்கள்.
0: கூட்டணி அரசியல் கட்சி அமைக்கிற பொழுதெல்லாம் அந்த கொள்கை வேறுபாடு உள்ள நபர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கை ஒத்த கருத்துடைய அந்த அந்த அந்த அந்த கொள்கைகளை உடைய நபர்களோட ஒரு கூட்டணி அமைக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அப்போ செக்குலர் வேர்ல்டில் ஒரு ரெண்டு கட்சியை ஒன்றாக்கணும்னா அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில் ஒரு அவங்கள ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் அவங்க ஒருமனப்படுகிறார்கள். ஆமென்.
1: ஆமென்.
0: கம்பெனிஸ் தங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் செக்குலர் லீடர்ஷிப்பில் காணப்படுகிற பிரின்சிபல்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் அஸ் அ சர்ச்சா நம்மள எல்லாரையும் ஒன்னாக்குறது என்னது, கிறிஸ்துவின் சிந்தை. ஓகே,
1: எஸ்.
0: அஸ் அ கம்யூனிட்டியா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது,
1: கிறிஸ்துவின் சிந்தை.
0: ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. குடும்பமா பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. We have a common thought and that common thought is nothing but Christ.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கணவனுக்கு மனைவிக்கு இடையில கிறிஸ்துவ பொதுவா வச்சா ரெண்டு பேரும் தானாவே என்ன செஞ்சிருவாங்க,
1: ஒருமனப்பட்டுருவாங்க.
0: இருவரை ஒருவராக்கக்கூடிய சிந்தை கிறிஸ்துவனுடையது. ஆக்சுவலாக இயல்பாகவே நாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக சிந்திக்கக்கூடிய விதத்தில் தான் நம்மளுடைய சிஸ்டருக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு சிந்தை, அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தராக கிறிஸ்து இருப்பார்னா, அந்த கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த சிந்தையை மனசில் வச்சு, அந்த சத்தியத்தை மனசில் வச்சு, ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ஒரு குடும்பமா, ஒரு சமுதாயமா, ஒரு சபையா, நம்மளால் ஒருமனப்பட முடியும். அப்போ இருவர் ஒருமித்து நடக்கணும்னாலே யார் வேணும்? கிறிஸ்து வேணும். ஆமென்.
1: ஆமென்.
0: அதனாலதான் ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கிறத சத்துரு விரும்புவதே
1: இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவே
1: கூடாது.
0: கூடாது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் ஒருமனப்படுகிற பொழுது அது தனக்கு பேர் ஆபத்தா முடியுங்கிறத அந்தகார சக்திகள் நல்லாவே என்ன பண்ணிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மனசு நம்மளை செயலற்று போக செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் அடைகிற ஒருமனம், சபையார் அடைகிற ஒருமனம், ஒரு தனி மனுஷன் அடைகிற ஒருமனம், ஒரு குடும்பம் அடைகிற ஒருமனம், அந்த சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தனி மனுஷனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை செயலற்று போக செய்கிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: பிசாசை வந்து அப்படி திகச்சு நிக்க, செயலற்று போக வைக்கணும்னா, நிர்கதியா நிக்க வைக்கணும்னா, அதுக்காக நமக்கு கையில் ஆண்டர் கொடுத்துக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆவியில் காணப்படுகிற ஒருமைப்பாடு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஒருமனம், ஒருமனம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனால் ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரெண்டு மனசு. ஆனால் ரெண்டு மனசுலையும் காணப்படுகிறது ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தை. மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
1: உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகுது. பரலோகத்தில் ஒரு காரியம் உண்டாகணும்னா பூமியில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னாகணும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு பேரும் பூமியில ஒருமனப்படுகிற பொழுது என்னையா நடக்குதுன்னா, பரலோகத்தில் ஒரு ஆக்ஷன் நடக்குது.
1: எஸ்.
0: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த இந்த ஒன்னஸ்க்குள்ளிருந்து பூமியில ஒருமனப்பட்டுட்டா அந்த பூமியில உண்டாகிற ஒருமனம் தான் பரலோகத்தில் காரியங்களை உண்டாக்குகிறதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவன் பூமியில் நாம் ஒருமனப்படுறத விடுறதே இல்லை. அதனால் நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம், ஆனால் நமக்கு விரோதமாக நாமளே எழும்பிடக்கூடாது. அந்த காரியம் மிக மிக ஆபத்தானது. சபைக்கு விரோதமாக அந்தகார சக்தியில் எழும்பலாம், ஆனால் சபைக்கு விரோதமாக சபை எழும்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்தகார சக்திகள் எழலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கு விரோதமா அந்த குடும்பமே எழும்பிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமா அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன செய்யக்கூடாது,
1: எழும்பக்கூடாது.
0: அது மிக மிக ஆபத்தானது. ஆனா பிசாசு இந்த பிரித்தாளுகை செய்கிற இந்த சூழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு ஆள். நமக்கு விரோதமா பிறரை எழுப்ப அல்ல, நமக்கு விரோதமா நம்மளை எழுப்புறதுக்கு தான் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு என்ன செய்யாதா,
1: கிடைக்காதா?
0: Mark 3:24 ஆண்டவர் சொல்றார், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க
1: மாட்டாது.
0: ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே, if a kingdom is divided and rebelling against itself, that kingdom cannot stand. தனக்கு விரோதமா தானே எழும்பி நிற்கிற ஒரு ராஜ்யம், தனக்கு விரோதமாய் தானே எழும்பி நிற்கிற ஒரு வீடு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு
1: நிலைநிற்க
0: மாட்டாதே. 25வது வசனம். அப்ப இந்த ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, பிசாசு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அவனுடைய கிங்டம் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தனக்கு உரதம தானே பிரிஞ்சிருக்கிற அந்த சிஸ்டம் மட்டும் அங்க இல்ல. அது வந்து அவன் ராஜ்யத்தில் அலோ பண்றது
1: இல்ல.
0: இல்ல, வலுவான ஒரு கட்டமைப்பு, மிக வலுவான ஒரு
1: கட்டமைப்பு.
0: அந்த அமைப்புக்குள்ள இருந்துதான் அவன் நம்ம மேல யுத்தம் என்ன செய்யறான்,
1: தொடுக்கிறான்.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமா நாம பிரியாம ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தா அந்த அமைப்பு வலுவான ஒரு கட்டமைப்பு. ஆனா இசைந்திருக்க வேண்டிய இருவர் தங்களுக்கு விரோதமா தாங்களே பிரிந்திருந்தா அது நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருத்தல் என்பது எவ்வளவு பலமான அமைப்பையும் பலவீனப்படுத்தும். பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர். வெளியிலிருந்து பார்க்கிறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா உள்ள போய் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இன்சைட் தே ஆர் டிவைடட். இது என்ன செய்யாத, அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு
1: நிற்காது,
0: நிற்காது அப்படிங்கிற. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக இடிஞ்சு என்ன செய்யும்,
1: விழும்.
0: அதனால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசாஸ் என்ன பண்ணுறான், அதனுடைய சிஸ்டத்தை குறி வைக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் ஸ்ட்ரக்சரை தொடுறவன் இல்லை, சிஸ்டத்தை டச் பண்ணுறவன். அவனுக்கு தெரியும், சிஸ்டத்தை தொட்டுட்டோம்னா, அமைப்பை தொட்டுட்டோம்னா, அமைப்பு ரீதியாக அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக நினைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: So devil is not trying to attack the structure, but he is targeting the system. Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த அந்த பெரிய ராஜ்யத்தை குறிவைக்கிறது இல்லை, அந்த பெரிய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த இன்வெர்ட் சிஸ்டம் என்கிற அந்த ஒன்னஸ்ல கை வைக்கிறான். உள்ள பிரிஞ்சு நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிற்க முடியாது. உள்ளுக்குள்ள தனக்கு விரோதமா தானே பிரிந்து நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிக்க யாராலும்
1: முடியாது.
0: அந்த உயரம் சீக்கிரத்துல இடிஞ்சு விழுந்துடும். டெவில் என்ன பண்றான், பலமான ஒரு அமைப்பை பலவீனப்படுத்த, அந்த அமைப்புக்கு விரோதமா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஆட்களே எழுப்புறான். அமைப்புக்கு விரோதமா வெளியில இருக்கிற ஆட்கள் எழுப்புனா பிரச்சனை இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புல இருக்கிற ஆளே எழும்புறான். உலகம் முழுசு தானே பிரச்சனை, செகுலர் வேர்ல்டும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் சரி, இதுதான் இதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு என்னது, அமைப்புக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்புறான். அப்படி இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புக்குள்ள இருக்கிறவனே என்ன செய்யறான்,
1: எழும்புறான்.
0: சோ ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருச்சு, இதனால பாதிக்கப்படுது. சிஸ்டம் வீக்கா இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் ஒருபோதும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்டர்னலா உள்ளுக்குள்ள வீக்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை கட்டி காக்க நம்மளால
1: முடியாது.
0: ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்கு, பயங்கர வீக்கா இருக்கு. உள்ள இருக்கிற சிஸ்டத்தை அமைப்பை எது வீக்காக்குச்சு, சிஸ்டம் தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கு. திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு, அது அந்த ஸ்ட்ரக்சர் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா, அந்த உள்ளான அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒன்னஸ் இருக்கணும்.
1: ஆமென்.
0: அதான் நம்ம பார்த்தோம், டபுளா இருக்கிற ரெண்டு பேரு மிங்கிள் ஆகிறதுனால சிங்கிள் ஆகுறாங்க.
1: ஹல்லேலூயா.
0: தே பிகம் ஒன். And this is the internal system.
1: System.
0: Inside, அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்னா இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு டெவில் என்ன பண்றான், இன்டர்னல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒண்ணுமே செய்ய
1: முடியாது
0: முடியாது. ஆனா சிஸ்டத்தை தனக்கு உரதமா தானே பிரிஞ்சிருக்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தானாவே கொலாப்ஸ் ஆயிரும்.
1: ஹல்லேலூயா.
0: சோ ஒரு அமைப்பானது தனக்கு விரோதமா தானே பிரிந்திருக்க சத்துரு சூழ்ச்சி செய்யறான். இந்த சூழ்ச்சியில சிக்கனா வீழ்ச்சி
1: நிச்சயம்
0: நிச்சயம். சோ சேர்ந்திருக்க வேண்டிய நீங்களை நானும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறப்ப அது நமக்கு விரோதமா சத்ருவ ஒன்னு சேர்த்துறோம். சேர்ந்திருக்க வேண்டிய நாம இருவரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறப்ப நமக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிடும்? நமக்கு விரோதமா கூட்டணி அமைச்சிரும். என்ன அமைச்சிரும்?
1: கூட்டணி
0: அமைச்சிரும், பலமான கூட்டணி அமைச்சிரும். நம்மளால ஒண்ணு செய்ய
1: முடியாது.
0: ஆனா நாம இருவராயிராமல் எந்த பிரிவினைக்கு இடம் கொடாம நாம ஒருமனப்பட்டு ஒருவராகும் பொழுது நமக்கு விரோதமா சத்ரு போட்டிருக்கிற அந்த முற்றுகைய சிதறடிச்சிடலாம். என்ன செய்யலாம்?
1: சிதறடிச்சிடலாம்.
0: தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: நான் வழக்கமா நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்னஸ் குறித்து பேசுறப்ப இந்த பேசேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த காரியங்களை நான் டீச் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஒன்னு சாமுவேல்ல 11 அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க, த பவர் ஆஃப் ஒன்னஸ். அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அந்த 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
1: கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டார்.
0: முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி
1: எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
0: சோ பலமான ஒரு ஒரு முற்றுகை.
1: ஹல்லேலூயா.
0: பிசீஜ்ட். என்னது
1: முற்றுகை?
0: சுற்றி என்ன செஞ்சிட்டான்?
1: முற்றுகை.
0: வளைந்து கொண்டான். ஒண்ணு சரண்டர் ஆகு, இல்லைன்னா உங்களை அழிக்காம என்ன செய்ய
1: மாட்டேன்.
0: பலமான ஒரு முற்றுகை. அப்ப அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை
1: ஏற்ற.
0: அப்ப யாபை சட மூப்பர்கள் தத்தளிச்சு தைப்போடு வந்து ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியால வந்து இந்த மாதிரி தங்களுக்கு உண்டான இடுக்கனை தங்களுக்கு விரோதமா போடப்பட்டிருக்கிற முற்றுகையை குறித்து சொல்றாங்க. அப்ப இந்த செய்திகளை கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்குறார். இறங்கி அவன் பண்றான் பாருங்க 6 வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினா
1: அவன் மிகவும் கோபம் பூண்டவனாக
0: ஓரினை மாட்டை பிடித்து
1: துண்டித்து
0: அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து
1: இஸ்ரவேலின் நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி
0: சவுலின் பின்னாலேயும்
1: சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ
0: அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
1: அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால்
0: அவர்கள் ஒருமனப்பட்டு
1: புறப்பட்டு வந்தார்கள்.
0: வந்ததினால் எப்படி வந்தாங்க?
1: ஒருமனப்பட்டு புறப்பட்டு
0: ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார். And terror from the Lord fell on the people, and they came out with one consent. And they came out with one consent.
1: ஒன்று திரண்டு வந்தார்கள்.
0: ஒன்று திரண்டு வந்தார்கள். Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு பாருங்க, they become one. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? ஒன்னு ஆயிட்டாங்க. இலக்கம் பார்த்தா மொத்தம் 330,000 பேர். இஸ்ரேலிலிருந்து வந்தது 300,000 பேர், யூதாலிருந்து வந்தது
1: 30,000
0: பேர். 330,000 பேரும் எப்படி ஆயிட்டாங்க?
1: ஒன்னாயிட்டாங்க.
0: ஒன்னாயிட்டாங்க. எல்லாருக்குள்ளே ஒரே சிந்தை, ஒற்றை சிந்தை, ஒற்றை சிந்தை. 330,000 பேர் எப்படி ஆக்கிருச்சு?
1: ஒன்னாக்கிருச்சு.
0: ஒரு மனுஷன் ஆக்கிருச்சு.
1: ஆமென்.
0: They all turn as one man. Amen.
1: Amen.
0: One man army illa one sa irukra army.
1: Yes.
0: Inda urumana inda pakkam undana poludhu yuddhathukku ponappa andha pakkam enna nadanchu, muttrugal enna nadanchu? 11th vasanam. Marunaalile Saul
1: janangalai moondru padaiyaga vaguthu கிழக்கு வெளுத்து வரும் ஜாபத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தார்.
1: தப்பினவர்களில் ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி. வேற ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்கு? ரெண்டு பேராகிலும் so that no two of them remain together. So that no two of them remained together. அதாவது ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாதபடி எல்லாரும் அக்கக்கா, நம்ம லோக்கல் பாஷையில அக்கக்கா சிதறி ஓடிட்டான்.
1: இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம்.
0: அப்படிதான் இருக்கு. என்ன
1: பொதுமொழிபெயர்ப்புல
0: இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
0: பியூட்டிஃபுல்லான மொழியாக்கும். இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சதர தேங்காய் மாதிரி
0: சதர தேங்காய் சாமிக்கு நாம சதர தேங்காய் உடைக்கிறத குறிச்சு மதம் சொல்லி கொடுத்தா நம்ம சாமி நமக்கு தேங்காய் உடைக்கிறார்.
1: எஸ்,
0: நம்ம குரதம முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த எதிரி தான் அந்த தேங்காய். என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த தேங்காய். தேங்காய் எப்படி இருக்கு?
1: ஸ்ட்ராங்.
0: என் பிள்ளைக்கு விரோதமா இவ்வளவு வலுவா நீ என்ன செய்யற? ஸ்ட்ராங்கா நின்று யுத்தம் பண்ண போற, முற்றுகை போட்டிருக்கல. அதனால என் புள்ள ஒருமனை பட்டுட்டான். அதனால பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அந்த தேங்காய அந்த முற்றுகை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சா செதறு தேங்காய் எப்படி பறக்கும் சொல்லுங்க. சில்லு சில்லா
1: சில்லு சில்லா
0: துண்டு துண்டா
1: துண்டு துண்டா.
0: ஏதாவது ரெண்டு சில்லு ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி செதறுமா?
1: இல்ல,
0: ஒன்னா இருந்த தேங்காய் சில்லு சில்லா துண்டு துண்டா
1: துண்டா.
0: அதனாலதான் அதுக்கு பேரு செதறு தேங்காய்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அப்ப உள்ள இருக்கிற அமைப்பு ஒருமனப்படுறப்ப டெவிலோட வியூகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி அந்த வியூகத்தை செதறடிச்சிடலாம்.
1: எஸ்,
0: உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போடப்பட்டிருக்கிற அந்த முற்றுகையை கண்டு பயப்படாதீங்க. முற்றுகை போட்டிருக்கிறான் என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு. என்ன போட்டிருக்கான்?
1: முற்றுகையை போட்டிருக்கான்.
0: பலமா சூழ்ந்து கொண்டு என்னை அச்சுறுத்துறான். பலமான வியூகம், வலுவான முற்றுகை, வருஷக்கணக்கா முற்றுகை. சரண்டராக சரண்டராக சரண்டராக இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் கொன்றுவேன்னு சொல்லி முற்றுகை போட்டு சத்துரு தேவன் உண்டாக்கின அமைப்ப வலுவிலக்க செய்யும்படி முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க ஒருமனை பட்டீங்க அப்படின்னா அஸ் எ சிஸ்டமா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா அந்த வலுவான முற்றுகையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு
1: இல்லை.
0: 330,000 பேர்
1: ஒரே
0: ஒரே ஆளானப்ப அம்மோ அந்த அந்த நாகாசோட படை சிதறிடுச்சு.
1: எஸ்,
0: எனக்கு இதில் என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, சபை அல்லது குடும்பம் அல்லது ஸ்தாபனம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும்னா துண்டு துண்டாக சிதறி கிடக்கும். அப்படின்னா நாகாஸ் மாதிரி எதிரி ஒன்று சேர்ந்து வந்து அந்த அமைப்புக்கு விரோதமாக முற்றுகை போடத்தான் செய்வான். என்ன செய்வான்? முற்றுகையை போடத்தான். ஏன் பலமான முற்றுகையை போட்டி அமைப்புக்குள்ள பல கூட்டணி எப்பவுமே அமைப்புக்குள்ள உண்டாகிற கூட்டணி கூட்டணிய அந்த அமைப்பு ரொம்ப என்ன செஞ்சிடும். ஏன் அணிக்குள்ள கூட்டணி வைக்காதீங்கப்பா, ஒரே அணியா இருங்க. நீங்க என்னடா அணிக்குள்ள என்ன செய்றீங்க?
1: கூட்டணி வைத்துக் கொள்கிறீர்களே.
0: இது உருப்பிடுமா? அணி என்ன செஞ்சிருச்சுப்போ
1: கூட்டணி.
0: ஏன்னா அவர் அந்த பக்கம் அவர் ஒரு 10 கோஷ்டிக்கு தலைவர், இவர் ஒரு 5 கோஷ்டிக்கு
1: தலைவர்.
0: தலைவர் இவர் என்ன சொல்றாரு? நான் வந்து ஒரு 2 பேர் கொண்ட ஒரு கோஷ்டிக்கு நானு
1: தலைவர்
0: அப்படின்னு உட்கட்சி பூசல் இதுதான் சொல்றாங்க. என்னது உட்கட்சி?
1: உட்கட்சி பூசல்.
0: பூசல் உட்கட்சி பூசல் அப்படின்னா என்னன்னா கோஷ்டி பூசல். சில கட்சிகளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால தான் அந்த கட்சியால தலை தூக்கவே முடியல.
1: எஸ்,
0: பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உட்கட்சி பூசல் இருக்கிற கட்சியால என்ன செய்ய முடியல?
1: தலை தூக்க முடியல.
0: தலை தூக்கவே முடியல. அப்ப இங்கே பல பூசல்கள். ஆனால் இதன் மத்தியில் தேவன் கிரியை செஞ்சு எல்லாரையும் ஒன்னாக்குறார். பாருங்க, அஞ்சு பேரை தனியாக நின்றவன், பத்து பேருக்கு குரூப்பை தலைவராக இருந்தவன், இருபது பேருக்கு தலைவராக இருந்தவன், எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா பூசலையும் மறந்துட்டு, எல்லாம் ஒன்றா என்ன செஞ்சிட்டான், சேர்ந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற அஞ்சு பேர் இங்கே வந்துட்டார், இந்த பக்கம் இருக்கிற பத்து பேர் வந்துட்டார். இப்போ எந்த விதமான உட்கட்சி குழப்பம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்றாயிட்டாங்க. ஹல்லேலூயா.
0: ஸோ இருபதை ஒரு நாளாக பிரிச்சிங்கன்னா எத்தனை பிரிக்கலாம்,
1: அஞ்சு குரூப்பா,
0: நாலு அஞ்சு குரூப் ஆயினாங்க,
1: இருபது
0: இருபது, முப்பதை மூணாக பிரிச்சா, மூணு பத்தா
1: முப்பது முப்பது,
0: இருபத்தஞ்சு அஞ்சா பிரிச்சா, ஐயஞ்சா
1: இருபத்தஞ்சு,
0: நாற்பதை பத்தா பிரிச்சா, பயத்துனாங்க
1: நாற்பது
0: நாற்பது. ஸோ இதான் பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து. ஆனால் ஒரு அஞ்சை சிதறடிச்சா,
1: தனித்தனியாக
0: அஞ்சு அஞ்சை பிரித்து எப்படி பிரிக்கலாம், ஒன்றுன்னா பிரிக்கிறது பேர் இல்லை, சிதறி ஓடும்.
1: எஸ்,
0: என்ன செய்யுது,
1: சிதறி ஓடுது.
0: இந்த இந்த இந்த பக்கம் பிரிஞ்சு நின்று பூரா ஒன்றாயிட்டான். அதாவது அஞ்சு பேர் ஒரு கோஷ்டி, பத்து பேர் ஒரு கோஷ்டி பூரா என்ன செஞ்சிருச்சு,
1: ஒன்றாயிருச்சு.
0: சவுலோட தலைமையில் ஒன்றாயிட்டாங்க. இப்போ எதிரியில் வலுவாக இருந்த விம்புறம் என்ன ஆகிட்டான், ரெண்டு பேர் கூட ஒன்றா சேர முடியாதபடி, எவனுமே தனக்குள்ள கூட்டணி அமைக்க முடியாத விதத்தில் எல்லாம் செதறிட்டான்.
1: எஸ்,
0: அப்போ ஆண்டவர் சொன்னார், சபையாகிய நீங்கள் ஒன்றுபட்டா சத்துருவை செதறடிக்கலாம். சபையாராகிய நீங்கள், ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற முற்றுகை பலமா இருக்கும்.
1: எஸ்,
0: அந்த சபைக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பலமா இருக்கும், அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகை
1: பலமா
0: இருக்கும். நமக்கு விரோதமா நாமளே பிரிஞ்சுக்கிட்டு நாம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கொண்டு எந்த எந்த பிசாசனுடைய முற்றுகையை முறியடிக்க நம்மளால
1: முடியாது,
0: முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. அப்ப முற்றுகையை முறியடிக்கணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரெண்டு பேரு கடையில் என்னமோ ஒன்று சிக்கி இருக்கு பாருங்க, அதை வெளியே எடுத்து போட்டுறணும். உள்ள சிக்கி இருக்கிறத
1: வெளியே எடுத்து போட்டுறணும்.
0: அருமையான ஒரு ஓமையை சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு மேரேஜ்ல, நான் ப்ரீச் பண்றப்ப, வாய் நிறைய சோறு, நல்ல ருசியான பதார்த்தம் எங்க இருக்கு,
1: வாய்க்குள்ள.
0: அப்ப ரெண்டு பல்லு, மேல் வரிசை பல்லு கணவன், கீழ் வரிசை பல்லு
1: மனைவி,
0: மனைவி. இந்த ரெண்டு பல்வரிசைக்கு நடுவில் தான் அந்த ருசியான பதார்த்தத்தை மென்று என்ன செய்யணும்,
1: தின்று சாப்பிட,
0: மென்று தின்று. அப்ப அந்த ருசியான பதார்த்தத்தை ரெண்டு பல்லும் மெல்லலான்னு பார்த்தா அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் ஒரு கல்லு சிக்கிருச்சு. அப்ப ரெண்டு பல்லுக்கு இடையில ஒரு கல்லு சிக்குனா எவ்வளவு ருசியான பதார்த்தத்தையும் நம்மளால மென்று தின்ன முடியுமா,
1: சாப்பிட முடியாது.
0: இப்போ வாயில் என்ன இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாயில் எப்படி ருசியான பதார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ரெண்டு பல்லுக்கு இடையில என்ன சிக்கி இருக்குன்றதான் முக்கியம். அதனாலதான் வீட்டில் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை வீட்டில், எல்லாம் எந்த பொருளுக்கும் பஞ்சமே இல்லை, வீடுக்கு குறையில,
1: வாசலுக்கு
0: குறையில, நகைக்கு குறையில, சொத்துக்கு குறையில, படிப்பு குறையில, பதவிக்கு குறையில, ஒரு குறையும் இல்லை வீட்டில், எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கு, ஆனால் உங்கள் ரெண்டு பேர் கடையில் என்னமோ ஒன்று இருக்கு, அதுதான் உங்கள் பல்லு கடையில் சிக்கின ஒத்த கல்.
1: எஸ்,
0: ஆண்டு சொல்றார், அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒருமனை வந்துடும்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த ஒற்ற கல்லு தான் பிரச்சனை.
1: ஆமென்.
0: இந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை முறியடிச்சிடலாம்.
1: ஆமென்.
0: அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ண முடியாதா?
1: ஹல்லேலூயா.
0: படாத பாடு படுத்ததே உங்க ரெண்டு பேரையும், மேல் வரிசையும் காலி பண்ணுது,
1: கீழ் வரிசையும் காலி பண்ணுது,
0: கீழ் வரிசையும் காலி பண்ணுது, ரெண்டையும் சின்னவனப்படுத்துது. எது? அந்த
1: ஒற்றை கல். ஹல்லேலூயா.
0: அந்த கல் என்னன்னு கண்டுபிடிங்க, அந்த கல்லை கவனமா எடுத்து வெளியில போட்டுருங்க. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாம் சரியாயிரும். அறவ சரியா இருக்கும். ரெண்டு பற்களுக்கு இடையில
1: அறவை
0: அறவ சரியா இருக்கும். ஆமென். நீங்க வாயில ஒற்ற கல்லு ரெண்டு பல்லு கடையில சிக்கி இருக்கிறப்ப என்னதான் ருசியான பதார்த்தம் வாயில இருந்தாலும் ருசிக்க முடியுமா?
1: முடியாது.
0: ருசி எப்ப வரும்?
1: அந்த கல்லை நீ
0: இங்க பாருங்க, கல்லு சிக்குன்னு அதான் நிலைமை. நல்லா காட்டுங்க என்ன இருக்கு. குடும்பங்கிற அமைப்பு, இந்த இந்த மனுஷன் குடும்பங்கிற
1: அமைப்பு,
0: குடும்பங்கிற அமைப்பு ஏன் இந்த பாடுபடுதுன்னா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பல்வரிசி கடையில நிக்கின ஒத்த
1: கல்லு
0: கல்லு அந்த அமைப்பு இப்படி ஆக்கிருச்சு. இப்ப வாயில கல்லை வச்சுக்கிட்டு நீங்க சவைக்க முடியாது. நீங்க சவைச்சாதான் சுவையே தெரியும்.
1: ஆமென்.
0: மேரேஜ் லைஃபோட மேரேஜ் லைஃப் எக்ஸலண்டான ஒரு ருசி உள்ளதா இருந்தோம், ஏன் அதை அதை அதை சுவைக்க முடியல அப்படின்னா, அந்த காரியத்தை சவைக்க முடியாதது போல. ஏன் சவைக்க முடியல அப்படின்னா, ஒத்த கல்லு, ஒத்த கல்லு. அதை எடுத்துட்டேன்னா அதை நீ நீ சவைச்சு சாப்பிட ஆரம்பிப்ப. நீ சவைச்சு சாப்பிட்றப்ப தான் அதில் இருக்கிற ஜூஸ், அதில் இருக்கிற டேஸ்டை ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்போ இந்த ரெண்டு பேரும் கடையில் கிடந்து அந்த ஒரு கல் படாப்படுத்துதே, அது தூக்கி போட்டுற முடியாதா? அது குடும்பத்தை தேவன் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் காரியங்களை, அந்த தெய்வீக அமைப்பில் இருக்கிற அந்த அற்புதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாத விதத்தில் நம்மளை தடை செய்கிறதே, அதை ரிமூவ் பண்ணக்கூடாதா? பல்லு கடையில் ஒரு கல் சிக்கினா மட்டும் உடனே அதை எடுத்து போகிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறியே, சாப்பாட்டை நிறுத்திடுற, சோறு தட்டில் அப்படி நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கிறப்ப பிளேட்டில் ஒரு கல் அருவிருச்சுன்னா முதல்ல நிறுத்திட்டு அப்படி குத்தி குத்தி பார்த்து தேய்ச்சி பார்த்து எங்கன ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்து அப்புறம் கையில் அப்படியே அமுக்கி அதை கொஞ்சம் நசுக்கி நசுக்கி பார்த்து ஆகா ஒத்த கல் எடுத்து போட்ட பின்னாடி தான் என்ன
1: செய்கிறோம்,
0: சாப்பிட்றோம். இப்போ லைஃப்லேயும் அப்பப்போ என்னமாவது ஒன்று நெருடுதுன்னா, ஏதாவது உரசுதுன்னா, நம்ம கொஞ்சம் என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சத்தம் என்ன செய்யுது உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே
1: கேட்குது
0: வருது, அதை கொஞ்சம் உரசி பார்த்து எங்கே வருது, இந்த இங்கே உரசிப்பார், என்னமோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு, இங்கே உரசிப்பார், இங்கே உரசிப்பார், இங்கே தான் என்ன செய்யுது சத்தம்
1: கேட்குது
0: வருதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லாக தட்ட அலசி ஆராய்ஞ்சு அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் கவனமாக மெதுவாக மென்று மென்று பார்த்து ஏதாவது. எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் சாப்பாட்டில், சாப்பாட்டில் இந்த கல் விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கிறோமே, கல்யாண விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் கல் விழுந்தா அதை கவனமாக எடுத்து போடுற, கல்யாணத்தில் கல் விழுந்துருக்குடா,
1: எஸ்
0: நீ பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற. ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குறாரு, அது சபையாக இருந்தாலும் சரி அந்த ஒற்றை கடலை எடுத்து போடாமல் சபையினுடைய ஒருமணம் ரெஸ்டோர் ஆகாது. அது ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அந்த நெருடலை உண்டு பண்ணுகிற உறவில் நெருடலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியே போடாமல் எதுவும் சரி பண்ண நம்மளால்
1: முடியாது.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதில் நாம் கவனமாக விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய மேரேஜ் லைஃபை நம்மளால் காத்து கொண்டு இந்த இந்த இந்த ஒருமணத்துக்குள்ளேருந்து நமக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை நம்மளால் முறியடிக்க முடியும். ஆமே.
1: ஆமே.
0: ஸோ இந்த இருவர் ஒருமித்து நடந்தால், ஒருமனப்பட்டு உங்களில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமே.
1: ஹல்லேலூயா.
0: ஆமோஸ் 3:3 நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே
1: கூடாது.
0: ஸோ கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டால் முற்றுகை என்ன செய்யலாம், முறியடிக்கலாம். எப்படி முறியடிக்கலாம், துண்டு துண்டா சிதறடிச்சு முறியடிக்கலாம். ஓகே. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா அங்கங்கே அங்கங்கே அங்கங்கே சிதறி கிடக்கிற சத்துருலாம் ஒன்றா என்ன செஞ்சிருவான்,
1: சேர்ந்துருவான்.
0: டேய், இவங்க ரெண்டு பேரும் கடையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா, ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு ரொம்ப நாளாக ஆச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு உரதமாக பிசாசு அப்படி அணிவகுத்துருவான். பல இடத்துல இருக்கிற படையெல்லாம் ஒன்னா திரட்டி சுத்தி என்ன செஞ்சிருவான்,
1: அணிவகுத்து
0: முற்றுகை போட்டுருவான். இந்த மிலிட்ரி அந்த சிஸ்டத்தை ஒட்டச்சு செதறடிச்சு அவனை துண்டு துண்டா செதறதை எங்க ஆக்கணும்னா, வெரி சிம்பிள், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில பெரிய உருத்தலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில போட்டுட்டு நீங்க மேரேஜ் லைஃப வாழ ஆரம்பிங்க, முற்றுகை முறியடிக்கப்படும். எப்படி? பெரிய அசிங்கமா, மிகப்பெரிய அவமானப்பட்டு ஓடுவான். எப்படின்னா தனித்தனியா ஓடுவான். எப்படி ஓடுவான்? தனித்தனியா ஓடுவான்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னும் உங்களோட பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ நான் தொடணும், அது தொட்டால் டைம் ஆயிடும். ஸோ நாளைக்கு இதை குறித்து உங்களோட நான் பேசுகிறேன். ஆமென்.
1: ஆமென்.
0: ரெண்டு பேர் ஒன்று அப்படி ஒரு அணி ஆகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு வேலையை லைஃப்பில் செய்யுது அப்படிங்கிற அந்த சுவை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அதை சுவை அந்த சவைச்சா தான்
1: அந்த சுவை
0: சுவை தெரியும். அது என்ன சுவை? அது எப்படி சவைக்கிறது? அதை குறித்து நாளைக்கு அந்த காரியத்தை நமக்கு அப்படி ருசி காட்ட போறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதனால நாளைக்கு எங்களோட நீங்க வழக்கம் போல இணைந்திருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ ஜீ.

0: ஆண்டவரோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன், நம்மளால் ஏன் ஒரு இன்டெப்த்தாக அவரோட ஒருமனப்பட முடியலன்னா, ஏதோ ஒரு ஒரு சின்ன காரியம் உள்ளே கிடந்துட்டு பல்லு கடையில் சிக்கின அந்த சின்ன கல் போல் அவருக்கு நமக்கும் இடையில ஏதோ ஒன்று அது ஒரு நெருடலை உண்டாக்குது, ஒரு உறுத்தலை உண்டாக்குது. அந்த ஒற்ற விஷயத்தோடு நான் போராடுறேன். அதனால தான் இந்த காட்லி லைஃப்பில் இருக்கிற அந்த மகத்துவங்களை அதை வந்து அது என்ன சொல்கிறது, கை கெட்டினது எது கெட்டலை,
1: வாய் கெட்டலை.
0: நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன், வாய் கெட்டினது வயிற்று கெட்டலை, தொண்டை குழிக்குள்ள போல. ஆக்சுவலாக அதை நான் வந்து நல்லா சுவைச்சிருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கிற வளங்களை நான் நல்லா அவரோட உறவாடி சுவைச்சு என்ன செஞ்சிருக்கணும்,
1: சுவைச்சிருக்கணும்.
0: ஆனால் அதை ஏன் செய்ய முடியலன்னா, எல்லாம் வாயில் இருக்கு, ஆனால் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கல் இருக்கு. அதை நான் சரி செய்யாத வரைக்கும் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற இந்த அருமையான காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. வருஷக்கணக்காக அந்த ஒத்த கல்லோட போராடுறீங்களே, அந்த கல் வேணாம், அந்த கல்
1: வேணாம்.
0: அவருக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல சந்தோஷங்களையும் அடியோட பறிக்கிற அந்த ஒற்ற கல்லோட பற்களுக்கு சகவாசம் வேண்டாம்.
1: ஹல்லேலூயா.
0: அவரோடு உள்ள உறவுக்கும் அப்படிதான். கணவன் மனைவியோடு உள்ள உறவுக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, அவருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையாருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையார் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுல இடையிலையும் ஒரு கல் என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது.
0: பிசாசு பார்த்தான், இப்படியே விட்டா இவங்க நல்ல சவைச்சு என்ன பண்ணிடுவானுங்க, சுவைச்சிருவானுங்க. சவைக்கிறதுக்கு பல்லு இருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பரிமாறுற பதார்த்தத்தில் சுவை இருக்கு, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கு, அதனால இவனுக்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாரு, அந்த ரெண்டு பல்வரிசை கடையில் ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டேன்னா அவ்வளோ அவுட்டு.
1: எஸ்,
0: தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்
1: நிலைத்து நிற்காது.
0: ரெண்டு பல் வரிசையும் ஒன்றும் அலைனாக முடியாததுக்கு காரணம் ஒற்ற கல். பெரிய கல் இல்லைங்க, சின்ன கல் உள்ள வந்தா கூட ரெண்டு பல்லும் சரியா ஒன்றும் அலைன என்ன செய்யாது, ஆகவும் முடியாது. தேவன் அப்படிதான் அந்த திருமண அமைப்பை, சபை என்கிற அமைப்பை, உறவுகள் என்கிற அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. So remove that little stone. உங்க திருமண பந்தத்தை அனுபவிக்க முடியாத விதத்துல, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல வளர முடியாத விதத்துல, அந்த அனுபவத்தை முழுசா உணர தடையா இருக்கிற அந்த ஒற்றை
1: கல்.
0: அருமையா காயின் எடுத்துட்டா பாருங்க, சாப்பாட்டை ஒன்றும் செய்யல, என் நாக்குல அந்த அதை ருசிக்கிற நாக்கையும் ஒன்றும் என்ன செய்யல, பற்களையும் ஒண்ணு என்ன செய்யல, எல்லாம் அதை அப்படியே இருக்கு. ஆனா அவன் ஜரக்க கொண்டு வந்து உள்ள வச்சான் பாருங்க, எதையுமே சுவைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல, வாயே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆண் மனிதன் இருக்கு, அதுக்கு பிறகு வாய் சவைக்கிறதுக்கு பதில் அப்படியே நாக்கு துளாவுது. என்னடா பண்ணுது, நாக்கு ஆராய்ச்சி பண்ணுது, ஏண்டா இவ்வளவு ஆராய்ச்சி வாயில முழுங்கும், இல்ல இல்ல இல்ல என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு உள்ள, என்ன செய்யுது, அது அப்படியே துளாவி. அப்புறம் மெல்ல கடிச்சு பார்த்து இங்கதான் என்ன செய்யுது இருக்குன்னு நாக்கு வாய் என்ன சர்ச் பண்ணுது. சம்பந்தம் இல்லாத ஒத்த கல் உள்ள வந்துருச்சுன்னா நாக்கும் வாயும் படாத பாடுபட்டு நாக்கு துளாவது, பல்லு இது பண்ணுது, அதை எடுத்து வெளியில போடுற வரைக்கும் எல்லாமே அப்படியே முடங்கி போதா. அந்த மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஷிப்லையும் நாம சர்ச் பண்ணி இருதயத்தை ஆராய்ந்து, எதிரா திகட்டலை உண்டாக்குது, எதிரா சஞ்சலத்தை உண்டாக்குது, எடுத்து போடுறாத அப்படின்னு சொல்லி நாம அதை கவனமாக அதை நம்ம ரிமூவ் பண்ணுக்கிற பொழுது மேரேஜ் லைஃபை காத்துக்கொள்ளலாம், ஆண்டவரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். சபையாரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்,
1: காத்துக்கொள்ளலாம்.
0: எது உறுத்துது, எது நெருடலா இருக்கு, எது வாழ்க்கையை ருசிக்க முடியாத விதத்துல தடையா இருக்கு, அந்த ஒற்றை கல்லை கண்டுபிடிங்க. And you will enjoy அந்த திருமண காரியத்தினுள்ளே அந்த சொல்லுது அந்த delights of marital life-ஐ என்ஜாய் பண்ண அங்கே தான் முடியும்.
1: ஆமென். ஆமென்.
0: தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்துலையும். அன்று நாங்கள் களைப்போட வந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்களோட பேசுறதுக்காக நன்றி. உங்களுடைய ஜனத்தோடு பேசும்படி, எங்களோட பேசும்படி நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து எழுச்சி எங்களுக்குள்ள கடந்து வருகிற இந்த உங்களுடைய ஃப்ளோவுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். அந்த ஒற்றை கல்லை குறித்து இன்றைக்கி எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. அந்த ஒற்றை கல் உங்கள் ரெண்டு பேர் கடையில் வந்ததுனால தான் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற அந்த முற்றுகை பலமாக இருக்குது. அந்த முற்றுகையை சிதறடித்து அந்த முற்றுகையை முறியடிக்கணும்னா பல்லு கடையில் சிக்கியிருக்கிற அந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுகை முறியடிக்கப்படும், தனித்தனியாக சிதறடிக்கப்படும்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி உங்களில் ரெண்டு பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய, ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்கக்கூடுமோ என்ற நாமோஸ் 3:3 வச்சு எங்களோட நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. இது கால் கட்டு இல்லைப்பா, இது அன்பின் கட்டு. கால் கட்டு தான் சுதந்திரத்தை பறிக்குது, ஆனால் அன்பின் கட்டில் ஒருவரால் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து தான் பரலோகத்தில் பல காரியம் உண்டாகுது. அதுக்காக எங்களுக்கு இடையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த அன்பின் கட்டுக்காக உமக்கு நன்றி. கணவன் மனைவி கடையில் அந்த ஒற்றை சிந்தை காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: மரித்த இயேசு மரித்தவராக இல்லை, மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்

再来一个。

0: Jesus for the last several weeks.
1: கடந்து பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதி முக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்தில் எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
0: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
0: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
0: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: verse 11
1: 11 வசனம்
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: This is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal ediraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avanai jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeithaargal endru adu solugirathu
0: they overcame him by the blood of the lamb
1: aattukuttin rathathinale jeithaargal
0: how by the blood of the lamb
1: aattukuttin rathathinale eppadi jeithaargal
0: says they overcame him by the blood of the lamb and the word of their testimony
1: vasanam solugirathu aattukuttin rathathinale thangal saatchin vasanathinalum jeithaargal endru
0: three elements I told you are there in that victory
1: inda vetriyile moonru kaaryangal adangi irukkirathu endru ungalku sonnen
0: one is the blood of jesus
1: ondru yesu christuvin ratham
0: second is the word
1: rendavathu vasanam
0: and thirdly the testimony that they gave about it
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி
0: this is how these three things work in combination with one another
1: இப்படிதான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது
0: they overcame him by the blood of the lamb and the word of the testimony means
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்
0: they overcame him by confessing what the bible says that the blood of jesus has done for them
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்
0: they overcame him by declaring what the word says that the blood of jesus has done
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக ஜெயித்தார்கள்
0: that is how the blood the word and the testimony works together
1: ரத்தம் வசனம் சாட்சி மூன்றும் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது
0: in these three there are two things that never change
1: இந்த மூன்றிலே ரெண்டு காரியங்கள் மாறுவதே கிடையாது
0: the blood never loses its power
1: ரத்தத்தினுடைய வல்லமை குறைந்து போவதே கிடையாது
0: it is still a cleansing blood
1: அது இன்னமும் சுத்தம் பண்ணுகிற ரத்தமாக
0: still a redeeming blood
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: has the power
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு
0: in another 2000 years it will not lose its power
1: இன்னும் 2000 வருஷம் போனாலும் அதுடைய வல்லமை இழக்காது
0: never lose its power
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது
0: all right the word never changes
1: வசனமும் மாறுவதே கிடையாது
0: so these two elements stay the same
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது
0: the blood and the word remain the same
1: இரத்தம் வசனம் இரண்டும் அப்படியே இருக்கிறது
0: the only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of jesus has done
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்கிறோம் என்ற அந்த சாட்சி
0: the testimony our testimony is the only thing that can change in these three
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது
0: that is the most difficult most important thing that we need to notice there
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்
0: so it is our responsibility to keep our testimony according to the word
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சி இடுவது நம்முடைய பொறுப்புதான்
0: faith works by this confession
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது
0: it works when we know what the blood of jesus has done and when we declare with our as our testimony what the blood has done
1: yesu christum ratham enna seidirukkiradhu endru nam arindhu adu enna seidirukkiradhu endrai nammude vaayinale nam arikkai seiyum bodhu viswasam create seigiradhu
0: that principle never changes
1: and the kodpaadu maaruvadhe kedaiya
0: even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony
1: indrikkum ediraaliyai aattukutti rathathinalum saatchin vasanathinalum dhaan nam merkolugirom
0: now let's go on
1: thodarndhu nam paarpom
0: I began to share with you about what the word says that the blood of jesus has done for us
1: yesu christuvin ratham namakkaga enna seidirukkirathu endru veda vaakyam solugirathu adai nam paarka aarambithu
0: I'm going to bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us
1: ratham namakkaga enna seidirukkirathu endru vasanam enna solugiratho yerukkuriya 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first three things.
1: முதல் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்லுகிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவர் அறிந்து கொள்வதில்லை.
0: மார்ட்டின் லூதர் said here I stand.
1: மார்ட்டின் லூதர் சொன்னா நான் இங்க தான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்ற தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பதுதான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும்.
0: You've got to declare at some point in your life this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்க தான் இருக்கிறேன், இதை தான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம்.
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று.
0: You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
0: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
0: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்ற உணர்வு உங்களுக்கு உண்டா இருக்கிறதா?
0: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழுகிறீர்களா?
0: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதனுக்குள்ளே இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதில் உறுதியா இருந்து அதை அறிக்கை இடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those three things.
1: ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் படித்தோம்.
0: Let's go to the fourth.
1: இப்போது நான்காவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
0: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
0: Turn with me to Romans chapter 5.
1: திருப்பும் ரோமர் 5 அதிகாரம்.
0: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
0: But God commendeth his love towards us in that while we were yet sinners Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: Much more than being now justified by his blood we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
0: Paul says that we have been justified by the blood, by his blood.
1: Paul சொல்கிறார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
0: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
0: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
0: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
0: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
0: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான குற்ற உணர்வோ, எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி.
0: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்த விதமான ஆக்கினை தீர்ப்போ, குற்ற உணர்வோ, அல்லது தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குது என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
0: If as a Christian you are a guilt-ridden person.
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்.
0: If you are a person with inferiority complex, speaking about spiritual things.
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்,
0: when I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து பேசுகிறது.
0: That is bad also.
1: அதுவும் மோசமானது.
0: But before God, do you have inferiority?
1: ஆனா தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
0: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
0: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
0: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள், இதை விட என்ன அதிகமாய் வலியுறுத்த முடியாது?
0: Condemnation is something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கின தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன். அதனால நிறைந்து இருக்கிறார்கள்.
0: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறாரே அவர்கள் கூட.
0: They feel condemned.
1: எப்போதும் அந்த ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
0: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
0: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: You might say that is too much, brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம், இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே, அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்துட்டு சொல்றீங்கன்னு
0: சொல்லலாம். Well, I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறாள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I have heard their prayers.
1: அவருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
0: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீங்க கேட்கலாம். அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா, ஒண்ணுதும் உதவாத ஜெபமா இருக்கு.
0: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்.
0: Born again people.
1: மறுபடியும் பிறந்தவர்கள்.
0: Spirit filled people.
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்.
0: When they come before God and pray.
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது
0: they reveal such guilt and such condemnation and such inferiority.
1: தாங்கள் மிகுந்த குற்ற உணர்வை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்.
0: You know when Jesus prayed to the Father.
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது
0: the disciples were so astonished at the way he prayed.
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்.
0: Now these fellows thought they knew how to pray. These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
0: But then when they saw Jesus.
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது
0: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: பாருங்க, தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார். அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
0: They said, "Teach us, Lord, how to pray."
1: ஆகவே கேட்டார்கள், ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத் தாருங்கள்.
0: And you know he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
0: But now then later on
1: பிற்பாடு
0: he said to them
1: அவர்களை பார்த்து
0: before his crucifixion
1: சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக
0: he said you pray to the heavenly father
1: சொன்னா நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் ஜெபியுங்க
0: your heavenly father he himself loves you he said
1: உங்கள் பரலோக பிதா அவரே உங்களில் அன்பு கூறுகிறார் என்றார்
0: why would anybody say that
1: ஏன் ஒருவர் இப்படி சொல்ல வேண்டும்
0: he says you pray to the father you go to the father straight he himself loves you
1: அவர் சொன்னார் நீங்களே பிதாவண்டை செல்லுங்கள் நேரடியாக கேளுங்கள் அவர் உங்களில் அன்பா இருக்கிறார்
0: you know why he said
1: ஏன் அவர் சொன்னார் தெரியுமா
0: they did not have that sense of intimacy with God
1: தேவனோடு கூட நாம் நெருக்கமாய் இருக்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு கிடையாது
0: they did not have that power with God
1: தேவனோடு கூட அந்த வல்லமை அவளுக்கு இல்லை
0: they could not approach God without inferiority condemnation and without guilt
1: தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனை அவளால் அணுக முடியவில்லை
0: they could not come to God like Jesus come
1: இயேசு தேவனை சென்றது போல இவர்களால் செல்ல முடியவில்லை
0: that is why he had to tell them your heavenly father loves you
1: ஆகவே தான் அவளை பார்த்து உங்கள் பரலோக தகப்பன் உங்களை அன்பு கூறுகிறார் என்று சொல்ல வேண்டும்
0: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேறு எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை, உங்களிலும் அன்பு கூறுகிறார்.
0: Now, how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்?
0: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரில் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், என்ன விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார், அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்.
0: That's why they line up at their door.
1: ஆகவே தான் அவங்க வீட்டு வாசப்படியில் வரிசையில் போய் நிற்கிறார்கள்.
0: That's why they go begging.
1: ஆகவே தான் போய் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள்.
0: It is as a result of their own inferiority before God.
1: தேவனுக்கு முன்பாக தாங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தினாலே அப்படி செய்கிறார்கள்.
0: These are people that have never known the power of the blood.
1: இந்த ஆட்கள் ரத்தத்தின் வல்லமை அறியாத மக்கள்.
0: They have never been taught that by the blood you come into the very throne room of grace.
1: இந்த ரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்தினை நாம் வர முடியும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: They have never been taught that this blood, the power of this blood cleanses you from all that guilt and inferiority.
1: இந்த ரத்தத்தின் வல்லமை எல்லாவிதமான ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வு இவையெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
0: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ. walk not after the flesh but after the spirit
1: கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை
0: they have never heard such preaching
1: அப்படிப்பட்ட போதையெல்லாம் அவர் கேட்டதே கிடையாது
0: they have only heard preaching that, oh god loves you, you know, it's all right you come to me and you write to me and you approach me I will set it right
1: ஆண்டவரே சீக்கிரம் பயப்படாதீங்க என்கிட்ட வாங்க எனக்கு எழுதுங்க நான் ஜெபம் பண்ணுவேன் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க
0: this is all they know
1: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்
0: they have never been told about the power of the blood how it brings them before god how they can stand before god without guilt condemnation or inferiority
1: ரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக அந்த குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவளுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை
0: if they knew that
1: அது மாத்திரம் அவளுக்கு தெரிந்திருந்தால்
0: they will go before god
1: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்
0: they will ask
1: அவர்கள் கேட்பார்கள்
0: they will receive
1: அவர்களே பெற்றுக்கொள்வார்கள்
0: their joy will be full
1: அவருடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்
0: and they will bear much fruit
1: பிறகு அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்
0: look at how jesus prayed and look at how people pray today
1: இயேசு எப்படி ஜெபித்தார்கள் இன்னைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க
0: you know how jesus prayed
1: இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா
0: in the grave of lazarus jesus stood there and prayed like this
1: லாசருவின் கல்லறை அண்டையிலே இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்
0: he said
1: அவர் சொன்னார்
0: father i know that you hear me always
1: பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்
0: but because of the people which are standing by i said it that they may believe that thou hast sent me
1: ஆனாலும் நீரனை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
0: சொன்னேன் என்றார்
1: ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்கும் போது நீர் ஜெபத்தை கேட்கிறவர் எனக்கு பதில் கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்
0: I tell you very few people I have seen like
1: that solatum vegusila atla dhaan apdi paathirukken
0: it's getting to be more now
1: ipo romba adhigamaayittu varudhu
0: because this is being taught now
1: enendral idhu ipo bodhikkapadugirathu
0: but normally this is not the way they approach
1: anal valakkamaga ipdi avargal anugavadhe kedaiyadhu
0: they approach in a different way
1: avargal vithyasamaaya anugugiraargal
0: they approach saying lord I'm unworthy I'm good for nothing I'm dust and a worm
1: enna solranga aandavare na nallamilla thagudhi illadhava na pulu poochi
0: how much I have prayed where is the answer
1: na evlo jaum panna badhil enga aandavare
0: are you there god where are you
1: aandavare irukkira எங்க இருக்கிறீர்
0: why have you not heard me and answered
1: என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கல
0: this is the normal prayer of the spiritual christians
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கல அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான்
0: they may pray for 2-3 hours but this is what they pray
1: 2-3 மணி நேரம் ஜெபிக்கலாம் ஆனா இதை தான் ஜெபிக்கிறார்கள்
0: the thing is that they have not been taught about the blood of jesus therefore they know nothing about justification being righteous before god having a standing before god
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படாதபடியால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனுக்கு முன்பதான் இருக்கக்கூடிய ஒரு தகுதி நீதி நமக்கு இருக்குது என்று அவளுக்கு தெரியவில்லை
0: they do not know that they have a standing
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது
0: if you have a standing then you must confess that standing
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்
0: you must confess what the blood has done
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்
0: that is why on the passover day the blood was shed and then the blood was applied on the doorpost a shed blood was not enough the blood needs to be applied in order to do what it should do
1: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு இரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல சிந்தின இரத்தத்தை எடுத்து வாசலே நிலைக்கான்களில் பூசினார்கள்
0: the blood of jesus has been shed
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது
0: that's not the problem today
1: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை
0: jesus is not going to come and shed his blood again
1: இயேசு திரும்பவும் வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்த போவதில்லை
0: he has shed it
1: அவர் சிந்தி விட்டார்
0: it is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith
1: பிரச்சனை இதுதான் மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களிலே வாசலில் அவர்கள் பூசாதிருக்கிறார்கள்
0: how do you apply it
1: எப்படி அதை பூசுவது
0: the psalmist said my tongue is the pen of a ready writer
1: சங்கீதகாரன் சொன்னான் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று
0: just like they used the hyssop and put it on the doorpost
1: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலிலே பூசினார்களோ
0: you today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth your tongue is your hyssop
1: இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள் அதை செய்வதற்கு நாவுதான் ஈசோப்பாக இருக்கிறது
0: you take that truth and declare it with your tongue
1: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்
0: and when you do that
1: நீங்கள் அப்படி செய்யும்போது
0: you declare that is when there is victory
1: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது தான் வெற்றி உண்டாகிறது
0: since it is through the blood we have justification
1: இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறபடியால்
0: justification or righteousness or a standing with god comes through the blood
1: நீதிமான் ஆக்கப்படுவது அல்லது நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த ரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
0: Then we must confess it.
1: அப்படியானால் நாம் அதை அறிக்கை
0: செய்ய வேண்டும். We must speak it.
1: நாம் அதை பேச வேண்டும்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: Now what is your confession?
1: நீங்கள் செய்கிற அறிக்கை தான் என்ன?
0: Are you confessing that?
1: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
0: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
1: மக்கள் தேவனுக்கு முன்னால வரும்போது என்ன சொல்ல? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க கூட நிற்க தகுதி கூட எனக்கு இல்லை ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
0: திராணி
1: பட்டு நான் சொல்லல.
0: எனக்கு திராணி இல்லைன்னு சொல்ற ஜபம் தான் நிறைய இருக்குது. Why?
1: Yeah,
0: see, there is the problem. They do not know that the blood brings them a standing.
1: பாருங்க, பிரச்சனை அதுதான். ரத்தம் தானா உள்ளங்க நீக்க வைக்கிறது, தானே கொடுக்கிறது என்று அறியாம இருக்காங்க.
0: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
1: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்.
0: Father, thank you for the standing.
1: சொல்வார்கள், பிதாவே, அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood.
1: ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that brings me into your presence.
1: உம்முடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me boldness in your presence.
1: உம்முடைய சமூகத்தில் தைரியத்தை கொடுக்கிற அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me power in your presence.
1: உம்முடைய சமூகத்தில் எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: I can stand as your son.
1: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடியும்.
0: I can ask.
1: நான் கேட்க முடியும்.
0: I can fellowship with you.
1: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
0: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
0: We have been made righteous.
1: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: 2 Corinthians 5:21 says.
1: 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது.
0: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
1: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
0: Why did God make Jesus to be sin?
1: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
0: He never sin.
1: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
0: Never once sin.
1: ஒரு விசை கூட பாவம் செய்யவில்லை.
0: On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
1: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: He didn't become sin by sinning.
1: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
0: He became sin because God made him to be sin.
1: தேவன் அவரை பாவமாக்கினார், ஆகவே தான் பாவமாக.
0: On the cross of Calvary, he was made to be sin.
1: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: Why?
1: Yeah,
0: this is a part that everybody accepts.
1: பாருங்கள், இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: Why was he made sin?
1: ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்?
0: So that we might be made the righteousness of God.
1: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
0: This is the second portion and this is where people have difficulty.
1: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: That he was made sin is accepted.
1: அவர் பாவமாக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்ள.
0: But that we have been made righteous is the difficult thing.
1: ஆனா நாம் நீதியாக்கப்பட்டோம் என்று சொல்கிறோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்.
0: People rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
1: இயேசு பாவமாக்கப்பட்டது நிமித்தமாக நான் நீதியாக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு, குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்துவிட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
0: I tell you my friends.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
0: Jesus became sin.
1: இயேசு பாவமானார்.
0: That is true.
1: அது
0: சத்தியம். That is true.
1: அது உண்மை என்றால்
0: then by the same token I was made righteous and that is also true.
1: அதே விதத்திலே நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
0: That is what gives me the right.
1: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
0: That is what gives me the privilege of standing before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what gives me the boldness before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what makes me pray like never before.
1: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணம் என்னை ஜெபிக்க செய்கிறது.
0: That is what gives me power with God, access with God.
1: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானே எனக்கு
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say with
1: கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க.
0: Through his blood.
1: அவருடைய ரத்தத்தின் மூலமாக.
0: I am made righteous.
1: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am given a standing.
1: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: My guilt is gone.
1: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
0: Inferiority is gone.
1: பாவம் மனப்பான்மை போய்விட்டது.
0: I have no condemnation.
1: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The blood.
1: ரத்தம்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Has made me righteous.
1: என்னை நீதியாக்கி இருக்கிறது.
0: I stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: You see, that is what it means, my friend.
1: பாருங்க.
0: Oh, these things must be in our consciousness.
1: பாருங்கள், இந்த காரியங்கள் எப்போதுமே உணர்வில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
0: Believers are filled with sin consciousness.
1: விசுவாசிகளுக்கு பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கு.
0: They are so filled with consciousness of sin.
1: அந்த அளவுக்கு பாவத்தை குறித்த உணர்வினாலே நிறைந்து இருக்கிறார்கள்.
0: A preacher friend of mine went with another preacher to a house.
1: என்னுடைய பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
0: This friend of mine is a good word based person. I mean, he's a really person into the word.
1: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
0: You know, he is really into all these truths.
1: பாருங்க, இந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
0: He went with another preacher into a house.
1: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
0: So this man, this other preacher said, Pastor, you pray.
1: அந்த பிரசங்கியார் சொன்னார், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க.
0: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said amen.
1: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
0: this man was, when he came out, this man was upset and surprised.
1: அவர் வெளியே வந்த போது கூட வந்த பிரசங்கியாருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
0: What pastor?
1: அவர் கேட்ட என்ன பாஸ்டர்?
0: Did you not see anything dark powers there?
1: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்தது அதெல்லாம்
0: பாத்தீங்களா? Did you not see any evil spirits there?
1: அசுத்தாவில எதையும் நீங்க பார்க்கலையா?
0: This preacher said, brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits.
1: இந்த பிரசங்கியா சொன்னார், brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள் பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
0: இருக்காங்க. Don't be a demon conscious person.
1: பிசாசின் உணர்வுனால நிறைந்து இருக்காதீங்க.
0: Don't be so devil filled with devil conscious.
1: எப்போ பார்த்தாலும் பிசாசு இருக்கறன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
0: Be filled with God consciousness. It is because they have never been told about the blood and what it has done.
1: காரணம் என்ன? இரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து அவங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: They sing here and there about the blood.
1: இரத்தத்தை குறித்து இங்க அங்க பார்க்கறாங்க.
0: And if they learn anything, it is only by mistake or by chance they learn it or by accident they learn something.
1: எதையாவது கற்றுக்கொண்டா தற்செயலா ஒரு விபத்து மாதிரி போய் அதை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான்.
0: It is not taught to them.
1: அவங்களுக்கு அது போதிக்கப்படுகிறது
0: கிடையாது. When it is taught to them,
1: அது போதிக்கப்படும்போது
0: there comes God consciousness.
1: அப்பொழுதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
0: Instead of sin consciousness comes righteousness consciousness.
1: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: I am righteous.
1: நான் நீதியா இருக்கேன்.
0: In the sight of God.
1: தேவனுடைய பார்வையில்.
0: Before God.
1: தேவனுக்கு முன்பதாக.
0: I am righteous.
1: நான் நீதியா
0: இருக்கேன். Because of the blood.
1: இரத்தத்தினாலே.
0: Be filled with that consciousness.
1: பாருங்கள், இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
1: எப்போ பார்த்தாலும் பாவ உணர்வினாலே நிறைந்து பாவங்களையே அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
0: Sin consciousness is the door through which the devil enters in.
1: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ள நுழைகிறான்.
0: God has put a fence around you.
1: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
0: And the devil is standing there and watching and he's envious of you.
1: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கா, உங்க மீது ஒரே பொறாம அவனுக்கு.
0: And he's there saying to God, say, look, you blessed him and you've given him everything.
1: என்ன சொல்ற ஆண்டவரே, அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன்.
0: He cannot come inside.
1: அவன் உள்ள வர முடியாது.
0: But when you fear,
1: ஆனா நீங்கள் பயப்படும் போது,
0: and when you begin to have sin consciousness,
1: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும் போது,
0: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come
1: in. பிசாசு உள்ளே நுழையும்படி அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
0: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
1: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியின் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Because of what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
0: Now let's go to the fifth item.
1: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Fifth thing.
1: ஐந்தாவது.
0: Turn with me to the book of Hebrews.
1: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
0: Chapter 13.
1: 13 அதிகாரம்.
0: And verse 12.
1: 12 வசனம்.
0: Chapter 13 and verse 12.
1: எபிரேயர் 13:12.
0: Now let me read to you from verse 11 onwards.
1: நான் 11 வசனத்துல இருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
1: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
0: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
1: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: This is talking about how with his own blood he sanctifies his people.
1: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்ற இந்த வசனம் சொல்கிறது.
0: Now we come to the thing about how the blood brings us sanctification.
1: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க
0: போறோம். Sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
1: பாருங்க, இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வட்டங்கள ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற
0: ஒரு காரியம். What is called South Indian sanctification. I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
1: South Indian, then India parisuttham adin onnu vechikiranga endha subhasesham apdi solludhu.
0: The South Indian trans sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
1: Indha then India parisuttham Kerala la aarambichi Sri Lanka poi Sri Lanka la irundhu Tamil Nadu vandhu ipo then India mulusa irukku.
0: A brand of teaching on sanctification.
1: Parisuttha pathiye idu oru vagaiyana bodhana paருங்க.
0: This has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
1: Eppadi nam parisuttham seiyapadugirom பரிசுத்தமா இருப்பதுனா என்ன? இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
0: Now it, you know, they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
1: பாருங்க, முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
0: Anything from the color of your clothes to the everything you know is sanctification.
1: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
0: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of thing.
1: இந்த மக்கள் இவ்விதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
0: கொண்டிருக்காங்க. Because that is so widespread, the Bible sanctification is not understood.
1: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடியால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க.
0: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
1: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென் இந்தியாவில எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
0: I remember I conducted a wedding.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கல்யாணத்தை நடத்தினேன் நான்.
0: And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
1: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினேன்.
0: Oh, one preacher was so mad at me.
1: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல ஏமேல பயங்கர கோபப்பட்டார்.
0: He was coming to fight with me.
1: அவர் எங்கட சண்டை போட வந்துட்டார்.
0: I say, he belongs to a big denomination.
1: அவர் ஒரு பெரிய சபை பெரிய சேர்ந்தவர்.
0: That is all over the world.
1: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
0: He said, oh, you should not do that.
1: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
0: That you have done this, Sam. That is very bad.
1: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அது ரொம்ப மோசமா.
0: You are setting a very bad precedent.
1: நீங்க மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க.
0: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
1: நான் சொன்னேன், brother, நான் உங்க சபை பிரிவில உலகம் முழுசும் பார்த்திருக்கேன், அங்கெல்லாம் அப்படி செய்றாங்களே.
0: You know what he told me?
1: அவர் என்ன சொன்னா தெரியுமா?
0: I am not exaggerating.
1: நான் மிகைப்படுத்தி சொல்றேன்.
0: I am quoting him exactly.
1: அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன்.
0: When I told him all over the world in your denomination they do that.
1: உங்க சபை பிரிவில உலகம் முழுதுல இருக்க எல்லா இடத்துலயும் இப்படி தான் செய்றாங்கன்னு சொன்னப்போ
0: you know what he said?
1: என்ன சொன்னது தெரியுமா?
0: But we don't do this in Kerala and Tamil Nadu.
1: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படி.
0: I said, oh well and good brother, I have only
1: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும் தான் மீறிட்டேன் அப்படின்னு.
0: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
1: பாருங்க, தமிழ்நாட்டை தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க இதெல்லாம் செல்லும்.
0: You know, these teachings are no good there.
1: இந்த போதையில அங்க ஒத்து வராது.
0: See, their brand of sanctification is wrong.
1: பாருங்க, அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறதெல்லாம் தவறு.
0: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: To sanctify means to make holy.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
0: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
1: இதுக்கு குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
0: To sanctify means to set apart.
1: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
0: It has nothing to do with what these people are saying about sanctification.
1: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Sanctification is being set apart.
1: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
0: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
1: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியே நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே, அதுதான் பரிசுத்தம்.
0: That chain that bound you with the world is cut off.
1: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: The dominion of sin and Satan is finished.
1: பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
0: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
1: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
0: There is now a difference.
1: இப்போது ஒரு வித்தியாசம்.
0: There is a difference between you and the people out there in the world.
1: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: What is the difference?
1: என்ன வித்தியாசம்?
0: It is not in the length of the hair.
1: அது முடியோட நீளமா இருக்கு அதுல
0: இல்ல. It is not in the color of your clothes.
1: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க அதுலயே இல்ல.
0: It is not what you wear or don't wear.
1: அது நீங்க என்ன உடுத்துறீங்க உடுத்துறது இல்ல அதுலயே கிடையாது.
0: It is none of these things that these people place emphasis upon.
1: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
0: What is the difference between you and the people outside?
1: உங்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
0: They are without promises.
1: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாம இருக்கறாங்க.
0: They are without a covenant.
1: அவர்கள் உடன்படிக்கை இல்லாம
0: இருக்கறாங்க. They are without a God.
1: அவர்கள் தேவன் இல்லாம
0: இருக்கறாங்க. They are in darkness.
1: அவர்கள் இருளிலே இருக்கறாங்க.
0: They are in their sin.
1: அவர்கள் தங்கள் பாவங்களில் இருக்கறாங்க.
0: They are slaves of Satan.
1: அவர்கள் பிசாசின் அடிமைகளா இருக்கறாங்க.
0: But you are a child of promise.
1: ஆனால் நீங்களோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள்.
0: You have hope.
1: உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
0: You have God.
1: உங்களுக்கு தேவன் இருக்கு.
0: You have come out of darkness into marvelous light.
1: இருளிலே இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள்.
0: You have been delivered.
1: நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: You have been set free.
1: நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: You belong to God.
1: நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள்.
0: You are God's own possession.
1: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
0: God looks upon you as his own.
1: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
0: He looks upon you as belonging to you.
1: அவர் உங்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Is that the difference?
1: வித்தியாசம் தானே?
0: Is that the difference, my friend?
1: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: If you're there, say amen.
1: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
0: That is the difference.
1: அதுதான் வித்தியாசம்.
0: Are you sanctified?
1: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா?
0: What do you mean by sanctification?
1: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
0: It is not, it doesn't mean whether your clothes have changed.
1: உங்க துணி எல்லாம் மாறிடுச்சு அது கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: We are not having a laundry here or a tailoring lessons.
1: நாம லாண்டரி அல்லது தையல் பள்ளியை வச்சிருக்கல.
0: No, we are teaching the Bible.
1: கிடையாது. வேதத்தை போதிக்கிறோம்.
0: Does it have anything to do with your hair?
1: முடிக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கா?
0: No, we are not barbers.
1: கிடையாது. நாம முடி வெட்டறவங்க கிடையாது.
0: I go to a nice barber.
1: நான் நல்ல முடி வெட்டற கடைக்கு
0: போறேன். You ask him what is right.
1: அவர் கேளுங்க அது.
0: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
1: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம் உலக பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
0: Amen.
1: Amen.
0: I now am a child of God.
1: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
0: I am called by his name.
1: நான் அவருடைய நாமத்தால் அழைக்கப்படுகிறேன்.
0: I am given the seal of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: In my heart.
1: என்னுடைய இருதயத்தில்.
0: The people out there don't have it.
1: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
0: But in my heart I have the seal of the Holy Spirit.
1: இதிலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
0: I have the earnest of my inheritance.
1: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
0: The Holy Spirit has been poured out into me.
1: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
0: My heart and my spirit is in such a condition that the spirit of God can come and dwell in me.
1: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலையிலே இந்த இருதயமனுடைய ஆவி இருக்கிறது.
0: Whereas the man outside is not in that condition.
1: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலையிலே இல்லை.
0: This is what me is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது.
0: Sanctification is a difference that God has made between you and others.
1: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம். அதுதான்.
0: That difference or separation has nothing to do with what these people talk about.
1: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குதே அதுக்கும் இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
0: Turn with me to Exodus chapter 11.
1: திருப்போம் யாத்திராகமம் 11 அதிகாரம்.
0: Now we see God sanctifying his people.
1: இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
0: Exodus chapter 11.
1: யாத்திராகமம் 11 அதிகாரம்.
0: Verse 4 to 7.
1: 4 முதல் 7 வசனங்கள்.
0: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
1: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
0: And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
1: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமைப்பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருகங்களின்

0: you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
1: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்
0: படிக்கப்படியாகும். ஏழாம்
1: முற்பகுதி, கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும் படிக்கு.
0: பிட்வீன் தி இஸ்ரலைட்ஸ் அண்ட் தி எகிப்தியன்ஸ்,
1: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே
0: God has put a deliberate difference.
1: தேவன் வேண்டும் என்ற ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி.
0: What is the difference?
1: அந்த வித்தியாசம் என்ன?
0: Every firstborn shall die in Egypt.
1: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
0: Firstborn of the land of Egypt.
1: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
0: அனைத்தும். All the way from the palace of Pharaoh.
1: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
0: There the firstborn will die.
1: அங்க இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
0: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
1: பிறகு இயந்திர வேலை செய்கிறாளே அந்த அடிமை பெண், அவளுடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
0: Firstborn of every beast will die.
1: பாருங்க, மிருகங்களுடைய தலையிட்ட அனைத்தும் சாகும்.
0: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
1: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
0: This is what is going to happen, he says.
1: இதுதான் நடக்க போகிறது
0: என்று சொல்கிறார். This is what is going to happen to Egyptians.
1: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்.
0: All their firstborn will die, therefore they'll cry out.
1: முதற் பிறந்த பிள்ளை அனைத்தும் சாகும், ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
0: But what about the children of Israel?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
0: Not a dog shall wag his tongue.
1: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
0: This is the way I put a difference between you and them, he says.
1: இப்படி தான் நான் உங்களுக்கு அவங்களுக்கு இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
0: God put a difference.
1: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
0: That is what sanctification is about.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
0: God put a difference between Egyptians and Israel.
1: எகிப்திற்கு இஸ்ரவேலுக்கு இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
0: Israelites are crying out. The Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் அவர்கள் கூக்குரல் எழுகிறார்கள்.
0: I'm sorry, Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் கூக்குரல் எழுகிறார்கள்.
0: They are dying.
1: அவர்கள் சாகிறார்கள்.
0: They have no help.
1: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
0: They have no salvation.
1: அவர்களுக்கு இரட்சிப்பே கிடையாது.
0: They have no savior.
1: அவர்களுக்கு இரட்சகர் கிடையாது.
0: They are in darkness.
1: அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்.
0: They are crying out.
1: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
0: What about the Israelites?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
0: Not even a dog shall wag his tongue.
1: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
0: I'll tell you my friend, there comes a day.
1: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது.
0: A day of judgment.
1: நியாய தீர்ப்பின் நாள்.
0: In which the people of this world that have never come to Christ will cry out.
1: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரலிடுவார்கள்.
0: They will cry out and lament.
1: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
0: Against the judgment and hell.
1: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு.
0: The pain and the terror of hell will grip their hearts.
1: நரகத்தின் வேதனையும் பயங்கரமாக உள்ளே சாகடிக்கும்.
0: Oh, but the people of God.
1: ஆனால் தேவ ஜனங்கள்
0: will be found rejoicing.
1: அவர்கள் களிகூருவார்கள்.
0: And entering into glory.
1: மகிமைக்குள்ளே
0: to live forever in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் வாழும்படியாகும்.
0: This is the difference.
1: இதுதான் வித்தியாசம்.
0: I tell you my friend, the difference is about these great things.
1: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
0: It is not about silly things.
1: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: Don't be a silly Christian.
1: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
0: Oh, some people are so serious about these silly things.
1: எல்லாம் இந்த பாட்டுல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
0: போங்க. Oh, brother, what do you believe on that?
1: Oh, brother, இத பத்தி நீங்க என்ன
0: நம்புங்க? One man started talking to me very seriously. What do you believe now, brother?
1: ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
0: I said that's silly stuff, is not worth talking about.
1: நான் சொன்னது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாத.
0: You want to talk about what God has done?
1: தேவன் என்ன செய்திருக்கார்னு பேச விரும்பறீங்களா?
0: You want to talk about what the blood of Jesus has done?
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது பேச விரும்பறீங்களா?
0: I am ready.
1: நான் ஆயத்தமா
0: இருக்கு. But not about the silly stuff that you consider to be the major thing issue.
1: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
0: It is nothing.
1: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
0: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
1: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறார் அந்த வித்தியாசம்.
0: There is a distinction.
1: நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
0: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
1: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறார், அது எப்படி உண்டா இருக்கிறது?
0: That they are crying and these people are at peace.
1: அதாவது அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
0: Now listen, this is where we come to the point.
1: பாருங்க, இங்க தான் விஷயத்துக்கே நாம வரோம்.
0: What made the difference?
1: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
0: So that they cry and these people are in peace.
1: அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
0: You know what made the difference?
1: எது வித்தியாசத்தை உண்டாக்கினது தெரியுமா?
0: The blood made the difference.
1: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
0: Why there was no crying in the people of Israel?
1: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
0: The blood was shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was smeared on their doorpost.
1: இரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
0: They stayed behind the blood.
1: அந்த இரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
0: They were protected by the blood.
1: இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
0: The blood has secured them.
1: இரத்தம்

0: இருந்தது.
1: Every man and beast was behind that door.
0: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால இருந்தார்கள்.
1: Nobody was to be harmed.
0: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
1: The angel of death passed over them.
0: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
1: So how did God separate and bring about a distinction between others and these people?
0: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
1: By the blood he made the difference.
0: இரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: That is what Hebrews is talking about in 13:12.
0: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
1: He has sanctified us by his own blood.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
1: When Hebrews says that by his own blood he sanctified his people.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது
1: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
0: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The blood has made the difference.
0: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Between his people and other people.
0: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
1: The blood of the Passover lamb.
0: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
1: The blood of Jesus makes the difference between you and others.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
1: The blood makes you his children.
0: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
1: Blood makes you righteous.
0: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
1: Blood makes you come before God.
0: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாக வர வைக்கிறது.
1: Blood gives you a standing before God.
0: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
1: What is wrong with those people?
0: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
1: They don't have the blood.
0: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
1: They don't have the salvation.
0: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
1: They are without God.
0: அவர்கள் தேவன் இல்லாமல்
1: without hope.
0: நம்பிக்கை இல்லாமல்
1: in darkness.
0: இருளில் இருக்கிறார்கள்.
1: They are unable to come and stand before God.
0: தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
1: They cannot come and stand before God.
0: அவர்களால் நிற்க முடியாது.
1: The wicked shall be like the shaft that the wind driveth away, the Bible says.
0: துன்மார்க்கரோ காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
1: That means they'll be just blown away by the wind of God's judgment.
0: அப்படி என்றால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
1: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
0: தேவனுக்கு முன்பாக நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
1: You'll be blown away.
0: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
1: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
0: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
1: I am not blown away in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
1: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
0: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: He shall be like a tree planted by the rivers of water.
0: அவன் நீர்க்கரை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
1: He gives fruit in season.
0: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
1: He shall not wither away.
0: இலை
1: shall not wither away.
0: அவன் இலை உதிராது.
1: And whatever he doth shall prosper.
0: அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
1: But the wicked are not so.
0: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
1: They will not be able to stand in the judgment of God.
0: தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
1: They'll be like the shaft that the wind driveth away.
0: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்கள்.
1: That is the difference my friend.
0: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
1: I can stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
1: I can talk to God.
0: நான் தேவனோடு பேச முடியும்.
1: I can pray to God.
0: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
1: I can know God.
0: நான் தேவனை அறிய முடியும்.
1: God embraces me. தேவனை
0: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
1: He gives me his strength.
0: எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறார்.
1: He meets my needs.
0: என்னை தேவைகளை சந்திக்கிறார்.
1: He protects me.
0: என்னை பாதுகாக்கிறார்.
1: But the people out there.
0: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்
1: they can't claim that.
0: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட
1: முடியாது. They cannot even stand before God.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
1: That is what is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
1: Sanctification means now I belong to him.
0: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
1: The blood has made the difference.
0: ரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கு.
1: Sanctification means that I am different from the world.
0: பரிசுத்தம் என்றால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
1: In what way am I different?
0: எந்த விதத்தில் நான் வித்தியாசமானவன்?
1: They are not blood washed, I am blood washed.
0: அவர்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல.
1: அதிகாரத்துக்கு And next week we will continue.
0: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Hebrews 12 verse 22 to 24.
0: எபிரேயர் 12 22 முதல் 24 வரை.
1: You are come unto Mount Zion unto the city of the living God the heavenly Jerusalem and to an innumerable company of angels.
0: நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும்
1: to the general assembly and church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect.
2: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்
1: And to Jesus, the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
2: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
1: The description is most wonderful.
2: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை.
1: Talking about the dwelling place of God.
2: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது.
1: Calls it Mount Zion.
2: அதை சியோன் மலை என்று அழைக்கிறது.
1: City of the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறது.
1: Heavenly Jerusalem.
2: பரம எருசலேம்.
1: And then it talks about who is there.
2: பிறகு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது.
1: Says innumerable company of angels.
2: 10,000 தேவ தூதர்கள்.
1: General assembly and the church of the firstborn
2: which are in heaven sarvasangamagiya sabai
1: and the spirits of just men made perfect
2: பிறகு பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்
1: the place where god dwells is described in a threefold manner
2: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது
1: and the people that are there are also described in a threefold manner
2: அங்க இருக்கும் மக்களும் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
1: and now look at what is there
2: இப்போதே அங்க என்ன இருக்குது என்று பாருங்கள்
1: in the dwelling place of god
2: தேவன் வாசம் பண்ணுற அந்த
1: இடம் before the throne of god
2: தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக
1: Where God is.
2: தேவன் இருக்கிற இடத்துல
1: Jesus the mediator of the new covenant is there.
2: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
1: Now first of all God is there.
2: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
1: Then Jesus is there.
2: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
1: The third thing is the thing that most interests me.
2: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா
1: இருக்கு. You know what the third thing is?
2: மூன்றாவது தெரியுமா?
1: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
2: ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம் அங்க இருக்கிறது.
1: Is that wonderful?
2: இது அற்புதமான காரியம்.
1: God is there.
2: தேவன் இருக்கிறார்.
1: Jesus is there.
2: இயேசுவும் இருக்கிறார்.
1: And the blood is there.
2: பிறகு ரத்தமும் அங்க இருக்கிறது.
1: Oh why the blood is there?
2: ஓ ஏன் அந்த ரத்தம் அங்க?
1: It says that it's speaking there.
2: பார் அது அங்க பேசுகிறது என்ன
1: வசனம். It also tells us what it is speaking.
2: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது.
1: It is saying that it is speaking better things than that of Abel.
2: ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிறது.
1: What was the blood of Abel speaking?
2: ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது?
1: God said the blood of Abel has cried out to him calling for vengeance.
2: தேவன் சொன்னார் ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
1: But the blood of Jesus.
2: ஆனால் இயேசுவின் ரத்தம்
1: not just shed on the earth like Abel's blood.
2: ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை.
1: Even though it was shed on the cross of Calvary.
2: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
1: கூட that blood as our atonement was taken into the very presence of God.
2: பாவ நிவாரணமாகி அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது.
1: Our high priest Jesus took his own blood and entered into the throne room.
2: நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசு
1: கிருபாசனத்தினாலே
2: ஒரு இடம் இருக்கான் பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றார்
1: See there that's where the blood went
2: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு
1: போச்சு Everybody just kissing that place
2: ஆக எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே முத்தம்
1: Everybody standing there and worshiping that place
2: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதி
1: So they say oh let us say a prayer this is where the blood went
2: என்ன சொல்றாங்க ரத்தம் இங்க தான போச்சு அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்
1: Are you there
2: இருக்கீங்களா
1: Some people say well I'm going to go take baptism in Jordan
2: சிலர் சொல்றாங்க நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்
1: What is so special about Jordan that you won't take it here that you're going all the way to Jordan
2: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு இங்க எடுக்க மாட்டேன் அங்க அவ்வளவு தூரம் போறீங்க
1: People are into all kinds of things you know
2: இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க
1: And that is why these fellows are making money showing this is where the blood went
2: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுதுன்னு நல்லா காசு
1: பண்றாங்க If you came to church I will show you where the blood
2: went சபைக்கு வந்தீனா நான் காமிக்கிறேன் அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு
1: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God in the presence of Jesus in the throne room of God where the judge of all is seated speaking better things than that of
2: இயேசுவின் ரத்தமானது தேவன் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையான விளையாது பேசுகிறது
1: Abel's blood was crying out for vengeance
2: ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி கதறியது
1: The blood of Jesus is crying out for mercy
2: இயேசுவின் ரத்தமோ இரக்கத்திற்காக கதறுகிறது
1: mercy mercy mercy
2: இரக்கம் இரக்கம் இரக்கம்
1: speaking for you and me
2: உங்களுக்காக எனக்காக அது பேசுகிறது
1: constantly my friend
2: தொடர்ந்து பேசுகிறது
1: 24 hours of the day
2: ஒரு நாளைக்கு 24 மணி
1: நேரம் throne room of God.
2: தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே.
1: Crying out so that mercy shall be shown to us.
2: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது.
1: Why should the believer be guilty?
2: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க
1: வேண்டும்? Why should the believer be filled with condemnation?
2: ஏன் விசுவாசி ஆக்கினை தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
1: வேண்டும்? Why should the believer come to the throne of grace with inferiority?
2: பிறகு ஏன் கிருபாசனத்தின் தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்?
1: Why should the believer pray those useless prayers?
2: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கும் உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்?
1: Why should the believer say I am unworthy?
2: ஏன் விசுவாசி நான் தகுதியற்றவன் என்று சொல்ல வேண்டும்?
1: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
2: நான் தகுதியில்லாத பாவி புழு பூச்சி மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
1: Why should the believer be afraid?
2: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
1: Why should the believer doubt?
2: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
1: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
2: ஆவியானவர் சொல்லட்டும் இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் இரத்தம் இருக்கிறது.
1: 24 hours of the day.
2: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
1: There is only one thing that it speaks.
2: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
1: Speaking and claiming mercy for you and I.
2: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
1: You must come boldly.
2: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
1: You must pray boldly.
2: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
1: You must walk courageously.
2: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு நடக்க
1: வேண்டும். You have favor with God.
2: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
1: You have power with God.
2: தேவனுடைய வல்லமை உண்டு.
1: Because the blood is there speaking for you.
2: ஏனென்றால் இரத்தம் உங்களுக்காக அங்கே பேசிக்கொண்டிருக்கிறது.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: The blood is there.
2: இரத்தம் அங்கே இருக்கிறது.
1: Lift up your hands and say.
2: கரங்களை வைத்து சொல்லுங்கள்.
1: The blood of Jesus.
2: இயேசுவின் இரத்தம்
1: is there.
2: இருக்கிறது அங்கே.
1: In the presence of God.
2: தேவனுடைய சமூகத்திலே.
1: Speaking on behalf of
2: me. என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
1: Interceding for me.
2: எனக்காக பரிந்து பேசுகிறது.
1: And speaking mercy to be shown to me.
2: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: That is why I come boldly.
2: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்.
1: I will talk next week about how to come boldly.
2: அடுத்த வாரம் எப்படி தைரியமா வருது அத பத்தியெல்லாம் நாம் பேசுவோம்.
1: How the blood gives us the boldness.
2: எப்படி இரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: Talk about how the blood reconciles.
2: எப்படி இரத்தம் உப்புரவாக்குகிறது.
1: So many other things.
2: இன்னும் பல காரியங்கள்.
1: But time is up.
2: ஆனால் நேரம் முடிந்தது.
1: Shall we all stand together?
2: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Everybody.
2: எல்லாரும்.
1: Praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Well, are you happy?
2: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்?
1: You don't have to go to Jerusalem to find out anything.
2: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை.
1: Go there, see if you want. That's not, I'm not against all this.
2: ஏன்னா நான் போய் பார்த்துட்டோம். அதெல்லாம் நான் எதிர்க்கல.
1: I'm saying it's not that in that, my friend. It's not in going to Jerusalem and putting your feet in Jordan and you know getting a bottle of this holy water and all that.
2: ஏதோ எருசலேம் போய் யோர்தான் நதியில காலை வச்சி ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
1: No.
2: கிடையாது.
1: It is in knowing the truth.
2: சத்தியத்தை அறிவதில் இருக்கிறது.
1: Where did the blood go?
2: இரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
1: It is there in the presence of God.
2: தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது.
1: Kept there.
2: அங்கே செல்லுங்கள்.
1: Speaking there.
2: அங்கே போய் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
1: That is what the Bible declares.
2: வேதம் அப்படிதான் சொல்கிறது.
1: If you know it,
2: அது உங்களுக்கு தெரியும்
1: என்றால் you will declare it.
2: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்.
1: And the devil starts running away from you.
2: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
1: As he says, my goodness, he is always claiming the blood.
2: அவனா சொல்லுமே எப்போ பார்த்தாலும் இரத்தத்தை சொன்ன போராட்டுகிறார்.
1: He believes what the blood has done.
2: இரத்தம் என்ன செய்திருக்கு
1: என்று இவன் விசுவாசிக்கிறார். He knows what the blood has done.
2: இரத்தம் என்ன செய்தது என்று இவன் அறிந்திருக்கிறான்.
1: The devil has no power over you.
2: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமையே கிடையாது.
1: There is only victory for you.
2: உங்களுக்கு வெற்றி மட்டும்
1: தான். Lift up your hands, praise God.
2: உங்களை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.
1: Oh, thank God for the blood.
2: ஓ இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Oh, the blood.
2: இரத்தம்.
1: The blood that never loses its power.
2: தன்னுடைய வல்லமையை இழக்காத இரத்தம்.
1: The blood that was shed for us.
2: நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
1: Oh, the blood that cleanses us.
2: நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம்.
1: Washes us.
2: நம்மை கழுவுகிற இரத்தம்.
1: Sanctifies us.
2: நம்மை பரிசுத்தமாக்குகிற
1: இரத்தம். Redeems us.
2: நம்மை மீட்கிற இரத்தம்.
1: Gives forgiveness of sins.
2: பாவ மன்னிப்பை கொடுக்கிற இரத்தம்.
1: Sanctifies us.
2: நம்மை பரிசுத்தமாக்குகிற இரத்தம்.
1: Justifies us.
2: நம்மை நீதிமான்களாக்குகிற
1: இரத்தம். The blood that speaks for us.
2: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற இரத்தம்.
1: The blood that speaks in our favor.
2: நம்முடைய சார்பிலே பேசுகிற இரத்தம்.
1: The blood that's not against us, it's for us.
2: நமக்கு விரோதமாக இல்லை, நம்முடைய பட்சத்தில்.
1: Oh, hallelujah.
2: Hallelujah.
1: Praise you, Jesus.
2: ஸ்தோத்திரம் இயேசுவே.
1: Praise you, Father.
2: ஸ்தோத்திரம் பிதாவே.
1: Thank you, Lord.
2: நன்றி கர்த்தாவே.
1: Thank you, Jesus.
2: நன்றி இயேசுவே.
1: Thank you, Father.
2: நன்றி தாபனே.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Lift up your hands and say.
2: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: Everybody say.
2: எல்லாரும் சொல்லுங்க.
1: The blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: Never loses its power.
2: தன்னுடைய வல்லமையை இழந்து போகவே இல்லை.
1: I am redeemed by the blood.
2: நான் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: My sins are forgiven by the blood.
2: இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது.
1: I am justified.
2: Naan neethimaanaakkappattirukkiren.
1: I am cleansed.
2: Naan suthigarikkappattirukkiren.
1: I am sanctified.
2: Naan parisuthamaakkappattirukkiren.
1: I have access into the very presence of God.
2: Devan samugathile naan sella mudiyum.
1: There the blood is speaking for me.
2: Ange rattham enakkai pesugirathu.
1: Oh, the word says.
2: Oh, vasanam solugirathu.
1: The blood of Jesus is speaking for me.
2: Yesuvin rattham enakkaga pesugirathu.
1: Therefore I will speak about the blood.
2: Agave naan rattathai kurithu pesuven.
1: The devil has no power over me.
2: Pisasukku en meedhu vallamai illai.
1: Witchcraft has no power over me.
2: Billisunithukku en meedhu vallamai illai.
1: The works of the devil has no power over me.
2: Pisasan kriyalukku en meedhu vallamai illai.
1: I have power over every power of the devil.
2: Pisasude ella vallamaiyin meedhu enakku vallamai undu.
1: By the blood.
2: Rathathinaale.
1: I have power.
2: Naan vallamai udayavanaga irukkiren.
1: To trample upon serpents and scorpions.
2: Sarpangalin thelgalai midikkathakkadhaaga.
1: Through the blood of Jesus.
2: Yesuvin rathathin moolamaaga.
1: Oh, hallelujah.
2: Hallelujah.
1: Praise you Jesus.
2: Nandri Yesuve.
1: Thank you Father.
2: நன்றி பிதாவே.
1: Loving heavenly father.
2: அன்புள்ள பரலோக பிதாவே.
1: In the name of Jesus we come.
2: இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம்.
1: Thank you Lord for speaking these words to us.
2: கர்த்தாவே இந்த வார்த்தையை எங்களுடையதுல பேசினபடியால் ஸ்தோத்திரம்.
1: Thank you for the precious blood.
2: விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for what it means to us.
2: அந்த இரத்தம் எங்களுக்கு என்னவா இருக்குதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for all that the word teaches that it has done for us.
2: இரத்தம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் போதிக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
1: We stand on that.
2: அதன் மீது நாங்கள் இருக்கிறோம்.
1: May the truth set us free.
2: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
1: May every believer have victory.
2: ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெற
1: May they have victory over the evil one.
2: பொல்லாதவன் மீது வெற்றி பெறட்டும் ஆண்டவரே.
1: Over the devil the accuser.
2: குற்றம் சாட்டுகிற பிசாசை.
1: May they have victory over every guilt and condemnation and inferiority.
2: எல்லா குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்.
1: In Jesus name.
2: இயேசுவின் நாமத்திலே.
1: May they walk victoriously and triumphantly.
2: அவர்கள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்.
1: Oh thank you father.
2: நன்றி பிதாவே.
1: Oh continue to speak to us.
2: Oh தொடர்ந்து எங்களோடு பேசு.
1: Continue to open our eyes.
2: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து.
1: May our eyes see the wonderful things that you have done.
2: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்.
1: And let the truth set us free.
2: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
1: We give you all the glory.
2: மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துவோம்.
1: In Jesus name we pray.
2: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
1: Amen.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சிணமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோஃபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிந்திடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

கஷ்டப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.

இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் சாட்சி பகர்ந்த வசனத்தாலும் எதிரியை ஜெயித்தார்கள் என்று திருவழிப்பாடும் 12:11 எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தம் ஜெயம் அறிக்கை செய்வோம். அவருடைய திரு ரத்தம் நமக்கு கொண்டு வரும் நன்மைகளை எல்லாம் பாடலாய் பாடி ஜெயம் எடுப்போம்.

நோக்கிப்பார். பண்டிகை கொண்டாடும் எருசலேம் நகரை என்று சொல்லி அதன் ஆசீர்வாதங்களை எல்லாம் விவரிக்கிறார் இறைவாக்கினர் ஏசாயா அதிகாரம் 33:20.

நம்ம இந்த சபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சபை எதற்காக, சபையை எதற்காக ஆண்டவர் நிறுவினார், அந்த சபையினுடைய தலைவர் யார், அது எப்படி வந்து அந்த சபைக்கு வந்து ஒரு தலை இருக்கிறது, அந்த தலை யார், அந்த கிறிஸ்து தலையாக இருந்து அவரே அஸ்திவார கல்லாக இருந்து அந்த மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிற அந்த சபைக்கு நம்மளை ஒரு சிலரை தெரிந்து கொண்டு தலைவர்களாக வைத்திருக்கிறார். அப்படி வைத்த போதகர் இல்லை ஊழியக்காரருடைய அழைப்பு என்னவாக இருக்கணும், அவருடைய ஒரே அடையாளம் என்னவாக இருக்கணும், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். அவருடைய பிரதான அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதான அழைப்பு என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது அப்படி அழைக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும், தன்னுடைய சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய போகிறாரு, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தெசலோனிக்கே பட்டணம் வந்து அத்தேனே பட்டணம், ஏத்தேன்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 500 மைல், இன்றைக்கும் அந்த பட்டணம் பேர் இருக்குது, தெசலோனிக்கேனே இருக்குது, சரியா. கொரிந்துக்கு வந்து நீங்கள் ஏத்தேன்ஸ்லேருந்து ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 1 ஹவரில் போயிடலாம் கொரிந்துக்கு. கொரிந்துலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் போனீங்கன்னா நீங்கள் தெசலோனிக்கே போயிடலாம். இதுவும் வந்து ஒரு கடற்கரை இல்லை ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தது 3 வாரம்தான் இருந்தார். 3 வாரம் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையில் நல்ல தகுதிப்படுத்தினவங்களை படுத்திட்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய வருகையை முதற்கொண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அந்த சபை வந்து தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துலேயும் நற்கிரியிலையும் அன்புலையும் எப்படி அவர்கள் வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சபை. ஏன்னா நீங்கள் இது புரிஞ்சுக்கணும், எந்த சபைக்கு எழுதுறாருன்னு, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான சபை நம்ம சபையை போல. அல்லேலூயா, கொஞ்சம் பேருக்கு இப்போ தான் சந்தோஷம் வருது. ஏன்னா விசுவாசத்தில் தேர்னவங்க, அன்பில் தேர்னவங்க, அவங்களுடைய நற்கிரியில் தெரியக்கூடியதா, அப்படி உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, தான் யார் என்பதை அவங்களுக்கு எழுதுகிறார். நான் எப்படி உங்களுக்கு ஒரு மூப்பனாக, ஒரு தலைவனாக, ஒரு போதகராக, ஒரு வழிநடத்துபவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது 2 படங்கள் போல, பிக்சர் இமேஜ், 2 படங்களாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதிலிருந்து இன்றைக்கு 1 பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் இன்னொன்று பார்ப்போம், சரியா. இது 1 தெசலோனிக்கே 2:7-12 உள்ள வசனங்கள். தெசலோனிக்கியர்கள் எழுதின கடிதம், முதலாவது கடிதம், முதலாவது நிருபத்தில் 2:7 7-12 உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து பேதுரு தன்னுடைய நிருபம் எழுதும்போது பேதுரு 1 பேதுரு 5:4 முதல் 4 வசனங்களில் என்ன எழுதுறாருனா, எப்படி ஒரு மேய்ப்பனை போல இருக்க வேண்டும், தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருக்கிறாரு. அதனால் ஒரு
தலைவன் என்பவன் மேய்ப்பனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4 முதல் 3 வசனங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் என்பவன் நல்ல உக்கிரானக்காரன், நல்ல ஒரு ஸ்டூவர்டா, என தனக்கு சொந்தம் இல்லை ஆனால் அவர்களை ஒரு பொறுப்போடு வழிநடத்தக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. திமோத்தேய்க்கு எழுதும்போது போன முறை பார்த்தது போல 1 தீமோத்தேயு 2:7 சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஆசிரியனாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2 சொல்லும்போது எப்படி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவனாம். போன முறை பார்க்கும்போது பார்த்தோம் எப்படி வந்து ஒரு மல்யுத்த வீரன், ஒரு போர் சேவகன், அப்புறம் ஒரு ஆசிரியர், அப்புறம் ஒரு விவசாயி, ஒரு 4 விதமான படங்களை சொல்லி எப்படி தேவனுடைய வசனத்தை நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கிற 4 படம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஒரு போர் சேவகனை போல தேவனுடைய வார்த்தையில நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும், தேறினவங்களாக இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போர் சேவகனை போல இருக்க முடியும். ஒரு மல்யுத்த வீரன் வந்து எப்படி தினசரி வந்து தன் பயிற்சி பண்ணி கொண்டிருப்பானோ அது போல் பண்ணணும். அடுத்து ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுப்பாரோ அது போல். கடைசியாக ஒரு விவசாயி எப்படி வந்து விவசாயத்தில் விதையை விதைச்சிட்டு உட்காந்துருப்பானோ அது போல் இருக்கணும். இப்படி அநேக படங்கள் இருந்தாலும் இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது மட்டும் என்ன சொல்கிறாரு, ஒரு பால் கொடுக்கும் தாயை போல, எ நர்சிங் மதர். ஆங்கில வேதாகமத்தில் நர்சிங் மதர், தமிழில் வந்து அழகாக பால் கொடுக்கும் தாயை போல. இந்த 1 தெசலோனிக்கே 2:7 சொல்லும்போது, நான் வந்து உங்களுக்கு தலைவன், நான் உங்களை வழி நடத்துகிறேன், ஆனால் நான் எப்படி உங்களை இருந்து நடத்துகிறேன்னா ஒரு தாயை போல. அதில் இந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய பிள்ளை பால் குடி மறவாத பிள்ளைகளுக்கு வழி நடத்துகிற தாயை போல.

ஒரு தாய் கற்ப வேதனை படுவது போல நான் கற்ப வேதனை படுகிறேன். நான் ஒரு தாயா இருந்து வழி நடத்துகிறேன். கலாத்திய பகுதியில் உள்ள எல்லா சபைகளுக்கு எழுதும் போது அதைத்தான் சொல்றார். இங்கேயும் அதே தான் சொல்றாரு. இன்னொரு உபமானம் சொல்றார். நம்ம இதிலே பார்க்கிறோம். நீங்க ஆங்கில வேதாகம்னா 11வது வசனம், வேர்ஸ் 11 இன் இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள்ல 12வது வசனத்தில் நம்ம சொல்லும்போது என்ன பார்க்கிறாரு, ஒரு தகப்பனை போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவனா. ஒன்று வந்து பால் கொடுக்கிற தாய், இன்னொன்று வந்து என்ன, தகப்பன். தாய் என்று சொல்லும்போது அன்பு காட்டக்கூடியதா, அரவணைக்கக்கூடியதா, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா, ஒரு போஷிக்கக்கூடியதா, தன்னுடைய அன்பு முழுவதையும் காட்டக்கூடியதா, தன்னுடைய பிள்ளையை குறித்த ஒரு கரிசனையோடு காட்டக்கூடியதா. தகப்பன் சொல்லும்போது ஒரு கண்டிச்சு, ஒரு அதிகாரத்தோடு, ஒரு அத்தாரிட்டி, அவனை திருத்துவதற்கு புத்தி சொல்லி பையனை வந்து திருத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4:15 வசனத்தில் பாருங்களேன், 1 கொரிந்தியர் 4:15 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு, உங்கள் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். நான் உங்களுக்கு வாத்தியார் இல்லை. எப்படி, நான் 10,000 பேர் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் போதிக்கிற அந்த வாத்தியார் இல்லை. நான் யாரு, உங்களை பெற்றெடுத்த தகப்பேன். அப்போ இந்த ரெண்டு உபமானத்தையும் இங்கே சொல்கிறார், ரெண்டு படங்களாக சொல்கிறார். ஒன்று வந்து நான் வந்து உங்களுக்கு பால் கொடுக்குற தாயை போல பார்த்து கொண்டேன், இன்னொன்று வந்து உங்களை வழி நடத்துகிற, உங்களை கண்டித்து புத்தி சொல்லுகிற தகப்பனை போல இருந்தேன்னு சொல்லி. அப்போ முதலாவது ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாயை குறித்தது. இந்த தாய் போல பாசக்காரங்க வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எப்படி, பிள்ளை என்னதான் மோசமாக இருந்தாலும் சரி, பிள்ளை என்னதான் அசிங்கமாக இருந்தாலும், ஆனால் தாயோட கண்ணுக்கு அவ்வளவு அழகாக வடிவாக தெரியும் புள்ள. எப்படி, என் புள்ள அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் புள்ள அழகாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கும்போது இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் தாயோட கண்களுக்கு அவங்க புள்ள தான் எல்லாமே. என் புள்ள அவ்வளோ வடிவாக இருப்பா, என் புள்ள அவ்வளோ நல்லா செய்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் மேலே இந்த தாய்மார்கள் வைத்திருக்கிற பாசங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாத ஒரு காரியம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ உறவுகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு இருக்குது, தகப்பன் புள்ள உறவு இருக்குது, நண்பர்கள் உறவு இருக்குது, வாத்தியார் உறவு இருக்குது, எத்தனையோ வேறு வேறு விதமான அரசர்கள், எத்தனையோ விதமான இந்த பூமிக்கு அடுத்த உறவுகள் இருக்குது. ஆனால் அவர் தெரிந்தெடுத்து சொல்கிற ஒரு உறவு என்னென்னா, ரொம்ப இன்டிமேட், அது அதாவது ரொம்ப ஒரு அந்யோன்ய ஒரு அன்பு, அது மாத்திரமல்ல ரொம்ப ஒரு மென்மையான உணர்வுகள் உடையது, அது மாத்திரமல்ல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய ஒரு டெண்டர்னா, அதாவது ரொம்ப ஒரு இதமாக பதமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறார். அதாவது நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரு ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே லண்டனில் இருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளையை கொண்டு போய் நர்சரியில் விடுறீங்க. நர்சரியில் வந்து ஒரு ரேஷியோ வச்சுருக்கான், எத்தனை பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். என்ன, நிறைய பேர் பிள்ளைங்க பள்ளி ரேஷியோக்கு அனுப்புகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஆ, 5 பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். ஒரு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த அது வந்து அவங்க வந்து ஆப்ஸ்டேட்டில் வராது. அதுவும் இல்லாமல் ஒரு பிள்ளை கூட ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது, கூட இன்னொரு ஆள் இருக்கணும். அவ்வளவு கட்டுப்பாடுகள், அவ்வளவு தூரம். காரணம் என்ன, சின்ன பிள்ளைங்கள எக்காரணத்தை கொண்டும் எதுவும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, தே ஆர் வல்னரபிள். அவங்க வந்து ரொம்ப லெகுவாக அவர்களால் பாதிப்புக்குள்ளாக முடியும். அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது ஒரு பிள்ளைய பாதுகாத்து ஒரு பிள்ளைய பராமரிக்கிறது தன் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளையை தவிர, தாயை தவிர வேறு யாராலே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், நிறையா இப்போ செய்திகள் பார்க்குறோம், அந்த டிக்டாக்கை பார்த்துட்டு யாரு கூட ஓடி போகணும் சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு போன அம்மாவை நம்ம பார்க்குறோம். காலம் கெட்டு போயிடுச்சு, அதனால என்னமோ சபையிலையும் அம்மாவாக இருக்க வேண்டிய போதவர் மாடை கறந்துடுறாரு, மாடு பால் கறக்கிறதுக்கு போல மாட்டையே கொண்டுடுறாருன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட நம்ம சமீபத்தில் யூகேல கூட ஒரு நியூஸ் போயிருக்கு இல்லையா, ஒரு பிள்ளை ஒரு ஒரு லேடி வந்து தன்னுடைய 2 பிள்ளைங்களை கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பாக அந்த 2 வாரமாக ஒரு நியூஸ் போயிட்டே இருக்கு. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி தாய்

0: மனசு கடினப்படக்கூடிய காலத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு அமைப்பு என்னென்னா, ஒரு தாய் என்பவள் அந்த பிள்ளையை, தன்னுடைய வயிற்றில் வளர்ந்த பிள்ளையை அவள் வந்து பாதுகாத்து பராமரித்து அன்பு செலுத்தி அவளுக்கு சொல்லக்கூடிய நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்து கொள்ளும் போது அந்த இதமான வெப்பத்திலே பிள்ளை தூங்குறத நம்ம பார்த்துருக்கோம். பிள்ளைய கீழே வச்சா முழிச்சிரும். அந்த மாதிரி பிள்ளைய பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறாரு, நான் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டேன். அப்போ என்னென்னா, நான் வந்து நின்று உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணலை, நான் வந்து உங்களுக்கு வந்து போதிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஞானத்தை சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அதை வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன், ஒரு பிள்ளைய பராமரித்தது போல், அதாவது பால் குடி மறவாத ஒரு பிள்ளைய நான் எப்படி பார்த்து கொள்ளணும். இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க முடியும். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது நர்சிங் மதருங்கிறதுனால ரெண்டு, அதிலே ரெண்டு வார்த்தை இருக்குது, நர்ஸு மதர். நர்ஸுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் பிள்ளையை பார்க்குறாங்க. பிள்ளைக்கு சோகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேரையுமே, ரெண்டு பேருமே பிள்ளையை பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், அம்மா பாசத்தினால பிள்ளையை பார்க்குறா, நர்ஸு காசுக்காக பிள்ளையை பார்க்குறா. ஹலோ, ஊழியக்காரர் வந்து எதுக்காக தன்னுடைய மந்தையை மேய்க்கிறாருங்கிறத பார்க்கணும். காசுக்காக செய்கிறாரா இல்லை பாசத்தினால செய்கிறாரா, தேவ அன்பு இருக்கிறதுனால, தேவ அன்பு ஏவப்பட்டதுனால செய்கிறாரா. ஏன்னா நம்ம இது நிறைய நேரங்களில் நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ளாதனால தான் நிறைய பேர் என்னென்னா, ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்களும் தங்களுடைய மந்தையை சரியாக மேய்க்காமல் போகிறது தான். நான் ஒரு உதாரணத்தில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில். இப்போ நர்ஸ் வந்து பிள்ளை வந்து ஐசியூவில் இருக்குது, 8 மணி நேரம் டியூட்டி, கரெக்டாக வருவா டியூட்டி 8 மணிக்கு, நான் 8 மணிக்கு வந்து சார்ட்டை பார்த்து கையெழுத்து போட்டு பிள்ளைய பார்த்தா ஓகே, பிள்ளைக்கு என்ன பல்ஸு எல்லாம் சார்ட்டெல்லாம் பார்ப்பா, எல்லாம் பார்ப்பா, ரைட்டு, எனக்கு 15 நிமிஷம் பிரேக் இருக்கு, டீ குடிக்க போயிடுவா. ஆனால் அந்த பிள்ளையோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க, அம்மா தூங்கியிருக்காது, பல் விளக்கியிருக்காது, டீ குடிச்சிருக்காது, காஃபி குடிச்சிருக்காது, சாப்பிட்ருக்காது, 3 நாள் ஆனாலும் அதை விட்டு போகாமல் அங்கேயே உட்காந்துருக்கும். ஆனால் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவா, போயிட்டு டீ குடிக்கும்போது ஃபோன் எடுத்து வீட்டுக்கு ஃபோனை போட்டு இதை போட்டு, என்ன சாப்பிட்டீங்களா, அதை பண்ணிங்களா, இல்லை சினிமாவுக்கு போகுமா, இப்படி எல்லா கதையும் பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து மறுபடியும் பிள்ளைக்கு என்ன பார்க்கணும், ட்ரிப்பு போடணுமா, மருந்து போடணுமா, என்ன போடணுமா போட்டுட்டு மறுபடியும் 8 மணி நேரம் முடிஞ்சதும் போயிடுவா. அடுத்த நாள் காலையில் வந்தால் பிள்ளை உயிரோடு இருக்கா, டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா, அதை பற்றி கவலையில், அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள பார்ப்பாங்க. அது நர்ஸு. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. இந்த இந்த அம்மாங்கிறது எப்படி பார்த்துக்கிறாங்க, தங்களை, அதாவது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய ரத்தம் தான் பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் இவங்களால் தாங்கி கொள்ள முடியாதபடி அந்த பிள்ளைய போஷித்து வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உறவை பவுல் தெரிந்தெடுத்து சொல்கிறார், நான் தெசலோனிக்க சபையில் உள்ள மக்களே உங்களை பால் கொடுக்குற தாய் போல நான் உங்களை பராமரித்தேன். எப்படி, உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன வார்த்தை கொடுக்கணும், நீங்கள் எப்படி சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பால் கொடுக்கணும். நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப லகுவாக புரியும். இந்த பிள்ளை வளரும்போது, பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும் அம்மாமார். ஏன்னா அம்மா ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிற்றுக்கு நோவு வந்துடும், இல்லை பிள்ளைக்கு லூஸ் மோஷன் வந்துடும், இல்லை வயதால் போயிடும், இல்லை பிள்ளைக்கு கோல்டு வந்துடும். எதுவுமே வந்து பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்னா அதை தான் கொடுக்கணும். யாராவது பிறந்த பிள்ளைக்கு, 1 மாதம் பிள்ளைக்கு யாராவது பிளேட்டில் சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா, என்ன கிடையாது. என்ன, நீங்கள் எடுத்து சாப்பிட்டு அதை செமிச்சு நீங்கள் அது பண்ணி அதிலிருந்து ஒரு சத்தாக்கி அதிலிருந்து ஒரு பாலை பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து எந்த அளவுக்கு பராமரித்து கொடுக்குறாரோ அதுபோல நான் உங்களுக்கு, நீங்கள் வளருவதற்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா இந்த உறவில் வந்து சொல்லும்போது, ஏன்னா இது இந்த பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்து என்ன வருது, ஒரு தன்னுடைய பாசம், தன்னுடைய நேசம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இதில் இந்த ஏழாவது வசனம் வாசிக்கலேன் ஒரு நிமிஷம் மறுபடியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கே 2:7 முதல் பக்கத்தில் இருக்கு பாருங்க. அதே தான், உங்களிடத்தில்
1: பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள்,
0: பால் கொடுக்கிற தாயானவள்
1: தன் பிள்ளைகளை
0: பக்கத்து வீட்டு பிள்ளைகளை காப்பாத்துறது போல இல்ல. எது தாய், பால் கொடுக்கிறவள் தன் பிள்ளைய, நீ நல்லா கவனிக்கணும். தாம் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாது. என்னதான் உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், இல்லை சகோதர சகோதரியாக இருந்தாலும், அவங்க பிள்ளைக்கு ஒன்றுன்னா சரிம்மா கொஞ்சம் நேரம் கூட இருப்போம், அப்புறம் கண் நம்மளை அறியாமலே அசந்துடும், நம்ம தூங்கிடுவோம். ஆனால் அதே இது உங்கள் பிள்ளைக்கு வந்தால் பண்ண மாட்டீங்க. தன் பிள்ளைக்கு கொடுக்கறது போல் சரக்கேட்டு கிடையாது, வேற எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்த பிள்ளை இல்லை, தன்னோட பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது என்னன்னா, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் வந்து பிள்ளைகளை வந்து பராமரித்து வளர்க்குற ஒரு சேவைங்கிற ஒரு இதை வந்து தாய்மார்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு உன்னதமான பணி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது உங்கள் பிள்ளைய வளர்த்ததுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பாராட்டுறாங்களா, இல்லை யாராவது கூப்பிட்டு வச்சு உங்களை கொண்டாடுறாங்களா, அம்மா நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைக்காக ராத்திரி பகலாக கண் விழித்து நீங்கள் அந்த பிள்ளைய பராமரிச்சிங்க, அதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரே சேர்ந்து உங்களை கை தட்டுறோம்னு சொல்லுதா இந்த அம்மாக்காது, இல்லை எதுக்காவது ஒரு பெரிய அவார்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ, உங்கள் எல்லாரோட பிள்ளையும் வளர்ந்து பெரியால் ஆயிடுச்சு, அம்மா இருக்கிறாங்க, பேத்தியும் பேத்தியே பார்த்து பேத்தி பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு, அவங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தோமா நீங்கள் நல்ல அம்மான்னு சொல்லி அவங்க பிள்ளை கொடுத்தாங்களா, கிடையாது. யாருமே செலிப்ரேட் பண்ண, எல்லாம் என்ன கிடைச்சிது, 30 டைப்பரு, எப்போ பார் மூக்கை சீந்துறது, பாதி நேரம் கக்கா போனால் அது கழுவுறது, எப்போ பார் பிள்ளை அழுகும், இப்போ தூக்கம் வராது, என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒன்றும் சொல்ல தெரியாது. ஏன்னா பிள்ளை வளர்க்கும்போது பிள்ளை எப்படா பேசுன்னு இருக்கும், ஏன்னா அழுதுகிட்டே இருக்கும், என்ன பிரச்சனைனாலும் பின்ன என்ன பண்ணும், அழுகும். அப்போ நமக்கு என்ன தெரியாது, இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது நமக்கு, எப்படி பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, அட வாயை திறந்து சொல்லிடாதான்னு நமக்கே தோணும், எதுக்கு அழுகிறான். ஏன்னா எங்கள் வீட்டில் என் சின்னவன் வந்து அழுவான் அழுவான் ராத்திரி, எதுக்கு அழுகிறான்னே தெரியாது, எறும்பு கடிச்சு அழுகிறானா, வயிற்று வலிச்சு அழுகிறானா, இல்லை காதில் பிரச்சனை அழுகிறானா, இல்லை பல்லு வருதுன்னு அழுகிறானா, ஒன்றும் தெரியாது. அழுவான் அழுவான் அழுவான் அழுதுகிட்டே இருப்பான். பிள்ளைங்க எப்போலும் பசிச்சாலும், பிள்ளை என்ன கக்கா போனால் அழும், பிள்ளை எல்லாத்துக்கும் அழக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது, எப்படா இந்த பிள்ளை நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ நமக்கு வந்து யார் நம்மளை பாராட்ட போகிறதில்ல, யார் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட போகிறதில்ல, ஆனால் நம்ம கிடைக்கிறதுல என்ன, என்னத்தை பார்த்த, என்ன பெருசாக நீ மட்டும், என்ன புதுசாக நீ மட்டும்தான் பிள்ளை பார்த்தியா, யோசிச்சு பாருங்களேன். அதாவது என்னென்னா, ஒரு நன்றியே இல்லாத ஒரு வேலை, நல்லா கவனிங்க, ஒரு நன்றியே இல்லாத வேலை. யார், உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க, நல்லா பார்த்தா அவ்வளோதான், அதோட சரி, அதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்லுவாங்களா, கிடையாது. சரி, இந்த பிள்ளை வளருதே, பிள்ளையாவது நன்றியாக இருக்குமா? அதனால தான் இங்கே மதர்ஸ் டே கொண்டு வந்துட்டான், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு முறையாவது அம்மாட்ட பேசுகிறா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க வளர்ந்து பெரியாளானதுக்கப்புறம் நான், என் குடும்பம், என் பிள்ளை, இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம், அவங்க லெவலில் போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க யாருமே வந்து நம்மளுடைய காரியங்களில் வந்து இது பண்ணுறதே கிடையாது. இப்போ என்ன, ஓல்டேஜ் ஹோமில் வந்து விசிட் பண்ணாங்க, இல்லை உங்களை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அப்போ எந்த வகையிலையுமே ஒரு பாராட்டு இல்லாத ஒரு காரியம், நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பால் கொடுக்குற தாயாக இருந்து பிள்ளைய வளர்க்குறீங்க, அதற்காக உங்களை பாராட்டக்கூடியவங்களும் இல்லை, உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களும் கிடையாது. அதனால தான் பவுல் இதை எடுத்து சொல்கிறாரு, நீ வந்து என்ன, உனக்கு என்ன கிடைக்குது, வேற ஒன்றுமே கிடையாது, ஆனால் பால் கொடுக்குற தாய். இதில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு பிரியமாக இருந்தோம். இந்த சுவிசேஷத்தை கொடுக்கறது இம்பார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அது என்னன்னா, என்கிட்ட இருந்து நான் கொடுக்கும்போது உங்களுக்கும் வரும், என்கிட்டையும் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும்போது அவ சாப்பிட்றதுனால பிள்ளைக்கும் கொடுக்க முடியும், பிள்ளையும் வளரும், தானும் வளருவா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். அது மாத்திரம் இல்லை, நான் வந்து சுவிசேஷத்தை மாத்திரம் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்களேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மேக்கப் தான், எல்லாம் ஒரு என்ன ஒரு கான்சியஸ், பியூட்டி கான்சியஸ், எல்லாம் ஃபியர் கான்சியஸ், எல்லாமே இருக்குது. சரியா, நம்ம எல்லாருக்கும் நல்லா வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை, அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே தலையில் மாறி போயிடும். த பேபி கன்சியூம்ஸ் யுவர் லைஃப். நிறைய பேருக்கு எப்படா இந்த பிள்ளைய தூக்கி அங்கே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தனியாக இருப்போங்கிற அளவு தோன்ற அளவுக்கு சில பிள்ளைங்க ராத்திரி தூங்கவே தூங்காது. சரி, பகலில் தூங்குதேன்னு இப்படி படுக்க வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போனால் அழுதுரும். சரி, கொஞ்சம் இங்கே படுக்க வச்சுட்டு நம்ம சமைப்போன்னு போனால் அழுவும். தூக்கிக்கிட்டும் சமைக்கவும் முடியாது, இதையும் பண்ண முடியாது, டாய்லெட் போக முடியாது, குளிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் உங்களால் வேற பக்கம் திரும்பி கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன், பிள்ளை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக அந்த பிள்ளையை சுற்றி தான் இருக்கும். சிலருக்கு வந்து பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா, எப்படா நகையை வாங்குவோம், கல்யாணத்துக்கு கட்டணும், அவளுக்கு கூட அந்த யோசனை வந்துருக்கும் ஜெபிக்கு ஆல்ரெடி. என்ன எத்தனை பவுன் நகை போடுறது, என்ன மாப்பிள்ளை வரப்போகிறான், என்ன செய்யறது, எங்கே சேர்த்து வைக்கிறது, நகையை எங்கே சேர்க்கறது, நட்டை எங்கே சேர்க்கறது, இப்படி அது வேறு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா, ஐயோ அம்மா அப்படி. ஏன்னா நம்ம இதில் வரதட்சணையும் ஏறிக்கிட்டே போகுதில்லை, அது நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்கன்னா இன்னும் கூடிக்கிட்டே போகும். யோசிச்சு பாருங்க. அதாவது என்னென்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, அதாவது எதுக்கு பவுல் இதை சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுலேருந்து என் எண்ணத்தில் என் சிந்தையில் எப்பவுமே நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார். தெரியுதா, இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்கள் பிள்ளையை பற்றி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பால் கொடுக்குற தாய்க்கு என்ன தான் ஓடினாலும், நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், என்னதான் இருந்தாலும், மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, 3 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, பசிச்சிரும், பிள்ளை அழுதுரும், அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். எப்படி அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அழணுன்னே அவசியம் இல்லை. ராத்திரியில் படுத்துருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு போய் பிள்ளையை தூக்கி பால் கொடுப்பாங்க. கரெக்டாக தெரியும், அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்க பெட்ரோல் டேங்க் அப்படி இறங்கின மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளீனாக. உள்ளுக்குள்ளே ஒரு சென்சிட்டி, அதாவது என்னென்னா ஒரு கனெக்ஷன் வந்துடும் அவங்கள அறியாமலே. அதாவது நல்லா அப்போ தான் படுத்து டீப்பாக தூங்கிட்டு தூங்குவாங்க, பிள்ளை லேசாக திரும்பி அப்படின்னா முடிச்சிருவாங்க. இல்லை பிள்ளை அழுகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சத்தம் கேட்குது, தூக்கத்தில் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும். எனக்கு தெரியும் நிறையா உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் அது நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். பவுல் என்ன சொல்கிறாரு, என் எண்ணத்தில் பூரா நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன தேவை, நான் எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். அப்போது ஒரு பராமரிப்புனா என்னுடைய முழு வாழ்க்கையும் உங்களுக்காக கொடுத்தேன். இப்போ எப்படி தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற அம்மாமார்கள் இருக்கீங்களோ, அதே போல் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய பிள்ளைக்காக நான் என் வாழ்க்கையை மொத்தத்தையும், ஐ லிட்ரலி கேவ் மை லைஃப் டு யூ, அவ்வளோதான், என் மொத்த வாழ்க்கையும் உங்களுக்காக நான் கொடுத்தேன். நான் வந்து சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொடுக்கல, என் வாழ்க்கையவே உங்களுக்காக கொடுத்தேன். அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்குது, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க, மொத்த வாழ்க்கையை தியாகமாகி போகுது. ஏன்னா முழுவதும் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய செயல் எல்லாமே தங்களை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக சுயத்தை விட வேண்டும். முழுமையாக சுயமே கிடையாது அதில். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு முத சாப்பிட்றது முதற்கொண்டு நம்ம சாப்பிட முடியாது. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அலர்ஜின்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், அது வேற இருக்கு. அப்புறம் எப்பொழுதும் ஒரு ஜெனரஸ், ஒரு ஒரு எப்பவும் தாராளமாக பிள்ளைக்காக எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த அம்மாவோட வாழ்க்கையை முழுமையாக பாரு. அப்போ அந்த சின்ன பிள்ளையை வளர்த்து வரும்போது என்ன, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அந்த பிள்ளையை பராமரிக்கணும், டயப்பரை மாற்றணும், இதை குளிப்பாட்டணும், துணி போட்டு விடணும், சாப்பாடு கொடுக்கணும். இது நிற்குமா? நிற்காது. சரி, இப்போ தான் பிள்ளைய குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு கொஞ்சம் படுக்க வச்சுருப்போன்னு சொல்லி படுக்க வச்ச அஞ்சாவது நிமிஷத்தில் டடக் புரிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்தா கக்கா போயிடும். சரி, நான் அதை எடுத்து கழுவி கிழிவி பேர நாப்பியை கிப்பியை போட்டுட்டு அப்படின்னு படுத்துட்டு உட்காந்து இப்படி உட்காந்து நம்ம சாப்பிடுவோன்னு வைக்கும்போது தான் ஏன்னு அழுதுறோம், ஏன்னா மயிறு குறைஞ்சிருச்சுன்னு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு அதாவது நம்மளால் வேற காரியம் சிந்திக்க முடியாமல் செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்மளை அப்படியே கன்சியூம் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்லும்போது தான் நான் என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் பவுல். அதனால தான் பாருங்கள், தனக்குன்னு ஒன்றுமே செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று சபைக்கென்று கொடுத்த காரியம். 2 கொரிந்தியர் 12 பாருங்கள், 14-15 உள்ள வசனங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஐயா, நான் உங்கள்கிட்ட இருக்கிறத தேடலை, உங்களை தேடுறேன். யாராவது பிள்ளைக்கு வந்து நீ எனக்கு சொத்து சேர்த்து வைன்னு சொல்கிறோமா? கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அதனால தான் பவுல் எங்கேயும் எனக்கு காணிக்க கொடு, என்னையை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. இரவும் பகலும் நான் பாடுபட்டு நாங்கள் யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு முன் உதாரணமாக இருந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதில் 15 வசனம் வர. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டாலும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளை மேலே அன்பு செலுத்துறீங்கன்னு? சான்ஸே கிடையாது. அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க பட்ட பாடு, நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற துன்பம் அந்த பிள்ளையோட எண்ணத்துல கொஞ்சமாவது வருமா? வரவே வராது, தெரியவே தெரியாது. ஏ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு தூரம் தான், ஆ அப்படியா, அவ்வளவுதான் போயிடுவான். ஓ, இஸ் தட் ஆல் அப்படின்ட்டு போயிடுவான். நாங்கள் வந்து உதாரணம் சொல்லுனா என் வாழ்க்கையில் இருந்துச்சு. சின்னவன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சபியாகவும் இருப்பான், அழுவான், எதுக்கு அழுவான்னு தெரியாது. சட்டையை கழட்டிட்டு இதை கழட்டிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு பொசிஷனில் தூங்கிடுவான். இப்படியே வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பேன். சரி, நல்லா தூங்கிட்டான், அரை மணி நேரமாக தூங்குறான், சரின்னு அப்படி கீழே வைப்போம் அப்படின்னு கீழே வச்சான போது ஐயோ ஐயோ பொசிஷனை மாற்றாத மறுபடியும் தூங்கிட்டு நட. அது ராத்திரியில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலம் இருக்கு. என் பிள்ளைக்கு தெரியுமா? ஓ, அவ்வளோதான் போயிடுவான். பிள்ளையோட அவங்களோட எண்ணங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பாச செய்கிறீங்கன்னு தெரியாது. பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பதிலுக்கு என்ன, குறைவாக தான் கூறுறீங்க, ஆனாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் செய்கிறது காரணம்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கீழே உள்ள மக்களை தன்னுடைய பிள்ளைகளாய் பார்த்து பராமரிக்காத போது இதுதான் நடக்கும். ஏன்னா நான் பராமரிக்கிறது எப்படி, என் பிள்ளைகளை போல என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எந்த ஆகாரம் கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும், என்ன போஷிக்கணும், அவங்கள எப்படி இது பண்ணணும், அவங்க பாவம் பண்ணும்போது அவங்கள எப்படி திருத்தணும், அவங்கள எப்படி கழுவணும், அவங்கள எப்படி புது உடை உடுத்தணும், எல்லாம் எப்படி ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் மாம்ச பிரகாரமாக செய்வது போல ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் நான் செய்யலைன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு அம்மா போல இருக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வியும் கேட்பாங்க, இதையும் சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேள்வி எழுதுகிறவங்க. எப்போ பாரு ஆண்டவர் ஆண்ணு, இல்லை இல்லை, ஒரு 26 வசனம் இருக்குது பைபிளில். அவர் வந்து ஒரு தாயின்னு ஒப்பிட சொல்லக்கூடியதான் நம்ம பைபிளில் 26 வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது, அவர் வந்து மஸ்கலினே கிடையாது. ஆனால் நமக்கு புரிஞ்சு கொள்வதற்காக அவர்னு எழுதிக்க அதுன்னு எழுதியிருக்க வழி, அவர் வந்து ஆவியானவர். எவ்வளோ 4வது அதிகாரம் 20 கர்த்தர் ஆவியானவர், அவர்கிட்ட ஜெண்டரே கிடையாது, அவர் ஆனா பெண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே வந்து இந்த கொஞ்சம் பேர் பெண்கள் உரிமை மக்கள்லாம் வந்து அதுக்கு வேற சண்டை போடுறாங்க. அது எப்படி எப்போ பார் ஆண்டவர் ஓர வஞ்சினியா, எப்போ பார் மகன் மகன்றாரு மகள்னே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. ஏய் எங்கப்பா அதெல்லாம் இங்கே இருக்குது, ஒரு ஒரு ஓமானத்துக்கு சொல்கிறதே ஒழிய அது இது கிடையாது. அப்போ என்னென்னா இங்கே வந்து பவுல் சொல்லும்போது ஒரு தாய் பால் கொடுக்குற தாய் தன் பிள்ளைகளை எப்படி பராமரிப்பா, அதுபோல் நான் உங்களை செய்கிறேன். காரணம் என்னென்னா நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, நான் உங்கள் மேலே வச்சுருக்க நேசம், அதனால் நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால நான் சுவிசேஷத்தை கொடுத்தேன். சுவிசேஷத்தை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய முழு வாழ்க்கையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் நான் உங்கள் பேரில் வச்சுருக்கிற அன்பு என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவர் என்ன, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு மதிப்பு மிக்கவர்கள், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா எனக்குள்ள எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை, ஏன்னா நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இதில் 8வது வசனம் 9வது வசனம் மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். என்ன சொல்கிறாரு, நான் ராத்திரி பகலாக வேலை பார்த்து உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம், உங்களுக்கு நாங்கள் பாரமாகவே இல்லை. காரணம் என்ன, நாங்கள் உங்கள் மேலே வைத்திருந்த அன்பு. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் எங்கள் ஜீவனையும் கொடுத்தோம், அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் எங்கள் பிள்ளை, அதனால் உங்களுக்கு நான் பாரமாக இல்லாதபடி உங்களுக்காக நான் இரவும் பகலும் வேலை செய்து நான் உங்களுக்கு இதை பிரயாசப்பட்டு நான் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா இதில் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிற பாருங்க. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறதாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாக்குகிறவராகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்காக எல்லாம் செய்கிறோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன, ஏழ்மையில் இருக்குது, மரியாதை இல்லாத வாழ்க்கை. எங்களுக்கு வந்து ஒருத்தரும் கனமும் கொடுக்கலை, எல்லா பக்கமும் எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு நிந்த. ஆனாலும் நாங்கள் உங்கள் முன்னாடி சந்தோஷமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிச்சோம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன், உங்களுக்கு பால் கொடுத்த தாய்க்கு நீங்கள் என்ன விலை கொடுத்துட முடியும்? மம்மி 1 வருஷம் 3 மாதம் நான் பால் குடித்தேன்னு சொன்னீங்க, 15 மந்த்ஸு, ஒரு நாளைக்கு 3 தடவையா 4 தடவையா, ஓகே ஒரு நாள் கொடுக்க முடியுமா யாராவது? இஸ் தெர் எனி ப்ரைஸ் யூ கேன் போட்? யோசிச்சு பாருங்க, யாராவது தன் தாயினுடைய தன்னை பால் கொடுத்த தாய்க்கு ஒரு கணக்கு பார்த்து காசு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஜெனரஸாகவே கொடுக்குறேன் மம்மி, கடையில் வந்து 1 லிட்டர் பால் வந்து 1 ரூபா தான், நான் வந்து 2 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்களேன், தயவு செஞ்சு என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுத்துட முடியும்? அந்த தாயினுடைய அன்புக்கு, அந்த தாய் செய்த காரியங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? 0. அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே கொடுக்க முடியாது நம்மளால். எப்படி கொடுக்க முடியும்? அந்த அன்புக்கு நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்ம அழும்போது இல்லை ராத்திரி இல்லாமல் இருக்கும்போது நம்மளை எடுத்து மார்பில் வச்சு அரவணைச்சு எப்படி ஒரு அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து கொண்ட அந்த தாய்க்கு நம்ம என்ன கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள், என்ன கொடுத்துட முடியும்? ஒன்றுமே நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த அன்பை ஈடுகட்டவே முடியாது, ஒரு காலம் பண்ண முடியாது, ஒரு காலம் நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன புரியும்னா, நமக்கு பிள்ளை வரும்போது தான் நம்ம அம்மா அப்பாவோட அருமை தெரியும். நம்ம பிள்ளை சேட்டை பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ எங்கள் அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தோணும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன ஒரே டாம்பாயா வீட்டில் எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் அட்டுழியம் பண்ணுவோம். கடைசியில் பிள்ளை வரும்போது தான் தெரியும், ஐயோ அம்மா நான் எவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்திருப்பேன், எங்கள் அம்மா நல்லவங்க. அதனால தான் கொஞ்சம் இதுக்கு ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் பாசம் வருது அம்மா அப்பா மேலே. பிள்ளை வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணும்போது அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் திடீர்னு ஒரு பாசம் வரும். யோசிச்சு பாருங்கள், ஒன்று நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது. அதுக்கான ஒரு அந்த ஒரு அன்புக்கு, அந்த ஒரு அரவணைப்புக்கு, ஒரு தாயினுடைய அரவணைப்பு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யும்னா, பிள்ளை அந்த வயிற்றை விட்டு வெளியே வந்த உடனே அழும். ஏன்னா அந்த தாயினுடைய அந்த சுகத்தில் அந்த இதில் இருந்துட்டு வெளியே வந்தவுடனே, வெளி உலகத்துக்கு வந்தவுடனே அழும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பிலிகல் கார்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பிள்ளையை குளிப்பாட்டிட்டு கழுவிட்டு முதல்ல கொண்டு வந்து அம்மாவோட வெறும் உடம்பில் மார்பில் போட்டுருவாங்க பிள்ளைய. ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளை அப்படி அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இருக்கு பாரு, அந்த உடம்பில் வரக்கூடிய அந்த ஒரு உஷ்ணம் இருக்குது பாருங்கள், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு பாண்டு இருக்குது பாருங்கள், எதுலேயுமே வராது. எத்தனையோ பிள்ளைங்க சாக கிடக்கிற மாதிரி இல்லை மூச்சு விட முடியாமல் இது பண்ணுற பிள்ளைங்களை தாயோட மார்பில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை வரக்கூடியது, ரிவைவ் ஆகி வரக்கூடியது நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்ன? அந்த அரவணைப்பு, அந்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பும் அன்பும் தன்னுடைய சபையை குறித்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும். நம்ம இந்த வீழ்ந்து போன பூமியில் உள்ளவங்க தான், ஒரு பெர்ஃபெக்ட் இது பண்ண முடியாதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி இருந்தேன். யோசிச்சு பாருங்கள், நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட முடியுதா? அந்த அன்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதமான, ஒரு ரொம்ப ஒரு அந்யோன்யமான, அது மாத்திரமில்ல ஒரு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய, நல்லபடியாக அவங்கள இது பண்ணக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லை. காரணம் என்னென்னா, இது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டு நாங்கள் வேலை பார்த்து அந்த காசில் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம், ஒருத்தருக்கும் பாரமாக இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அடிக்கொரு முறை நான் சொல்லும்போது, ஊழியக்காரங்கன்னு வந்து முழு நேர ஊழியக்காரர்னா, முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக வேலை பார்த்துட்டு நீங்கள் ஊழியம் பாருங்கள், அது மேன்மையான காரியம். நீங்கள் நர்ஸாக மதராங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். வேத வசனத்தில் இருக்குது, நீ போரடிக்கிற மாட்டுக்கு நீ ஊழியம் கொடு, ஊதியம் கொடுன்னு இருக்கு, அதில் இல்லைன்னு சொல்லலை. நீ வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்து மூலம் வாழலான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, மேலான வழியை சொல்லி கொடுக்குறாரு, நான் யாருக்கும் பாரமாக இல்லை. நான் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து கொள்வது போல. இப்போ மறுபடியும் அதே கேள்வி வரேன், நம்ம ஊரில் நர்சரியில் இருக்கிற பிள்ளைக்கு, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு ஆள் இருக்கணும். இப்போது 1000 பேர் சர்ச்சில் இருந்தால் எப்படி அப்பாவா அம்மாவாக இருக்க முடியும்? ஹலோ, யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குன்னா நீங்கள் சாப்பாடு போட்டு பராமரித்து எல்லாம் பார்ப்பீங்க. அதே வீட்டில் 15 பிள்ளை இருந்தால் நீங்கள் எப்படி ஜோராக்குவீங்க? உப்பு அதெல்லாம் போட்டுக்கோ பரவாயில்ல. அதே இது 30 பிள்ளைக்கு சோறாக்குன்னா நம்மளே 30 பேருக்கு பிரியாணி பண்ணால் குழஞ்சி போயிடுது. இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா 30 பேருக்கு பண்ணால் ஏதோ ஒன்று தப்பாக போயிடுது இல்லையா? நீ யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்னென்னா இந்த ஒரு அமைப்பு இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சபை என்பது ஒரு சினிமா தியேட்டர் போல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஊழியக்காரங்களும் மந்திரவாதி மாதிரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு August 2nd, ஐயோ அம்மா எத்தனை வாக்குத்தத்தம், அத்தனை வாக்குத்தத்தம், இது முடியவே முடியாதா? எனக்கு ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்குது. நிறைய 40 வருஷம் 30 வருஷம் ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரர் இன்னும் கர்த்தர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார், நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். எப்போதாயா நீங்கள் வந்து வார்த்தையை சொல்லி கொடுப்பீங்க? எப்போதான் மக்களை கிறிஸ்தவ போல் மாத்திர வேலையில் சொல்லுவீங்க? எப்போ தான் நீங்கள் தேவ வசனத்தை போதிப்பீங்க? ரொம்ப வருத்தம், வேதனையாக இருக்குது. எத்தனை ஃபார்வேர்டு, எனக்கு அத்தனை ஃபார்வேர்டு வருது. இத்தனை பேர் எல்லாரும் 40 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், 50 வருஷம் ஊழியத்தில் இருக்காள், இன்னும் ஆண்டவர் வந்து உனக்கு வாக்குத்தத்தம் அனுப்புகிறாருன்னா என்ன என்ன ஒரு மதியினம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம குறிஞ்சி விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கு பேசாமல் ஒரு கிளியை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே. புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நீ வந்து ஒரு சபை எப்படி இருக்கணும், ஒரு சபையினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு அம்மா போல இருந்தேன், அம்மா நான் மாதம் மாதம் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்ருப்பா. யோசிச்சு பாருங்க, பூரா பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்தம். இன்று காணும் மெய்த்தனை நீ பார்க்கறது இல்லை, உனக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வாதம், நீ 1000 மடங்கு ஆசீர்வா, ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தான், அதே வருஷத்தில் இந்த வருஷம் உனக்கு 100 மடங்கு வரப்போகுது, தடைகளை முறிக்கிறவர் முன்னாடி போகிறார். இதையே எத்தனை வருஷம்தான், எத்தனை முறை தான் சொல்லுவீங்க? தயவு செய்து கேட்குறவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, இது வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியமா? ஏன்னா அவர்கள் வியாபாரமாக செய்கிறாங்க, அதுதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தாய் அப்படி இருந்தால் தாய் உட்காந்து வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டு இருப்பா பால் கொடுக்குற பிள்ளைக்கு. என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அவளால் செஞ்சுருக்க முடியும்? என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் அவங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச, இருதயத்தினுடைய யோசனை எல்லாம் முதலாவது நான் ஒரு நல்ல ஒரு தாயை போல என் பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தி அவங்கள போஷித்து பராமரித்து நான் வழி நடத்தணும், அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி உள்ளவனாக வாழணும்னு சொல்லி நான் சொன்னேன். தெசலோனிக சபை ரொம்ப அருமையான சபைன்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு சபைங்கிறத இந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 2வது அதிகாரத்தில் 1 வசனங்களில் சொல்கிறாரு, என்ன, நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். 2வது வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, எப்படி நான் என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கு. 5வது வசனம் அதே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. 9வது வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் உங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 10வது வசனம் அதுக்கு நீங்களே சாட்சி. இங்கிலீஷ் பைபிளில் 11வது வசனம், தமிழ் பைபிளில் 12வது வசனம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு, நீங்கள் அறிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறபடின்னு திரும்ப திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ என்ன, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை உங்கள் முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கைன்னா ஒரு திறந்த புஸ்தகமாக எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் ஊழியக்காரனை பார்க்குறதே அரிதாக இருக்கு. எப்படி ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னா அதுக்கே காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கு. பிற எப்படி நீங்கள் வந்து இந்த வசனத்தை எடுத்து போதிக்க முடியும்? நிறைய பேர் நீங்கள் நல்லா போதிக்கக்கூடியவங்க வந்துட்டாங்க, நல்லா அப்படியே இங்கே இங்கே நடந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரே உணர்ச்சி பூர்வமாக இதாக சொல்லக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, உண்மை. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெசலோனிக்கே சபையில் சொல்றாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சபடி, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் காத்தபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, நான் உங்க முன்னாடி வாழ்ந்தேன், நீங்களே சாட்சியா இருக்கிறீங்க என் வாழ்க்கைக்கு, நான் எப்படி இருந்தேங்கிறதுக்கு நீங்க தான் சாட்சி. அப்ப என்னன்னா, ஒரு நல்ல ஊழியக்காரன்னா அவங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவராய், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி செய்கிறேன், நான் என்னுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய பொருளாதார என்னுடைய காரியங்களை நான் எப்படி செய்கிறேங்கிறத ஒரு திறந்த புஸ்தகமும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா, அதன் மூலமாய் அவர்களும் தேவனை பின்பற்றுவதற்கு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன டயலாக்கை மாற்றிட்டாங்க, நீ என்னையை பார்க்காத கிறிஸ்துவை பாரு, அப்போ நீ பின்பற்ற முடியாத நீ எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், என்னால் முடியாது ஆனால் நீ பண்ணுனா. அது எப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் ஓரமாக நின்றுட்டு நீ உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்க, உன்னை தண்ணியில் இறக்கி விட்டுட்டு ஸ்விம்மிங் சொல்ல மாதிரி, கையை இப்படி தள்ளுறா, காலை இப்படி ஆட்டுறான்னு சொல்கிற மாதிரி, இல்லைன்னா படம் போட்டு இப்படி தான் ஸ்விம்மிங் அடிக்க வேண்டும், காலை இப்படி தள்ள வேண்டும், கையை இப்படி ஆட்ட வேண்டும், உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும்போது நீ எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கிறாச்சா, மூணாவது ஸ்டெப், அப்படி இல்லை, இரு அந்த மேப்பில் என்ன போட்டிருக்கேன் பாரு மூணாவது, அப்படின்னா என்ன ஆகும் இன்றைக்கு? அதனால தான் நிறையா வந்து ஏட்டு சுரக்காயாக போயிடுச்சு, பவுல் போல் பிரசங்கம் பண்ணுற ஆளுங்களும் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை வந்து அறிவீங்க, உங்களுக்கு வேறவங்க உங்களை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்களே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, நீங்களே அறிஞ்சிருக்கீங்க, நான் செஞ்சேன், அதுதான் ஒரு சரியான ஊழிய அழைப்பு. அப்போ என்னுடைய பிரதான அழைப்பு, ஒரு ஊழியக்காரன் ஒரு தலைவருடைய பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக போதிக்கக்கூடியவனாக இருக்கணும், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு போஷிப்பது போல போஷிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு சபைக்கு ஒருத்தர் முத முத போதகராக போனார், சாயந்தரம் மீட்டிங் வச்சார், பார்த்தா மூணே மூணு பேர் தான் வந்தாங்க. இவர் பார்த்தார், இருந்தாலும் பரவாயில்ல, வந்தவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ தான் தியாலஜி காலேஜில் படிச்சுட்டு வந்தவர், அதனால் நல்லா பயங்கரமாக ஒரு 1.5 hour பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாராம். ரெண்டு பேர் தூங்கினாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் முடிச்சிருந்தார். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேட்டாரா, நீ யாருன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஃபார்மரு, நான் வந்து ஒரு விவசாயி, நிறைய மாடு இதெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எப்படி இருந்தது என் பிரசங்கன்னு அவர் சொன்னாராம், என் மாடு எவ்வளவு தான் பசியாக இருந்தாலும் மொத்த வைக்கல் படையும் கொண்டு வந்து போட மாட்டேன், அது எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ எப்படின்னா, ஒரு தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுக்கணும், என்ன தேவை, எது தேவைன்னு சொல்லி கொடுத்து, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியிலிருந்து நல்லா கவனிங்க, எனக்கு எவ்வளோ தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களை எப்படி வார்த்தையில் பயிற்றுவிக்கணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவை போல் மாறணுங்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் ஒரு தாயோட வேலை. அந்த அன்பு செலுத்தக்கூடியது, ஒரு பாவத்தில் ஒரு காரியத்தில் போகும்போது அவங்கள அன்பு செலுத்தி, அவங்கள எடுத்து அரவணைத்து, அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்கள போஷித்து, அவங்கள கழுவி, அவங்களுக்கு புது நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி, அவர்களை பராமரித்து தேவனுக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயாக இருக்கிறமே ஒழிய பணம் சம்பாதிக்கிற நர்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும், அதை போதிக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கணும், ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சரியான காரியத்தை தப்பான எண்ணத்தோடு சொல்ல முடியும். வி கேன் டூ த ரைட் திங் வித் அ ராங் மோட்டிவ். சரியாக செய்கிறது போல் இருக்கும், ஆனால் தப்பான எண்ணத்தோடு செய்கிறதா இருக்கும். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்வோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தால், தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் ஒரு நல்ல ஒரு பால் கொடுக்குற தாயை போல், உங்கள் காங்கிரிகேஷன் வந்து இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி அப்படி எங்கள் மேலே அன்பு செலுத்தி எங்களை பராமரித்து எங்களை அன்பு செலுத்தி எங்களை அப்படி இதமாக அரவணைத்து எங்களை அப்படி ஒரு தாய் போல் பாதுகாத்து கொண்டு போகிற தேவனுடைய அன்பை அந்த தாய் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு சொல்லக்கூடியதான் ஒவ்வொருத்தரும் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
2: சொல்கிறார், அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல் சூழ்நிலையை அறியாமல் தேவனுடைய திட்டத்தை உணராமல் நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

அவசியம். நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

பிரேசலான கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியின் ஒரு சிறு சாட்சியாய் இந்த இடத்துல கொண்டு வந்து டேனியல் பெரியதற்காய் டேனியல் பாஸ்டருக்காய் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி சாட்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீ நம்ப பண்ணின உந்த

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுடைய மகிமைக்கு கிருபையும் மகா இரக்கத்துக்குமாய் நன்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ அடியோட சிறு சாட்சியை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆம் இதை காண்கிற யாவருக்கும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. என் பேர் வந்து ஜோஷ்வா கபூர். சொந்த ஊர் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம். கிராமம் உள்ள மதுராந்தனூர் என்ற ஒரு சின்ன கிராமம், ரொம்ப பலவீனமான ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார், எங்கள் அம்மா பேர் பூங்குழலி, எங்கள் அண்ணன், எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர், அண்ணன் பேர் ராஜேஷ் கண்ணன், என் தம்பி பேர் பூங்குன்றன், மூணு பேரும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்து அம்மா பேர் பூங்குழலி, ஐந்து பேர் என் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ ஐந்து பேர் நான் குடும்பத்தை எடுக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கிராமங்களில் நம்ம ஓடி அறுவடை பண்ணாதான், கூலிக்கு போனாதான் அந்த நாட்கள் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படியான பெரிய பலவீனமான காலங்களில் கூட என் தாய் தகப்பன் எனக்காக எல்லா பெரிய ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்றிலிருந்து அந்த விவசாயத்தை பண்ணி ஓடினாதான் கூலி என்று அறுவடைக்கு போவோம். காலையில் அறுவடைக்கு போனோம்னா நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் அறுவடைக்கு நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே என்ன உணவு தராங்களோ அதை கொண்டு எடுத்துகிட்டு வந்து தான் நைட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் அங்கே பெரிய ராஜாக்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்புறமா விடிஞ்சு அதிகாலையில் எழுந்துருச்சு உடனே நாங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டுமாய் நாங்கள் அறுப்புக்கு ஓடி அப்படியாய் போஷிக்கத்தக்கதாய் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயேசுவை பற்றி யாரும் அறியாத ஒரு குடும்பம், இயேசுவை யாரும் அறியாத குடும்பமாக நாங்கள் இருந்தபோது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ஐயப்பன் கோயிலோட பூசாரியாக இருந்தார். அப்போ பூசாரியாக இருக்கும்போது மாதம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க பூஜை பண்ணுறது, மலைக்கு போகிறது, 40 நாள் விரதம் எடுப்பாங்க, 48 நாள் இப்படியே கண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா அது ரொம்ப பக்தி விரயக்கமாக இருந்தேன். ஸோ இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம சாமி, அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நான் ஒரு காரியத்தோடு காத்திருந்தேன். அப்போ இருக்கும்பொழுது நம்ம அதுதான் நம்ம சாமி, நம்ம சாமி சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறோம். வைராக்கியத்தோடு இருக்கும்போது நான் அப்படியே கடந்த காலமாக சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் பிறந்து வளர்ந்து 17 வயசு வரைக்கும் அப்படியே அந்த என்ன சொல் விக்கிரகத்தில் அவங்க ஊறி இருப்பதனால நான் அவங்கள சார்ந்திருக்கும்படியாக நான் வாழ்ந்துட்டேன். இப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து திருப்பி பாஸ் ஆகி வரும்போது திருப்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டே கிட்டே இருக்கும். அப்போ ஸ்கூல் வீடு கிட்டே இருப்பதனால அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வீட்டு ஸ்கூலுக்கிட்ட படித்தோம். அப்போ ஸ்கூலுக்கிட்ட படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சும்மா அந்த பெருக்குவார், கூட்டுவார். அவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பார், பெரிய காசு. அந்த காசை கொண்டு எங்களுக்கு என்ன செய்வார், பிள்ளைங்களுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவை மறைச்சி நம்ம எங்கே இருக்கும்போது அவர் கூடவே இருப்பார். அந்த 10ஆம் வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா அந்த வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலை செய்வோம். அப்போ ஒரு சார் என்ன சொல்கிறேன், நான் சண்டை வாங்குறது, அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் ஸ்கூலில். பிரச்சனைனா என்னென்னு தெரியாது, ஒரு அடாவடியாக ஒரு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு. ஒரு அப்போ உள்ள என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது தூக்கம் மாத்திரம் இல்லை, அது இதுக்குன்னா அது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், கிராமத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரின்றப்போ அப்போ சாப்பிட்டுட்டு போது சண்டை, ஒரு மதியம் லஞ்ச் டைமில் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒன்று போட்டுனா ஒரே போதையானோன்னே எங்கள் அப்பா என்னை நான் சறுக்கு அடிச்சிட்டேன், நான் ஒரு குடி குடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே எனக்கு மனசு தாங்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு நான் ரொம்ப இந்த அப்போ அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், இங்கே வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம், அப்பா அவங்க அப்பா முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மீண்டுமாய் கடந்து சென்று அருகில் உள்ள ஒரத்தூர் என்ற ஒரு ஸ்கூலில், ஒரத்தூரில் போயிட்டு திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியில் என்னை வந்து 10ஆம் வகுப்பு சேர்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 9ஆவதுலேருந்து இங்கே 10ஆம் வகுப்பு போகும்போது, அந்த 10ஆம் வகுப்பு போகும்போது அங்கே அப்பா அம்மாவோட கண்ணை மறைச்சி, ஏன்னா அங்கே இருந்தால் ஒருவேளை நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொல்ல இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறேன். அப்போ அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே எனக்கு கூடின கூட்டாளிகள், நண்பர்கள் எல்லாரோடையும் சந்தோஷம் சமாதமாக இருப்பேன் அங்கே போனவுடனே. ஆனால் பாருங்கள், அப்போ 10ஆவது படிக்கும் போது 10ஆவது படிச்சுட்டு நான் போயிட்டேன்.
பத்தாவது படிச்சுட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன செய்கிற பத்தாவது பாஸ் ஆகணும். பத்தாவது பாஸ் ஆகும்போது அந்த பத்தாவது எக்ஸாமுக்கு நேரம் என்ன செய்கிறேன்னா என்னையே வந்து சரக்கு அடிக்க மற்றபடி போதை பொருள் அடிமையாக்க இன்னும் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு உறுதியாக இருப்பேன், ஏன்னா அதுப்போ இயேசப்பா உன்னை தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்பதாகவே எனக்கு இது பிடிக்காது வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன், இப்போ ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தெரியுது நல்லா. அப்போ வேணான்னு அப்படி இருக்கும்போது அவ்வளோ தீமையான பழக்கங்கள், சண்டை போகிறது, கிளாஸு கட்டடிப்பேன், அப்பா அம்மாவுக்கு மறைச்சி, ஏன்னா அப்பா அம்மா வந்து 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், அப்போ பிள்ளை படிக்க போயிருக்கான் படிக்க போயிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, படிக்க தான் போயிருக்கானு. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, கட்டடிச்சுட்டு போகிறது, படம் பார்க்குறது, தேவையற்ற படங்கள் இது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் சேர்த்து திருடுறது, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டிக்கா மிளகாய் இதுமாரிலாம் போட்டிருப்பாங்க, அது அதை பறித்து திருடி கொண்டு கடையில் போட்டு விற்று அதில் காசு வரத்தை தேவையற்ற சினிமாவுக்கு போகிறது இப்படியே இருந்துட்டோம். அப்போ மறைச்சோடனே அப்போ பத்தாவது பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாட்களில் வந்து தெருக்குத்துலாம் ஆடுவாங்க. அப்போ இன்னொன்று என்ன தெருக்குத்து, அந்த தெருக்குத்து ஆடும்போது என்னென்னா அப்பா நிறையத்துக்கு கெட்டு போவாங்க, என்ன நான் போய் நடிச்சிருக்கேன், நடிக்காத ஏரியாவில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு பத்தாவது பரிபூரமாக வந்து படிக்கும்போது நான் வந்து பத்தாவது ஃபெயில் ஆகிறேன். அப்போ பத்தாவது ஃபெயில் ஆனோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், ஐயோ நம்ம பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருப்பானே, இங்கே போனதுனால தானே இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பாரத்தோட அம்மா அப்பாலாம் எழுதாங்க. ஏன்னா கிராமங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா, இப்போ படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப அப்பா ஏன்னா அறுபடை தான் 30 ரூபாய் எங்கள் அப்பாலாம் ரொம்ப 30 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு அந்த அறுப்பறுத்து வந்து எனக்காய் கஞ்சி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப அழுவேன். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, சாட்சி சொல்கிறேன், ஆனால் என்னால் என்ன முடியல கணங்கிறது ஏனெனில் ஏன்னா ஒரு நாள் ஆக்கின சாப்பாடை 3 நாளைக்கு சாப்பிட்ருவோம், பழைய சாதம் அது நல்லா இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு பெரிய சாதம், பெருசாக எங்களுக்கு வேணும், அது வேணுமேன்னு சொல்லி அழகாக ரசித்து சாப்பிடுவேன். அவ்வளோ அந்த சாதம் அப்படி இருக்கும். அப்போ அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா கூட விளையாண்டுக்கிட்டே அப்பாட்டி போகும்போது எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது பத்தாவது ஃபெயில் ஆட்டமேன்னு சொல்லிவிட்டு திருப்பி பாஸ் ஆகி திருப்பி பாஸ் ஆகிறேன். திருப்பி பாஸ் ஆன பிறகு அருகில் உள்ள பக்கத்தால் நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்கூலில் மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்றேன். மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்க்கும்போது அப்போ எங்கள் சாமி என்னென்னா ஐயப்ப சாமி தான், நாங்கள் ஐயப்ப சாமி அப்படி கும்பிடுவோம். அப்பா எங்கள் அதாவது ஐயப்ப சாமி மேலே சொல்லுவாங்களே, ஐயப்ப சாமி மேலே சத்தியம் பண்ணால் நான் ஓகே நான் அப்படி பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு இருந்தேன், எங்கள் சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 11வது போச்சு. 11வது படிக்கும்போது அப்படி ஒரு காலத்தில் சில காதல் இப்படிலாம் வந்தது. அது சில காதல் வரும்போது நம்மளை அறியாமல் வாலிப பருவத்தில் என்ன நடக்குது என்னென்னு தெரியாதபடி நம்ம விழுந்து விடுவோம் அந்த வாலிப நாட்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியங்கள் நடந்தது, அதிலெல்லாம் மீட்டு தேவன் என்னை கொண்டு வந்தார். அப்போ அதுலேருந்து இருந்துக்கிட்டு அப்போ இருக்கும்போது அப்பா என்னை அடிச்சிட்டார், இதெல்லாம் தப்புப்பான்னு. ஆனால் எனக்கு வாலிப வயசில் தெரியல, இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களை நம்ம வாலிப வயசில் என்னென்னா நம்ம செய்யத்தான் சரி, நம்ம செய்யத்தான் நடந்தால் கரெக்டாக நம்ம நம்புவோம். ஆனால் அது அப்போ நான் உணரல, இன்றைக்கி என்னோட மாமா பையன் ஒருத்தன் செஞ்சாரு, எப்பயுமே என்ன செய்வான் அவன் வந்து கிளாஸ்ல வந்து ஏசப்பா ஏசப்பா நம்புங்க அப்படி சொல்லுவான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏசப்பா வந்து வேறு கடவுள், வெளிநாட்டிலேருந்து அந்த கடவுள், இவன் சும்மா காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை சர்ச்சைக்கு போனால் அடிக்கிறது நொறுக்கிறது இப்படியே சண்டை வாங்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவான், மாமா வந்து மாமா மாமா கூடுவான், எங்கள் அத்தை பையன்தான், மாமா நான் அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன ஜெபம் கீபம் போடா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் சாமி என் குலதெய்வம் இருக்குடா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நீ யார் சொல்கிறது போடான்னு சொன்ன பிறகு என்ன சொல்லும்போது 12வது ஃபெயில் ஆகிட்டேன். 12வது ஃபெயில் ஆகிட்டேன், ஒருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே கடந்தேன். அப்போ அந்த 12வது ஃபெயில் ஆன உடனே ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கடந்த போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கும்போது தான் எங்களோட மாமா பையன் வந்தான். இந்த மாமா பையன் வந்து, மாமா நான் மீண்டுமா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ஜெபம் தானே பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டியா சரி ஓடு ஓடு இதுமாரிலாம் ஏசப்பா இதுமாரிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து வரக்கூடாது அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடுன்னேன். அப்போ ஓடுன்னு சொன்ன பிறகு இவன் போயிட்டு எனக்கு பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். அப்போ பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணும்போது அவன் ரொம்ப ஜெபிக்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான்னா இதுமாரி ரிட்சிக்கப்படணும் அவன் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு போது நான் என்ன சொன்னேன்,
இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நம்ம பிடிக்காது, நம்ம சாமி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்ம பிறந்த பிறப்பு என்ன, இது இயேசு சாமி, இதை என்ன தூக்குற, இதை என்ன தீக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் அவன் கேட்காதன்னு சொன்னான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், சரி நம்மளுக்கு இயேசப்ப சாமி அது வேணாம் இல்லையா, இயேசப்ப சாமி அது வேணாம், நம்ம சாமி இருக்குன்னு சொல்லிட்டவுடனே எங்கள் ஊரில் குலதெய்வம்னு சொல்லிவிட்டு காத்தாயம்மன் சொல்லிவிட்டு குலதெய்வம், அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு அஞ்சு பேர் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காடு, காட்டில் தானே இருக்கோம், நம்ம சாமியிலான செய்வாங்க காட்டில் தானே வைப்பாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், காடுன்னா பெரிய காட்டில் வச்சுட்டு போகும்போது பொங்கல் வைக்கணும், கெடா வெட்டணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் போடணும், இப்படி தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா அப்பாவுடைய தாத்தா காலங்களில் நம்ம அதை நடந்து அதோடைய போயிருப்போம் இல்லையா. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஃபெயில் ஆன பிறகு நான் அஞ்சு பேர் சேர்ந்து, அஞ்சு பேரும் என்ன சொல்கிறேன், சிலர் வரலன்னாங்க சிலர் வரலன்னாங்க, நான் பார்த்தேன் நம்ம சாமி நம்மளை காப்பாற்றாமல் யாரை காப்பாற்ற போதுன்னு சொல்லிட்டு காலையிலே போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடி தேர்வு, அப்படியே உடனடி தேர்வு, ஒரு மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகிட்டேன் மேக்ஸில், ஒரே ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயில் ஆனால் மேக்ஸ் மட்டும் தான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஃபெயில் ஆன பிறகு உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்போ அந்த உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆனோன்னொடனே என்ன சொல்கிறேன், சரி நம்ம சாமி நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன், காலையிலே போவேன். காலையிலே போயிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை வணங்கிட்டு அதுக்கு என்ன செய்வேன், அதை வணங்கிட்டு அதை எடுத்து நல்லா என்ன செய்வேன், நேராக அழகாக போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 50 குடம் தண்ணி ஊற்றுவோம், இன்றைக்கி 50 குடம், நாளைக்கு 60 குடம்ன்ட்டு குளத்துலேருந்து மொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த சாமி சாமின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்து மேலே ஊற்றுவோம். அப்போ ஊற்றும்போது அதை வந்து கழுவி தேய்ச்சி கழுவி ஃப்ரெஷ்ஷாகி கீழே வந்து சாணி கரைச்சி மொழுகி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இடத்த நல்லா ஆக்கி கோலம் போட்டு பூ வாங்கிட்டு வந்து வெத்தி சூடம் பூ தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி செவ்வாய்க்கிழமை வேண்டியது பிரத்யேகமாக இருக்கும், மற்ற நாட்களில் நாங்கள் நல்லா செய்வோம். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது தினைக்கு செய்வேன், மந்திரம் படிப்பேன், எல்லாம் செய்வேன், மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன் ஆனால் ஒரு நாள் நஞ்சாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் வந்தோடனே நைட்டு பூரா கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறேன், போட்ட உடனே ஒன்றுமே என்னால் இது நம்மள. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலையில் எழுதிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் திருப்பி அந்த காசு செலவாகிட்டே இருக்கேன், 50, 50, 30, 50, 30 அந்த பூ வாங்கிறது, அந்த வத்தி வாங்கிறது, அந்த சூடை வாங்கிறது இப்படியே போயிட்டே இருக்கு. பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே எல்லாருமே இல்லை, நான் மட்டும் யாரும் ஒருத்தன் பாஸ் ஆனால் பார்த்தா நாங்கள் 4 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப அழுக தாக முடியல, ரொம்ப அழுகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதே, நம்ம இப்படிலாம் வந்துட்டோமே, நம்ம நடக்க முடியலையே, நம்மளால் ஏன் நம்ம சாமி நம்ம கை விட்டுது, நம்ம சாமி பேசுன்னு சொன்னாங்களே, நம்ம சாமி நம்ம சாமி தான் நம்ம சொன்னார், அப்பா சொன்னாரே இது பேசும் நடத்தும்பா, நம்ம சாமி தான் வேறு யாரும் இல்லை எனக்கு கும்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் நான் செஞ்சேன். செஞ்சு பார்த்தா எல்லாமே இதான உடனே வெறுத்துட்டேன், என்ன நம்ம சாமி ஃபெயில் ஆக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே வீட்டிலிருந்து 1 லிட்டர் மண்ணாணை கண்ணை எடுத்தேன். மண்ணாணை எண்ணெய் எடுத்துட்டு, மண்ணெண்ணெய்னா சீமை எண்ணெய், சீமை ஆயில் சொல்லுவாங்க கிராமங்களில், மண்ணாணைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு நேராக போகிறேன். அப்போது என்னை கேட்குறாங்க, இல்லை எங்கே போகிறப்பா, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டு தானே போவேன், நீ எங்கே போகிறேன், இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பாவம் உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்கிறேன்னு அழுதுகிட்டே வரேன், நீ எப்படியாவது அந்த கோயிலை நம்ம கொளுத்திடணும், எரிச்சிடணும் அப்படின்னு வரேன். அப்போ என்னோடய நண்பர் வந்து ரவி மயில்வர்மன் சொல்லிவிட்டு என் நண்பர் இருக்கார், மாவன் பையன், அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் மாப்பிள்ளை இங்கே போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறான்னு ஓடுறேன், வேகமாக ஓடி ஓடி போய் பார்த்தா, போய் பார்க்குறேன் அந்த இடத்துல பிடிச்சிட்டான், இதுமாரி வந்து செய்யக்கூடாது, இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து கோயில் என்பது கவர்மெண்ட்டு, உன்னை வேறு மாதிரி லைஃபே மாறிடும், நீ வீணாயிடுவேன்னு சொன்னோடனே எனக்கு மனசு உடஞ்சி, இல்லை நான் கொளுத்திடுவேன் சொல்லிட்டு போயிட்டு அதை என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் கழி எடுத்து அடித்து தட்டி விட்றேன். தட்டி விட்டுனே கொட்டா, அதாவது கூரை கொட்டான்னு சொல்லுவாங்க, கீத்து கீத்து போட்டு இப்போ தென்னை மட்டையால் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ தட்டி விட்றாங்க. அப்போ அதை தட்டி விட்டோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து சொன்னோடனே அங்கே அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, எங்கள் அப்பா ஒரே ஒரு அடி அடித்தார், வேகமாக அடித்தார், எதுக்குமே லாகி இல்லை, உன்னால் என்ன பிரயோஜனம், எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார்.
அப்போ நான் சோர்ந்து உட்காந்துருந்தேன். அப்போது சோர்ந்து உட்காந்துருக்கும் போது எங்கள் மாமா பையன் வரார். எங்கள் மாமா பையன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இருந்து அவர் சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை நம்பு, ஏசப்பா ஒன்று செய்வார். நான் ஒன்று கேட்குறேன், மாமா ஏசப்பா நம்புறேன் எல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்களே, உண்மைதானா? இல்லை, நீங்கள் ஏசப்பா நம்பி பாருங்கள், எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். சரி, இந்த அக்டோபர் மாதம் வரலாம், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உடனடி தேர்வுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனு என்ன செய்கிறேன், சரி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறேன். ரெடி ஆகும் போது என் மாமா பையன் வந்து பேசுகிறான், மாரி நானும் ஜெபம் பண்ணுறேன். சரி ஜெபம் பண்ணு, நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணு, ஏசப்பா நம்புவார்ல, ஏசப்பா செய்வார்ல, அப்போனா நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணான். சரி ஜெபம் பண்ணிட்டேன், அதாவது சேட்டிஸ்ஃபேஷன் இல்லை, சும்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்போ ஜெபம் பண்ணேன்னா, சரி சொல்லியிருக்காங்களே ஏசப்பா ஜெபம்னா எப்படின்னா, அப்போ இப்போ ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு, அப்போ என்னென்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ ஜெபம் பண்ணுன்ட்டு பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, என்ன பாசகம் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்துட்டேன். படுத்தவுடனே எங்கள் ரிலேட்டிவான எங்கள் அத்தை வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நம்ம இந்து குடும்பத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தபோது என்ன செஞ்சாங்க, ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் என்னோட ஜெயனிச்சிட்ருக்கு, பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் ஆண்டு நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த பைபிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இப்போ ஆண்டு ரெண்டு பேசுவீங்களான்னு சொல்லும் போது சரியான ஒரு ஒளி, நல்ல சிலுவை நிறந்த ஒளி, பல பல பல பலன்னு ஒரு ஒளி என் தலைக்கு மேலே சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது, அதுதான் வேறு எதனா பார்க்குறேன். அப்போ இருக்கும்போதே அவர் மாமா வந்தப்போ சொன்னேன், இப்போ நைட்டு மாரி நடந்து மாமா நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், நைட் நடந்தது மாமா அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிவிட்டு ஐயா இருக்காங்க வாப்பா ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கள் ஊர் பக்கத்து ஒரு 1 கிலோமீட்டரில் பாஸ்டர் கிறிஸ்டோபன் சொல்லிட்டு சபை ஊழியம் நடத்திட்டு இருந்தாங்க. இயேசு வாழ வைக்கிற ஊழியங்கள், இயேசு மகிமையின் திருச்சபையில் நாங்கள் வந்து அதை பார்த்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து ஜெபம் பண்ண வச்சார். சார் நான் ஜெபம் பண்ணுறேப்பா, நான் ஜெபம் பண்ண கேபியா அப்படின்னாரு. ஐயா நான் சொல்கிறீங்க மாமான் தான் கூடுவான், அவரை மாமா சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்கிறேன். இல்லை, நீ ஏசப்பா நம்பி முழுமையாவா, அப்போ ஆர்டர் நடத்துவார்னு சொன்னார். சரி, எவ்வளோ நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வம் சாமி எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே, நம்ம தான் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இவங்க சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் ஏசப்பா பிடிக்காது, நான் அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஏன் சர்ச்சைக்கு போயெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் உணர்ந்தேன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது திட்டும் போது நான் நினச்சிட்டேன் இப்படி இருந்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச நாள் எடுத்து வந்து அப்புறமா நான் பார்க்குறேன், அதை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சோம் பண்ணுறாரு, சோம் பண்ணி ஆண்டவனுக்கு பாஸ் ஆகுன்னு சொல்கிறாருப்பா, அப்படிங்களா சொல்கிறாரா சரியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் வந்த உடனே, எக்ஸாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுதுனேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க, என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னார் ஏசப்பா நான் உங்கள் நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட கணக்கவே போட்டுக்கிட்டு, எழுதின கணக்கவே எழுதிக்கிட்டு, வெறும் பக்கத்தில் 35 அதாவது 70 1 மார்க் ஏதுனாலே அதில் 70 1 மார்க் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 1 வேர்டு நான் பாஸ் பண்ணேன். 70 1 வேர்டு எழுதி எழுதி எழுதி மீண்டும் மீண்டுமாக அழுகுறேன், கண்ணீரோடு அழுகிறேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப நான் அழுதேன். ஏசப்பா நம்மளுக்கு இப்படி செய்யலையே, எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, எங்கள் அப்பா அடிப்பாங்களே, ஏசப்பா நம்ம நம்பி வந்துட்டேன், உங்களை நான் கும்பிடும் போது எங்கள் வீட்டில் கும்பிடும் போதே எங்கள் வீட்டில் என்ன அடிக்கிறாங்கப்பா, திட்டுறாங்கப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அலைவினப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே நான் எழுதுகிறேன். அப்போ எழுதுன அந்த இடத்துல அந்த வந்த ஆசிரியர் பார்த்துட்டு என்னப்பான்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதோட கடைசி எக்ஸாமு, 2 எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா என்ன போனால் விட மாட்டாங்க, என்ன அடிச்சிருவாங்க, நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, விடாமல் எழுதுப்பான்னு சொன்னாங்க. ஒன்றே இட நான் ஒன்றுமே எழுதலை, எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் என்ன படிச்சுன்றத சொல்கிறேன் பாருங்கள், படிக்க தெரியாது, எனக்கு கணக்கு வராதுங்க, கணக்கு போட்ட கணக்கே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும், எனக்கு தெரியும், தெரியும் இது நடக்காது, நான் எழுதுந்தெல்லாம் ஒரு 1 வேர்டு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் எழுதுனேன். ஆனால் நீ ஏசப்பா எனக்கு எல்லாம் பற்றியும்
எழுதின உடனே அப்போது ரிசல்ட் அன்னைக்கு எங்கள் வீட்டு எகுத்தால் ஒரு பாஸ்டர் வருவாங்க. அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணுவேன், ஆனால் அந்த பாஸ்டர் வரும்போதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், இவர் எப்படியாவது அடிக்கணும், ஒரையாவது உதைக்கணும், ஒரையாவது திட்டணும், ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் ஊருக்குள்ளே வந்து பேசுகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு அந்த சித்தி வீட்டில் எகுத்த வீட்டில் சித்தி வீட்டில் அன்னைக்கு தான் பாருங்கள் உபவாச கொடுக்க வச்சுருக்கிறாங்க. உபவாச கொடுக்க வச்சோடனே ரிசல்ட்டுக்கு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. நான் எங்கேயுமே போகல, அந்த உபவாசத்தை கொடுக்க போனேன். போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே பாஸ்டர் வந்து ஒருத்தன் கேட்டாங்க, பாஸ்டர் சொல்கிற கேட்டாங்க, ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, இன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டு, இன்றைக்கி ரிசல்ட்டு வரலன்னா நான் பாஸ் ஆகலைன்னா சத்தியமாக நான் செத்துரும் ஐயா, வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டேன் ஐயா, நான் செத்துரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னபோது அப்போ சொன்னார், இல்லை நீ பாஸ் ஆகிடுவப்பா, தைரியமாக இரு, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணிட்டேருன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல் பாடினாங்க. அப்போ அந்த பாடல் ரொம்ப நொறுக்கப்பட்டது. அப்போ கலங்களை பாடினாங்க, கலங்களை, யெகோவா ஈரே க

களப்பா. அப்போ அந்த களங்களப்பா களங்களப்பான்னு சொன்ன உடனேவே என் தம்பி, சின்ன தம்பி எனக்கு வீட்டில் இருக்கிறான், அப்படியே வந்து சொன்னான், அண்ணா நீ பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னான். ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேண்ணா, எத்தனை மார்க் இல்லையே, நான் வாய்ப்பு இல்லையே, நான் ஃபெயில் தானடா, நான் ஆகிடுவேன், நான் ஒன்றுமே சரியாக எழுதலையே. இல்லை நீ 70 மார்க் எடுத்துட்டேன், 70 மார்க் தான் பார்டர் மார்க், நீ 70 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே ஏசப்பான்னு கீழே விழுந்து அன்னைக்கு பிடிச்ச அந்த புடியை ஏசப்பாக்குள்ளே ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறப்பட்டேன், உடைக்கப்பட்ட கிருபையாக நான் மாறப்பட்டேன். ஏசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் குலதெய்வம் காத்தாயம்மன் ஐயப்பன் சொல்லி நான் வீணாய் கடந்துட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்திருக்கீங்களே, எனக்கு இப்படி தான் நடத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்குள்ளே வைத்தார், ஒரு எனக்குள்ள ஒரு பிணைப்பை வைச்சார், எனக்குள்ள ஒரு ஆவிக்குறி விஷயத்தை கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச அவர் காலை, அன்னைக்கு பிடிச்ச அவர் கரத்தை இன்ன வரைக்கும் அவர் விடலை. அல்லேலூயா. என்னை இன்ன வரைக்கும் விடலை, என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அன்னைக்கு பிடிச்ச அது சந்தோஷம், அந்த நாட்கள் முழுக்க சந்தோஷம். ஏன்னா நான் ஊரில் அப்படி ஒரு பண்ணுவேன், நான் ஊரில் எப்படி இருப்பேன்னா சண்டை போடுவேன், அடிப்பேன், கிண்டல் கேலி பண்ணுவேன். ஒருத்தனை கிண்டல் பண்ணனா அவனை கேலி கிண்டல் பண்ண சொல்லி அடிப்பாங்க, உதைப்பான். அந்த அளவுக்கு நான் இருந்த எண்ணிய கருத்தரை நான் நாட்களில் பிடிச்சாரு. அன்னைக்கு பிடிச்ச பிடியில இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இன்னொன்னு பெரிய ஒரு பாக்கியங்க, பெரிய ஒரு சிலாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது என்ன? ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு தான் அவனை பிடிக்க வைப்பார் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசப்பா அப்படி நல்லவர். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி, மீண்டுமாய் மகிழ்ச்சியாகி, நல்ல சந்தோஷம் சமாதோடனே அப்புறம் சர்ச்சுக்கெலாம் போவா லைட்டாக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்ச்சுக்குனா அந்த சர்ச்சை நான் அடிச்சிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கிறேன், அங்களை உதச்சிருக்கிறேன். அப்போது வந்து அடித்து சண்டை வாங்கி திட்டுதல் பண்ணியிருக்கேனே, போகும்போது என் கால் கோசிச்சு. அப்போ ஏசப்பா உம்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் யாருக்கும் இல்லாமல் உமக்கென்று என்ன செய்யணும், உமக்கென்று செய்யணும், உமக்கென்று ஊழிய செய்யணும். அப்போ தான் அந்த ஊழிய செய்யணும். அன்றைக்கி மெசேஜ் ஊழியக்காரன் என்ன செய்வார், ஊழியக்காரன் அக்கினி ஜோலியை மாற்றுவார்னு வேதவசனம் சொல்லுதான்னு சொல்கிறான். அப்போ புதுசு இந்த வசனங்க இருக்குது எப்படி சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா கையில் காசு இருக்காது, ரொம்ப பயனப்பட்ட ஃபேமிலி தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏம் என்னென்னா, நான் ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை, டாக்டர் படிக்கணும், டாக்டர் படித்து எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது எதாவது செய்யணுன்றேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம பண்ணுறது நம்ம நல்லா பாஸ் ஆகியிருந்தேன்னா மார்க் அதிகமாக எடுத்து நான் பாஸ் ஆகியிருந்தேன்னா எனக்கு மெரிட்டில் எதாவது கிடச்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப கம்மியான மார்க்கு தாங்க. அப்போது 1200 மார்க்குக்கு 1200 மார்க்கு ஃபுல் மார்க்கு, நான் எடுத்து வெறும் 635 மார்க்கு தான். அப்போ இந்த மார்க் எடுத்து டாக்டர் படிக்கணும் ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக எல்லாரையும் படிக்க வைக்கணும். இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காக ஒரு நான் செய்ய முடியல. ஏன்னா என் ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு, என்ன தேஞ்சிருக்காரு, அவனும் புரிய வைக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி ஜெபம் பண்ணுறேன். அப்போ 2 சீட்டு வந்தது, ஒன்று பிபிடி, ஒன்று அக்ரி. என் கூட படித்தவங்க எல்லாம் எம்ஏ பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, டீச்சர் ட்ரைனிங்கு, பயோடெக், இப்படி தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தான் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரி கிடைச்சிது, 2வது பிபிடி நரம்பியல் டாக்டர் கிடைச்சிது. அப்போ அவங்க ஐயா தீர்க்கதரிசனமாக பேசுவார். அப்போது தீர்க்கதரிசனமாக பேசும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அக்ரி தான்ப்பா ஆண்டு படிக்க வைக்க சொல்கிறார். அக்ரின்னொன்னே அப்புறம் அக்ரினா என்ன ஐயா, எனக்கு தெரியாத ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அக்ரின்னா என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி பேசி விதைகளை விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு காஸ்ட்டு, உனக்கு பிஸ்னஸாக பண்ணி ஆண்டு மாற்றுவார், இதெல்லாம் அக்ரி சம்மந்தம்னார். அப்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முதலாவது பிஎஸ்சி அக்ரி சேர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை காலேஜ் சேர்த்து வச்சாங்க. 4 ஆண்டு படிக்க கருத்து கிருபி செய்தார். அப்போ 4 ஆண்டு படிக்கும்போது என்னதுன்னா, அப்போ ஐயா கூட போவேன். அப்போ எங்கள் ஐயா கூட போகும்போது சின்ன சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன். அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா கிட்ட ஒரு ஊர் போயிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆந்திரா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் ஐயா கூட ஊழியம் செய்யும் போது சில மிராக்கள் அற்புதம் நடக்கும். அவர் கூட சேர்ந்து சேர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது காணிக்க கொடுப்பாங்க. எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் பெரிய விஷயம்.
கிராமம் இல்லையா அது கொடுக்குறாங்க பெரிய விஷயம். அப்போ நான் காணிக்கெலாம் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு காணிக்கெலாம் வாங்க மாட்டேன். என்னென்னா பாவம் அவங்களே டீ குடி காசு இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க வெத்தில போடாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டர் சில காரியம் பேசினார், அது ஒன்று போஷிக்கு மகனே நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஏழ்மை, ஓடுனா தான் கூலி வேலை செஞ்சு தான் அந்த காசை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் ஜெபிக்கும் போது அந்த காசை அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த காசு கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்னோடய மாமா பையன் பசங்க எல்லாம் யாரும் ரட்சிக்கப்படல, அந்த ஊரிலேயே வாலிப பிள்ளைங்களை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்படேன். கிறிஸ்தவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவங்க, அவங்க ஆதி தலைமுறையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் ஒரு ஒரு தைரியமாய் சத்தியமாய் ஓடும் போது, அப்போ அந்த கிராமங்களில் நான் வரும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வர இப்போ சொல்லுவேன் கபூர்ன்னு சொல்லுவாங்க, என்னையே கபூர் வராண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, அப்போ காணிக்கதான் ஆகிடுவார் சொல்லிட்டு என் மாம்பையன் எல்லாமே என்ன எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி சரக்கு ஹேண்ட்ஸு இதுமாரி பான்பிராக்கு இந்தமாரி பொருள்களுக்கு எல்லாமே அடிமையாகி இருந்ததுனால அந்த காசு எடுத்துகிட்டு வர மாதிரி வந்து பிடுங்குவாங்க. மாமா எனக்கு 10 ரூபா கொடுங்க, மாமா எனக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு பிடுங்கும்போது நான் அதை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரியல, சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அடிப்பானோ, இல்லைனா நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்கிற, இயேசுவை பற்றி எதுக்கு போகிறேன்னு சொல்லி நான் அடிப்பானுங்க. அப்போ அடிக்கும்போது அவன் என்ன செஞ்சேன், நான் என்ன ஒரு நாள் செஞ்சேன், ரொம்ப எல்லாமே ஒரு நாள் தீபாவளி நாட்களில் ஒரு மாதிரி 3 மணி இருக்கும், நான் அப்போது நான் எனக்கு தீபாவளிலாம் வேணாம் நம்ம தான் இசப்பக்கில் வந்துட்டோமேனு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா நான் என்ன சொன்னால் கிண்டல் பேணுவேன், கேலி பண்ணுவேன், எல்லோரும் சிரிக்க வைக்கிறது தான் என் வேலையே, எப்படியாப்பட்ட கூட்டத்திலையும் வந்து எல்லோரும் சிரிக்க வச்சுருவேன். ஸோ இப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறினான்றது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் நல்லா தானே மாமா வந்து கலகலப்பாக இருப்பார் பேசுவார், ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லோரும் சரக்கு போட்டு என்ன செஞ்சானுங்க, சரி நீ கபூர் வரான் இன்றைக்கி அவனை என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி இவனு பிளான் பண்ணி வச்சுருக்கலான்ட்டு எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் சர்ச்சுக்கு போகலாமேன்ட்டு கிளம்பி போவார் அவர் 3 மணிக்கா. அப்போ அந்த 3 மணிக்கா கிளம்பி போகும்போது அவனை அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கரெக்டாக மாமா என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் போதில் எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே சரக்கு, எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப குடிவெறியின் ஆவி அங்கே ரொம்ப இருக்கிறதுனால எல்லாம் சரக்கு அடிச்சுருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்னை கேட்குற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவொடனே சரி ஏசப்பாக்குள்ளே இருக்கிற உனக்கு வந்து கோபமே வராதா, இல்லை மாப்பிள்ள எனக்கு கோபம்லாம் வந்தது தான், ஆனால் ஏசப்பாக்குள்ளே என்றைக்கு நம்ம போனோம் அன்னிலேருந்து எனக்கு கோபம்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கோபமே வராதான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு டீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டீக்கு தானே, டீ தானே நம்ம எல்லாமே என்ன செய்வோம், ஒரு டீ எங்கள் ஊரில் வேணா 2 ரூபா அப்போ 2 ரூபா 2000 ரூபா தான் டீ. சரி டீ வாங்குடா, சரி டீ கொடுத்தேன். டீ எனக்கு சரக்கு அடிச்சாலும் டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், ஆனால் எதுக்கு வாங்க சொன்னால் தான் 3 டீ வாங்கி மூன்று உன் கோவமே வராதா கோவம் வராதுன்னு சொன்னோன்னே உட்கார சொல்லி டக்குன்னு வச்சுட்டோம் படானு டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. மூஞ்சில் எடுத்தோடனே அப்படியே பாலோட மூஞ்சி அப்படியே அப்படியே அழுகையோட கண்ணீரோட அழுகுறேன், ஆனால் அவங்க விடவே இல்லை என்னையே. அப்போ டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டு சரி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டர் சொல்லிட்டேமே ஆண்டருக்குள்ளே இருக்கணும் கோவம் வராது, சாந்த குணம் அன்பு தானே கிரியச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தொடக்கிறேன் மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லுங்கள் சொல்லு மச்சான் சரி என்ன சொன்னால் அப்பயும் கோவம் வரல, இப்போயும் உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆற்று மண் எடுத்துகிட்டு போவோம், மாட்டு வண்டியில் தான் எங்கள் சைடு வந்து மண் எடுத்து போவாங்க, சீராக தானே போவோம், மாட்டு வண்டியில் மண் அள்ளி மூஞ்சில் சும்மா நம்ம போட்டாலே நம்மளுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும், படா மூஞ்சில் மண் அள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக போடும்போது எனக்கு அப்படியே சொல்லு சொல்லு வலிக்குது எரியுது. அப்பயும் நான் கண்ணெலாம் ஒரே மண் ஏறிடுச்சு, கடு கண்ணு தலையெல்லாம் உதறிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லு மச்சான் இப்பயும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவனை என்ன சொல்கிறான், ஏய் உனக்கு இப்பயுமே கோவம் வரலையா, அப்போ ஏசப்பா வந்து முறுக்கிற சுமந்தாரே தலையில் முள்ளு சுமந்தாரே நீனும் சும்மனு சொல்லிட்டு அந்த நேரம் பாருங்கள் எனக்கு தான் பெரிய காக்கா குண்டு மேலேருந்து கீழே உழுது. அந்த நேரம் கரெக்டாக அந்த காக்கா குண்டை எடுத்து தலையில் வச்சு அப்படின்னு சொல்ல கையால் கையால் அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது எனக்கு குத்தி ரத்தம் அடி பிளட்டு வருது, ரத்தம் வருது. அப்பயும் கோவம் வரல, எனக்கு கோவமே வரல, உங்களெல்லாம் மன்னிக்கணும் சொல்லி, நீ என்ன பெரிய இவரா ஏசப்பாவை பேசப்பாக்குள்ளே இருந்தான் பெரிய இவரான்னு சொல்லிட்டு என்னை திட்டுறானுங்க அடிக்கிறானுங்க. எல்லாம் போத பொருள் சண்டை சமாளம் அப்படியே கிரியே பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அப்போ வாங்கும்போது ரத்தம் அழியுது, அதனால எடுத்து எட்ட போறீங்க. பெரியப்பா வந்து எடி என்னடா அண்ணன் அப்படி செய்றீங்க மாமாவோட செய்யணும்னு சொல்லிட்டு ஏந்திரம் சொல்லிட்டு என்னை எழுப்பி அதை எடுத்து எட்ட போட்டுட்டு திருப்பி நான் போயிட்டு குளிச்சுட்டு ரோட்டு பக்கம் வரவே இல்லை. ரொம்ப எனக்கு அழுவ பாரம், அந்த ஒரே இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சுருக்கீங்க இவன் கோவம் வரும்னு சொன்னேனேப்பா, அப்போ நீங்கள் எப்படிப்பா எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் எப்படிப்பா நீங்கள் எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க, அந்த சிலுவை பாடு
அர வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நான் பார்க்குறேன் அந்த சிலுவை 150 கிலோ சிலுவையாம், 17 மணி நேரம் தண்ணியில் அம்ம நின்னாரா, தண்ணியாராக தரமாட்டாங்களான்னு உனக்கு எனக்குமே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இன்றைக்கி அவர் ஆட்டுக்குட்டி போல இருந்து சொல்கிறேன் நான் அவள் எல்லாத்தையும். அப்போது எப்படி இவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போது சுமந்து இருக்கும்போது அப்போனே நைட்டு பூரா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்ன செஞ்சுட்டாங்க, நான் கோவப்படலப்பா, அவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, நீ மன்னிப்பான்னு மன்னிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் விடிஞ்சு வந்து யார் என்ன தலையில் அந்த முள்ளை வச்சு அழுத்தினானோ அவன் வந்து சொன்னான், மாமா என்னை மன்னிச்சுட்டு பெரிய ஒரு ஒலி மாரி வந்தது, என் பிள்ளைய நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி என்னை யாரோ பயமுறுத்திட்டாங்க எனக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்தவன் எல்லாருமே வந்து காலையிலே வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இசப்பா இவங்களாம் ரட்சிக்க போடணும், இவங்கள மன்னிங்க, தவறாக செஞ்சிட்டாங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல என்னை தள்ளினாங்களோ, எந்த இடத்துல என்னை அடித்தாங்களோ அந்த இடத்துலாம் போகும்போது அப்போ எங்கள் ஐயா எனக்கு அப்போது ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வைக்கும்போது ஜோஷுவா கபூர்னு வச்சார். அதனால எனக்கு பேர் இயேசுவா இயேசுவா இயேசுவான்னு கூடுவாங்க, சில பேர் ஆண்டவரேன்னு கூடுவாங்க, சிலப்பா இயேசப்பா பிள்ளைன்னு கூடுவாங்க, சிலர் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்குள்ள அது அந்த இயேசுவோ அந்த ஆண்டவரோ அந்த ஜோஷுவாவோ இது மகிமை இல்லை. அப்பா அவன் வாயில் உங்கள் பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். மன மகிழ்ச்சியோடு இருந்து அப்படியே இருந்துக்கிட்டு அவரை காலேஜ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து பார்த்தா என் எல்லோரும் மரியாதையாக அதோட வாங்க ஐயா சோதனை ஐயா ஐயா கிண்டல் பண்ணுறாங்களோ அவளோட உண்மையிலே சொல்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஏசப்பா நாம் அங்கே தெரியுதில்ல, நான் யார் நாங்கள் நிறுத்தறதில்ல, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னென்னா ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அங்கே வருதே, ஏசப்பான்றதாங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு மன ஆறுதலாக இருந்தது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னிலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கபூர் வந்துட்டார்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏசப்பா வந்துட்டார், சில பேர் ஏஷோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தேவன் நாமம் இன்னைக்கு மகிமைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்த எல்லாவற்றையும் இருந்துட்டு அப்புறமா பாருங்கள், அப்படியே காலங்கள் செய்த 4ஆம் ஆண்டு அப்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும், காலேஜ் முடிக்கிறேன். முடித்த உடனே வீட்டில் இருந்தவுடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றான். அந்த ஃப்ரெண்டு என்னை கம்பெனியில் சேர்த்து விட்ட உடனே அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 50,000 சம்பளம்னு சொன்னாங்க. அப்போ 50,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்ததுனால ஜாயின் பண்ண கம்பெனி லிங்கா கெமிக்கல்ஸ்னு மதுரையில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போது ஜாயின் பண்ணும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் நான் இருந்தப்போ நல்ல காரு நம்மளுக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டோஃபின் ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியில் நல்ல சேல்ரி 40,000 சேல்ரி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லா சேவிக்க பண்ணார், நல்ல ராஜபோகமாக வாழ்ந்தேன். அவரை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தான் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது அப்படியே போயிடுது. மாதம் 40,000 சம்பளமாக நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம தான் ஊழியம் பண்ணி இருக்கிறோமே. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், அண்டரே நான் எங்கள் ஊரில் வந்து கடை வைக்க போகிறேன், அக்ரி கிளினிக்னு சொல்லுவாங்க. அக்ரி கிளினிக்னால் ஒரு தாவரத்துக்கு என்ன மருந்து, என்ன டானிக்கு என்ன ஊட்டச்சத்து, என்ன பொருள், அப்படி யூரியா பொட்டாஷிய காம்ப்ளெக்ஸு ஹைட்ரோக்சிடன் ஃபிக்ஸன் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும்போது எல்லாம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அதுக்கு ஏறி என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி எங்கள் ஏரியாவே என்ன போட்டாங்க. அப்போ அது போடும்போது எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை பெரியால் ஆகிடுவான், நல்லா இருக்கிறான், பெரியால் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு சந்தோஷப்பட்டு சமாதானத்திற்கு பிள்ளை பெருமையாக இருக்குது. உளுந்துக்கோ நெல்லுக்கோ எந்த மருந்து ஏறி கொடுக்குனா ஒரு ரிசல்ட் நல்லா வந்துடும், நல்ல விளைச்சலை காண்பாங்க, எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஆகிட்டேன், நல்லா சர்வீஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு ஆண்டு கொடுத்து கிருபியால் நல்லா வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் நிற்கும் போது சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறார், அப்பா கடை வைக்கலான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்போ நீங்கள் கடை வச்சு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீட்டங்களில் கொஞ்சம் இதாக இருந்தனால கடை வச்சிடலான்னு சொல்லிட்டு அக்ரி கிளினிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. நான் ஒரு நாள் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கடையும் பார்த்துட்டாரு இடத்தையும் பார்த்துட்டாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டு சொல்கிறார், அப்பா நான் மாரி கடை வைக்கலான்னு இருக்கேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ ஆர்டர் சொல்கிறார், எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது. ஆண்டர் சொல்கிறார்,
எல்லாரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்கறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யார் வேலையை யார் பார்க்குறதா ஆண்டவரே என்ன பா சொல்லுங்கப்பான்றேன். இது உள்ளக மகனே இது உன்னதன்னு ரெண்டு கையை நீட்டினார். அந்த நாட்கள் ஆண்டே உன்னதம் போதுன்னு பிடிச்சேன். அந்த பிடிச்ச வேலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன். என்னப்பா செய்யணும் வேலையை ரிசைன் பண்ணினார். மறுநாளே வேலையை ரிசைன் பண்ணேன். நான் எங்கள் கம்பெனியில் நல்ல பேர் வாங்குவேன், நல்ல வெரி குட் தான் வாங்குவேன், எனக்கு வெரி குட் தான் பேரே வைப்பாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அப்போது நல்ல பேர் வாங்கும்போது ஏன் போகிற போகிறேன்னு சொல்லிட்டேன் இல்லை, என்னை ஏசப்பா கூப்பிட்டாரு வந்துட்டேன். ஐய் சொன்ன பைத்தியக்காரா, ஏசப்பா கூப்பிட்டாருனா என்னடா இந்த காலத்தில் சம்பாதி பணம் தாண்டா முக்கியம், பணம் தாண்டா எல்லாம் செய்யும், ஏசப்பா சும்மா ஒரு மனசில் வச்சுக்கேன்னார். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான், என்னை உயிர்ப்பித்தவரே அவர் தான், ஒன்றுமில்லாம் அதை சும்மா கடந்தால் என்னையை இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்காரன் என்னை ஏசப்பா தான் சொன்னாலே. 40,000 சம்பளம், காரு, உனக்கு 2 PA இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்கார், எப்படி அதெல்லாம் விட்டு போகிறேன், எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதுன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் ஒன்றும் இல்லையன்னு சொல்லும் போது நான் வேலையை விட்டு வந்தேன். வேலையை விட்டு வந்து ஆண்டவர் தானே பிடிச்சேன். ஆண்டவர் பிடிச்சி வேலையை விட்டு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாரு. அவங்க அதை வந்து கடலூரில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஷேரன் இந்துமதி. அவங்க வந்து அவங்களும் என்னை போல ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறாரு. இவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளை, நல்ல ஆவிக்குரிய நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவர் தேசத்துக்காக எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல மகள். அவங்க அப்படி இருக்கும்போது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. வேலைலாம் வந்தது, அவங்க எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வேலையை வேணான்னு அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சி வேலையை ரிசைன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நானும் இன்னும் அக்ரி ஃபீல்டுலேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறோம். பேசினவொடனே அப்போ போயிட்டு நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே உண்மைக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி, எது கேட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு அசைவு நகர்ந்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறேன் இன்னைய வரைக்கும். அப்போது அது செய்யும் போது அப்படி சொன்னார், இவள் உனக்காய் நியமிக்கப்பட்ட மகள் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாமா, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் ஷெவ்லாம் பண்ணிவிட்டு போகிறோம். போனாக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க, ஆவிக்குரியத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அன்புக்குள்ளே இருப்பீங்களா. ஏன்னா இப்போ நம்ம தெரியாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு, தெரியாத ஒரு மகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஓடி நிற்கிறத விட தேவன் இணைக்கிற இணைப்பு இருக்க மிகப்பெரிய ஒரு பாலம், ஒரு பலம் இல்லையா. தேவன் இணைக்கிறது யாராலையும் ஒன்றும் தடைபட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுகிறோம், வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம கிராம வழக்கங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம்னா மாப்பிள்ளைகிட்ட பொண்ணும் பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் பேசுகிற வழக்கம் இருக்கும். அவங்க என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்டுக்கல. அவங்க என்னை கேட்ட கேள்வி, 1 hour HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸை நாங்கள் உணர்ந்தேன். என்னோடய மனைவிக்கிட்ட HR டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கீங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிங்களா, என்ன பண்ணினு, எதுன்னு எல்லாம் தெளிவாக கேட்பாங்க இல்லையா. அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊழித்து என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தில் என்ன மிராக்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு, எங்கெங்கே போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷெடியூல் என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும், நீங்கள் இப்படி செய்யணும், அப்போ சே புதுசாக இருக்கு நீங்கள் எப்படி தோணும், இப்போ அண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போயிடலாமா அப்படிலாம் தோணலை. ஆனால் இந்த தேவன் சொன்னாரே, இவள் உனக்காய் நியமிக்கப்பட்டன்னு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு காரியம், எனக்கு என்ன ஆண்டவர் உங்களை பற்றி பேசலை, போயிட்டு வாங்க, ஒருவேளை ஆண்டு சித்தம் தான் நம்ம இணையலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் எல்லாம் நினைஞ்சாங்க, சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ன்றால கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்ததுனால அவங்க என்னென்னா, மாப்பிள்ளை இதுமாரி இருக்குது, நீங்கள் இப்போ ஒன்று கோச்சிக்காதீங்க, பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, ஏசப்பா என்னைக்கிட்ட சொல்லி அவள் தான் சொல்லிட்டாரு, அதே போல் நான் அவளுக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த மகள் 2 நாளாக ஜெபம் பண்ணி ஆண்டர் சொன்னார். அப்போ கூட அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க நெருக்கப்பட்டதுனால சரி ஓகே சொல்லணும்னு சொன்னாங்களாம். இப்போ தான் அது எனக்கே எப்போ சொன்னாங்கன்னா, என்னோடய பேபி பிறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லையா, சரி நம்மளுக்கு தேவன் யாரை வழிகாட்டுன்னு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பிறகு அந்த அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்மளை விழா எலும்பு இவங்க தானே நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏசப்பா புரியவங்க சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு சண்டே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். அந்த லாஸ்ட் சண்டே நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன்.
என்னை வீட்டில் கேட்குறாங்க, சரி சொல்லுப்பா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஆண்டர் எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன சொல்லுப்பா வேறு பொண்ணு பார்த்துருக்கேன், ரெண்டு வரன் வந்திருக்கு பார்க்கலாமா? இல்லைண்ணா என் தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் காத்திருக்கிறேன். இல்லைம்மா நான் காத்திருக்கிறேன், எங்கள் அம்மாட்டி சொல்கிறேன் அப்பாட்டி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இந்து இல்லை, அவன் இயேசு பிள்ளை ரட்சிக்கப்படல, அவன் ஏதாவது முடிச்சு விடணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால்

சமாதானமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஜெர்மனி தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கை நடந்தது. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ஏழ்மன்றதுனால் அவங்க வீட்டில் ஏழ்மை தான், ரெண்டு வீட்லேயும் பலவீனப்பட்டதாக இருந்தது. நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், யோசப்பா நாங்கள் வந்து ஊழியக்காரங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, என்னையும் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தீங்க, அவளையும் ஊழியக்காரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ அதனால் என்னென்ன யோசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தனால எங்களை சபையில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பிரயாசப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமை எப்பயுமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பெருமை, கிராமங்களில் பெருமையாக செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணாங்க. நாங்கள் ஜெர்மன் ஆண்டவரே ரொம்ப சீப்பாக நடத்துங்க கல்யாணத்தை, ரொம்ப சீப்பாக நடத்துங்க, இதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சீப்பாக நடத்த சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் கல்யாணம் நெருங்குந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சந்தித்தார். ராஜாக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார். எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீற்றத்தில் இருக்கிறதுனால 6 MLA 2 அமைச்சர் மினிஸ்டர் வந்தாங்க. அங்கே இருக்கிற வீட்டில் எல்லாம் கவுன்சிலர் ஏரியா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் கேட்டது கொஞ்சோண்டு கேட்டோம், ஆண்டவர் அது பெரிய பிரத்யேகமான சொல்லிட்டாரு, ராஜாக்கள் மத்தியில் அதை அப்படியே மச்சிட்டார். அப்புறமா வச்சவொடனே தன்னோட கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு பாருங்கள், சரி இங்கே ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 43 நாள் இருக்கும். அந்த 43 நாளில் தேவ ஜெபிச்சிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஜெபி 43 நாள் இருக்கும். அப்போ நாள் முத முத ஒரு பிசாசு பிடிச்சாங்க, ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அப்போது வந்து கிராமங்கள்னா பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, பேய் பிடிச்சி விடுவாங்களா, பேய் பிடிச்சிருச்சு அடி விடுவாங்களா, பேய் பிடிச்சிச்சு ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்கார விடுவாங்களா, விட மாட்டாங்க, புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்கெலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது நான் செஞ்சேன்னா, போகலான்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி போகலான்னு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெர்மன்ட்டு வெளில கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் அப்பா பெரிய பாறை இல்லை, பாறையும் கத்தியும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊழியத்துக்குன்னு கிளம்புனா உங்களை ரெண்டு பேரும் இங்கே நான் வெட்டிடுவேன், இங்கே நான் கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இருந்தால் ஊழியத்துக்குன்னு போகிறதா இருந்தால் இது தாண்டி போவேன், நான் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. அப்போ இவர் சொன்னான், அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஆண்டுக்குள்ளே எதுக்காக வந்தோம், ஊழியம் பண்ண தான் வந்தோம், ஆண்டுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சமேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது, அப்போ ஆண்டு சொன்னார், நீ கடலூர் போன்னு சொன்னார். உடனே நாங்கள் அந்த நாளே அந்த மறுநாளே வந்து கடலூர் வீட்டை பார்த்துட்டு இருவருமா சேர்ந்து கடலூர் வந்தோம். கடலூர் பாருங்கள், கடலூர் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலூர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏசப்பா எங்களுக்கு எப்படி பாருங்கள் வந்து ஒரு அன்பாக்கிறாரு. அப்போ கடலூர் வந்தவுடனே அது ஆசையாக அன்பாக சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தில் ஜாமத்தெல்லாம் ஏற்றி எல்லாம் விட்டாங்க, எல்லாம் விட்டாங்க, ஜாமத்தை ஏற்றிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போது அருமையாக செஞ்சு வந்தவுடனே நாங்கள் கடலூர் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ கடலூர் வந்தோடனே இப்போ பாருங்க, அந்த 2-3 மாதமாக ஏன் கடலூர் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சண்டை வாங்குறாரு. இவ்வளோ கடல் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்பா நான் அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்னா, நீ அழகாக ஒரு சர்ச்சில் கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன மண்டபத்தில் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும், போட்ட ஏதோ நகை நட்டுகள் வந்த வருமானங்கள் மொய் ஏதாவது பிடிச்சிருப்பாங்க அப்படிலாம் எனக்கு கிராமத்தில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம சொல்லுவேன், என் பிள்ளைக்கெலாம் சொல்லுவேன், எதுனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், வரதட்சணை இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என் கிராமத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அவங்க பெருமைக்காகவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சு, இன்னும் கடன் பேசினே சண்டை அதிகமாக வீட்டில், ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனை அதிகமானவுடனே நெருக்கப்படுறேன். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர்கள் பேச என்னென்னா, நிறையா காரியங்களை வாழ்க்கையில் இப்படி நடத்துங்க, இப்படி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த வாழ்க்கையை நடத்தும் போது நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம், அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் வந்து அதை நின்னோம். அப்போ வந்து நிற்கும் போது தான் இன்றைக்கி கடலூர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 மாதம் ஆனோடனே என் பிள்ளை வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு சொப்பனம். அதில் வந்து என் மாமியார் வந்து என்னோட காட்டுறாங்க, எங்கள் மனைவியோட அம்மா வந்து என்னை காட்டுறாங்க, அப்பா ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு நான் சொல்லிவிட்டு சரிங்க தான்னு சொல்லிட்டு சொல்கிறேன், என் மனைவிட்ட சொல்கிறேன், வீட்டில் ஏஞ்சி சொல்கிறேன், இதுமாரி கிணவு கண்டேன் அப்படின்னோடனே எனக்கு கிணவு கண்டா எல்லாமே நடக்கும், ஆண்டு நடத்தத்தான் சொல்லுவார். ஸோ அப்படி நடக்கும்போது அதை நான் தெளிவாக நான் கேட்கும்பொழுது என்றான் என்னும்போது, அப்போது அவனுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனை முத்திரை மோதிரமாக விற்பேன், இவன் என்னை பார்த்துனோடனே எல்லாரும் ரொம்ப பார்த்துனோம் அதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம், அப்போ அவர் தரான்னு சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு. 7வது மாதம் ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு வந்து அந்த வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அவனுக்கு தானியல்னு பேர் வைகின்றார், தானியல்னா டேனியல் அப்படின்னு பேர் வைகின்றார். ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பேர் குறித்து வச்சுருந்தேன், என்னென்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறித்து வச்சுருந்தேன். அப்போது என்னென்னா, ஆமாம், லாஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் அவ்வளோ ஒரு போராட்டம், ஏன்னா
ஜனவரி மாதம் நான்

0: ஒரு கேம்புக்கு போவேன் எப்பயும், அங்கே போய் ஆகணும். 12ஆம் தேதி நான் 12ஆம் தேதி கிளம்பணும். அப்போ அந்த 12ஆம் தேதி கிளம்பும்போது அந்த என்ன செய்யணும்னா, குழந்தை பிறந்துடணும், பிறந்ததானே நம்ம 12ஆம் தேதி ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். காத்திருக்கும்போது நைட்டு நான் சொல்கிறோம், சரி 12ஆம் தேதி 10 ஆயிடுச்சு, தேதி இன்னையோட 10 ஆயிடுச்சு, விடிஞ்சால் 10, 9ஆம் தேதி நைட்டு நாங்கள்ன்றோம். இப்போ விடிஞ்சால் 10 ஆயிடுச்சு, ஸோ இந்த 10 ஆன பிறகு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறோம். நல்லா நானும் என் மனைவிமா அக்கினி அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தேவன் நடத்தி இன்னொன்னே அந்த சொல்கிறாரு, நீ அதிகாலையில் 3 மணிக்கு மருத்துவமனைக்கு போவீங்கன்னு சொன்னார். அதேமாரி அதிகாலையில் 3 மணிக்கு நான் போகிறேன் நைட்டு 12 மணி, ஆமாம் 3 மணி இருக்கும், பண்ணிக்கூடும் ஒன்னே ஒன்று உடஞ்சிருச்சு. சரி நார்மல் தானே, யூஷுவல் தானே, நீ படுப்பா காலைல போகலான்னு சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு பயமாக இருக்கு வா போகலான்னு சொன்னேன் ஜிகிச்சு கிட்ட. சரின்ட்டு நாங்கள் போகிறோம், எங்கள் மாமியார்ட்ட ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க, போயிட்டுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பனிக்கூடம் உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்னுட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கெலாம் என்னோடய மச்சான் ஒரு 6 பேர் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் என் பையன் தான் பிறப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறாங்க உங்களுக்கு என்ன குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், மாமா மச்சான் எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அவன் பேர் வந்து காட்ஸன் டேனியல்னு ஆண்டர் கொடுத்துட்டாரு, சரியாக கரெக்டாக இந்த ஈவினிங்குள்ளே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது பாருங்கள் சொல்லிட்டேன், சிரித்தானோ ஒரே சிரிப்பு, ஏன்னா புற ஜாதி இருக்கவங்க என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா, ஒரே சிரிப்பு. சரி சிரிச்சா சிரிச்சிங்க, அது ஏன் தெரியாது, என் தேவன் என்னை வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ என்ன ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சிட்டே இருக்கிறேன். என் மனைவி கூட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 7 பேரில் எல்லாருமே அதை பனிக்கூடம் தண்ணி பிள்ளை குடிச்சிருச்சு, குழந்தை குடிச்சிருச்சின்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி டக்குன்னு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்க, கேட்குறாங்க, அப்போ பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, பிள்ளை தண்ணி குடித்தா செத்துருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார், இவனுக்கு இவ்வளோ கீட்டிலாம் நடக்கும், இந்த காரியம் இருக்கும், இவனுக்கு இப்படி போகும் வரும்னு எல்லாம் தெளிவாக சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன், சரி பணிக்கூடம் குடிஞ்சு சொல்கிறாங்க, டாக்டர் மீன் ஒன்றும் செய்ய முடியாது, சரின்னு சொல்லிட்டோன்னு சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சேன், சரி சொல்லிட்டோம், ஆனால் தேவன் சுகபரசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கிட்டத்தட்ட பாருங்கள் 11 மணி நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரியாக காலை 5 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா தண்ணி குடிக்கலை, எதுவும் செய்யலை. ஏன் மச்சான் பார்த்துட்டு ஜூஸாவது குடிங்க மாமான்னு சொல்லி அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு 1 மணிக்கு. 11 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 11 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது குழந்தை அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் சேவன் சொன்னார் சொன்னான்னு சொல்லும் போது மச்சானா வந்துட்டார். அப்படியே ஜெபிச்சிட்டு 11 மணி நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூட தண்ணியை குடிக்காம அவன் 11 மணி நேரம் அவன் தாயின் கருவத்தில் இருந்தான். அப்போ இருக்கும்போது கரெக்டாக சரியாக 2:58 அவன் பிறந்தான். பிறந்த உடனே மனைவி சொன்னான், நான் இப்படியாப்பட்ட வழியாதான பரவான்னு சொல்லிட்டு அவன் பிறந்த தீக்கி அவன் மேலே போட்டாங்க, சிவபரசவன் தான் திறந்து அப்படி பிறந்த தீக்கி போட்டு பைபிளை கொடுத்தானா, பைபிளை பிடிச்சிக்கிட்டானா. காட்ஸ் அண்ட் டேனியல் 3 வாட்டி கூட சொல்கிறார், ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதேமாரி காட்ஸ் அண்ட் டேனியல், ஆனால் என் மனைவிட்டு என் குழந்தைய காட்டல, அம்மா என்ன குழந்தை தெரியுமான்னு டாக்டர் கேட்டாரான். பையன் டாக்டர் காட்ஸன் டேனியர் திருப்புங்க அப்படின்னாரான். உடனே என்னம்மா இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்கதான் வச்சிக்கின்னு போட்டு டாக்டர் உடனே வச்சுட்டு போயிட்டேன்ட்டாராம். இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதனால் காட்ஸன் டேனியல்னு பேர் வச்சு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து நின்னது. ஐயோ எப்படி இவர் துல்லியமாக இவ்வளோ காரியங்களை தேவன் ஏசப்பா சொன்னார்னு தெளிவாக சொன்னார்ன்னு சொல்லிட்டு அந்த பேர்லேருந்து அவன்லேருந்து அவன் எத்தனை கிலோ மொதல் கொண்டு தேவன் சொன்னார். பிள்ளை எல்லாத்தையும் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவன் பிறந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது, யாரும் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகிறார், அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்படியா இருந்த இன்னைக்கு பாருங்கள், அவன் பிறந்து 4 மாதம் ஆகுது, 4 மாதத்துக்கு அவனுக்கு ஜெபந்தான், 4 மாதத்துக்கு எங்களுக்கு ஜெபந்தான். நாங்கள் வந்து இந்தியோட ஒரு 9 மாதம் ஆகும், 1 வருஷம் வரப்போது கடலூர் வந்து இந்த 9 மாதத்தில் சரியான சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்த ஒரு அண்ணன் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டது. அங்கே அண்ணன் ஒரு ஹோம் வச்சுருக்காரு, அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ண கூடுவார், அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ணி கூடும்போலாம் அவரே ஃபோன் பண்ண மாட்டாரான்னு ஏங்கி நிற்பேன். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கூட்ட உடனே நான் போவேன், போன உடனே ஜெபம் பண்ண சொல்லுவார், நான் ஜெபம்லாம் பண்ணுவேன், எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அரிசி கொடுப்பார், ஐயோ அந்த அரிசி கொடுத்தானா போதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நேத்தி கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நான் நன்றி சொன்னேன் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் கொடுத்த அரிசி தானே நான் சாப்பிட்டுட்டுருக்கேன்னு சொன்னேன். ஐயோ பிரதர் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு வழியக்காரனாங்க வந்திருக்கீங்க கருத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் எங்களை வாழ வைக்கிது. நேத்தி பார், அந்த அரிசி இல்லை, அந்த அரிசியை வச்சு நான் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் கருத்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார், நாங்கள் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஜெபத்தில் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையோடு. நான் என் மனைவி இன்னைக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா, நாங்கள் சம்பாரிச்சிருந்தா ஒருவேளை இருந்த உலக காரியத்துக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா அவங்க அவ்வளவா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சம்பளம்னா 40,000, அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 70,000 நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் வந்துட்டோம். நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றதுனால இன்றைக்கி நிறையா பேரை கொண்டு கருத்தைகளை போஷிக்கிறார். இன்றைக்கி கூட காலையில் நான் பார்க்குறேன், எனக்கு வீட்டு வாடகை தரணும், 4,000 ரூபாய் தரணும், நான் 1 ரூபா கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து நான் பேசி சவம் பண்ணிவிட்டு அது ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்து போய் போடுறேன். ஆச்சரியமாக இருக்கு அது நடத்துகிற நடிப்புகள், ஆச்சரியமாக இருக்கு என் தேவன் நடத்துறது. அந்த 4,000 ரூபாயை தேவன் எனக்கு கொடுத்தார், கொடுத்தார் அது கொண்டு கரெக்டாக அந்த வீட்டு வாடகை ஓடுறது கரெக்டாக வந்து அண்ணா வாடகை தள்ளின்னு கேட்குற உடனே எடுத்து கொடுத்து என் தேவனை அப்படி ஆச்சரியமாய் நடத்தினார். ஒருவேளை நான் அந்த வேலையில் இருந்து நான் சம்பாரிச்சேன்னா அது நிம்மதி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னும் எசப்பா என்னை அடைச்சாங்க, அடைச்சது நிமித்தம் வந்த நீ போ, உனக்கு நான் செய்ய வேண்டிய வழிகளை காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொல்லி நான் அழைச்சேன். இயேசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து காரியம் பெரிதாக செய்வேன்னு சொன்னார். அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நடத்துகிறாரு. பால் வாங்கின தவிப்பேன், ஆனால் என் தேவனை தவிக்க விட மாட்டேன். கரெக்டாக அந்த பாலுக்கு யாராவது சந்திப்பாங்களா, சந்திக்க மாட்டேன் யோசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதப்பா ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பான்னு சொல்லி கொண்டே இருப்பான். நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், அந்த பாலை சந்திக்க வைப்பார். நேத்தி பாருங்க, வீட்டில் சாம்பார் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் தக்காளியே இல்லையே, அப்படி சரி புளியை கரைச்சி வைன்னு சொன்னேன். ஒரு பாஸ் வந்து கூப்பிட்டு போய் அங்கேயே போனோம். திடீர்னு காய்கறிகளை பூந்து உங்களுக்கு என்ன வாங்கிக்கிறார், ஐயா எனக்கு இது வேணா ஐயா தக்காளி மட்டும் போதும் ஐயான்னு சொன்னேன். 1 கிலோ தக்காளி எனக்கு 27 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படி தக்காளியை கொடுத்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்படியே என் மனைவிக்கு கன்சியூவாக இருக்கும்போது 1000 சொந்தங்கள் இருந்து எல்லாம் இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை சரியான சத்தில் வளரல, நட்ஸில் வளரல, எதுவும் இல்லை, ஆண்டவர் கிருபையால் வளர்க்கப்பட்ட மகனவன். அவன் எல்லாத்துக்கும் நான் ஜெபம் தான் நான் சொல்லுவேன். அங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த கிருபை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி கொடுப்பேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு சோத்திரம் சொல்லுவாள், அதில் என் பிள்ளை வளர்க்கப்பட்டது. நான் சாட்சியாக சொல்லுவேன், தேவன் சமூகத்தில் பிள்ளையே வளர்க்கப்பட்டது. அன்றைக்கி அநேக இடத்துல நாங்கள் இப்போ கடலூரில் நிறைய பேர்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிமுகமாகிறோம், எல்லாச்சுமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியப்படுறோம். ஆனாலும் தேவன் சில சபைகள் எடுத்து பயன்படுத்துகிறாரு, எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது, என் தேவன் சந்திப்பார். ஒன்றுமே இல்லாத இடத்துல எங்களை தேவன் உயர்த்துகிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க. கல்லை வணங்கி, கல், சாதாரண கல், அந்த கல் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டால் கூட ஒன்றும் தராதுங்க, காது இருந்து கேட்காதுங்க, கண் இருந்து பார்க்காதுங்க, ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டுங்க. இதுதான் நம்ம சாமின்னு எங்கள் அப்பா சொல்லி சொல்லி, இது நம்ம சாமியான்றி என்னென்ன, ஆனால் இது நம்ம சாமி அல்ல, உண்மை உள்ள தேவன் நமக்காய் அப்பா மறுதளித்த தேவன் அவர். ஏம்மா யாருங்க, பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கம்மா, யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்மளுக்கு பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்க, நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசப்பா மட்டும்தாங்க. அவர் ஏங்க அடிக்கப்படுறோம், நமக்காக தாங்க அடிக்கப்பட்டார். ஐயோ என் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளைங்க, நான் படைச்சனேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வேதனைப்படுறாரு. ஒருவேளை அவர் வருகை இன்றைக்கி இரவாக கூட இருக்கலாம், ஆனால் இரவாக கூட இருக்கலாம் அந்த இரவு. ஆனால் ஐயோ இன்னைக்கு கூட வந்துடலாம் ஆனால் சொல்கிறாரு. நான் சொன்னேன் அப்பா உமது வருகை வரட்டுமேப்பா அப்படின்னு சொன்னேன், சரி சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன், உன்னை எப்படி நான் அழைச்சேன், அதே போல் நான் படித்த பிள்ளைகளா, அதான் வேதத்தில் பார்க்குறோம். ஏவனான்னு ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து அவன் வந்து நான் தரிசித்துக்கு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அந்த பட்டணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அதை நீ சொல்லிவிங்க அழிக்கிறேன்னு சொல்லிங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அழிக்க மாட்டாருங்க, நம்மளை பயமுறுத்த தான் வைப்பார். இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செஞ்சார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் துர்காலத்தம்மை, மாரியம்மா, இது எல்லாம் யாருன்னா பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள், முன்னோர்களுங்க. அப்போது ஒரு ராஜா ஒரு போருக்கு போகும்போது எப்படின்னா, அந்த ராஜா போருக்கு போகும்போது தளபதி இருப்பான் இல்லையா, அவன் தலையை வெட்டி வீழ்த்துட்டான சித்தனா செய்வாங்கன்னா, அவனை புதைச்சி அந்த இடத்துல அவன் தலையை வச்சு அவன் யூஸ் பண்ண கத்தி, கம்பு, வீல், அருவா எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வருவாங்க. அதை காலப்போக்கில் படைச்சிக்கிட்டே வந்தது தாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாமி நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்துங்க. என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷம் சமாதானம் ஏன் நான் கண்ணீர் விடுறேன்னா, என் தேவன் எனக்கு அப்படி செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை மகிமையை நாங்கள் பார்க்குறோமா, ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குறோம், எல்லாத்தையும் நிமிடத்தில் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு அவ்வளவாக நடத்துகிறாரு, அவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்துகிறாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவியின் பிள்ளையுமா நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஆனால் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இந்த காரியங்களை தேவன் அற்புதமாக நடத்துகிறாரு, ஒரு வல்லமையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு பேம்பர்ஸ் தேவை, ஒரு டெட்டாயில் தேவை, ஒரு குழந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன ஏதாவது காசே இல்லையே, தேவன் கரெக்டாக சந்திக்கிறாரு, கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லி, அண்ணே நான் உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் குழந்தைக்கு நான் தரேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மூலமா பேசுறது. ஏன்னா தேவன் அழைத்த அழைப்பு அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை நிமித்தம் நடத்துகிறாருங்க. மாதம் 4000 வீட்டு வாடகை சந்திக்கிறாரு, தண்ணி வாடகை சந்திக்கிறாரு, கரண்ட் பில்லு சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஹோம்லேருந்து கொடுக்குற அரிசி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்குறோம். எல்லா உறவினர்களெல்லாம் ஒரு நேரத்தில் உதவுனாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் தேவன் அழைச்சிருக்காரு, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி நிற்கும்போது தேவன் ஒவ்வொன்றாக கொடுக்குறாரு. கடுகுலேருந்து, சீரகத்திலேருந்து, தக்காளியிலேருந்து, காய்கறிலேருந்து எல்லாம் தேவன் தரார். வேறு யாரும் தரல. இன்றைக்கி அந்த நிலையாக நிற்கிறோம், ஊழியத்துன்னு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஓடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, செய்ய காத்திருக்கும் போது கத்த சொல்றாரு, நீ காத்து, நான் பொறுமையோடு, இது கடைசி காலமாக இருப்பதனால, என் வருகை சமீபமாக இருப்பதனால நீ ஆயத்தப்படும் மகன்னு சொல்றாரு. இன்றைக்கி நானும் என் மனைவியுமா இரவு முழுக்க செபிக்கிறோம், துதிக்கிறோம், என் பிள்ளைக்காக செபிக்கிறோம். எங்களை எல்லாவற்றையும் அற்புத அடையாளம் நடத்துகிறாரு. தேவன் விதமாய் காரியங்களை செய்வார் என்று எண்ணி அவர் சமூகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஊழியத்தின் பேரை கொடுக்கல, ஏன்னா தேவன்கிட்ட ஒவ்வொன்றும் நான் கேட்டுக்கிட்டு செய்கிறதுனால என்றார். இன்றைக்கி பாருங்கள், சிதம்பரத்தில் நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதம் ஆனால் சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை வீட்டு கூடுகை வச்சுருக்கிறேன், உபவாச கூடுகை. அதில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒருத்தவங்களுக்கு பால் கடை வைக்க சொன்னாங்க, பால் கடைக்காய் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி இன்றைக்கி பால் கடை நல்லா ஓடுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், சிதம்பரத்தில், அதே சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க, என் சாட்சி இது, 4 பிள்ளைங்க, ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதுக்கு ஒரு உதவி. 4 குழந்தை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 வயசு, 1.5 வயசு இப்படி தான் இருந்தது. செத்துட்ட இவங்க வந்து தேரமாட்டாங்க. கேன்சர், அதாவது என் கேன்சர் சாதாரண உடம்புல வந்தாலே நம்மளை தாங்க முடியாது. அந்த பாருங்கள், அந்த 22 வயசு பாப்பா, அவங்க அதுலேயே சின்ன பிள்ளையில் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் 7 அடுக்கு நம்ம சொல்லுவாங்க, தலையடுக்கு 7 அடுக்கு, அந்த 7வது அடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டுக்கு இட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சி பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன், நான் போகிறேன். போய் பார்த்தா குடும்பமே அழுதுறாங்க. எப்படின்னா, ஒரு டெத்து வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு சாவு வீட்டில் அழுமே அழுதுட்டு இருக்காங்க. நான் என்ன, ஒரு செத்துட்டாங்களா என்னன்னு நினச்சிட்டு இப்போ பார்க்குறேன். அவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பாப்பா இருந்தாங்க. போய் என்னென்னு ஜெபம் பண்ண, ஆண்டரே என்ன ஆண்டர்னு கேட்டேன். இது வேணாம்ப்பா, முடிஞ்சிடுச்சு, விட்டுடு, போராடாதேன்னு ஆண்டர் சொல்கிறாரு. ஏன்னா கடைசி நாட்களில், கடைசி நிமிடத்தில் போயிருக்கேன், ஏன்டா போராடுறான்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் சோமன், அன்றைய உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அன்றைய ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்குற தேவன் நீராண்டவரே, நாங்கள் எல்லாம் யாரும் எங்களுக்கு கை விரிச்சாலும் தேவனே நீங்கள் இருக்கின்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபிச்சு மன்றாடி அழுது ஜெபித்து எல்லாரும் அழுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கட்ட உடைச்சி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படியே இவ்வளவாய் நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லிட்டு தேவன் அப்படி அந்த நிமிஷமே அற்புதத்தை நடத்தி, நீ இப்போ இதோ நான் சுகத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே சுகங்கொடுக்கும் வல்லமை அந்த இடத்துல கிரி செஞ்சுது. அந்த சுகங்கொடுக்கும் வல்லமை அற்புதம் செய்ய சக்தி உடனே கிரியை செஞ்சதுனால மறுநாளே, அதாவது வேணா வீட்டுக்கு போங்க, இவங்க செத்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பின டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் இன்னும் அவங்க மரியாதை இருக்கிறாங்க. பேர் சரணி, அந்த பாப்பா பேர், பேஷண்ட் பேர் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்களை மறுபடியும் பாண்டிச்சேரி அழைச்சி சென்று அவங்களை போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு ஆப்ரேஷன் சொன்னோடனே அவரு கணவருக்கு ஒரு ஆச்சரியம், ஃபோன் பண்றாரு, ஐயா ஒரு ஆச்சரியம், ஐயா ஆப்ரேஷன் சொல்றாங்க, சரி சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, ஐயா ஆப்ரேஷன், அவர் அழுகிறாரு, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ஒருவேளை காப்பாற்றலாம், காப்பாற்ற முடியாமல் போகலாம், எல்லாத்துக்கும் ஏற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அழுகுறாரு அழுகுறாரு அழுதுகிட்டே இருக்காரு. சமாதானம் என்னால் படுத்த முடியல. உடனே நான் ஜெபம் பண்ணேன், இருங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீர் உயிர் பிடித்துன்னு சொன்னீங்க, சுகத்தை கொடுத்தேன்னு சொன்னீங்களே எசப்பான்னு சொல்லி அந்த மகளுக்கு அந்த நிமிஷமே ஃபோனில் அந்த மகனோட ஜெபம் பண்ணி அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கருத்து ஒரு பச்சை இங்கே பேனாவில் கையெழுத்து போகிறத காட்டுறாரு. குட் அன் ஆப்ரேஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னவனே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கையெழுத்து போடுங்க ஐயா. இல்லை ஐயா என் மனைவி எனக்கு வேணாம் ஐயா, நான் போட முடியாது. பிரதர் நீங்கள் போடுங்க, ஆண்டர் சொல்லிட்டா நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது, ஐயா சோத்ரையா சோத்ரையான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேமிலியோடு அழுகுறாங்க. எனக்கு குட்டான ஆப்ரேஷன் நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷத்துடனே எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தி 4 பிள்ளைகளுக்கு நல்லா தாய் பால் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு இன்னைக்கு சிதம்பரத்தில் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் தேவன் எதற்காக அழைச்சாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி சுயம் கொடுக்க வல்லமை அற்புத சக்தி எல்லா கிரியைகளை எல்லா வரங்களை வல்லமை கொடுத்து நிரப்பி வச்சதுனால இன்னைக்கு எந்த இடத்து போனாலும் அற்புதம் தான், எந்த இடத்து போனாலும் அதிசயம் தான். குழந்தை எல்லாரும் குழந்தை கொடுக்கிறாரு, கட்டுகளை உடைக்க சொல்றாரு, மந்திர கட்டளை அறுத்து போடுறாரு, எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்கிறாரு. அவர் அழைத்த அழைப்பு நிமித்தம் நான் இருக்கிறோம். ஒருவேளை நானும் என் மனைவி இந்த பூமியில வாழறதுக்கு ஒரு தகுதி இருந்ததுன்னா அழகான செய்வோம், கம்பெனியில ஒரு சேலரியை வாங்கிட்டு சுகபமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு 1 ரூபான்னு என் சொக்கால 1 ரூபா இல்லை, இன்னைக்கு 1 ரூபா வருதுன்னா என் தேவன் நம்பி தான் வரும். அவங்க கொடுக்குற காணிக்கை தான் எனக்கு இன்ன வரைக்கும் போச்சுக்குது. இன்னைக்கு நடந்து பெரிய அற்புதம், ஒரு நாளும் ஒரு அற்புதம் நடத்துறாரு. இன்னைக்கு நான் கொடுத்தே ஆகணும், அந்த 4000 ரூபாய் கொடுத்து ஆகணும் வீட்டு வாடகை. அந்த மனுஷன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரப்போறாரு. நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு இருமா, ஜெம்பிச்சே இரு. நான் கடைக்கு போயிட்டு இந்த ஏடிஎம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டோன்னே ஏடிஎம் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ அந்த ஏடிஎம்மை பார்க்கும்போது அகர ஏடிஎம்மை போட்டு 1 3 அப்படின்னு போட்டு 3000 எடுத்துனா 3000. நான் சார் கேட்குது 1000, 2000, 3000. நான் டக்குன்னு 3000 எடுத்துகிறேன், சத்தம் சத்தம் அப்படியே அதே இடத்துல கண் கலங்கி அழுகிற ஆண்டவரே இது எப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தினு சொல்லிட்டு அழுகிறேன். அப்படியே சந்தோஷமே வந்து அதில் போயிட்டு என் மனைவிக்கு ஒரே 2 பேருக்கும் என்ன செஞ்சேன், காலையில் டிஃபன் இல்லையா அந்த காசை பார்த்தோன்னே. அதாவது இன்றைக்கி என்னென்னா பால் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சிக்கலாம், இன்றைக்கி காலை டிஃபன் பாலோட முடிச்சிடலான்னு எண்ணணும். ஆனால் தேவன் அந்த காணிக்கு எடுத்துகிட்டு போ அந்த காசை பார்க்குறேன், 3000 கொடுத்தாரு. அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபாயை கொடுத்து 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு கூழ் வாங்கி 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு, என்னப்பா கவர்லாம் பெருசாக எடுத்து வரேன்னு மனைவி கேட்டாங்க. அப்போ சொன்னேன், ஆண்டர் கொடுத்தார் நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக நான் அழும்போது ஜெபம் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டர் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நான் அவளை செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் காலில் கொடுத்தார். அவ்வளோ நடத்தினாரு. ஏன்னா அவர் அழுத்த அழைப்பில், ஏன்னா நம்ம பிறந்த இடத்தும் சரி என் மனைவி பிறந்த இடத்தும் சரி அங்கே இக்கட்டு சூழ்நிலை, அவங்களும் நல்ல பாடுகள் மத்தியில் வந்தாங்க, நானும் பாடுகள் மத்தியில் வந்தோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தன் விழா எலும்பு யாருக்கு ஆதாம் எப்படி ஏவாளை தேவன் படைச்சாரோ அதே போல எனக்கு ஏவாளை தேவன் கொடுத்தார், என் விழா எலும்பு தேவன் தெரிந்து கொள்ள வச்சார். இன்னைக்கு பாருங்க, அவர் இணைக்கிற இணைப்பு, அவர் கொடுத்த அந்த திருமணம் திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால இன்னைக்கு நாங்கள் இருவரும் சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறோம். எப்பயாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வரும் மீன்ஸ் ஒரு அன்புக்காக வரும், ஏன்னா எப்பயுமே லவபிளாக இருக்கணும், எப்பயுமே ஒரு இதாகவே இருக்கக்கூடாது இல்லை. அப்போது சண்டை வரும்போது என்ன அன்பு அதிகமாகும். இன்னைக்கு பாருங்கள், தேவ சமூகத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமலாம் இருந்தாலும் இருப்பதை விட ஜெபம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். 2 பேரும் சேர்ந்து தான் ஜெபிப்போம், சேர்ந்து தான் ஊழியத்துக்கு போவோம். இன்றைக்கி என் பிள்ளை பிறந்ததுனால சில இடத்துக்கு வர முடியாது, சொன்னாலும் 1-4 மாதம் வரைக்கும், ஆனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா என் பிள்ளை கர்ப்பம் தரித்திலேருந்தே சில பேர் வண்டியில் போகக்கூடாது 3 மாதம் 4 மாதம், அவன் என்னைக்கு தரிக்கப்பட்டானோ என்னைக்கு ஆண்டர் கொடுத்தாரோ அன்னிலேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கிறோம், வண்டியில் தான் போகிறோம். அவ்வளோ பள்ளம் அவ்வளோ மேடுகள் எல்லாத்தையும் தேவன் அற்புறமே பாதுகாத்தார். இன்றைக்கி நான் என் பிள்ளை என் மனைவி 3 பேரும் அழகாக ஆண்டு சமத்தை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களை ஆற்றும் அறுவடைக்காக வைத்திருக்கிறாரு. வருகிற எழுப்புதற்காக எங்கள் திட்டத்தை தீர்மானத்தை போட்டு வச்சுருக்காரு. நாங்கள் கடைசி வரைகள் எங்கள் தேவன் சமூகத்தில் உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரன வாழ ஆசைப்படுறோம். அதுவே நிறுத்த போகிறாரு, அதுக்காக எனக்கு பாடுபடுறோம். தேவன் நடத்துகிறாரு, இன்னும் வந்துட்டு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டாங்களே அவங்கள செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் இருந்தது தவிர, ஆனால் எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அது நிமித்தம் ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மாதம் மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் எப்போ தேவன் அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாத்தையும் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் ஆண்ட சொல்கிறாரு இல்லையா. அப்போ ஊழியக்காரனா விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் என் குடும்பம் என்னை இன்னும் புரிஞ்சிக்கல. இன்றைக்கி கூட எங்கள் அம்மா அழுது திட்டுறாங்க, நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளமாச்சு, நீ இப்படி அவள் வேலைக்கு போனால் சம்பளமாச்சுன்னு இன்றைக்கி கூட காலையில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கும் கவலைப்படலை, அழைத்தவர் அவர், அவர் நடத்துகிறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை, நேர்மை நடத்துகிறாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த ஆடுகள் உன் மந்தையில் சேர்க்கப்படும் நான் செபிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் என் குடும்பம் எல்லாம் என்கிட்ட வரும், நான் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவன் இவ்விதமாய் எங்கள் குடும்பத்தில் எங்களை ரெண்டு பேருமே இப்போ ரெண்டுமே பாடுகள் உள்ள குடும்பம் தான், எங்கள் நேர்த்தியாக எங்களை தேர்ந்தெடுத்து சமாதான சந்தோஷத்தோடனே நல்ல ஆண்கனி காட்சன் டேனியல் என்ற மகனை கொடுத்துருக்காரு. என் பேர் ஜோஷுவா கபூர், என் மகன் பேர் வந்து காட்சன் டேனியல், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி. மூன்று பேரையும் தேவனை இணைத்திருக்கிறாரு ஊழியத்துக்குன்று. என்னைக்கு போ என் பிள்ளைக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்தணும் சபையில், அப்போ சபையில் சொல்லும்போது எல்லா ஊழியக்காரங்களும் குறை சொல்லவில்லை. ஊழியக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளையை அது படிக்க வைக்கணும் இதை படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னால் அவன் இன்ஜினியர் டாக்டர் இல்லைங்க, இன்னைக்கு தேவ சம்பந்த சொல்கிறேன், அவன் ஒரு ஊழியக்காரன், இந்த எழுப்பு திட்டத்துக்காக தேவன் அவனை முன்குறித்து வச்சிருக்காரு, அவன் தாயின் கருவில் உருவாகும் அவர் எனக்கு காட்டினாரு. ஆனால் என் மகனை நான் வந்து தேவ சம்பந்தம் ஒப்பு கொடுத்தேன், அவன் ஊழியக்காரன் உருவாக்க, இன்னைக்கு ஊழியக்காரன் தான் சொல்லிட்டு எல்லாரும் முடியும் நான் சொன்னேன். தேவன் அப்படியே அவங்களை நடத்துகிறாரு, என்ன நடத்துவார் இந்த சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கோம், தேவன் நிச்சயமாக நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு குறை இல்லாத தேவன் நடத்துகிறாரு. எங்களுக்கு வந்து வருமானங்களாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு தேவசந்தத்தில் வந்தோம். அது நிமித்தம் தேவன் யாரை கொண்டு போஷிக்கிறாரோ அது கரெக்டாக அந்த நாட்கள் நடக்கிறது, அதுவே எங்களுக்கு தேவை கொடுத்த கிருபை. அதனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார் அவர், ஆச்சரியமான தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை பற்றி பின்வாங்கி போயிருந்தேனா இன்றைக்கி இந்த லாபம் எனக்கு கிடச்சிருக்குமா, இந்த ஆண்டுக்குள்ளே இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்ததை விட, நான் படித்து ஒரு வேலை ஸ்தலத்தை வாங்கின பேரை விட இன்றைக்கி தேவ சமூகத்தில் வாங்குகிற அந்த கனமும் அந்த வாழ்த்துதலும் தேவன் மகிமையும் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனாலும் அவர் கனப்படுத்தும் போது நான் அடையே கண் கலங்குவேன். யாராவது துண்டு போட்டு ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லி சபைக்கு விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு சண்டையிலையும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காரு, ஒவ்வொரு சபையிலையும் நான் போயிட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவர் நடத்துறாரு, அநேக பேருக்கு சோங்க கொடுக்கும் வல்லமையை கொடுத்து வச்சதுனால வரங்கள் வல்லமையினால செபிக்கும் போது அவங்க வெளிப்பாடு அவங்க எல்லாம் தெரியப்படுது. செபிக்கிறேன், சோங்க கொடுக்குறாரு, கண்ணு தெரிஞ்சிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் பொழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் கட்டி குணமாகுது, எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக நடத்துறாரு. இன்னைக்கு அப்படியா தேவன் எங்கள் என் மனைவியும் என்னையும் என் பிள்ளையும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒன்றாக இணைக்க வைத்து இந்த பூமியில இன்னும் இருக்கிற ஆண்டவர் வருகை நிமித்தோட காத்திருக்கிறேன். அவர் நிச்சயமாக இந்த எழுப்பதன் நாள் எங்களை உருவாக்குறார். ஆமேன். அவர் உருவாக்குற நாட்களில் அவருக்கு நாள் உண்மை உத்தமாய் ஓடும். கடைசி வரையில் முடிவறியாந்தவரை நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா. நாங்கள் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்காகவே சேவிப்போம், அவரையே நாங்கள் எந்நேரமும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும்தாங்க நம்ம எங்கள் வாழ்க்கையில், வேற யாரும் கிடையாதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். என் மனைவியும் தேவன் கொடுத்தார், என் பிள்ளையை கொடுத்தார், நாங்கள் கடைசியாக சாட்சியாய் வாழ்வோம் என் தேவனுக்கு என்று இந்த கடைசி நாட்களிலே ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஆத்தும அறுவலை கொடுக்கும்படி. அப்பாடா ஓடுனுமே என்ன சொல்லுங்கப்பா, சாதாரண ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனே அடுத்தது என்ன டார்கெட்னு கேட்டு அதை செய்கிறானே, ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்களப்பா, நான் உடனே சுயசாரிக்குன்னு சொல்லும்போது நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ காத்துருந்தாலே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாத தேவன் வச்சுருக்காரு. உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சுருக்க மகனே, ஒரு எழுப்பதை வச்சுருக்க மகனே, நீ காத்துன்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு கூட ஜெபிச்சோம், அப்போ என் மனைவி சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஷேரன். அதனால் நம்ம ஜாகிரதையாக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எப்போ சொல்ல நடத்தும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டு துதிச்சு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என் தேவன் வரப்போகிறார். அது கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகளும் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஒரு எழுப்புதல் தீக்காக எழுப்புதல் இந்தியாவுக்கு எழுப்புதலே இந்த வாஞ்சை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவன் இந்த சமூகத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். நிச்சயமாய் நாங்கள் ஊழியத்துக்காக இந்த நாள் முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்திய விதங்கள் வெவ்வேறாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எது நான் குறை சொல்வதற்கு அல்ல, ஏன்னா எங்கள் தேவன் அப்படியாய் போஷிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்று நாங்கள் நம்பி விசுவாசத்தோட ஓட்டத்தை ஜெயமனம் ஓடுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ஜோஷ்வா கபூர், என் மனைவி பேர் வந்து ஷேரன் இந்துமதி, என் மகன் மீது காட்சன் டேனியல். அவன் பிறந்து கரெக்டாக என்னோட 66 நாட்கள் ஆகிறது. மூவரின் தேவன் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு. என்னை நடத்துவார் நம்பிக்கை விஸ்வர் காத்திருக்கிறேன். இந்த முடிவு நாட்களில் தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட எழும்ப பிரகாசிக்க என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பத்துக்காக எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை பார்க்குற யாவரும் எங்கள் ஒரு விஷயமாக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஜெபிங்க, துதிங்க, அது போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த டானியல் பாஸ்டருக்காக ஒப்பு கொடுக்குறேன். இங்கே அழைச்சிட்டு வந்த பாஸ்டர் ஜோஷுவா நடராஜன் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இந்த என்னோடய சாட்சி இவ்விதமாக நீங்கள் கேட்ட விதத்துக்காய் கொடுத்து பார்த்து கொண்ட யாவருக்குமா ஒரு சின்னதாக ஒரு ஜெபிக்க போகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்று மின்றும் என்றும் ஆராத எங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கங்கள் கிருபைகள் நிறைந்த நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நல்ல நாளை ஆண்டவரே நியமித்த கொடுத்த கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சி ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கீழே விழுந்து கிடக்கல ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த சாட்சியை நம்ம சமத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் அண்மையான அப்பா அப்பா டேனியல் ஐயா ஒப்பு கொடுத்துக்க ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் யோசிச்சேன், இது என்ன சின்ன செல்போன் தான், இந்த போன் மூலமா என்ன ஐயா பண்றாங்க, இதுக்கு என்ன இப்படிலாம் பண்றாங்கன்னு வந்த உடனே புதுசுல நான் யோசிச்சேன். ஆனா தேவனை எனக்கு உணர்த்தின காரியம்னா இதை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறதா சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த உணர்தலை எனக்கு எடுத்துக் கொண்டே இருக்கிறார். இதை கொண்டு அநேகர் மத்தியில நான் ஆண்டவரே வேக்கத்தக்கதாய் மாற்றவேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பா இன்னமாய் அப்பா அப்பா சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறேன். டேனியல இன்னமா நீ பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த எல்லைக்கு எந்த இடத்துல போன அநேக சாட்சிகளை இதே மாதிரி பகிர்ந்து கொள்ள சொல்ல முடியாத இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட இந்த சாட்சியை எடுத்து பகிர்ந்து கொடுக்க அப்பா தகப்பனை சகோதரன் ஒரு கருவியா வைத்து அவர் வச்சிருக்கிற சின்ன செல்போன் கருவி மூலமாய் ஆண்டவரே வெளிக்கொண்டு வருகிறே உங்க கோடா கொடி ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. இன்னமே அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சியை இருக்குதுன்னு சொல்லி இப்பா தகப்பனை உண்மை என்ன நேசிக்க உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க இயேசு பெரியவர் இயேசு நல்லவர் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாட்களில் அவங்களுக்கு இதயத்தில் வாஞ்சி ஊற்றும்படியாய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நீ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவனும் நல்ல பிதாவே, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோதிரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, கர்த்தர் செய்த சபல பகால் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you, God bless you.
1: அன்பான் the Christ Calling TV நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

கிறிஸ்துவில் புதுவேலன் 2022 கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் அன்புடனே வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட்டத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபெலன் கூட்டத்திலே என்ன செய்ய போகிறார், என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் சத்தியத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலே கேட்கிறோம், கூட்டங்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒன்று, அது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, யார் யாருடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வருடத்தின் நடுவிலே இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரினியூ, நியூ லைஃப், நியூ ஸ்ட்ரெங்க், கிறிஸ்துவுக்குள் புதுபெலன். ஒரு சரீரப்பிரகாரமான பலத்தை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. ரினியூ ஸ்ட்ரெங்க் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எப்படி நமக்கு அந்த பலன் உண்டாகிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் ஏசாயாவின் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறபடி 40வது அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்தை 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றும், 31வது வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, தே தட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷல் ரினியூ ஸ்ட்ரெங்க், தே ஷல் ரினியூ ஸ்ட்ரெங்க். அவர்கள் தங்கள் பலனை என்ன செய்வார்களாம், புதுப்பித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் நாம் வெறும் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்கிறவர்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஏன் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதைதான் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார், அது எப்படி இது சாத்தியமாகும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு. புதிதாக்குதல் என்றால் என்ன அருமையானவர்களே? புதிதாக்குதல் என்றால் ஏதோ உடைந்து போன அல்லது
சற்று பாழாய் போனவர்களை எல்லாம் சற்று ரிப்பேர் என்று சொல்வார்களே, அப்படி சரி செய்வதல்ல. புதிதாக என்று சொன்னால் முற்றிலுமாக அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி போடுவதுதான். அது ஒரு பெரிய மறுரூபம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் புதிதாக்குதல். ரோமருக்கு நிருபம் 12 அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவ செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகிவிடுங்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தையை மற்றவர்கள் யாருமே சொல்ல முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவரால் மாத்திரம்தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். வேறு யாராலும் மறுரூபமாக்க முடியாது. அவர் மறுரூபமாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுரூபமாக்குகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு வல்லமையான செயல் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 3 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த மாம்ச சரீரத்திலே முடிந்து போவதில்லை. நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த சரீரத்தில் அல்ல, மறுரூபம் அடைந்த சரீரத்திலே நாம் மாறப்போகிறோம், வாழப்போகிறோம். அந்த மறுரூபமான சரீரத்தை நம்முடைய தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இப்பொழுது தேவன் எதை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார்? அதே வல்லமை தான், அதே வல்லமை. அவர் வல்லவர். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? எப்படி மறுரூபப்படுத்துவார்? தம்முடைய வல்லமையான செயலின்படி. அது ஒரு வல்லமையான செயல், அது அவருடைய வல்லமையான செயல். அந்த வல்லமையான செயலின்படி அவர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் அடைய போகிற நமக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையான செயலின்படி நம்ம எல்லாம் ஒரு நாள் மறுரூபப்படுத்த போவது உண்மையானால், அதே வல்லமையான செயலின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை பாதையிலும் நம்மை அவர் மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். எதற்காகவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் மாம்ச சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய சுபாவத்தோடு பிறந்து விட்டோம். இந்த பூமிக்குரிய சுபாவத்தில் இருக்கிற நம்மால் இந்த தெய்வீக மறுரூப மகிமையை நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அப்படி மறுரூபப்படுத்துவது எதற்காகவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான செயலை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக. அல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசு. இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. அது அவ்வளவுதான், ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையிலே உன் சூழ்நிலை காணப்படுகிறது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சில வியாதி இருக்கிறது, டாக்டர்கள் சொல்வார்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதே போல சில நேரங்களிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மனிதர்கள் கைவிரித்து விடுவார்கள். இன்னும் சில நேரங்களிலே அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை கைவிட்டு நம்மை தனியாக நிற்க வைக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 15வது தேதியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்தியா தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதருடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை. அவர்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக, பயங்கரமான பாவர்ட்டி தரித்திரத்திற்கு அடிமையாக, கண்ணீர், கொலை, வேதனை இவைகளின் அடிமைத்தனத்திலே மனிதர்கள் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாகவே மாற்றுவேன், அதை நான் மறுரூபமாக்கி விடுவேன். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திற்குள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். உனக்கு இந்த நாளிலே இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் முடிந்து போவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இப்படியே ஏதாவது ஆண்டவர் செய்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படியே மாற்றி விடுவாரா, ஒரு அற்புதம் நடந்து விடுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் ஏதோ ஒரு அற்புதத்தினால் மாத்திரம் அல்ல, முதலாவதாக உனக்குள் இருக்கிற உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலை மாற வேண்டும். அதைதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுபாங்க. மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? பயம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் கவலை. அநேகருக்கு தூக்கத்திலே ஒரு விதமான பதற்ற நிலைமை, கெட்ட கனவுகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு திகில், எப்படி நாளை நான் எப்படி சந்திப்பேன் என்கிற பல கேள்விகள், இதெல்லாம் தான் மனிதனுடைய பயங்கரமான மனநிலைகள். இந்த மனநிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை முதலாவதாக நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் மனநிலைமையை நான் முதல்ல மாற்றுகிறேன். அல்லேலூயா. உன் மனம் சரியான நிலைமையில் இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியான நிலைமையில் இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பலவிதமான மனநிலையில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நன்றாக உற்சாகமாக இருக்கிறது, ஜெபிக்கும் பொழுது தைரியம் வருகிறது, ஆனால் கஷ்டம் வரும்பொழுது பயம் வந்து விடுகிறது, சந்தேகம் வந்து விடுகிறது, குழப்பம் வந்து விடுகிறது. அதைதான் டபுள் மைண்ட், இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தைரியம், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அது டபுள் மைண்டட்னஸ். இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம், நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் உன் மனதை
மறுரூபப்படுது. எந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன்பதாக உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்வார் என்பதை நாம் ஒரு சில வேதத்தில் நடந்த சில சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ரியாம புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அழைத்து நீ போய் எகிப்துக்கு போ என்று அவனை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்ப போ என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ என்னால் முடியாது, என்னால் பேச முடியாது, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, வேற யாரும் அதை அனுப்புங்க ஆண்டவரே என்று அந்த மோசே கதறுகிறார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன், அது போதும், அது போதும், எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, என் கையில் ஒரே ஒரு உலர்ந்த கோல் இருக்கிறது அவ்வளோதான், இந்த கோலை வச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் பல லட்சக்கணக்கான என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவைகளை மீட்க வேண்டுமானால் எனக்கு ஒரு மனிதன் தேவை, அது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் உன்னை ஒரு தூணாக வைத்திருக்கிறார், சபைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், சமுதாயத்திலே ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே உன்னை நீ என்ன நினைக்கிறாய், எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அவ்வளவு திறமைகள் இல்லை என்று மோசே சொன்னது போல சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் திறமையோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய புத்திசாலித்தனமோ இல்லை, ஆண்டவர் கேட்கிறார், உன் கையிலே என்ன இருக்கிறது? என் கையில் என்ன இருக்குது? ஒரே ஒரு கோல் இருக்குது, அது ஆடு மேய்க்கிற கோல். அதை எடுத்துட்டு போனா எகிப்தில் இருக்கிற மக்கள் அந்த ராஜா எல்லாமே என்னை எப்படி பார்ப்பாங்க, அருவறுப்பா பார்ப்பாங்க. ஏனென்றால் ஆடு மேய்க்கிற உத்தியோகம், ஆடு மேய்க்கிற வேலை எகிப்தியருக்கு ஒரு அருவறுப்பான ஒரு வேலை, ஆகவே என்னை கீழ்த்தரமாக நினைப்பார்கள். ஆண்டவர் அதை தான் நீ எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இங்கேதான் அவருடைய மறுரூபத்தினுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற ஒரு சாதாரணமான கோல் தானே, அதை கீழே போடு என்று சொல்லுகிறார். அவன் கீழே போடுறான், போட்ட உடனே அது பாம்பாக இருந்தது, உடனே அதை கண்டு விலகி ஓடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அது பிடி என்றார். பிடிக்கிறான், அது மறுபடியும் கோல் ஆகிவிட்டது. ஒரு கோல் பாம்பாக மாறுகிறது, அந்த பாம்பு மறுபடியும் கோலாக மாறுகிறது. கோல் பாம்பாக மாறினதும் ஒரு மறுரூபந்தான், பாம்பாக இருந்த கோல் அந்த கோலாய் மாறினதும் மறுரூபந்தான். கடைசியிலே அந்த சாதாரணமான கோல் எங்க போய் முடிகிறது என்றால், அதை எப்படி மறுரூபமாகிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய கோலை தேவனுடைய கோலாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவன் நினைக்கவே இல்லை ஆடு மேய்க்கிறதுக்கு தான் கோல் உதவன்னு நினைச்சிட்டு இருந்தார். அது தேவனுடைய கோல். அதே யாத்திரை நம்ம 4வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்க. இந்த தேவனுடைய கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கோலை கீழே போட்ட உடனே பாம்பு வந்த உடனே அதை விலகி ஓடுறான். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதையாவது நீ செய்த உடனே எப்படி கோல் பாம்பாக மாறினதோ அது போல திடீரென்று உன் பிரச்சனை பாம்பாக படம் எடுத்து ஆடுகிறது. நீ பயந்து ஓடுகிறாய், பிரச்சனையை கண்டு விலகி விலகி ஓடுகிறாய். ஆண்டவர் சொல்ற, விலகி ஓடாத, அதை பிடி. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு விலகி ஓடாத, பிடி, பிடிச்சு பார்.
அது பாம்பாக இருந்த அந்த பாம்பு கோலாக மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், அவர் வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோசேயை பார்த்து, உன்னை குறித்து நாம் பேச முடியாதவன், எனக்கு என்னுடைய நாவு, என்னுடைய வாய், இதெல்லாம் தொத்து நாவு என்று சொல்லாதே. இனிமேல் உன்னை குறித்து தரக்குறைவாக நினைக்காதே. உன்னை பார்க்காத, உன் கையிலே நான் உனக்கு கொடுத்திருக்கிற கோலை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள், மறுரூபமாக்கி விடு. ஹல்லேலூயா. தைரியமா போ, ராஜா முன்னால போய் நில். அவன் எதா பேசினா கோலை கீழே போடு. ஹல்லேலூயா. மோசே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அதே போல ராஜா நேரத்தில் போறாரு, கோலை கீழே போடுறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இது என்ன பெரிய காரியமா, எங்க மந்திரிகள்லாம் கூட மந்திரக்காரர்கள் போடுறாங்க பாருங்கன்னு போட்டாங்க, அவங்களும் பாம்பு வர வச்சாங்க. அப்ப நடந்தது என்ன, மோசேயின் பாம்பு அந்த மந்திரவாதிகளின் பாம்பை விழுங்கி போட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் பாம்பு வரவழைப்பாங்க, அவங்களும் உனக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க, ஆனால் நீ தான் மேற்கொள்வாய், நீ தான் ஜெயிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனநிலைமையை மாற்ற சொல்லி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேசினா, நமக்கு விரோதமாக யாராவது பொல்லாத வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அல்லது யாராவது நம்மை புறம் கூறும் பொழுது, உன்னுடைய மனதை புண்படுத்தும் சில வார்த்தைகளை அம்பு போல் உன் மேல் பாய்ச்சும் பொழுது, உடனே உன் சரீரம் பாதிக்கப்படாது, சரீரத்தில் ஒரு மாறுதலும் வராது. அதை எதிர்கொள்வது யார் என்றால், உன்னுடைய மனம் தான் எதிர்கொள்கிறது. உன்னுடைய மனம் என்ன செய்கிறது என்றால் பதறுகிறது, உன் மனம் குழம்புகிறது, திகைக்கிறது. உன் மனதில் என்ன இல்லை தெரியுமா, உறுதி இல்லை, அன்ஸ்டேபிள் மைண்ட். உன் மனம் உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறபடினால அதை எதிர்கொள்ள முடியல. உன் மனம் சோர்ந்து போகும் பொழுது உன் சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அம்புகள் பாய்ந்து வரும் பொழுது அதை எதிர்கொள்ள உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். மன உறுதி தான் அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே உன் மனதை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிதாக்கி கொண்டிருக்கிறார். உன் பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள், உன் பழைய சிந்தனையை மாற்றிக்கொள். இனி நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போடுகிற திட்டத்தின்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது தான் காரியங்கள் வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை கூட நாம் சீக்கிரமாய் பார்க்கும். வேதத்தில் யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில், இஸ்ரவேல் மக்கள் வழி நடந்து வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது 3 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது தண்ணி எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும் பார்க்குறாங்க. கடைசியில் எங்கு பார்த்தாலும் வெறும் பாறைகளும் கற்பாறைகளும், எங்கு பார்த்தாலும் வெறும் வனாந்தரமாக இருக்கிற அந்த இடத்துல தண்ணி எங்கேயும் இல்லை. ஆனால் ஒரு இடம் வந்தது, ஒரு தண்ணீர் நிற்கிற ஒரு இடத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணீர் கிடைத்து விட்டது என்று. ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க அவர்கள் அள்ளி பருகும் பொழுது
அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பா இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த இடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? கவனிங்க பிரியமானவர்களே, உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அதுதான் உடைய மனநிலை. மனநிலை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில கசப்பான சில அனுபவங்கள் வரலாம். தண்ணி வந்துருச்சு, தண்ணி இருக்குது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்வு வந்துருச்சு என்று நீ எதை நினைத்து மேன்மை பாராட்டுகிறாயோ அதுவே உனக்கு ஒரு கசப்பான தண்ணீராய் மாறி இருக்கும், உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ அந்த தண்ணீரை தான் நம்புகிறாய, ஒழிய அந்த தண்ணீரை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நீ நம்பவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் அநேகர் குழந்தை பிறந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, வீடு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, முதலாவது அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுங்கள். அந்த ரோமர் 12 மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஒப்பு கொடு, புதிதாக்கு, பின்பு கர்த்தர் மறுரூபமாக்குவார். இன்றைக்கு அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல எப்படி முறுமுறுத்தார்களோ அது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன், ஆனால் எனக்கு என் சூழ்நிலை வேதனை தரக்கூடியதாய் அமைந்து விட்டதே என்று நீ அந்த கசந்த மாறாவை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறாய், முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, என்னை ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், ஏன் இங்கே ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், பதறி கொண்டிருக்கிறாய். ஆனால் மோசே என்ன செய்தார் தெரியுமா? முறுமுறுக்கவில்லை, பதறவில்லை, கதறவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவருக்கு என்ன பதில் வந்தது? கசந்த மாறாவை குறித்து அவர் சொன்ன உடனே மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை என்ன செய்தார்? காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு மரத்தை காண்பித்தார், இந்த மரத்தை அதில் போடுப்பா, அவ்வளவுதான். வாழ்க்கை கசக்கும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் தகராறு வரும் பொழுது, உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உன் வாழ்க்கையிலே உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களின் மத்தியிலே நீ முறுமுறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார், அவர் ஒரு மரத்தை உனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மரத்தை கர்த்தர் வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது வெட்டி போட வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. போட்ட உடனே தண்ணி எப்படி மாறுச்சு தெரியுங்களா? குடிக்கிற தண்ணீரா மாறல, என்ன தண்ணீரா மாறுச்சு? மதுரமான தண்ணீர். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க, எந்த தண்ணீரை குறித்து நீ முறுமுறுத்தாயோ அதே தண்ணீர் உன் வாழ்க்கையில என்னவாய் மாறும்? மதுரமாய் மாற்ற தேவன் வல்லவர். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இப்பொழுது உன் வாழ்க்கை ஏதோ ஒரு கசந்த நிலைமையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் அதை மறுரூபமாக்குகிற நேரம் வரும்பொழுது அது சாதாரணமான தண்ணீராய் இருக்காது, அது மதுரமான தண்ணீராய் மாறிவிடும். த பெஸ்ட், த பெஸ்ட். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் தரக்குறைவான ஒன்றை கொடுக்க மாட்டாரு, உனக்கு பெஸ்ட் தான் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற? அவங்களுக்கு நல்லதா கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, இங்க எப்படி நடக்குது, எனக்கு தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாது, உனக்கு தான் ஆண்டவர் பெஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதுரமான ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்ன தெரியுங்களா? அங்கே அவர்களை கர்த்தர் சோதித்தார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும் பொழுதெல்லாம், உன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நீ யாருக்கு மகிமையை கொடுக்கிறாய்? உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் போய், ஐயோ இந்த தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்துச்சு, மோசே ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, உடனே மதுரமாயிருச்சுங்க, நீங்களும் இந்த மாதிரி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்து வெட்டி வச்சுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மரத்தை தான் வெட்டி போட சொன்னேன் ஒழிய, அந்த மரம் அல்ல, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை வச்சு உனக்கு உதவி செய்வேன், யாரு கொண்டாலும் உனக்கு உதவி செய்வேன். நீ மருந்து மாத்திரை கூட சாப்பிடலாம், நீ எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனா அதல்ல உனக்கு சுகம் கொடுக்கிறது, கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர்தான் உன்னுடைய பரிகாரி, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எப்படிப்பட்டதான கைவிடப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வருகிறார்? மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு காரியம் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெண்டு காரியத்துல எப்படி அந்த மோசேயின் கோல் பாம்பாய் மாறி தேவனுடைய கோலாய் மாறிற்று, எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று, எப்படி கர்த்தர் இதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம், என் தேவன் உன் வாழ்வை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 114வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறேன்னா, கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகம் 114வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறார், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கர்த்தர் மறுரூபம் ஆக்கும் பொழுது கற்பாறையை தான் நீ பார்க்கிறாய், ஆனா கற்பாறையிலிருந்து நீ என்னதான் உடைச்சா கூட ஒரு சொட்டு தண்ணி வராது, ஆனா என் தேவன் அந்த கற்பாறையை என்னவாய் மாற்றுகிறாராம், நீரூற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் உன் வாழ்வை மறுரூபமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு மாலையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் அற்பமான சரீரத்தை என்னுடைய வல்லமையான செயலின்படி நான் மறுரூபமாக்குவேன். உன் வாழ்க்கையிலேயும் கூட நீ சாதாரணமாய் அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் நான் மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் வல்லவர், அவர் வல்லமை பெரியது. அது எப்படிப்பட்ட வல்லமை? அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவில் புதுபலன் என்றால் உன் வாழ்க்கையிலே எங்கே இருந்து இந்த வல்லமை உண்டாகிறது என்றால் கிறிஸ்துவில் இருந்து வருகிறது. பவுலப்போஸ்தலனுக்கு ஏறிட்ட அந்த சோதனையிலே ஆண்டவர் நோக்கி கதறுகிறார், பலவீனத்தின் மத்தியிலே. அப்பொழுது அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்ன? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் என்ன சொல்றாருன்னா, பலவீனங்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். புதுபலன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் பலனை இழந்து கொண்டிருக்கிறோம். வயதாக வயதாக பலன் போகலாம். அருமையானவர்களே, இந்த கொரோனா வியாதி வந்து எத்தனையோ பேரை பலவீனர்களாக மாற்றிவிட்டது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போனார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பலனை இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் நீங்க சொல்லுங்க, கர்த்தரின் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தியன் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அவருடைய பலத்தினால் இடைக்கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வை மறுரூபப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான போராட்டங்களின் மத்தியிலே நீ தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்விலே ஒரு புதுபலனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகருடைய எண்ணத்திலே என்ன எண்ணம் வருகிறது என்றால், கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே, இனிமேல் எப்படி, கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே என்று நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது எப்படி நடக்கும் என்பது உனக்கு தெரியாது, உன் கற்பனைக்கு கூட எட்டாது. ஆனால் நான் காரியங்களை வாய்க்க பண்ணும் பொழுது நீ ஆச்சரியப்பட போகிறாய். உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அது ஒரு மறுரூபந்தான். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றும் பொழுது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சை ரசம் அங்கே இல்லை. தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார், நிரப்பினாங்க. மொண்டு கொடுங்கன்னு சொன்னார், கொடுத்தாங்க. அப்போ அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை கொடுக்காமல் வைத்திருந்தீர்களே, இந்த நல்ல ரசத்தை ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? முந்தி கொடுத்த ரசம் அவ்வளவு ருசியா இல்லை, இப்ப 2வது கொடுக்கிற ரசம் எப்படி இருக்குது? நல்ல ரசமா இருக்குது. அல்லேலூயா. இது பிந்தின ரசம். முந்தின ரசம் ருசியா இல்லை, இந்த பிந்தின ரசம் மிக ருசியா இருக்கிறதே என்று சொல்லி அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இது எங்கே இருந்து வந்தது? அல்லேலூயா. என்ன கேள்வி? இது எங்கே இருந்து வந்தது? அதுதான் கேள்வி. எங்குமே திராட்சை ரசம் இல்லை, கடைகளும் இல்லை. மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த ரசத்தை? இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுங்க, அடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கேட்பாங்க, இவ்வளவு நாள் இல்லாமல் எங்கிருந்து இவ்வளவு பெரிய காரியம் வாழ்க்கையில் நடந்தது என்று அநேகர் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? மனுஷனுக்கு தெரியாது, உலக ஞானிகளுக்கு தெரியாது, கல்விமான்களுக்கு தெரியாது, ஜோசியக்காரனுக்கு தெரியாது. போய் அநேக ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவனால சொல்ல முடியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியும், உன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடத்த போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, முந்தின ரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல. இவ்வளவு நாள் உன்னோட வாழ்க்கையிலே நீ உபயோகப்படுத்தியிருந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியப்படும்படியான காரியம் இது எங்கே இருந்து வந்தது என்றால், இதுவரைக்கும் நீ உபயோகப்படுத்தின ரசம் மனுஷன் செய்த ரசம். இது 2வது வந்த பிந்தின திராட்சை ரசம். அது இயேசு கிறிஸ்துவால் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான செய்தியிலே இது நீ தீர்க்க தரிசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பி. அநேகர் கேட்பார்கள், இது எங்கே இருந்து வந்தது என்று. அப்படிப்பட்டதான ஒரு புது பலன் உன் வாழ்க்கையில கர்த்தர், புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார், புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார், புது கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுசாக்குறாருன்னு நீங்க கேட்கலாம். எதுக்காக தெரியுங்களா?
என்னுடைய ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர், அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். எப்பொழுதுமே புதுசாக தான் இருப்பார். உனக்கும் புதிய காரியத்தை செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம் உன்னை விட்டு தீரவில்லையோ, பாழ் நிலத்தை என் தேவன் வளமான நிலமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சீக்கிரமாய் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் நடந்து வருகிறார். எரிகோ என்கிற பட்டணத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கிறதான சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற மக்கள், ஐயா இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் அங்கே நிலப்பாடு இருக்கிறது, அங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்கிறது, இதை எங்களால் ஒன்று செய்ய முடியல என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு புது தோண்டியை நிறத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புது தோண்டியை கொண்டு வர, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழ்நிலம். அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, இனி சாவு வராது நிலப்பாழ் இராது. மூணு முறை சொல்லுங்க. ஏன் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அல்லேலூயா. ஆரோக்கியமாக்கினேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அநேகருடைய சரீரத்தில் சௌக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். நிலப்பாழ் உங்களை விட்டு நீங்குகிறது, அழிவு உங்களை விட்டு நீங்குகிறது, விடுதலை உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிறது. நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுக. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே அநேக காரியங்களை இப்படி நான் சொல்லிக் கொண்டு போக முடியும். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிதான அனுபவத்தை உண்டாக்குகிறார் ஏன் என்றால், கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறார். நாம் பூமிக்குரியவர்களாய், மண்ணுக்குரியவர்களாய், மண்ணுக்குரிய சுபாவத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்து நம்மை தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுதான் மறுரூபம். எப்படி? ரோமருக்கு நிருபம் 8 அதிகாரம் 29 வசனத்தை எடுத்து பாருங்கள். அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு ஒரு மண்ணுக்குரிய சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ தப்பு செய்தாலும் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நொறுக்குகிறார், உன்னை உடைக்கிறார். எதற்காக? நீ குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறாய்.
எரேமியா 18 அதிகாரத்தில் உன்னை என்ன செய்கிறார், அவர் அந்த பாத்திரம் கெட்டு போன உடனே உன்னை மறுபடியும் வேறே பாத்திரமாக வரைகிறார். அல்லேலூயா. வேறே பாத்திரம்னா என்ன? இப்பொழுது நீ கோபாக்கினின் பாத்திரமாக இருக்கிறாய். நீ கோபாக்கினின் பாத்திரமாகவே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 9 அதிகாரத்தில், உன்னை கிருபா பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் மறுரூபம். இந்த பூமிக்குரிய சாயலை நாம் களைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். இந்த மறுரூப அனுபவத்தை நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தரை உடைத்து நொறுக்கி நம்மை அவருடைய சித்தம் செய்வதற்காக நம்மை சாயலை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபம் எப்படிப்பட்ட ரூபம்? தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவனுடைய தற்சுரூபமாயிருக்கிற அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். உனக்காக எனக்காக மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் தேவ சாயலாக மறுரூபப்படுத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்கி புதிதாக்கி உன்னை மறுரூபப்படுத்தி உன்னை அவருடைய சாயலாக மாற்றிக்கொண்டு வருகிறபடியினாலதான் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அநேக உபத்திரத்தின் பாதையிலே உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். அவருடைய பாத்திரமாக மாற்றிக்கொண்டு வருகிறார். நீ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் உடைத்து தூர தூக்கி போட்டு விடலையே. ஆண்டவர் வேறே பாண்டமாக கிறிஸ்துவின் பாத்திரமாக ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை மறுரூபப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் கட்டப்பட்ட நிலைமையிலே, போராடி கொண்டிருந்த நிலைமையிலே, நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்களை விட்டுவிடாமல் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசந்த மாறா மதுரமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வேளையிலே உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். ஓ ஷபாரபா, உங்களுக்காக விசேஷித்த விதமாக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் அநேகரை தொடுவார். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், யார் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொடுவார். உங்களையும் ஆண்டவர் தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த ரசம் எங்கே இருந்தது என்று தெரியவில்லையே என்று அநேகர் கேட்பார்கள். ஓ ஹல்லேலூயா. ஒரு சிறந்த ருசி உள்ள ஒரு சிறந்த பாத்திரமாக ஆண்டவர் உன்னை மாற்ற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஓ ஷபா ரபா லபா கீரபா, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஷபா ரபா லபா கராபா தீனா எல்லாரும் ஆவிக்குழாய் மாறும். ஹல்லேலூயா.

0: Maliril, மிடிப்போம் ஆண்டவரே, சாட்டால் பிள்ளைங்களை மிடிப்போம் ஆண்டவரே, கொம்பு போல பாவமா போய் மாறியிருக்கா சீவிக்கிறோம் ஆண்டவரே, கத்தாவி பரிமளமாக ஆத்மா பலப்படுத்துவோம் திருவை நடக்கடுவாப்பாபா இயேசுவே நாமத்தைய கிருபையா நடக்கட்டான் தருவாப்பா ஒரு கத்தாவி காக்கிற பெரியவராக இருக்கிறார் உனக்கு இருக்கிற உங்களை பெரியவர் ஆண்டவரே இருக்கிற கத்த பெரியவராக இருக்கிற ஆண்டவரே அவக ஐசாக்கு போல
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண

0: தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சிடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம்மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம்மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம்மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம்மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.